நேரம் 5:55. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948, ஆஷாத மாதம் 29 ஸ்ரீ பராபவ வருடம் ஆடித்திங்கள் 4 2026 ஜூலை மாதம் 20 திங்கட்கிழமை 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் இன்றைய எமது ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிகழ்ச்சியின் துவக்கமாக கேட்போம் மங்கள இசை. இடம்பெறும் ராகம் அம்சத்வனி.

நேரம் 5:59. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 குரலமதம் கேட்கலாம். இன்று இடம்பெறுவது அதிகாரம் 2 வான் சிறப்பு குரல் எண் 7. குரலும் பொருளும் நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழில் தான் நல்காதாகிவிடின் மழை பெய்யாவிட்டால் நீராளாகிய கடலும் தன் வளத்தில் குறைந்துவிடும். குரலும் பொருளும் மீண்டும் நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடின் மழை பெய்யாவிட்டால் நீரில் ஆகிய கடலும் தன் வளத்தில் குறைந்துபடும். குரலமதம் கேட்டீர்கள். இன்று இடம்பெற்றது அதிகாரம் 2 வான் சிறப்பு குரல் எண் 7.

இனி கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்று எமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. முதலில் திரைப்பட பாடல்கள் ஒலிபரப்பாகும் நேரம். 7:25 குட் மார்னிங் நீல் கிரேஸ், 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ், 9:00 ரெட்ரோ ராகங்கள். இன்றைய ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில் மேஜிக் மெலடிஸ். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 5:02 மாலை பொன்மாலை பொழுது வாடாமலர். மாலை 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள். 7:00 திரைகானம். 8:05 நினைத்தாலே இனிக்கும். இனி மற்றைய நிகழ்ச்சிகள். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மு சுதர்சன் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள் சென்னையஞ்சல். 6:55 இயற்கையின் மொழி. வனத்தீயை கட்டுப்படுத்துதல் குறித்து நீலகிரி வனக்கோட்டத்தின் உயிரியலாளர் கார்த்திக் சிவராஜ் அவர்கள் வழங்கும் தகவல்கள். 7:00 காலை கதிர். நலமுடன் வாழ நிணநீர் வீக்கத்தின் அறிகுறிகள் மற்றும் சிகிச்சை முறைகள் குறித்து இயன்முறை மருத்துவர் பத்மா மெரினா அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரை காணும் நிறைவாக சட்டமறிவோம். தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் குறித்த தகவல்கள் வழங்குபவர் வழக்கறிஞர் எஸ் கார்த்திகேயன் அவர்கள். குட் மார்னிங் நீல்கிரீஸ் நிகழ்ச்சியில் 7:40 புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 3 பருவம். 7:50 நுட்பம் கற்போம். இன்று காலை 8:00 உலக சதுரங்க விளையாட்டு தினம். உரை வழங்குபவர் கே தனசேகரன் அவர்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:30 பயணிகள் விருப்பம். 11:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 என் கேள்விக்கு என்னவதில் தொடர்ந்து நீங்கள் கேட்டவை நேயர் விருப்பம். இன்றைய தலைப்பு நீங்கள் நன்றியுடன் நினைத்து பார்க்கும் ஒரு விஷயம். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 1:55 மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 சுய கணக்கெடுப்பு முறை குறித்த தகவல்கள். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம் காட்டு நாயக்கர் பாடல்கள். 2:30 பூவையர் உலகம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பகல் 3:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். தொடர்ந்து ஹலோ ஊட்டி. 4:00 எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி. 5:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:40 பெட்டதகமலோ படுகுமொழி பாடல்கள். 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும் உழவர் அனுபவம். பூண்டு சாகுபடி குறித்து புதுமந்து பகுதியைச் சேர்ந்த விவசாயி மகேஸ்வரி அவர்களுடன் நேர்முகம். கிராமிய பாடல் தகவல் களஞ்சியம். 8:00 செய்தி அறிக்கை. 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். அதைத் தொடர்ந்து நினைத்தாலே இணைக்கும். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 செய்திச் சுடர். 9:30 தேவசேனா திருக்கல்யாணம் இசை பேருரை நிகழ்த்துபவர் தஞ்சாவூர் வைஜெயந்தி மாலா அவர்கள். 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர ஒலிப்பதிவு டெல்லி அஞ்சல். 10:30 காற்றோடு கலந்திடவா. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேயர்கள் இதுவரை கேட்டது இன்று எமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்தும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னையிலிருந்தும் அஞ்சலாக கேட்கலாம். இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: நேரம் காலை 6:10 ஆறு நொடி.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் நிலவு நாள் கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மு சுதர்சன் அவர்கள்.
2: கண்ணாலும் கருத்தாலும் மட்டும் காணும் அளவில் எட்டாத உயரத்தில் இருந்த நிலவில் 1969 ஜூலை 20 அப்போலோ 11 இறங்கியது அறிவியலின் வெற்றி. நீல் ஆம்ஸ்டாங் என்பவர் மனித இனத்தின் சார்பில் நிலவில் முதலில் காலடி பதித்த நாள் இது. இந்த நாளை உலக நாடுகள் சபை உலக அளவிலான கொண்டாட்ட நாளாக நிலவு நாள் ஜூலை 20 என அறிவித்துள்ளது. இது ஆண்டுதோறும் நினைவுகூரப்பட்டு வருகிறது. ஆதி மனிதனை பொறுத்தவரை சூரியன் பகல் விளக்கு என்றால் நிலவு இரவு விளக்கு. இந்திய பழமரபில் குறிப்பாக வடமொழி புராண மரபில் சந்திரன் ஆண்பாளாக உருவிக்கப்பட்டுள்ளது. 27 நட்சத்திர பெண்களை மணந்தவன் சந்திரன். கார்த்திகை ரோகிணியிடம் மட்டும் மிகை அன்பு நெருக்கம் காட்டியதால் தட்சனால் சபிக்கப்பட்டு களை இழந்தான். சிவன் முடியில் சூடி அருளியதால் பிறை வளர்ச்சி பெற்றது என்பது புராண கருத்து. பழந்தமிழ் இலக்கியங்கள் நிலவை குறுமுயல் விளையாடும் இரவு விளக்கு என்று சுட்டுகின்றன. இரவில் வரும் தலைவனுக்கு நீ நல்லை அல்லை என்று நெடுவன் நிலவினார் பாடினார். தமிழ் மரபில் நிலவு பெண்முகமாகவும் பெண்ணாகவும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. சூட்டை தரும் கதிரவன் ஆணாகவும் குளிர்ச்சி தரும் நிலவு பெண்ணாகவும் தமிழ் சமூக பண்பாட்டில் உணரப்பட்டுள்ளன. வளமையின் முதற் குறியீடு பெண் என்பது இதன் உட்பொருள். இளங்கோவடியில் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்பதோடு அதனை அரசனின் வெண்கொற்ற குடை என்றும் காண்கின்றார். காக்கும் பண்பினது என்று முதலில் வைத்து வாழ்த்துகிறார். அறிவியல் கருத்துக்கள் பூமி சூரியனையும் சந்திரன் பூமியையும் சுற்றுவதை விளக்குகின்றன. பூமிக்கும் நிலவுக்கும் இடைப்பட்ட தூரம் 240,000 மைல்கள். பூமியின் காலக்கணக்கீட்டில் சூரியனும் நிலவும் முதன்மை பெற்றவை. நிலமும் நிலவும் சூரியனில் இருந்து ஒரே நேரத்தில் தோன்றியவை அல்ல என்பது நிறுவப்பட்டுள்ளது. நிலத்திலிருந்து நிலவு தோன்றவில்லை என்றும் கூறப்படுகிறது. ஒரு விண்கிரகம் பூமியின் ஈர்ப்பு விசைக்குள் சிக்கிக் கொண்டது, அதுவே நிலவு என்பதும் உண்மை என்று நம்பப்படுகிறது. செவ்வாய்க்கிரக அளவுள்ள ஒரு கிரகம் பூமியின் மீது மோதியிருக்க வேண்டும். அதில் ஏற்பட்ட சிதறல்கள் 1-2 நிலவாயின. மோதிய கிரகத்திற்கு அறிவியலாளர் வைத்துள்ள பெயர் தியா. மோதல் நிகழ்ந்த காலகட்டம் 4.5 பில்லியன் ஆண்டுகள். தொடக்கத்தில் உருகிய பாறையாக இருந்து பிறகு குளிர்ந்து மேற்பரப்பு உருவானது. பல விண்கற்கள் மோதியதால் பள்ளங்களும் எரிமலை குழம்பு வழிந்தோடியதால் கருமையான சமவெளிகளும் ஏற்பட்டன. இது 1.2 பில்லியன் ஆண்டு நிலை. இப்போது நிலவில் எரிமலை செயல்பாட்டில் இல்லை. வளிமண்டலம் அரிதாக காணப்படுகிறது. பூமிக்கு அருகில் உள்ள ஒரே இயற்கை துணைக்கோள் நிலா. சுவிட்சர்லாந்து பெர்ன் நகரில் உள்ள விண்வெளி மற்றும் வழமையியல் ஆய்வகத்தின் ஆண்ட்ரியாஸ் ரைபர் என்பவரும் அவருடைய குழுவினரும் கணினி மூலமான கற்பித ஆய்வை நடத்தி வருகின்றனர். அவர்கள் பூமியை மோதிய கிரகம் கூறப்படும் தியாவை விட பெரியதாக இருக்க வேண்டும். அது மிக வேகத்தில் மோதிவிட்டு தன் வழியே சென்றிருக்க வேண்டும். மோதலில் அதற்கு சேதம் குறைவு. அப்போது ஒரு வெப்பமான ஒரு வட்டு தோன்றி இருக்க வேண்டும். அதன் பெரும் பகுதி பூமியினுடையது என கூறுகின்றனர். இந்த நோக்கிலேயே 1969 முதல் 1972 நிலவிலிருந்து எடுத்து வரப்பட்ட கற்களும் மண் மாதிரிகளும் ஆராய்ச்சி செய்யப்பட்டு வருகின்றன. முடிவு நிலவின் தோற்றத்தை கண்டறிய உதவலாம். அறிவியல் ஆய்வுகள் இப்படி சென்று கொண்டிருக்க நிலவை பற்றிய கலையுலக மற்றும் நம்பிக்கைசார் கற்பிதங்கள் மனம் சார்ந்து அமைகின்றன. நிலவை பாடாத கவிஞர்கள் இல்லை. சிற்றெழுக்கிய சித்தரிப்புகள் நிலவை வெண்கொற்ற குடை என்பனவும் நிலவு மங்கை என்பனவும் முகம் என்பனவும் என பலவிதமாக அமைகின்றன.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் நிலவு நாள் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மு சுதர்சன் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

நேரம் 6:15. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. அருளிசை பக்தி பாடல்கள் கேட்கலாம். கேட்பதற்கு முன் நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.

பொறுமையை விட மேலான தவம் இல்லை, திருப்தியை விட மேலான இன்பம் இல்லை, இரக்கத்தை விட உயர்ந்த அறம் இல்லை, மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதம் இல்லை. இந்த சிந்தனையோடு துவங்குவோம் இன்றைய அருளிசை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியை.

0: அருளிசையில் ஒலித்தது உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல்.
1: பூக்களாக இருக்காதே, உதிர்ந்து விடுவாய். செடிகளாக இரு, அப்போதுதான் பூத்துக்கொண்டே இருப்பாய்.

வாழ்க்கையில் இறைவன் நமக்கு கொடுத்திருப்பது வெற்று காகிதம். அதில் எழுதுவதோ வரைவதோ கிறுக்குவதோ இல்லை கிழிப்பது என்பது நம் கையில்தான் உள்ளது. நிலையத்தில் நேரம் 6:28 ஒலித்துக் கொண்டிருப்பது அருளிசையில் பக்தி பாடல்கள்.

ஏடி ஷெரீப் பாடியது அந்த பாடல். நிலையத்தில் நேரம் 6:33. நாளை என்ன ஆகும் என்ற பயத்தை விட இன்று என்ன செய்யலாம் என்ற எண்ணமே வாழ்க்கையை உயர்த்தும். இந்த சிந்தனை வரிகளோடு தொடர்கிறது அடுத்த பாடல். ஒலிக்கும் இந்த பாடலையும் தொடரவிருக்கும் அடுத்த பாடலையும் பாடியிருக்கிறார் வீரமணி அவர்கள்.

ஒலித்தந்த பாடலுடன் அருளிசை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிலையத்தில் நேரம் 6:41. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டியப்பம் 101.8. இனி கேட்போம் வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த நாட்களுக்கு மிக லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இனி விவசாயிகளுக்கான அறிவிப்புகளை கேட்கலாம். கேட்பதற்கு முன் நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

பயன்படுத்த கார்பன்டிசம் 1 கிராம் அல்லது காப்பராக்சி குளோரைடு 2.5 கிராம் என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் ஊற்ற வேண்டும். முட்டைகோஸ் பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பராக்சி குளோரைடு 2.5 கிராம் என்ற அளவில் இலை வழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசெப் 2 கிராம் அல்லது குளோரோதலோனில் 2 கிராம் என்ற அளவில் இலை வழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். குறுமிளகு வாடல் நோயை கட்டுப்படுத்த ஒரு செடிக்கு ட்ரைகோடர்மா அஸ்பரில்லம் அல்லது பாசிலஸ் சப்டிலஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு 500 கிராம் இடலாம். மழை இல்லாத நேரங்களில் இட வேண்டும்.

0: வானிலை முன்னறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்புகளை கேட்டீர்கள்.
1: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
2: தேவதெய்வம் சன்னியோ, தேனிலாம் சன்னியோ.
3: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
1: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.
0: இன்னும் சில நொடிகளில் 6:45 மாநில செய்திகள் தொடரும். சென்னையிலிருந்து இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். முந்தைய அரசுகள் செயல்படுத்திய நலத்திட்டங்கள் ஒருபோதும் நிறுத்தப்படாது என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு மருத்துவர்களின் தேவையை கருத்தில் கொண்டு கூடுதல் பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இந்த கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 13 வரை நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தொடரில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா உள்ளிட்ட பல முக்கிய மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படலாம் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் இந்த கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. முன்னதாக நேற்று மக்களவை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் பேசிய மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, இந்த கூட்டத்தொடரில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறினார். மக்கள் சார்ந்த பிரச்சினைகளை விரிவான மற்றும் பயனுள்ள முறையில் விவாதிக்க அனைத்து கட்சிகளும் முன்வர வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த கூட்டத்தொடரில் விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்து கட்சித் தலைவர்களுடன் கலந்தாலோசித்து இறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகா தடுப்பணை கட்ட முயற்சிப்பது குறித்து நாடாளுமன்றத்தில் பிரச்சினை எழுப்பப்படும் என்று திமுக நாடாளுமன்ற குழுத் தலைவர் திரு டி ஆர் பாலு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுகுறித்து திமுக சார்பில் ஒத்திவைப்பு தீர்மானம் முறைப்படி வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். காவிரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பு வந்த பின்னரும் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட ஒவ்வொரு முறையும் கர்நாடக அரசின் அனுமதியை எதிர்பார்க்க வேண்டிய நிலை நீடிப்பதாக அவர் தெரிவித்தார். காவிரி மேலாண்மை குழு முடிவெடுத்தாலும் கர்நாடகம் தமிழகத்திற்கான தண்ணீரை உரிய அளவில் திறந்துவிடுவதில்லை என்றும் திரு டி ஆர் பாலு குறை கூறினார். முந்தைய அரசுகள் செயல்படுத்திய நலத்திட்டங்கள் ஒருபோதும் நிறுத்தப்படாது என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் அமைக்கப்பட்டுள்ள திறந்தவெளி அருங்காட்சியகத்தை நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். அரசு பள்ளிகளில் மாணவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் எந்தவொரு பள்ளியையும் மூடும் எண்ணம் அரசுக்கு கிடையாது என்றும் அவர் கூறினார். கீழடி அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட தொல்லியல் மற்றும் அறிவியல் சான்றுகளை முறையாக தொகுத்து மத்திய தொல்லியல் துறையுடன் இணைந்து உலக அளவில் கீழடியின் பெருமையை பறைசாற்ற அரசு தொடர்ந்து

0: பாடுபடும் என்றும் அவர் கூறினார். கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இஸ்லாமியர்களுக்கு கூடுதல் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசிடம் வலியுறுத்தியுள்ளதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கூறியுள்ளது. திருவாரூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் திரு ஷாஜஹான், இதுகுறித்து முதலமைச்சரிடம் தமது கட்சியின் சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்த பின்னர் இதுகுறித்து உரிய முடிவெடுக்கப்படும் என்று முதலமைச்சர் உறுதியளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். காவிரி நதிநீர் பங்கீடு விவகாரத்தில் மத்திய அரசு தலையிட்டு கர்நாடக அரசிடமிருந்து தமிழகத்திற்கு தேவையான தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும் என்றும் திரு ஷாஜஹான் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் தற்போது அமைந்துள்ள கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்புவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் அருகே ஐயூர் அகரம் கிராமத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய அரசு பொறுப்பேற்று 2 மாதங்களே ஆவதால் சட்டம் ஒழுங்கை முழுமையாக சீரமைக்க கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்று கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு மருத்துவர்களின் தேவையை கருத்தில் கொண்டு கூடுதல் பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுகுறித்த அறிவிப்பு வரும் பட்ஜெட்டில் இடம்பெறும் என்று கூறினார்.
2: மருத்துவ பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 97-99% இல்லாதான் இருக்கு. பட் என்னன்னா, இப்ப சிறப்பு மருத்துவர்களுடைய தேவை இருக்கு, அதுக்கான போஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண தேவை இருக்கு. இந்த பட்ஜெட்ல அதற்கான அறிவிப்பை நாங்கள் ஒவ்வொருத்தர் மருத்துவ பயனாளிகளுக்கு அவர்களுக்கு அந்த ஸ்மார்ட் போன் இருக்குன்னு அவசியம் இல்லை. அவங்க வீட்டில் உறவினர்கள் இருந்தாலோ நண்பர்கள் இருந்தார்களோ அவங்க மூலமாவே வீட்டில் இருந்தபடியே நீங்க ஓபி சீட்டை எடுத்துக்க முடியும். அறிமுகப்படுத்திய இந்த 2 வாரங்களே கிட்டத்தட்ட 1,00,000 பேர் அந்த எடுத்திருக்காங்க. இன்னும் அதிகமான தேவை இருக்கு. கண்டிப்பாக அதை ஒன்றும் மக்கள் கொண்டு செல்றதுக்கான அனைத்து திட்டங்களும் நாங்கள் செய்து கொடுப்போம். கண்டிப்பா மக்கள் நலன் சார்ந்த ஒரு அரசை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம்.
0: தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். ஜோர்டான் மீது கடந்த 17ஆம் தேதி ஈரான் நடத்திய தாக்குதலில் அமெரிக்க ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்ததை அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புக்கொண்டுள்ளது. ஈரானின் தென்மேற்கு பகுதியில் குசஸ்தான் மாகாணத்தில் கட்டப்பட்டு வரும் அணுமின் நிலையத்தின் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் குறித்து சர்வதேச அணுசக்தி முகமை அறிக்கை கேட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பெய்து வரும் பலத்த மழையை தொடர்ந்து நேற்றிரவு ஒரு வீடு இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்தனர். ஹிமாச்சலப்பிரதேச மாநிலத்தில் 1 மாவட்டம் 3 தயாரிப்பு பொருட்கள் என்ற திட்டம் உள்ளூர் பொருளாதாரத்தை ஊக்கப்படுத்தும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுக்விந்தர் சிங் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலையில் நடைபெற்ற கோடை விழாவில் சிறப்பாக அரங்கமைத்ததற்காக ஊரக வளர்ச்சித்துறைக்கு முதல் பரிசு வழங்கப்பட்டது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் வருடாந்திர பராமரிப்பு பணி காரணமாக ரோப்கார் சேவை இன்று முதல் 45 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. மயிலாடுதுறையில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது ஒரு வியாபாரியிடம் இருந்து 750 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. நீர்வரத்து இல்லாததால் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் உள்ள ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி தற்காலிகமாக மூடப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. சென்னை ஆர்கே நகர் பகுதியில் வெளிமாநில லாட்டரி சீட்டுகளை விற்றதற்காக 3 பேர் கைது செய்யப்பட்டதாக மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது. நியூஜெர்சியில் நள்ளிரவு நடைபெற்ற பரபரப்பான இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 1-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வென்றது. இரு அணியினரும் சமபலத்துடன் விளையாடியதால் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் கோல் விழவில்லை. வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடுதல் நேரம் ஒதுக்கப்பட்டபோது 106வது நிமிடத்தில் ஃபெரான் டாரஸ் கோல் அடித்து ஸ்பெயினுக்கு வெற்றிக்கு வழிவகுத்தார். கூடுதல் நேரத்தில் அர்ஜென்டினா

0: சீனா 10 வீரர்களுடன் விளையாடியது. 93வது நிமிடத்தில் அந்த அணியின் பெர்னாண்டஸ் மைதானத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். அர்ஜென்டினா அணியின் கோல் கீப்பர் எமிலியானோ மார்டினஸ் ஸ்பெயின் அணியின் கோல் முயற்சிகளை பல முறை சாதுரியமாக தடுத்து நிறுத்திய போதும் கூடுதல் நேரத்தில் கோல் கம்பத்திற்கு அருகே கிடைத்த வாய்ப்பை ஸ்பெயின் வீரர் அற்புதமாக கோலாக்கினார். 4வது முறையாக கோப்பையை வென்று அந்த பெருமையுடன் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து விடைபெறலாம் என்ற அர்ஜென்டினாவின் முன்னணி வீரர் லியோனல் மெஸ்ஸியின் எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை. ஸ்பெயின் சாம்பியன் பட்டத்தை வெல்வது இது 2வது முறையாகும். ஏற்கனவே 2010ஆம் ஆண்டு அந்த அணி முதன்முறையாக கோப்பையை வென்றது. கோப்பையை வென்றுள்ள ஸ்பெயின் அணியினருக்கு உலகம் முழுவதும் பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. ஸ்பெயின் வெற்றி பெற்றவுடன் மைதானத்தில் திரண்டிருந்த ரசிகர்கள் உற்சாகமாக ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். ஸ்பெயின் நாட்டிலும் வெற்றி கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்தியாவிற்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 1-நாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 27 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 387 ரன் எடுத்தது. 388 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இந்தியா 7 விக்கெட் இழப்பிற்கு 360 ரன் மட்டுமே எடுத்தது. துவக்க ஆட்டக்காரர் ரோஹித் சர்மா 138 ரன்னும் சுப்மன் கில் 77 ரன்னும் விராட் கோலி 74 ரன் எடுத்தபோதும் மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களில் நிறுத்தப்படாது என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனை எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 6:55. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.

0: இயற்கையின் மொழி.
1: நிகழ்ச்சியில் இப்போது வனத்தீயை கட்டுப்படுத்துதல் இது குறித்து தகவல்களை வழங்குகிறார் நீலகிரி வனக்கோட்டத்தின் வனவிலங்கு உயிரியலாளர் முனைவர் கார்த்திக் சிவராஜ் அவர்கள்.
2: நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வனப்பரப்பு அதிகம் உள்ள மாவட்டமா நம்ம பார்க்கிறோம். 63% வனப்பரப்பு உள்ள மாவட்டம். எங்க பார்த்தாலும் நீங்க வனத்தை தான் பார்க்க முடியும். அதே போல பிளான்டேஷன்ஸ் யூகலிப்டஸ் நிறைய இருக்கும், கிராஸ் லேண்ட்ஸ் இருக்கும். அதை தவிர்த்து லேண்ட் யூஸ் பேட்டர்னிங் எப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாய நிலங்கள் வந்து நீலகிரி மாவட்டத்தில் அதிகமா இருக்கு. மலை காய்கறிகள், கேரட், பீட்ரூட், கோஸ் வகைகள், கிழங்கு வகைகள் இதெல்லாம் வந்து பயிரிடக்கூடிய ஒரு மாவட்டமா வந்து நீலகிரி மாவட்டம் இருக்கு. இந்த நீலகிரி மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா முக்கியமா வனத்தை ஒட்டியுள்ள பகுதிகளில் வந்து விவசாயம் பண்ணக்கூடிய மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த விவசாய இடுபொருள்கள் சொல்லுவாங்களே விவசாயம் பண்ணி முடிச்ச பின்னாடி கிடைக்கக்கூடிய அந்த காய்ந்த பொருட்களை வந்து அந்த விவசாய நிலத்திலேயே வந்து எரிப்பாங்க. இந்த எரிப்பதன் மூலமாக அதிலிருந்து பரவக்கூடிய நெருப்பானது ஃபாரஸ்ட் ஃபயரா ஏற்படுது. இது ஒரு முக்கியமான காரணியா பார்க்கணும். ஏன்னா விவசாயிகள் வந்து இன்டென்ஷனலே பண்றது கிடையாது, அவங்களோட விவசாய இடுபொருட்களை வந்து அவங்க விவசாய நிலத்தில் எரிப்பாங்க. இது காற்றின் மூலமாக ஒரு துளி வந்து பக்கத்தில் இருக்க வனத்துல வந்து பரவிடும். இது மூலமா வனத்தை ஏற்படுது. இதை வந்து விவசாயிகளும் வந்து கருத்தில் கொள்ள வேண்டும். அதை வந்து பரவாத வண்ணம் கண்ட்ரோலா வந்து அவங்க வந்து ஃபயர் பண்ணணும், அந்த எரிக்கு இடுபொருளுக்கு எரிக்கணும். இல்லைனா ஒரு குழி தோண்டி அந்த இடுபொருள்களை வந்து அவங்க வந்து புதைப்பதன் மூலமாக இந்த ஃபயரை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வனத்தை ஒட்டியுள்ள பகுதியில் நீரோடைகள் இருக்கும். ஷோலா ஃபாரஸ்ட் தான் நீரை உருவாக்கக்கூடிய இடங்கள், அது கீழ் நோக்கி போயிட்டுருக்கும். அந்த பகுதியில் வந்து பெரும்பாலும் விவசாய நிலங்கள் இருக்கு. மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அனுமதியின்றி வந்து தண்ணி எடுக்கிறது மூலமாக அங்கே ஓடக்கூடிய நீர்நிலை பாதிப்பு ஏற்படும். இதனால் விலங்குகளுக்கு வந்து நீர் பற்றாக்குறை ஏற்படைய முக்கிய விஷயம் இருக்குது. அதை வந்து மக்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம நீலகிரி வனத்துறையை பொறுத்த வரைக்கும் சில பகுதிகளுக்கு வந்து நீருக்குன்னு சொல்லிட்டு நம்ம லீஸ் கொடுக்குறோம். லீஸ் கொடுப்பாங்க, லீஸ்க்கு இத்தனை வருஷத்துக்கு வந்து நாங்கள் இவ்வளோ வந்து பேமெண்ட் பண்ணுவாங்க. பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து லீஸில் வந்து அந்த நீரை பயன்படுத்திக்குவாங்க. அதே போல தான் பஞ்சாயத்துகளுக்கு, நகராட்சிகளுக்கு வனத்திலிருந்து நீர் எடுக்கிறதுக்கான சில வழிமுறைகள் இருக்குது. அதுக்கான லீசஸ் வந்து அவங்க வந்து வருடந்தோறும் பே பண்ணுவாங்க, பெட்டி லீசஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் அதை தவிர்த்து அதுக்கு வனத்துறைக்கு அனுமதி இல்லாமல் வனத்துறை மீறி வனத்தில் இருக்க நீர் ஓடையிலிருந்து நீரை எடுத்து விவசாய நிலங்களுக்கு பயன்படுத்துவது வந்து ஒரு குற்றமான ஒரு செயலாகும். ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாமே தவிர வன விலங்குகளுக்கான தேவையான நீரோடை நீர் வந்து பற்றாக்குறை ஏற்படுது. இது ஒரு முக்கியமான காரணியா பார்க்கப்படுது. முந்தைய காலத்தில் வந்து இவ்வளவு பெரிய வனவிலங்கு மோதல்கள் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா காட்டெருமை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அனிமல்ஸ் வந்து நீங்கள் எங்கே பார்த்தாலும் ரோட்டில் வந்து ரோம் ஆகிட்டு இருக்கும், ரோட்டில் சுற்றிட்டு இருக்கும். முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான நீர் பற்றாக்குறை, வறட்சி, அதே போல் வனத்தினால் ஏற்படக்கூடிய ஹேபிட் டிஸ்ட்ரிக்ஷன், அதே போல் இன்வேசிவலியன் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரங்களினோட அதிகமான வளர்ச்சி, இதெல்லாம் முக்கியமாக காரணியாக நம்ம பார்க்குறோம். இது வந்து நம்ம நீலகிரி மாவட்டத்தில் 17 டேம்ஸ் இருக்குது. சிறிய வகையிலான பெரிய வகையிலான டேம்ஸ் இருக்குது. இந்த டேம் பகுதியில் வந்து

பெரும்பாலும் சுற்றுலா மையமாக தான் இருக்குது சில பகுதிகளில். வந்து ஊட்டிலேக்கே வந்து ஒரு சுற்றுலா மையமாக இருக்குது. அதே போல் காமராஜர் அணை, இந்த மாதிரி அணைகளில் வந்து பைக்காரா டேம்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு சுற்றுலா மையமாக திகழ்கிறது. இந்த பகுதியில் வந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வந்து அவங்களுக்கு அறியாமலேயே பிளாஸ்டிக் நெகிழி பொருட்களை, வாட்டர் பாட்டில்ஸை, அதே போல் சமைத்த உணவுகளை அங்கே வந்து கொட்டி செல்வதனால் அங்கே வந்து நீர்நிலைகள் வந்து பாதிப்பு ஏற்படுகிறது. துர்நாற்றம் வீசக்கூடிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. அதே போல் கழிவுநீர், முக்கியமான கழிவுநீர் வந்து கலக்கக்கூடிய இடமாக வந்து ஊட்டி லேக் இருக்குது. அங்கே வந்து வாழக்கூடிய பறவைகள் வந்து மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றன. நெஸ்டிங் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. போன வருடம் வலசை வந்த பறவை இந்த வருடம் காணப்படுவது கிடையாது. பெருமளவு பாதிப்பு வந்து பறவைகளுக்கு ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் மனிதர்களுக்கு ஏற்படுகிறது. இதனால வந்து கொசுக்கள் உற்பத்தி ஆகுறது, தேவையில்லாத நோய்கள் உண்டாவது, இது போன்ற காரணங்கள் ஏற்படுகின்றது. கழிவுகள் கலக்கப்பட்ட நீர்நிலைகள் வந்து அனிமல்ஸ் வந்து பருகிறதுனால அனிமல்ஸ்க்கு நோய்கள் பரவுது, அதோட வாழ்நாள் குறைக்கப்படுகிறது. அப்போ அனுமதி இல்லாமல் ஆடு மாடு மேய்ப்பாங்க ஃபாரஸ்ட் ஏரியாஸ், இதனால அனிமலுக்கு வந்து உணவு பற்றாக்குறை ஏற்படுறது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீலகிரி மாவட்டத்தில் பெரும்பாலும் நம்ம தவிர்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. நம்ம பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம் தாவரங்களை, வனங்களை பாதுகாக்கப்பட வேண்டும். அதே போல நீர்நிலைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த மாதிரி பாதுகாக்கப்பட்டாதான் நம்மளுக்கும் நம் சார்ந்துள்ள மக்களுக்கும் சார்ந்துள்ள மாவட்டங்களுக்கும், இது முக்கியமான ஒரு நீர் ஆதாரமான நீலகிரி மாவட்டம் வருங்காலத்துக்கும் இருக்குமே தவிர, இப்பவே நமக்கு டீக்ரேடேஷன் ஆயிடுச்சு, பிராகமெண்டேஷன் ஆயிடுச்சுன்னா, இப்போ நீர்நிலைகள் இந்த நீர் வற்றி போயிருச்சு, நீர்கள் கிடையாது, வனவிலங்குகளுக்கும் கிடையாது, மக்களுக்கும் கிடையாது, ஃபாரஸ்டும் பிராகமெண்ட் ஆயிருச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணியா பார்க்கணும். மக்களும் இதை வந்து அது மேல அவேர்னஸா இருக்கணும் அப்படின்றது இதன் மூலமா நான்

0: இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் இதுவரை வனத்தீயை கட்டுப்படுத்துதல் இது குறித்த தகவல்களை வழங்கினார் நீலகிரி வனக்கோட்டத்தின் வனவிலங்கு உயிரியலாளர் முனைவர் கார்த்திக் சிவராஜ் அவர்கள்.
1: நிலையத்தில் நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.

0: காலைக்கதிர் நிகழ்ச்சியை கேட்பதற்கு முன் நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். காலை கதிர்.
2: நிணநீர் வீக்கத்திற்கான அறிகுறிகள் மற்றும் சிகிச்சை முறைகள் குறித்து இயன்முறை மருத்துவர் பத்மா மெரினா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறுகிற்கலாம்.
3: லிம்பாட்டிக் சிஸ்டம் நம்ம சரி பண்றதுக்கு, அதை வீக்கம் வராம அதை சரி பண்றதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும்? இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம்ல லிம்ஃபெடிமா வந்துச்சு, இடைதிசு திரவியம் ஜாஸ்தியா போய் வீக்கம் ஜாஸ்தி ஆகுறனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நம்மளுக்கு என்னென்ன? இப்ப கை கால்ல அப்படி ஆச்சுன்னா நம்மளுக்கு வீக்கம் கை கால்ல நல்லா தெரியும். இப்ப நான் சொன்ன மாதிரி உள்ளுக்குள்ளேயே லிவர்லயோ இல்ல இன்டெஸ்டைன்ஸ்லயோ இது ஜாஸ்தி ஆச்சுன்னா, இந்த லிம்பாட்டிக் ஃப்ளூயிட் ஜாஸ்தி ஆச்சுன்னா நம்மளுக்கு என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னா, நைட்ல அதிகமா வேர்க்கக்கூடிய தன்மை இருக்கும், நம்மளுக்கு காய்ச்சல் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும், அரிப்பு தோல் அரிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, நம்மளுக்கு சோர்வாவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, சீக்கிரம் எடை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம தோல் வந்து யூஸ்வலா இருக்கிறதோட திடீர்னு திக்கா இல்ல ஹார்டா ரஃபா மாறதுக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் உள்ளுக்குள்ள நம்ம உடம்புக்குள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்னெல்லாம் ஆகும்னா, நம்மளுக்கு கண்டிப்பா தோல் கடியில இருந்தது ரொம்ப மேலோட்டமா கால் கையில இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு, செல்லுலைட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதே உடம்புக்குள்ள இருந்துச்சுன்னா நம்மளுக்கு செப்சிஸ் வர்றதுக்கு, செப்சிஸ்னா இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கை கால் வீக்கம் வந்துச்சுன்னா, நான் ரொம்ப நாள நிக்கிறனால தான் எனக்கு வீக்கம், ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருந்தனால தான் வீக்கம், இல்ல நான் டிராவல் பண்ணனால தான் எனக்கு வீக்கம் வந்துச்சு,

0: அப்படின்னு நம்ம வந்து அதை கொஞ்சம் சாதாரணமா விட்டுறாம நம்ம டாக்டர் கிட்ட போய் தெளிவான ஆய்வு செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டாக்டர் என்னெல்லாம் ஆய்வு செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா, பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் கண்டிப்பா எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்மளுக்கு உள்ளுக்குள்ள நம்மளுடைய வயிறு சம்பந்தப்பட்ட ஆர்கன்ஸ் எல்லாம் தெளிவா வேலை செய்தான்னு பாக்குறதுக்கு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் சொன்னால லிவர் இல்லைனா இன்டெஸ்டைன்ஸ்ல தான் இது ஜாஸ்தியா இந்த நீர்த்தேக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. ஸோ அதனால அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணுவாங்க. சில டைம் தேவைப்பட்டா சிடி ஸ்கேன் எடுப்பாங்க. சிடி ஸ்கேன்ல நம்மளுக்கு தெளிவா தெரியலன்ற பட்சத்துல நம்மளுக்கு எம்ஆர்ஐ கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த எடுத்துட்டா நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமா என்ன தொந்தரவுனால இந்த நீர்த்தேக்கம் நம்ம உடம்புக்குள்ள ஏற்படுது, இந்த லிம்ஃப் ஃப்ளூயிட் ஏன் நம்மளுக்கு லீக் ஆகுது, அது ஏன் வீக்கத்தை உருவாக்குது அப்படின்ற ரீசனை கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த ரீசனை ட்ரீட் பண்றதுக்கான மாத்திரைகள் மருந்துகள் உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாங்க. முக்கியமா நம்ம உணவு பொருட்கள்ல சால்ட், உப்பு சத்து கொண்டதை கம்மியா எடுத்துக்கிறது அவசியம். அதே மாதிரி இந்த தேக்கம் ஆகாம நீர் தெளிவா போகிறதுக்கு நிறைய தண்ணி நம்ம குடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது மாத்திரம் இல்லாம ஈன் முறை மருத்துவத்துல, அதாவது பிசியோதெரப்பில மசாஜ் பண்ணுவாங்க. இத லிம்பாட்டிக் ட்ரைனேஜ்னே சொல்லுவாங்க. அதுக்கு மசாஜ் கொடுத்து அதை அந்த அந்த லிம்ஃப் நோட்ஸ்குள்ள போய் ட்ரெயின் பண்ணும் போது அது நம்ம ரத்த ஓட்டத்துக்குள்ள கலந்து அது மறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சில எக்ஸசைசஸ் சொல்லி கொடுப்பாங்க. அப்போ அந்த தசைகள் சுருங்கும் போது விரியும் போது அந்த லிம்ப் ஃப்ளூயிட் ட்ரெயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கம்ப்ரெஷன் பம்ப்ஸ் இருக்கு. அந்த பம்ப்ஸ் மூலமா அழுத்தம் கொடுக்கும் போது லிம்ப் ட்ரெயின் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பேசிக்கா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், கிரிப் பேண்டேஜ் போடுவாங்க, காலையோ கையோ தூக்கி வைக்க சொல்லுவாங்க. இதெல்லாம் வெளிப்படையாக கை காலில் ஏற்பட்டா நம்ம இதெல்லாம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள ஏதாவது நடந்தது, உடம்புக்குள்ள நடந்ததுன்னா டாக்டர் நம்மளுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் சொல்றாங்களோ அது கூட நம்ம உப்பு சத்திய கம்மி பண்ணிட்டு நிறைய தண்ணி குடிக்கிறதுக்கான தேவைகள் ஜாஸ்தியா இருக்கும்.
1: நிணநீர் வீக்கத்திற்கான அறிகுறிகள் மற்றும் சிகிச்சை முறைகள் குறித்து இயன்முறை மருத்துவர் பத்மா மெரினா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
2: இனி கேட்போம் திரைப்பட பாடல் ஒன்று, தெய்வ வாக்குப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது.

0: காலைக்கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் குறித்து வழக்கறிஞர் கார்த்திகேயன் அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு லா இதுதான். நம்ம எல்லாரும் டெய்லி லைஃப்ல பாக்குற ஒரு விஷயம் தான் இது. மார்னிங் ஆபீஸ்க்கு போகும்போது டாஸ்மாக் ஷாப் பாக்குறோம், வீக்கெண்ட்னா ஃப்ரெண்ட்ஸ் பாட்டில் வாங்கலாமான்னு பேசுவாங்க, போலீஸ் வெஹிக்கிள் செக்கிங் பண்றதுப்போ போலீஸ் சர்ச் எப்படி நடக்கும் இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். போலீஸ் எப்படி சர்ச் பண்ணுவாங்க, சினிமாவில் பார்த்துருப்பீங்க, டோர் பிரேக் பண்ணுவாங்க, பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் ரியல் லைஃப்பில் என்ன சொல்லுதுன்னா, ஜென்ரலி இன்ஃபர்மேஷன் இருக்கும். அப்படி இன்ஃபர்மேஷன் இருந்தால் ரீசனபிள் சஸ்பிஷனும் இருக்கணும். இந்த ரெண்டுமே இருந்தால் தான் சர்டைன் சுச்சுவேஷனில் சர்ச் வாரண்ட் ஓப்பனைன் பண்ணணும். ஆனால் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் லா ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் பவர் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கணும், சஸ்பிஷன் இருக்கணும், அதுக்கப்புறம் சர்ச் வாரண்ட் வாங்கணும். ஆனால் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் ஒரு எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க, வாரண்ட் இல்லாமல் சர்ச் பண்ண முடியும்னு. சப்போஸ் போலீஸ்க்கு ஒரு ரிலையபிள் இன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு, இந்த ஷெட்டில் இப்போ இல்லீகல் அரேக் காய்ச்சிறாங்கன்னு, போலீஸ் என்ன சொல்லணும், நாளைக்கு வாரண்ட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் எவிடன்ஸ் எல்லாம் டிஸப்பியர் ஆயிடும். அதனால லா அர்ஜென்ட் சுச்சுவேஷன், இந்த மாதிரி ஒரு இமீடியட் சுச்சுவேஷனுக்காக ஒரு சர்ச் பண்ணுறதுக்கு, அதாவது வாரண்ட் இல்லாமல் சர்ச் பண்ணுறதுக்கு பவர் கொடுத்துருக்கு. ரீசன், கிரைமை ப்ரிவென்ட் பண்ணுறது, எவிடன்ஸை சேவ் பண்ணுறது. சர்ச் பண்ணும்போது என்ன சீஸ் பண்ணுவாங்க, இது அடுத்த கேள்வி. லிக்கரை மட்டும் சீஸ் பண்ண மாட்டாங்க. போலீஸ் சீஸ் பண்ணக்கூடியது லிக்கர் பாட்டில்ஸ், ஸ்பிரிட்ஸ், டூப்ளிகேட் லேபிள்ஸ், கெமிக்கல் ட்ரம்ஸ், மிக்சிங் எக்யூப்மெண்ட், டிஸ்டிலேஷன் ஸ்டில், பைப்ஸ், கண்டெய்னர்ஸ், பேக்கிங் மெட்டீரியல்ஸ், கேஷ் ரெக்கார்ட்ஸ், டெலிவரி ரெக்கார்ட்ஸ், இது எல்லாமே சீஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு காரில் லிக்கர் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா காரை கூட சீஸ் பண்ணலாம். அதுதான் இந்த ப்ரொவிஷன் போலீஸ் கொடுக்குற பவர். ஏன்னா நீங்கள் வெஹிக்கிள் வந்து லிக்கரை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு சேர்த்து யூஸ் பண்ணலாம். அப்போது டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற வேனோ லாரியோ போட்டோ கன்ஃபிஸ்கேட் பண்ணுறதுக்கு போலீஸ்க்கு பவர் இருக்குது. கிரைமுக்கு யூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டியும் கிரைமில் இன்வால்வ்டு தான். ஸோ இட் பிகம்ஸ் எ மெட்டீரியல் ஆப்ஜெக்ட். இப்போ அரெஸ்ட்டுக்கு என்ன ப்ரொசீஜர் இந்த தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட்லன்னு பார்த்தா, இது ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ். மீனிங் என்னென்னா, போலீஸ்க்கு அஃபென்ஸ் நடந்திருக்குன்னு ரீசனபிள் பிலீஃப் இருந்தால் வாரண்ட் இல்லாமலே அரெஸ்ட் பண்ணுற பவர் இருக்குது. ஆனால் இதை கேட்டால் உடனே பயப்படாதீங்க. எவ்ரி அரெஸ்ட் கம்பல்சரி இல்லை, ஃபேக்ட்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும், இன்வெஸ்டிகேஷனும் டிபெண்ட் பண்ணும், நம்மளுக்கு லா சேஃப்கார்ட்ஸும் கொடுத்துருக்கு. அதே மாதிரி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போனவொன்னே போலீஸ் ஸ்டேஷன் பெல்ல அலோவ் பண்ணுங்கிறது லாவோட ஒரு சேஃப்கார்ட். அரெஸ்ட் பண்ணிட்டு போனால் ஜெயிலில் போட்டுருவாங்கங்கிறது இல்லை, உங்களுக்கு ஸ்டேஷன் பெயிலில் ரெண்டு ஷூரிட்டிஸ் கூட்டுட்டு ஒரு பாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு உங்களை வந்து ஸ்டேஷன் பெயிலில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கோர்ட்டில் போய் கோர்ட் ப்ரொசீடிங்ஸில் ஐ எம் இன்னசென்ட்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கலாம். ட்ரையல் எப்படின்னு பார்த்தோன்னா, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க, அப்புறம் கோர்ட்டில் ட்ரையல் ஸ்டார்ட் ஆகும். எவிடன்ஸ், விட்னஸ், டாக்குமெண்ட்ஸ், கிராஸ் எக்ஸாமினேஷன், ஆர்கியூமெண்ட்ஸ், ஜட்ஜ்மெண்ட்ஸ் இப்படி தான் வரும். சிலர் மைனர் அஃபென்சஸ் சம்மரி ட்ரையல் ப்ரொசீடிங்காக குவிக்கர் டிஸ்போசிஷனுக்கு கோர்ட் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், செக்ஷன் 4A, இன்டாக்சிகேஷன் இன் பப்ளிக் பிளேஸ். அதாவது பப்ளிக் பிளேஸில் இன்டாக்சிகேட் ஆகிட்டு நம்ம இருந்தால் அந்த சுச்சுவேஷனில் போலீஸ் என்ன பண்ணோம்னா நம்மளை அரெஸ்ட் பண்ணிக்கலாம். அரெஸ்ட் பண்ணி நம்மளோட பிளட் டெஸ்ட் எடுத்து, பிளட் சாம்பிள் எடுத்து மெடிக்கல் டெஸ்ட் கொடுப்பாங்க. எதுக்குன்னா, நம்ம ஆக்சுவலி லிக்கர் கன்சியூம் பண்ணியிருக்கோங்கன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம மேலே எஃப்ஐஆர் போட்டு ஆக்சுவலாக கேஸ் வந்து ஃபைனல் ரிப்போர்ட் வந்து கோர்ட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி கேசஸில் இது மைனர் அஃபென்ஸ், அதனால் இது சம்மரி ட்ரையல் கேஸாக கன்சிடர் பண்ணிக்குவாங்க. ஆனால் மற்ற கேஸில் சேல் இல்லைனா பொசஷன், டிரான்ஸ்போர்ட், ஏற்கனவே நான் செக்ஷன் 4 உங்களுக்கு சொன்ன அஃபென்ஸில் பாதி அஃபென்சஸ், அதெல்லாம் சீரியஸ் அஃபென்சஸ், அதனால் அதெல்லாம் ரெகுலர் ட்ரையலாக தான் கன்சிடர் ஆகும்.
0: சட்டம் அறிவோம்
1: நிகழ்ச்சியில் இதுவரை தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் குறித்து வழக்கறிஞர் கார்த்திகேயன் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
3: சில நொடிகளில் தொடர்வது 7:15 தமிழில் செய்திகள்.
4: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்ட மசோதாவுக்கு மத்திய பிரதேச மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அசாம் மாநிலத்தில் திப்ருகர், தின்சுக்கியா உள்ளிட்ட 8 மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றதை அடுத்து அந்த அணிக்கு வாழ்த்துகள் குவிந்த வண்ணம் உள்ளன. இனி விரிவான செய்திகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த மசோதா மீதான விவாதம் இன்று நடைபெறவுள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 34 38 அதிகரிக்க வகை செய்யும் மசோதாவுக்கு கடந்த மே மாதம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. இந்த கூட்டத்தொடரில் பிறப்பு இறப்பு பதிவு திருத்த மசோதா, வருமான வரி திருத்த மசோதா, சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் மேம்பாட்டு திருத்த மசோதா ஆகியவையும் தாக்கல் செய்யப்பட்டு விவாதிக்கப்பட உள்ளது. மொத்தம் 25 நாட்கள் நீடிக்கும் இந்த கூட்டத்தொடரில் 19 அமர்வுகள் நடைபெறவுள்ளன. சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சர்வதேச போட்டியில் இந்தியாவின் மிகச்சிறந்த செயல்பாடு இது என்று சமூக வலைதளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். அணியினரின் திறமை, அர்ப்பணிப்பு மற்றும் அறிவியல் மீதான ஆர்வம் ஒட்டுமொத்த தேசத்தை பெருமைப்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேபோன்று சர்வதேச உயிரியல் ஒலிம்பியாட் போட்டியிலும் இந்திய அணி தங்கப்பதக்கம் வென்றது. அந்த அணியினரையும் பாராட்டியுள்ள பிரதமர், மூலக்கூறு உயிரியல், உயிரி வேதியியல் உள்ளிட்ட 6 பாடப்பிரிவுகளில் இந்திய குழுவினர் அசாதாரணமான அறிவை வெளிப்படுத்தியதாக தெரிவித்துள்ளார். இந்த சாதனை எண்ணற்ற இளம் மாணவர்களை அறிவியலை ஆர்வத்துடன் பயில ஊக்குவிக்கும் என்றும் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்ட மசோதாவுக்கு மத்திய பிரதேச மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. போபால் அருகே ஜெகதீஷ்பூர் நகரில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் இதனை தெரிவித்தார். இந்த மசோதா அனைத்து சமூகத்தினருக்கும் சமமான வாய்ப்புகளையும் உரிமைகளையும் வழங்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறாத வகையில் இந்த மசோதா வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த மசோதாவை தயாரிப்பதற்கு முன்பு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையில் ஒரு குழுவை மாநில அரசு அமைத்தது. அந்த குழு பல்வேறு மதத்தினர், அரசியல் கட்சியினர், சமூக அமைப்புகளிடம் கருத்துக்களை கேட்டது. சர்வதேச செஸ் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1966 ஆண்டு முதல் கொண்டாடப்படும் இந்நாளை முன்னிட்டு உலகம் முழுவதும் சிறப்பு செஸ் போட்டிகள் நடத்தப்படுகின்றன. இந்நிலையில் தருமபுரியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர் தர்மேஷ் செஸ் போட்டி அறிவுத்திறனை வளர்த்துக் கொள்ள பயனுள்ள விளையாட்டு என்று கூறினார்.
5: என்னுடைய பெயர் தர்மேஷ் முகுல். நான் தர்மபுரியில் தனியார் பள்ளியில் 10th ஸ்டாண்டர்ட் படித்து வருகின்றேன். சுமார் 5 வயது முதல் செஸ் பயின்று வருகின்றேன். செஸ் மீது மிகவும் அதிகம் ஆர்வம் கொண்ட மாவட்ட, மாநில, தேசிய சுமார் 100 போட்டிகளில் பங்கேற்று டிராஃபி மற்றும் மெடல்களை பல்வேறு வயது பிரிவில் முதல் மற்றும் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளேன். இன்டர்நேஷனல் ஃபெடரேட்டிங் 1817 புள்ளிகள் பெற்று தர்மபுரி மாவட்டத்தில் முதலிடம் பிடித்துள்ளேன். இன்டர்நேஷனல் செஸ் ஃபெடரேஷன் வழங்கிய அரினா இன்டர்நேஷனல் மாஸ்டர் பட்டத்தையும் பெற்றுள்ளேன். டிசிஷன் மேக்கிங், பொறுமை, விடாமுயற்சி, செல்ஃப் டிசிப்ளின் யூஸ்ஃபுல்லாக உள்ளது. உலக அளவில் கிராண்ட் மாஸ்டர் ஆவது எனது இலக்காகும்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
6: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
4: அசாம் மாநிலத்தில் திப்ருகர், தின்சுக்கியா உள்ளிட்ட 8 மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக சிராசாகர், சாராய்தேவ் மற்றும் ஜோர்கட் ஆகிய மாவட்டங்களில் நிலைமை மோசமடைந்து வருகிறது. இந்த மாவட்டங்களில் 298 கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனால் சுமார் 57,000 மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். 3,874 ஹெக்டேரில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளது. இதுவரை வெள்ளத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களை தங்க வைக்க மாநில அரசு 14 நிவாரண முகாம்களை அமைத்துள்ளது. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மீட்புப் பணிகளை விரைவுபடுத்த அரசு நிர்வாகத்திற்கு முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா உத்தரவிட்டுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் சட்டவிரோத சுரங்கங்கள் மூலம் வெட்டியெடுக்கப்பட்ட 1,700 மெட்ரிக் டன் நிலக்கரியை மத்திய தொழில் பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. இதன் மதிப்பு சுமார் 1 கோடி ரூபாய் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். நிலக்கரியை வெட்டியெடுக்கவும் கடத்தவும் பயன்படுத்தப்பட்ட 84 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சட்டவிரோத சுரங்கம் மற்றும் நிலக்கரி கடத்தலில் ஈடுபட்ட 21 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கை 9வது நாளாக தீவிரமடைந்துள்ளது. அந்நாட்டின் ராணுவ திறனை குறைக்கும் நோக்கில் வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக ஹோர்மோஸ் நீரிணை வழியாக செல்லும் வணிக கப்பல்களையும் மாலுமிகளையும் அச்சுறுத்தும் ஈரானின் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை கண்காணித்து அழிக்கும் பணியில் அமெரிக்கா ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்அமெரிக்க நாடுகளில் ஒன்றான கயானாவில் 133 பயணிகளை ஏற்றிச் சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதுவரை 67 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். காணாமல் போனவர்களை தேடும் பணியில் ஹெலிகாப்டர்களும் சிறிய விமானங்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மிக பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களிலும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திலும் மிக பலத்த மழையும் சில இடங்களில் பலத்த மழையும் பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு டெல்லி, ஹரியானா, பஞ்சாப், பீகார், சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், மேற்குவங்கம், ஒடிசா மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில பகுதிகளில் பலத்த மழை பெய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. கர்நாடகா, தெலங்கானா, ராஜஸ்தான் மாநிலங்களிலும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலும் இன்று இடியுடன் கூடிய மழையும் பலத்த காற்றும் வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது. நியூஜெர்சியில் நள்ளிரவு நடைபெற்ற பரபரப்பான இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 1-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வென்றது. இரு அணியினரும் சமபலத்துடன் விளையாடியதால் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் கோல் விழவில்லை. வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடுதல் நேரம் ஒதுக்கப்பட்ட போது 106வது நிமிடத்தில் ஃபெரான் டாரஸ் கோல் அடித்து ஸ்பெயினின் வெற்றிக்கு வழிவகுத்தார். 4வது முறையாக கோப்பையை வென்று அந்த பெருமையுடன் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து விடைபெறலாம் என்ற அர்ஜென்டினாவின் முன்னணி வீரர் லியோனல் மெஸ்ஸியின் எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை. ஸ்பெயின் சாம்பியன் பட்டத்தை வெல்வது இது 2வது முறையாகும். ஏற்கனவே 2010 ஆண்டு அந்த அணி முதன்முறையாக கோப்பையை வென்றது. கோப்பையை வென்றுள்ள ஸ்பெயின் அணியினருக்கு உலகம் முழுவதும் பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் அந்த அணிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். ஸ்பெயின் வெற்றி பெற்றவுடன் மைதானத்தில் திரண்டிருந்த ரசிகர்கள் உற்சாகமாக ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். ஸ்பெயின் நாட்டிலும் வெற்றி கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற பி.வி. சிந்துவுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்துகள் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்றை சிந்து படைத்துள்ளதாக கூறியுள்ளார். போட்டி முழுவதும் சிந்துவின் உறுதியான மனநிலையும் தனித்துவமான திறமையும் வெளிப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் எண்ணற்ற இளம் விளையாட்டு வீரர்களுக்கு இவரது வெற்றி ஊக்கமளிக்கும் என்றும் சமூக வலைதளத்தில் பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 27 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 387 ரன் எடுத்தது. 388 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 7 விக்கெட் இழப்பிற்கு 360 ரன் மட்டுமே எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்ட மசோதாவுக்கு மத்திய பிரதேச மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அசாம் மாநிலத்தில் திப்ருகர், தின்சுகியா உள்ளிட்ட 8 மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றதை அடுத்து அந்த அணிக்கு வாழ்த்துகள் குவிந்த வண்ணம் உள்ளன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
7: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி FM 101.8.
3: குட் மார்னிங் நீல் கிரேஸ். என்னங்க எல்லாம் தூங்கி எழுந்திரிச்சு டீ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லிட்டு நிகழ்ச்சியில் இணைகிறேன். நான் உங்கள் அன்பு தோழி கவிதா. காலை பொழுது மட்டும் இல்ல, இன்னைக்கு நாள் ஃபுல்லாவே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா நல்ல மாதிரி அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்திக்கலாம். ஒரு சிந்தனையோட இன்னைக்கு நிகழ்ச்சியை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். நீ எவ்வாறு பேச கற்றுக்கொண்டுள்ளாயோ அதே போல் மௌனத்தையும் கற்றுக்கொள். பேச்சு உனக்கு வழிகாட்டலாம், ஆனால் மௌனம் நிறைய சந்தர்ப்பங்களில் உன்னை பாதுகாக்கும். ஏனென்றால் மௌனத்திற்கு தான் வலிமை அதிகம். எப்படி சூப்பரான சிந்தனை இல்லையா? அதாவது நம்ம எந்த நிமிஷத்துலேயும் எல்லா இடங்கள்லையுமே வந்து பேசி சாதிச்சிடலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறோம், ஆனால் அது வந்து ரொம்ப தவறு. ஒரு சில இடங்களில் மௌனத்தை சாதிச்சா மட்டும்தான் அந்த இடத்துல வந்து நிறைய பிரச்சனைகள்லேருந்து நம்ம வந்து மீள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் முதல் பாடல் வந்துட்டே இருக்கு. சூப்பரான ஒரு பாடல், எங்கேயும் காதல் படத்துலேருந்து. ஸ்டேடியோன் இது ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

கோபப்படுத்துறதுக்காக சூப்பரான ஒரு பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணோம். குட் மார்னிங் நீல்கிரிஸ் நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான தகவல். நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழே 75 ரயில் நிலையங்கள் மேம்பட்ட வசதிகளுடன் மறுசீரமைக்கப்பட்டிருக்கு. இந்த ரயில் நிலையங்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக பஞ்சாப் மாநிலத்திலிருந்து திறந்து வச்சார். குட் மார்னிங் நீல்கிரிஸ் நிகழ்ச்சியில இந்த தகவலை ஏன் ஷேர் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் 3 ரயில் நிலையங்களை இந்த திட்டத்தின் கீழே வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 3 ரயில் நிலையங்களை நம்ம நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற குன்னூர் ரயில் நிலையமும் ஒன்று. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழே 12.18 கோடி ரூபாய் மதிப்பில் பழமை மாறாம இந்த ரயில் நிலையம் புனரமைக்கப்பட்டிருக்கு. நீலகிரி மாவட்ட வனப்பகுதியில் வாழ்ற யானை, புலி, காட்டுமாடு, கரடி, நீலகிரி வரையாடு, கருஞ்சிறுத்தை, சிங்கவால் குரங்கு, காட்டுப்பன்றி, முள்ளம்பன்றி இந்த மாதிரி வனவிலங்குகளோட வரைபடங்கள் இந்த சுற்றுலா பயணிகளில் கவரும் வகையில் தத்ரூபமாக இந்த ரயில் நிலையங்களில் அங்கங்கே அப்படியே வரையப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தை மாதிரி மலைப்பகுதிகளில் தவழ்ந்து வர நம்ம யுனெஸ்கோ அந்தஸ்து பெற்ற மலை ரயிலோட மாதிரியும் இருவாச்சி பறவை, கிளிக இந்த மாதிரி

0: நிறைய வரைபடங்கள் சுற்றுலா பயணிகள் கிட்ட அதிக வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்ற ஒரு தகவலோட நம்ம அடுத்ததா கேட்டு என்ஜாய் பண்ண போறோம் புதின பக்கங்கள்.
1: குட் மார்னிங் நீலகிரிஷ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் மூன்றாம் பருவம்

ஆலமுற்றத்து படைக்கல சாலைக்கு திரும்பி வந்த பின்னும் நெடுநேரம் வரை முகுந்த பட்டரை பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தான் இளங்குமரன். அறிவின் மிகுதி காரணமாக மனத்தில் உண்டாகிற செருக்கை இழக்கக்கூடாது என்று எண்ணி எண்ணி அந்த இருமாப்பையே வளர்த்து மேலும் மேலும் பெருக்கிக் கொள்ள ஆசைப்படும் அறிவாளிகளைத்தான் நேற்றுவரை இந்த நாளங்காடியில் நான் சந்தித்தேன். நான் தனக்கு பெருமையாக விரும்பி வளர்த்து கொண்ட அகங்காரமே ஒரு நிலைக்கு மேல் தனக்கும் அடங்காதபடி மதமாக பெருகிவிடும்போது அதை அந்த வினாடி வரை வளர்த்து வந்தவன் பரிதாபத்துக்கு உரியவனாகி விடுகிறான். கல்வியின் மிகுதி காரணமாகவும் மனித மனத்தில் பெருமிதம் உண்டாகலாம் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். வீரத்துக்குத்தான் பெருமிதம் என்பது மற்றொரு பெயர். பெருமிதமாவது மற்றவர்களினும் உயர்ந்துதான் பேரெல்லையில் நிற்றல். அறிவாளியாக இருப்பவன் பேரெல்லையில் நிற்பதை மற்றவர்கள் உணர்ந்து அவன் உயரத்தையும் தங்கள் தாழ்வையும் நினைத்து வியப்பதுதான் நியாயமான பெருமிதம். அப்படியில்லாமல் நான் பேரெல்லையில் உயர்ந்து நிற்கிறேன் என்று பெருமிதத்திற்கு சொந்தக்காரனே தன்னை வியந்து கொள்ள முற்படும்போதுதான் பெருமிதம் மெல்ல மெல்ல பெருமதமாக மாறுகிறது என்று எண்ணியவனாக நெருப்பு பிடித்த வீட்டுக்குள் சிறைப்பட்டிருந்தவரை போன்ற அகங்கார மதத்திலிருந்து விடுபட துடித்த முகுந்தபட்டரின் முகத்தை நினைவுக்கு கொணர்ந்து வந்தபடியே சிரித்துக் கொண்டான் இளங்குமரன். மருள் மாலை நேரத்து கடற்காற்று ஆலமுற்றத்து படைக்கலச்சாலையில் மரங்களையும் செடி கொடிகளையும் அவற்றின் காய் கனி பூங்கொத்துக்களையும் ஆட்டி அசைத்துக் கொண்டிருந்தது. இளங்குமரன் படைக்கல சாலையின் தோட்டத்தில் நினைவுகள் வரிசையாய் அடுக்கும் மனநிலையோடு உலாவிக் கொண்டிருந்தான். மண்ணில் கூந்தலைப் போல் தரையில் சுருண்டு கொடியோடி பறந்து படர்ந்திருந்த அருகம்புல்வெளியில் புள்ளி மான்கள் உலாவிக் கொண்டிருந்தன. அந்த மான்கள் தலை நிமிரும்போது தற்செயலாய் அவற்றின் கண்கள் மட்டும் தனியாக நகர்ந்து முன்வருவன போல் தோன்றும் அழகை இளங்குமரன் கண்டான். இன்னொரு புறம் இந்த மண்ணின் எண்ணற்ற அழகுகளை காண்பதற்காகவே தன் வண்ணத் தோகையெல்லாம் கண்ணாகி நின்றார்போல் மயில் ஒன்று கலாபம் விரித்து ஆடிக்கொண்டிருந்தது. ஆலமுற்றத்து கோயில் மதிலுக்கும் அப்பால் கடல் நீல நிறத்து கோல எழில் கொள்ளையாக எல்லையற்று பறந்து தெரிந்தது. தோட்டத்தில் உலாவிக் கொண்டே தன் போக்கில் நிமிர்ந்த இளங்குமரன் முல்லை தன்னை நோக்கி வருவதைக் கண்டு திகைத்து நின்றான். மாலையில் படைக்கலச்சாலைக்கு வந்து தன்னை காண்பதாக தன்னிடம் நாளங்காடியில் வளநாடுடையார் கூறியிருந்தது இப்போதுதான் அவனுக்கு நினைவுக்கு வந்தது. புறப்படும்போது வளநாடுடையாரும் அவர் மகளும் சேர்ந்து புறப்பட்டு வந்திருக்க வேண்டும் என்றும் வளநாடுடையார் நீலனாக மறவரோடு பேச சென்ற பின் முல்லை தனியாக தன்னை தேடிக்கொண்டு தோட்டத்திற்கு வருகிறாள் என்றும் இளங்குமரன் இப்போது புரிந்து கொண்டான். முல்லை தொலைவில் வரும் தோற்றத்தைக் கொண்டே அன்று அவள் அதிகமான சிரத்தையோடு தன்னை அலங்காரம் செய்து கொண்டு வந்திருக்கிறாள் என்பதை இளங்குமரன் அறிந்து கொள்ள முடிந்தது. எதிரே தன்னை நோக்கி அவள் ஒவ்வொரு முறை சிலம்பு ஒலிக்கும் பாதங்களை பெயர்த்து வைக்கும் போதும் அப்படி பாதம் பெயர்த்து மிதித்து நடக்கின்ற மண்ணின் மேல் ஒரு புதிய அழகை ஊன்றிக்கொண்டே நடந்து வருவது போல இருப்பதை இளங்குமரன் கண்டான். உடனே காரணமின்றியோ அல்லது காரணத்துடனோ அவனுக்கு விசாகையின் நடை நினைவுக்கு வந்தது. இந்த மண்ணில் ஊன்றி நடக்க மாட்டேன் என்பது போல் பிரபாகத்தில் மிதக்கும் பூவாக நடந்து வரும் விசாகையையும் இந்த மண்ணில் ஒவ்வொரு அடி பெயர்த்து வைக்கும் போதும் ஒரு புதிய அழகை ஊன்றிக்கொண்டு நடப்பது போல நடந்து வரும் முல்லையையும் ஒப்பிட்டு எண்ணி அந்த எண்ணத்துக்கும் நிறுவைக்கும் மனதுக்குள்ளிருந்து கிடைக்கும் முடிவை அவன் பெறுவதற்கு உள்ளேயே முல்லை அவனுக்கு மிக அருகில் வந்துவிட்டாள். என் தந்தையும் நானும்

0: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா. பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் மூன்றாம் பருவம். குரல் வண்ணம் வி. கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.
1: தினமும் காலை 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள்.

இந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.

வானிலையை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, 22ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்துல நிறைய இடங்கள்ல வந்துட்டு வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு சில இடங்கள்ல மழை பெய்யும் அப்படின்னு சொல்றாங்க. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான நீலகிரி மாவட்டத்துல பல இடங்கள்ல வந்து மிதமான மற்றும் கனத்த மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து வெளியில் எட்டி பார்த்துருப்பீங்க, என்னடா வானம் வந்து பல்ல இழிச்சிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மடமடன்னு கொடை எடுக்காமல் ரெயின் ஷூட்டெல்லாம் எடுக்காமல் அப்படியே ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கெல்லாம் கிளம்பி போயிடுவீங்க. ஸோ மறக்காமல் ரெயின் கோட்டு உங்களுடைய கொடைகள்லாம் எடுத்து பேக்கில் இப்போயே வச்சுக்கோங்க. ஏன்னா எப்போ மழை வரும் எப்போ வெயில் அடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாத காலநிலையில் தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு கேர்ஃபுல்லாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் வந்துட்டே இருக்குது. வேங்கை படத்தில் இருந்து ஸ்டேட்யூன்ட். இது ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நுட்பம் கற்போம்.
1: டேட்டா புரொடெக்ஷன் மற்றும் பிரைவசி குறித்து மென்பொருள் பொறியாளர் மில்டன் சாம் மோசஸ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு தரவு பாதுகாப்பும் தனி உரிமையும் உங்கள் தகவல் உங்கள் பொறுப்பு. உங்களுடைய வீட்டின் சாவியை ஒரு அந்நிய நபரிடம் கொடுப்பீர்களா? நிச்சயமாக மாட்டீர்கள். அப்படி இருக்க நம்முடைய தனிப்பட்ட தகவல்களை ஏன் கவனக்குறைவாக பகிர்கிறோம்? இன்றைய டிஜிட்டல் உலகில் நமது தகவல்களே மிகப்பெரிய சொத்து. நமது பெயர், தொலைபேசி எண், ஆதார் எண், வங்கி விவரங்கள், மின்னஞ்சல் முகவரி, புகைப்படங்கள், அலுவலக ஆவணங்கள், மருத்துவ விவரங்கள் என அனைத்தும் டிஜிட்டல் வடிவில் சேமிக்கப்பட்டுள்ளன. அதனால்தான் தரவு பாதுகாப்பும் தனியுரிமையும் இன்று ஒவ்வொருவருக்கும் மிகவும் முக்கியமானதாக மாறியுள்ளது. தரவு பாதுகாப்பு என்றால் என்ன? தரவு பாதுகாப்பு என்பது நமது தகவல்களை அனுமதியில்லாத நபர்கள் பார்க்கவோ திருடவோ மாற்றவோ முடியாத வகையில் பாதுகாப்பது. எளிமையாக சொன்னால், நமது தகவல்கள் சரியான நபர்களிடம் மட்டுமே இருப்பதை உறுதி செய்வதே தரவு பாதுகாப்பு. தனியுரிமை என்பது நமது தகவலை யார் பார்க்க

0: பயன்படுத்தலாம், எப்போது பயன்படுத்தலாம், எதற்காக பயன்படுத்தலாம் என்பதை நாம் தீர்மானிக்கும் உரிமையாகும். உதாரணமாக, உங்கள் குடும்ப புகைப்படங்களை உங்கள் நண்பர்களுடன் மட்டும் பகிர விரும்பலாம். உங்கள் வங்கி தகவல்களை யாருடனும் பகிர விரும்ப மாட்டீர்கள். இதுவே தனி உரிமையின் அடிப்படை. இன்று ஏன் இது மிகவும் முக்கியம்? இன்று நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு செயலியும் நம்மை பற்றிய சில தகவல்களை சேகரிக்கிறது. நாம் எங்கு செல்கிறோம், எதை வாங்குகிறோம், எந்த இணையதளங்களை பார்க்கிறோம், எந்த செயலிகளை பயன்படுத்துகிறோம், இவை அனைத்தும் தரவுகளாக மாறுகின்றன. இந்த தகவல்கள் தவறான கைகளில் சென்றால் பண இழப்பு, அடையாள திருட்டு, மோசடி மற்றும் தனி உரிமை மீறல் போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படலாம். நம்மால் என்ன செய்ய முடியும்? 1. தேவையான தகவல்களை மட்டும் பகிருங்கள். எந்த இணையதளமோ அல்லது செயலியோ உங்கள் தகவல்களை கேட்டால் இது உண்மையிலேயே தேவையா என்று யோசியுங்கள். தேவையில்லாத தகவல்களை வழங்க வேண்டாம். 2. வலுவான கடவுச்சொற்களை பயன்படுத்துங்கள். ஒவ்வொரு கணக்கிற்கும் தனித்தனி பாஸ்வேர்டு வைத்திருங்கள். எளிய பாஸ்வேர்டுகளை தவிர்க்குங்கள். முடிந்தால் பாஸ்வேர்ட் மேனேஜர் பயன்படுத்துங்கள். 2-Factor Authentication 2FA ஐ இயக்குங்கள். இது உங்கள் கணக்குகளுக்கு கூடுதல் பாதுகாப்பை வழங்கும். பாஸ்வேர்டு தெரிந்தாலும் OTP அல்லது ஆத்தென்டிகேஷன் ஆப் இல்லாமல் யாரும் உங்கள் கணக்கிற்குள் நுழைய முடியாது. சமூக வலைத்தளங்களில் கவனமாக இருங்கள். நாம் பகிரும் ஒவ்வொரு புகைப்படமும் லொகேஷனும் பர்சனல் இன்ஃபர்மேஷனும் பலரால் பார்க்கப்படலாம். அதனால் பிரைவசி செட்டிங்ஸை சரியாக அமைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் தனிப்பட்ட தகவல்களை அனைவருக்கும் தெரியும்படி பகிர வேண்டாம். 5. ஃபிஷிங் மோசடிகளை அடையாளம் காணுங்கள். உங்கள் வங்கி கணக்கு முடக்கப்படும். உங்களுக்கு பரிசு கிடைத்துள்ளது, உடனே லாகின் செய்யுங்கள். இப்படிப்பட்ட மின்னஞ்சல்கள் அல்லது SMS வந்தால் லிங்கை உடனே கிளிக் செய்யாதீர்கள். முதலில் அது உண்மையானதா என்பதை உறுதிப்படுத்துங்கள். அலுவலக தகவல்களை பாதுகாப்பாக கையாளுங்கள். நீங்கள் பணிபுரியும் நிறுவனத்தின் தரவுகளும் மிகவும் மதிப்புமிக்கவை. அலுவலக ஆவணங்களை பர்சனல் இமெயிலுக்கு அனுப்ப வேண்டாம். அனுமதி இல்லாத கிளவுட் ஸ்டோரேஜில் சேமிக்க வேண்டாம். நிறுவனத்தின் பாதுகாப்பு கொள்கைகளை எப்போதும் பின்பற்றுங்கள். நினைவில் கொள்ள வேண்டிய 6 பொன்னான விதிகள். தேவையான தகவல்களை மட்டும் பகிருங்கள். ஒவ்வொரு கணக்கிற்கும் வலுவான பாஸ்வேர்டு பயன்படுத்துங்கள். 2-Factor Authentication இயக்குங்கள். சந்தேகத்திற்குரிய லிங்க்ஸ் மற்றும் இமெயில்ஸை தவிர்க்குங்கள். சமூக வலைத்தளங்களில் பிரைவசி செட்டிங்ஸை சரிபாருங்கள். இன்று தகவல்களே பணத்தை விட மதிப்புமிக்க சொத்தாக மாறிவிட்டன. தரவு பாதுகாப்பு என்பது தொழில்நுட்பத்தின் பொறுப்பு மட்டுமல்ல, அது ஒவ்வொரு பயனரின் பொறுப்பும் ஆகும்.
1: நம்ம எல்லாருமே கையில் செல்ஃபோன் வச்சுருக்கோம், இல்லை ஒரு ஐபேட், இல்லைனா ஒரு ஆண்ட்ராய்ட் டேப்லெட், ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ், அது இல்லாமல் ஐபாட்ஸ், மியூசிக் சிஸ்டம், எது வச்சுருந்தாலும், அது இல்லாமல் வீட்டில் டிவி வச்சுருக்கோம். எல்லா டிவைஸஸுமே இப்போ இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கு. 2. எதுக்கு நம்ம அதை பற்றி படிக்கணும், அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், ஏன் அதை பற்றி படிக்கிறோம், இதெல்லாத்த விட எப்படி நம்ம வந்து இந்த இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது பாதுகாப்பாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலகமே டிஜிட்டல் வேர்ல்டாக மாறிட்டுருக்கு. எல்லார் கையிலும் ஃபோன்ஸ், எல்லார் வீட்லேயும் இன்டர்நெட் டிவி, அது இல்லாமல் ஐபேட்ஸ், ஆண்ட்ராய்ட் டேப்லெட்ஸ், அப்புறம் கேமிங் டிவைசஸ், வாட்ச், நம்ம கையில் கிடைக்கிற வாட்ச், ஸ்மார்ட் வாட்சஸ், இப்போது இன்னும் கொஞ்சம் நாளில் ஸ்மார்ட் லென்சஸ் எல்லாம் வருது, ஸ்மார்ட் ஸ்பெக்டிகல்ஸ், இப்போ எல்லாமே ஸ்மார்ட், அதாவது டிஜிட்டல் வேர்ல்டாக மாறிட்டுருக்கு. ஸோ இந்த டிஜிட்டல் வேர்ல்டாக மாறிட்டுருக்கும் போது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, நம்ம அந்த எல்லா டிவைஸஸுமே இன்டர்நெட்டு கனெக்ட் ஆகிருக்கும் போது முக்கியமான விஷயம், சேஃபான என்வாயன்மெண்ட்டில் கனெக்ட் ஆகிருக்குமா, இஸ் இட் சேஃப் ஃபார் எவ்ரிபடி, எல்லாத்துக்கும் பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி இந்த வாழ்க்கை முறையில் நம்ம இன்டர்நெட் இல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா ஒரு பேங்கிங் செக்டராக இருந்துட்டால் கண்டிப்பாக இன்டர்நெட் வேணும். ஒரு ஹெல்த் கேர், அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்னால் இன்டர்நெட் தான். அதெல்லாத்த விட இப்போ சிம்பிளாக ஒரு இடத்துல போய் காஃபி குடிக்கணுனாலே ஜிபே தான் பண்ணுறோம். ஸோ எல்லாமே இப்போ டிஜிட்டல் ஆகிடுச்சு. ஓகே, இன்டர்நெட் செக்யூரிட்டினா அது என்னன்றதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். வாட் இஸ் இன்டர்நெட் செக்யூரிட்டி? ஸோ இன்டர்நெட் செக்யூரிட்டின்றது என்னென்னா, இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு பழக்கம், அதாவது ஒரு ப்ராக்டிஸ். ஒரு பொருளை நம்ம டெக்னாலஜி, ஒரு பொருளை யூஸ் பண்ணுறதுக்கு போது, ஒரு டிஜிட்டல் டேட்டாவை யூஸ் பண்ணும்போது, ஒரு டிஜிட்டல் சிஸ்டமோ இல்லை ஒரு யூசர் ஆன்லைனில் எப்படி அவரை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா சைபர் செக்யூரிட்டி. இதை நம்ம ஆல்ரெடி ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு லாஸ்ட் எபிசோடில் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அது நிறைய பேர் கேட்டவங்களுக்கு அதை பற்றி தெரியும். ஸோ முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த ஹேக்கர்ஸ், ஸ்கேமர்ஸ் அண்ட் மேல்வேர்ஸ். ஸோ இந்த மூணு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹேக்கர்ஸ்னால் என்னென்னா, நம்மளை அறியாமையே நம்மளோட டிவைஸ் இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆனோடனே நம்மளோட இம்பார்ட்டண்ட்டான டேட்டாஸில் எடுத்துருவாங்க. உதாரணம் சொல்கிறேன், நம்ம

0: ஃபோனில் இப்போ வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறோம், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறோம், யூடியூப் யூஸ் பண்ணுறோம். அப்போ அதுக்கு வந்து நம்ம ஒரு ஜிமெயில் அட்ரஸோ ஏதோ ஒரு ஐடி இருந்தால் தான் நம்ம அதெல்லாம் லாகின் பண்ண முடியும். ஸோ இப்போ ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபோன் வந்து ப்ராப்பராக செக்யூர் இல்லாமல், அதாவது ஒரு வீடு நல்ல வீடு இருக்குது ஆனால் வீட்டுக்கு கதவு இல்லாத மாதிரி. ஸோ நம்ம ஒரு நல்ல வீடு கட்டுறோம், உள்ள காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் வைக்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு நல்ல கதவுல இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி நம்ம வச்சிருக்க ஃபோன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக நல்ல கதவு போட்டிருக்கான்னு பார்க்கணும். அதுதான் இன்டர்நெட் செக்யூரிட்டி.
1: நன்றி, வணக்கம்.
2: டேட்டா ப்ரொடெக்ஷன் மற்றும் பிரைவசி குறித்து மென்பொருள் பொறியாளர் மில்டன் சாம் மோசஸ் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
3: இணைவூட்டுகிறோம் நேயர்களே, காலை 11:02 நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு நீங்கள் நன்றியுடன் நினைத்து பார்க்கும் ஒரு விஷயம். இன்னும் சில நொடிகளில் உலக சதுரங்க விளையாட்டு தினம் குறித்த உரை. வழங்குபவர் கே தனசேகரன் அவர்கள், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். தொடர்ந்து இணைந்திரங்கள் இது ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு. Yeah.

0: ಆಕಾಶವಾಣಿ உலக சதுரங்க விளையாட்டு தினம் உரை கேட்கலாம். வழங்குபவர் கே தனசேகர் அவர்கள்.
1: வேகமாக வளர்ந்து வரும் தற்கால நவீன டிஜிட்டல் உலகில் நம் குழந்தைகள் கணினி மற்றும் அலைபேசி திரைகளுக்கு முன்பாக தங்களின் பொன்னான நேரத்தை செலவழித்து வருகிறார்கள். இத்தகைய சூழலில் மிகச்சிறந்த மாற்றாக விளங்குவது சதுரங்க விளையாட்டாகும். இது குழந்தைகளின் கற்பனை திறனை தூண்டும் ஒரு உன்னதமான கலை. கணிதம், துல்லியம், அறிவியலின் கூர்நோக்கு மற்றும் பல்வேறு நுணுக்கங்கள் நிறைந்த ஒரு உன்னதமான அறிவுசார் பெட்டகமாக திகழ்கிறது. இத்தகைய சிறப்புமிக்க சதுரங்க விளையாட்டு உலகெங்கிலும் சுமார் 190 நாடுகளுக்கு மேலாகவும் மிகவும் ஆர்வத்துடன் விளையாடப்பட்டு வருகிறது. இந்த போட்டியின் மீதான உலகளாவிய தேடலையும் அதன் சிறப்பையும் போற்றி வளர்க்கும் விதமாக ஆண்டுதோறும் ஜூலை மாதம் 20ஆம் தேதி உலக சதுரங்க தினமாக கொண்டாடப்படுகிறது. சதுரங்கம் என்பது பொழுதுபோக்கு விளையாட்டு மட்டுமல்ல, அது ஒரு அறிவு கூர்மை, மிகச்சரியாக திட்டமிடல், கூர்ந்த விவேகம் ஆகியவற்றின் உன்னத கலவையாகும். 64 கட்டங்கள் கொண்ட இப்பலகையில் நிகழும் ஆட்டம் மனித சிந்தனையின் எல்லையற்ற சாத்தியக்கூறுகளை வெளிப்படுத்துகிறது. சுமார் 5ஆம் நூற்றாண்டு முடிவில் தோன்றிய இந்த விளையாட்டு ஒரு கலையாகவும் ஒரு விளையாட்டாகவும் அறிவியல் நுணுக்கங்கள் நிறைந்ததாக போற்றப்படுகிறது. பொதுவாக சதுரங்க விளையாட்டு சிப்பாய், குதிரைப்படை, யானைப்படை, மந்திரி, தேர் உள்ளடக்கிய விளையாட்டாக கருதப்படுகிறது. இந்தியாவில் தோன்றினாலும் 8ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டுகளில் ஏற்பட்ட வளர்ச்சியில் இவ்விளையாட்டு தற்போதைய யூரோ வழியாக சென்று அங்கு பான் ப்ரமோஷன் இந்த மாதிரி சில மாற்றங்கள் செய்யப்பட்டு தற்போது நாம் விளையாடி கொண்டிருக்கும் கிளாசிக்கல் செஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற விளையாட்டாக விளையாடப்படுகிறது. இதற்காக உலக சதுரங்க அமைப்பு 1924ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. அதன் நினைவாகத்தான் இந்த உலக சதுரங்க தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. யுனெஸ்கோவின் பரிந்துரைகள் தொடர்ந்து 1966 முதல் ஜூலை 20ஆம் தேதி உலகளாவிய கொண்டாட்டமான இந்நாள் கல்வி, சமத்துவம், பாலினம் மற்றும் நிலையான வளர்ச்சியை மேம்படுத்துவதில் அனைவரும் விளையாடக்கூடிய விளையாட்டாக அங்கீகரிக்கப்பட்டு இந்த விளையாட்டு கொண்டாட்டம் நடைபெற்று வருகிறது. பொறுமை, எதையும் துணிச்சலாக முடிவெடுக்கும் திறன் போன்ற குணங்களும் ஊக்குவிக்கப்படுகிறது. இந்த விளையாட்டில் வேர்ல்டு செஸ் ஃபெடரேஷன் என்று சொல்லப்படுகிற ஃபிடே மூலம் நமக்கு தர வரிசை புள்ளிகள் மற்றும் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்படுகிறது. இதில் வேர்ல்டு செஸ் ஃபெடரேஷன் ஹையஸ்ட் டைட்டில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம். கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வந்துட்டு மிக உயரிய பட்டமாக உலக சதுரங்க ஃபிடேவால் கொடுக்கப்படுகிறது. இதற்கு வந்து நம்ம 2500 புள்ளிகள் எடுக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தா சர்வதேச மாஸ்டர் டைட்டில் ஐஎம் டைட்டில்

கொடுக்கப்படுகிறது. அது 2400 புள்ளிகள் பெற்றால் சர்வதேச மாஸ்டர் பட்டம் கொடுக்கப்படுகிறது. மூன்றாவதாக ஃபிடே மாஸ்டர், 2300 புள்ளிகள் எடுக்கும் பட்சத்தில் நமக்கு ஃபிடே மாஸ்டர் டைட்டில் கொடுக்கப்படுகிறது. 2200 புள்ளிகள் பெறும் பட்சத்தில் கேண்டிடேட் மாஸ்டர் என்ற பட்டமும் வழங்கப்பட்டு வருகிறது. இது இந்த புள்ளிகள் அடிப்படையில் ஈலோ பாயிண்ட்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இந்த ஈலோ பாயிண்ட்ஸ் விளையாடும் போது நமக்கு வெற்றி தோல்வியின் அடிப்படையில் இது கொடுக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக உலக சாம்பியன்ஷிப், உலக சாம்பியன்ஷிப் எடுத்துக்கொண்டால் இதுவரையில் மேக்னஸ் கால்சன் என்பவர் நார்வே நாட்டைச் சேர்ந்த வீரர், அவர் 5 முறை உலக பட்டம் வென்று அதிக ஃபிடே தரவரிசை புள்ளியில் 2881 புள்ளிகள் எல்லோ பாயிண்ட்ஸ் எடுத்து முதலிடத்தில் இருக்கிறார். அவரைத் தொடர்ந்து நிறைய கிராண்ட் மாஸ்டர்ஸ்கள் உலக பட்டத்தை வென்றுள்ளனர். குறிப்பாக சொல்லணும்னா இந்தியாவிலிருந்து 5 முறை வென்ற விஸ்வநாதன் ஆனந்த், அவர் தமிழகத்தைச் சேர்ந்தவர். அதைத் தொடர்ந்து தற்போதைய உலக சாம்பியன் குகேஷ், அவரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தம் 38 கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. அதில் இந்தியாவில் மொத்தமாக தற்போதைய நிலவரப்படி 98 கிராண்ட் மாஸ்டர்கள் உருவாகியுள்ளார்கள். 1/3% தமிழ்நாட்டிலிருந்து தான் இந்த மாதிரி வளர்ச்சி வந்திருக்கு. சதுரங்கத்தை பொறுத்த மட்டும் தமிழகத்தை பொறுத்த மட்டும் இளம் வீரர்கள் உருவாவதற்கு மிக முக்கிய காரணமாக கருதப்படுவது தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய விளையாட்டு சங்கங்கள், அரசு இவங்கெல்லாம் உதவியோட இளம் வீரர்கள் வந்து நிறைய பயிற்சி பெற்று முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லணும்னா 1988 விஸ்வநாதன் ஆனந்த் கோவையில் நடைபெற்ற கிராண்ட் மாஸ்டர் போட்டியில் கிராண்ட் மாஸ்டர் ஆனார். அதைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட 38 ஆண்டுகளில் 98 கிராண்ட் மாஸ்டர் உருவாகியிருக்கிறார்கள். விஸ்வநாதன் ஆனந்தை தொடர்ந்து நிறைய வீரர்கள் இந்த போட்டியில் பங்கேற்று மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்து வருகிறார்கள். பெண்கள் பிரிவில் பொறுத்த மட்டும் இந்தியாவிலிருந்து கொனேரு ஹம்பி, அவரும் மகளிர் போட்டியில் மட்டுமல்லாமல் விஸ்வநாதன் ஆனந்தை போன்று கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்தார். அவரைத் தொடர்ந்து நிறைய இளம் வீரர்கள் வீராங்கனைகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் தற்போது வைஷாலி அவர்களும் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்று வரவிருக்கும் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் விளையாட தகுதி பெற்றிருக்கிறார். தமிழகத்தைச் சேர்ந்த இரு வீரர்கள் குகேஷ் மற்றும் வைசாலி வரவிருக்கும் உலக சாம்பியன்ஷிப் போட்டிக்காக தகுதி பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்க அம்சமாக கருதப்படுகிறது. சதுரங்கத்தை பொறுத்த மட்டும் 8ஆம் நூற்றாண்டிலிருந்தே சதுரங்கத்துக்காக கோயில் நிறுவப்பட்ட மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. சதுரங்க வல்லபநாதர் என்னும் கோயில் திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது வந்து ஒரு சிறப்பு அம்சமாக கருதப்படுகிறது. கேரளாவில் உள்ள மரோட்டி என்ற கிராமத்தில் அனைவரும் சதுரங்க விளையாடுவார்கள் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. அந்த மாநிலத்திலிருந்து நிறைய பேர் மது பழக்கத்திலிருந்து மீண்டு வந்துள்ளது என்பது இந்த விளையாட்டின் சிறப்பு அம்சமாக கருதப்படுகிறது. சதுரங்கத்தை பொறுத்த மட்டும் தொழில் முறை ஆட்டக்காரர்களாக நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். சதுரங்கத்துறை கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெறும் வீரர்களுக்கு மத்திய அரசு மற்றும் மாநில அரசின் சார்பாக விருதுகளும் வேலைவாய்ப்புகளும் வழங்கப்பட்டு அவர்களை ஊக்கப்படுத்தி பணி மற்றும் ஸ்பான்சர்ஷிப் கொடுத்து அவர்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். பொதுவாகவே இந்த விளையாட்டு குழந்தைகளுக்கான விளையாட்டாக கருதப்படுகிறது. சதுரங்கத்தின் சிறப்பு அம்சம் என்னவென்றால் 5 வயது முதல் 90 வயது வரை விளையாடக்கூடிய விளையாட்டாக கருதப்படுகிறது. சதுரங்கம் விளையாடுவதால் மெமரி லாஸ் என்னும் அல்சைமர் நோய் குணமடைவதாக கண்டுபிடித்துள்ளார்கள். ஆய்வுகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சதுரங்கம் விளையாடி கொண்டிருந்த 70 வயது மேற்பட்டவர்களுக்கான ஞாபக சக்தி மிகவும் அபாரமாக இருக்கிறது. சதுரங்கத்தில் மட்டும்தான் வயது வித்தியாசம் பார்க்காமல் விளையாடக்கூடிய போட்டியாக இருக்கிறது. உலக சதுரங்க தினமான இன்று பல்வேறு வகையான போட்டிகள் இந்தியாவில் மற்றும் உலக அளவில் நடைபெற உள்ளது என்பதை இத்தருணத்தில் குறிப்பிட விரும்புகிறோம். இந்த விளையாட்டு பாரசீகத்துக்கு பரவியது. அங்கு அதற்கு சத்ரஞ்ச் என்று பெயர் மாற்றப்பட்டது. பாரசீகத்தின் இஸ்லாமிய படையெடுப்பை தொடர்ந்து ஸ்பெயின் மற்றும் இத்தாலி வழியாக ஐரோப்பாவிற்கு பரவியது. 15ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் விதிகள் மாற்றப்பட்டு கிளாசிக்கல் செஸ் அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டாக பரிணமித்தன. ராணிக்கு பரந்த அளவிலான அதிகாரங்கள் வழங்கப்பட்டன. இது ஆட்டத்தின் வேகத்தை வியக்கத்தகு முறையில் அதிகரித்தது. நவீன சதுரங்க கோட்பாட்டாக மாறுவதற்கு வழிவகுத்தது. சந்தேகத்திற்கு இடமில்லாத கிளாசிக்கல் உலக சாம்பியன்ஷிப் முறையாக 1886ஆம் ஆண்டு காலகட்டத்தில் தொடங்கப்பட்டது. உலகின் முதல் சதுரங்க சாம்பியன் வில்லியம் ஸ்டைனிட்ஸ் என்பவர் 1886ஆம் ஆண்டு பட்டம் பெற்றார். அதைத் தொடர்ந்து தற்போது வரை கிட்டத்தட்ட 18

0: உலக சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றுள்ளது. இதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் பாபி ஃபிஷர், அவர் 1972 வெற்றி பெற்றது, செஸ் உலகை வியக்க வைத்தது. அவரை தொடர்ந்து கேரி காஸ்பரோவ் தொடர்ந்து 15 ஆதிக்கம் செலுத்தி 2000 வரை வீழ்த்த முடியாத வீரராக வளம் வந்தார். அதைத் தொடர்ந்து இந்தியாவின் விஸ்வநாதன் ஆனந்த் தற்போது வரை 5 உலக சாம்பியன்ஷிப் பட்டங்கள் வென்றுள்ளார். அவரைத் தொடர்ந்து மேக்னஸ் கார்ல்சன், இவரும் 5 முறை உலக சாம்பியன்ஷிப் வென்று உலகின் வீழ்த்தப்பட முடியாத வீரராக வளம் வந்தார். அதைத் தொடர்ந்து தற்போது இந்தியாவின் குகேஷ், 2024 நடைபெற்ற போட்டியில் சைனாவின் வீரர் டிங்லினை வென்று இளம் வயதில் உலக சாம்பியன் பட்டம் வென்று அசத்தினார். இவ்வாறாக உலக சாம்பியன் இருந்தாலும் சதுரங்க ஒலிம்பியாட் என்பது ஒரு முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது. 2 ஒரு முறை நடைபெறும் ஒரு குழு நிகழ்வாகும். இதில் உலகளாவிய சுமார் 190 மேற்பட்ட நாடுகள் கலந்து கொண்டு குழு போட்டியாக நடத்தப்படும் விளையாட்டாக கருதப்படுகிறது. ஃபிடே சர்வதேச கூட்டமைப்பு ஏற்பாட்டில் நடத்தப்படும் இப்போட்டியில் மகளிருக்கான போட்டியும் தனியாகவும் ஓபன் பிரிவு தனித்தனியாகவும் நடைபெற்று வருகிறது. சதுரங்க உலகில் உலக செஸ் ஒலிம்பியாடு வென்று இந்தியா மகளிர் மற்றும் ஓபன் பிரிவில் கடந்த 2024 நடைபெற்ற போட்டியில் முதலிடத்தை பெற்று வாகை சூடியது. இதற்கு முன்னர் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் அதிக முறை பட்டங்கள் வென்றுள்ளன. சதுரங்கத்தை விளையாடுவதால் குழந்தைகளுக்கு ஞாபகத்திறன், முடிவெடுக்கும் திறன் மற்றும் தனிநபர் பொறுப்பு இவை அனைத்தும் வளர்ச்சியடைய உறுதுணையாக உள்ளது. சதுரங்கம் என்பது வெறும் பொழுதுபோக்கு விளையாட்டு என்ற எல்லையை கடந்து மனித மூளையின் ஆளுமை திறனை மேம்படுத்தும் ஒரு உன்னத கலையாகவும் அதே வேளையில் பாதுகாப்பான ஒரு வாழ்வாதார பாதையாகவும் பரிணமித்துள்ளது. இந்தியாவில் சதுரங்க புரட்சியும் 45th ஒலிம்பியாட் இரட்டை தங்க சாதனையும் உலக அரங்கில் இந்தியாவின் ஆதிக்கத்தை உறுதி செய்துள்ளது. பிரபஞ்சத்தின் அணுக்களை விடவும் அதிக சாத்தியக்கூறுகளை கொண்ட 64 கட்டங்கள் ஆடும் இக்கலை நமக்கு பொறுமை, விடாமுயற்சி மற்றும் வாழ்க்கையின் சவால்களை சந்திக்கும் திட்டமிடல் உத்திகளை கற்றுத்தருகிறது. ஜெனாஸ் உமா சுமாஸ் என்ற உயிரியலத்தின் முழக்கப்படி சர்வதேச எல்லையை கடந்து உலக மக்கள் அனைவரையும் ஒரே குடும்பமாக இணைக்கும் உன்னத சக்தியாக சதுரங்கம் என்றும் நிலைத்து நிற்கும் என்பதில் ஐயமில்லை.
1: உலக சதுரங்க விளையாட்டு தினம் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் கே தனசேகர் அவர்கள்.
2: திரையிசை பாடல் கேட்கலாம். சதுரங்கம் திரைப்படத்திற்காக கே.கே. சுஜாதா பாடிய பாடல்.

இந்நேரத்தில் நேரம் 8:45. நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது டிரைவ் டைம் பீட்ஸ். இணைவூட்டுகிறோம் நேர்களே. இன்று பிற்பகல் 3:02 ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் வெற்றிக்கண் மாற்றுத்திறனாளிகளுக்கான சர்வதேச இயலாமை பெருமித தின மாதத்தை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். இன்றிரவு 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் உழவர் அனுபவம். பூண்டு சாகுபடி குறித்து புதுமந்து பகுதியைச் சேர்ந்த விவசாயி மகேஸ்வரி அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல் நிறைவாக தகவல் களஞ்சியம். ரைட்டம் பீட்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததா 3 முத்தான பாடல்கள். ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்டு. ஜித்தன் கஜினி தொட்டிஜெயா படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம்.

0: காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: சுவையானது ரூபி மேங்கோ ரூபி ஆப்பிள் ரூபி நன்னாரி லெமன்.

இந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம். நிலையத்தில் நேரம் 9:02 ஆயிடுச்சுங்க. நம்ம ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில் துவக்கி வைக்கிறதுக்காக முதல் பாடல் வந்துட்டே இருக்கு. செம்பருத்தி படத்திலிருந்து ஸ்டேட்யூன் இது ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
0: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று மனதை மயக்கும் தேனிசை மெட்டுகளுடன் இது மேஜிக் மெலடிஸ்.

0: வார்த்தைகள்.
1: நிலையத்தில் நேரம் 9:12.
2: சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
3: முகத்தில் பருவார் சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் படையா சைபால், சேர்த்து புண்ண சைபால்
4: சைபால்.
5: எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை சார் அப்படின்னார் ஒருத்தர். ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டோம். வியாபாரம் பண்ணலாம்னு ஒரு கடை வச்சேன், வேண்டிய போட்டவங்க கூட என் கடையில் வந்து எதுவும் வாங்க மாட்டேங்கிறான், எல்லாரும் அடுத்த கடைக்கு தான் போகிறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்துக்கிட்டார். இதுக்கு போய் அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லாதீங்க. வாடிக்கையாளர்களை வந்து கவர்றது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல, அதுதான் குறை அப்படின்னும். சார், உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ரகசியத்தை எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன் அப்படின்னார். சரி, உங்கள் காதை இப்படி கொடுங்க அப்படின்னு சொல்லி அது சம்பந்தமாக பெரிய வல்லுநர்கள் சொல்லியிருக்கிற கருத்துக்களை அவர்கிட்ட சொல்ல ஆரம்பித்தோம். அதாவது, இந்த வாடிக்கையாளர்களை கவர்றதுக்கு வல்லுநர்கள் பல ஆலோசனைகளை ஏற்கனவே

0: சொல்லி வச்சுருக்கிறாங்க, அது சம்மந்தமாக அனுபவப்பட்டவங்க அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது கடை வச்சுருக்கிறவங்க எல்லாரும் இதை கொஞ்சம் காதில் வாங்கி வச்சுக்கணும். எதை இப்போ சொல்ல போகிறத, எப்பவும் பணத்தை சம்பாதிக்கிறதுலேயே குறியாக இருக்கக்கூடாதான். அதை விட முக்கியமாக நீங்கள் சம்பாதிக்க வேண்டியது வாடிக்கையாளர்களுடைய மன நிறைவு. வர்றவங்க திருப்தியோடு போகணும், அது முக்கியம். அதில் கவனமாக இருக்கணும். கடைக்கு வர்ற ஒருத்தர் ஏதாவது ஒரு குறை சொல்கிறாருன்னு வச்சுங்க, அதை வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது. ரொம்ப அக்கறையோடு அதை காது கொடுத்து கேட்கணும். அப்படியா சார், அதை நான் அவசியம் கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஒருத்தர் வரார், சார் நேற்றுக்கு உங்கள் கடையில் இதை நான் வாங்கிட்டு போனேன், வீட்டில் இது வேணான்னு சொல்லிவிட்டாங்க, திருப்பி கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுக்குறார். உடனே நீங்கள் வந்து முகம் சுழிக்கக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது. வழக்கம் போல் நிதானமாக முகம் அலர்ச்சியோடு அதை திருப்பி வாங்கிக்கணும். இவ்வளவு ரூபாய்க்கு சாமான் வாங்கினா இந்த ஸ்பூன் அன்பளிப்பு, இப்படி ஏதாவது கொடுக்கலாம். பண்டிகை காலங்கள்லேயும் பொருள்கள் வாங்குறவங்களுக்கு இப்படி ஏதாவது பொருத்தமாக ஒரு அன்பளிப்பு கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்கறது ஒரு சர்வசாதாரணமான பொருளாக இருந்தால் கூட அது வாங்குற ஒரு மனசில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். எதுவும் உங்களால் கொடுக்க முடியலன்னா உங்கள் முகம் நிறைஞ்ச சிரிப்பியாவது கொடுங்க, அது போதும். உங்கள் கடையில் இல்லாத ஒரு பொருளை வாடிக்கையாளர் வந்து கேட்குறார், உடனே இல்லைன்னு முகத்தில் அடித்தது மாதிரி சொல்லிடக்கூடாது. கொஞ்சம் உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லி உங்கள் பணியாளர் யாரையாவது அனுப்பி வெளியிலேருந்து வாங்கிட்டு வர சொல்லி அவர்கிட்ட கொடுக்கலாம். சில பேர் உங்கள் கடைக்கு வரும்பொழுது அவங்க வீட்டு குழந்தைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு வர்றாங்கன்னு வைங்க, நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த குழந்தைகளை முதல்ல கவனிக்கணும். அது கண்ணத்தை கிள்ளணும், அதுக்கிட்ட விளையாடணும், அதுக்கு ஏதாவது மிட்டாய் பிஸ்கட் எதையாவது கொடுத்து அது கவனத்தை கவரணும். அதுக்கப்புறம் பெரியவங்களை கவனிக்கலாம். உங்கள் கடையில் வேலை செய்கிற பணியாளர்கள் சுத்தமாக இருக்கணும், சிரித்த முகம், சுறுசுறுப்பு, இது ரெண்டும் அவங்களுக்கு தேவை. அழுது அடிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயம், அதிகமாக பொருள் வாங்குற ஒருத்தர்கிட்ட அதிக மரியாதையாகவும் குறைச்சலாக பொருள் வாங்குறவர்கிட்ட வேறு விதமாகவும் நடந்துக்கக்கூடாது. எல்லாருக்கிட்டையும் சமமாக நடந்துக்கணும். 5 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, 500 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, அவங்கக்கிட்ட நீங்கள் காட்டுற மரியாதையில் வித்தியாசம் இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் மேலே உங்கள் கடையில் ஒரு பொருள் வாங்கினா அது உண்மையானதாக இருக்கும், தரமுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நினைப்பு ஜனங்களுக்கு வரணும். அதனால் தரமான பொருளையே நீங்கள் வந்து உங்கள் கடையில் வச்சுருக்கணும். இதுவரைக்கும் நான் சொன்னதையெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் கடையை ஆரம்பிச்சிங்கன்னா வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகும். அப்படி போகலன்னா அதுக்கப்புறம் கேளுங்க. ஏன்னா இந்த யோசனைகள்லாம் அனுபவப்பட்டவங்க சொல்லியிருக்கிற யோசனைகள். இந்த யோசனைகளில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் உண்டு, அது என்னங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்தார், சார் உங்கள் யோசனையை கேட்டதுனால நான் ஒரு அறை வாங்கினது தான் மிச்சோன்னார். என்னாச்சுன்னு கேட்டேன். எங்கள் கடைக்கு ஒரு பெரிய அம்மா குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்க சார், உங்கள் யோசனைப்படி அந்த குழந்தையோட கன்னத்தை கிள்ளணும்னு முயற்சி பண்ணினேன். திடீர்னு அந்த நேரம் பார்த்து அந்த குழந்தை தலையை குனிஞ்சிக்கிட்டுது, என் கையை வந்து குழந்தையோட கன்னத்துக்கு பதிலாக அதை தூக்கிட்டு வந்தவங்க கன்னத்தை கிள்ளிவிட்டுது, அதுதான் அப்படி ஆயிட்டுது அப்படின்னார். கன்னத்தை தடவிக்கிட்டே
1: சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: நிலையத்தில் நேரம் 9:17:30. எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று மனதை மயக்கும் தேனிசை மெட்டுகளுடன் இது மேஜிக் மெலடிஸ்.

நாடோடி தென்றல் படத்திற்காக எஸ் ஜானகி இளையராஜா பாடிய பாடலை கேட்டோம். இனி ஒலிக்கும் இந்த பாடல் ஈரமான ரோஜாவை படத்திற்காக மனோ மற்றும் சுனந்தா பாடியது.

சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

நிலையத்தில் நேரம் 9:30. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் பற்றி தெரிந்து கொள்வோம். ஒரு கிலோவிற்கான விலை நிலவரம். கத்தரிக்காய் கிலோ ஒன்றிற்கு 50 ரூபாய், வெண்டைக்காய் 45 ரூபாய், தக்காளி நாட்டு ரகம் 26 ரூபாய், ஆப்பிள் ரகம் 35 ரூபாய், அவரை 90 ரூபாய், புடலங்காய் 35 ரூபாய், பீர்க்கங்காய் 55 ரூபாய், சுரைக்காய் 28 ரூபாய், பாகற்காய் 65 ரூபாய், கொத்தவரை 40 ரூபாய், பூசணிக்காய் 18 ரூபாய், அரசாணிக்காய் 20 ரூபாய், பச்சை மிளகாய் 55 ரூபாய், சின்ன வெங்காயம் 62 ரூபாய், பெரிய வெங்காயம் 42 ரூபாய், பொரியல் தட்டை 35 ரூபாய், முருங்கைக்காய் 60 ரூபாய், தேங்காய் 54 ரூபாய், மாங்காய் 35 ரூபாய், வாழைக்காய் 45 ரூபாய், சேனைக்கிழங்கு 40 ரூபாய், மரவள்ளிக்கிழங்கு மற்றும் சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு 40 ரூபாய், உருளைக்கிழங்கு 55 ரூபாய், மேரக்காய் 25 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், கேரட் 45 ரூபாய், பீட்ரூட் 60 ரூபாய், நூல்கோல் 40 ரூபாய், டர்னிப் 30 ரூபாய், முட்டைகோஸ் 35 ரூபாய், காலிஃபிளவர் 40 ரூபாய், பட்டாணி 130 ரூபாய், வெள்ளைப்பூண்டு 220 ரூபாய், இஞ்சி 180 ரூபாய், புஷ் பீன்ஸ் 80 ரூபாய், டபுள் பீன்ஸ் 90 மற்றும் ஊட்டி அவரை 130 ரூபாய், குடைமிளகாய் 80 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 40 ரூபாய், புரோக்கோலி 100 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கருவேப்பிலை 40 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 70 ரூபாய்க்கும், புதினா 60 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கீரை வகைகளில் அகத்திக்கீரை, தண்டுக்கீரை, சுக்கிட்டிக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, பாலாக்கக்கீரை, பருப்புக்கீரை, காசினிக்கீரை, முருங்கைக்கீரை, வல்லாரைக்கீரை ஆகியவை 60 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வாழைத்தண்டு 10 ரூபாய்க்கும், வாழை இலை 40 ரூபாய்க்கும், வாழைப்பூ 10 ரூபாய்க்கும், நெல்லிக்காய் 90 ரூபாய்க்கும், வெள்ளரிக்காய் 40 ரூபாய்க்கும், மக்காச்சோள கதிர் 30 ரூபாய்க்கும், எலுமிச்சம்பழம் 80 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பழ வகைகளில் கொய்யாப்பழம் 80 ரூபாய்க்கும், பப்பாளி 45 ரூபாய்க்கும், மாதுளம்பழம் 210 ரூபாய்க்கும், திராட்சை 180 ரூபாய்க்கும், மாம்பழம் 100 ரூபாய்க்கும், வாழைப்பழங்களில் பூவன் 50 ரூபாய்க்கும், ரஸ்தாளி 60 ரூபாய்க்கும், மோரிஸ் 45, நேந்திரன் 45க்கும், செவ்வாழை 80 ரூபாய்க்கும், கற்பூரவள்ளி 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. ஆப்பிள் 240 ரூபாய், ஆரஞ்சு 150 ரூபாய், சாத்துக்குடி 110 ரூபாய், அன்னாசி பழம் 30 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நேயர்கள், இதுவரை இன்று உதகை உழவர் சந்தையில் விற்கப்படும் காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகளின் விற்பனை நிலவரம் பற்றி தெரிந்து கொண்டோம். நேரம் 9:32. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று மனதை மயக்கும் தேனிசை மெட்டுகளுடன் இது மேஜிக் மெலடிஸ்.

0: சின்னகவுண்டர் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டீர்கள். நிலையத்தில் நேரம் 9:53. ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று மனதை மயக்கும் தேனிசை மெட்டுகளுடன் இது மேஜிக் மெலடிஸ்.
1: தகடு தருகிடத்தும் தருகிடத்தும் தருகிடத்தும் தருகிடத்தும் தருகிடத்தும்.

0: வருஷம் 16 படத்திற்காக ஒளித்தந்த பாடலுடன் இன்றைய ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
2: காலையில் எந்திரிச்சதும் ஓட்டம்,
3: குட் மார்னிங்,
2: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம், இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்திலிருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
1: தினந்தோறும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.

ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. இனி NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: நிலையத்தின் நேரம் 10:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி 101.8. பயணிகள் விருப்பம். வார வாரம் பயணிகள் விருப்பம் நிகழ்ச்சியில நீலகிரி மாவட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளை சந்திச்சு அவங்களுடைய சுற்றுலா அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இந்த வாரம் நம்ம நீலகிரி மாவட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளை சந்திச்சு நிறைய விஷயங்கள் பேச போறோம். அந்த வரிசையில முதல்ல நம்ம கூட பேசுறதுக்காக
2: ஹாய், உங்க பேர் என்ன?
3: என் பேரு அலி.
2: எங்க இருந்து வரீங்க?
3: நான் பெங்களூர்ல இருந்து.
2: ஓகே, இது வந்து எத்தனாவது ட்ரிப் ஊட்டிக்கு?
3: இது ஃபர்ஸ்ட் டைம், என்னோட ஃபர்ஸ்ட் டைம் வித் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டைம்.
2: ஓகே, இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா சின்ன வயசுல அந்த மாதிரி?
3: இல்ல, ஊட்டி வந்தது இல்ல.
2: ஓகே, ஊட்டியில வந்து அப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பீங்கல்ல இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு?
3: வெல், என் ஃப்ரெண்ட் வந்து ஆக்சுவலி அவங்க அப்பா வந்து ஃபாரஸ்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட்ல வேலை பாக்குறாங்க. ஸோ ஷி யூஸ் டு ஷோ நிறைய போட்டோஸ் எல்லாம். ஸோ எக்ஸைட்டடா இருந்த, ஓ மவுண்டெயின்ஸ் அண்ட் ஹில்ஸ் அண்ட் ஆல் த ஹவுசஸ். ஸோ இட்ஸ் லைக் போய் தான் பார்ப்போமே.
2: Okay, expectation fulfill பண்ணுச்சா எப்படி?
3: ஆமா, fulfill பண்ணுச்சு. நாத்திக்கு ராத்திரி எல்லாம் நாங்க we were like in a hut and we were like enjoying a lot.
2: Okay, hut stay வா?
3: ஆமா ஆமா.
2: Okay, fire camp எல்லாம் enjoy பண்ணீங்களா?
3: ஆமா, bonfire like, yeah, we did enjoy. ஆமா.
2: Okay, உங்களுக்கு தமிழ் மூவி சாங்ஸ் எதாவது தெரியுமா?
3: இல்ல, அவ்வளவா தெரியாது, பட் no.
2: Okay, யாருக்கு சாங் டெடிகேட் பண்ணனும்னா
3: என்ன சாங் கேப்பீங்க? சரா, any song that you want to dedicate?
4: தங்கமே
3: நத்தா. What is that song name? தங்கமே. Yeah, thank you.

0: பயணிகள் விருப்பம் கேட்டுட்டே இருக்கீங்க ஊட்டி எஃப்எம் 101.8 தொடர்ந்து பேசலாம்.
1: ஹாய், உங்க பேர் என்ன?
2: என் பேர் சாரா.
0: எங்க இருந்து வரீங்க?
2: நான் பெங்களூர்ல இருந்து வரேன்.
0: ஓகே, நீங்களும் நீங்களா ஃப்ரெண்ட்ஸா வந்திருக்கீங்க?
2: ஆமா, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி.
0: ஓகே, நீங்களா காலேஜ் ஸ்டூடண்ட்ஸா? இல்ல,
2: காலேஜ் ஸ்டூடண்ட், செகண்ட் இயர், இப்போதான் கம்ப்ளீட் பண்ணோம்.
0: அப்படியா? ஓகே, உங்களுடைய நேட்டிவ் தான் பெங்களூர்
2: தான்? இல்ல, நான் ஆக்சுவலி வந்து தமிழ்நாடுல இருந்தா, பெங்களூர்ல இப்ப செட்டில் ஆயிருக்கோம். நான் ஊட்டிக்கு வந்திருக்கேன் ஆக்சுவலி. சின்ன வயசுல ஊட்டில தான் படிச்சேன் நான்.
0: அப்படியா? ஓகே, நீங்க வந்து அப்ப ஊட்டில தான் வந்து பாட்டப் மாதிரியா?
2: இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் படிச்சேன், அதுக்கப்புறம் வந்து பெங்களூர் திருப்பி போயிட்டேன்.
0: ஓகே ஓகே, ஊட்டில வந்து உங்களுடைய ஃபேவரட் ஸ்பாட்னா எது சொல்லுங்க?
2: ஃபேவரட் ஸ்பாட்னா YWCA-னு சொல்லலாம். சின்ன வயசுல வந்து நிறைய வாட்டி அங்க ஸ்டே பண்ணிருக்கோம். அண்ட் அங்க வியூ, அதுக்கப்புறம் வந்து டெரேன் அண்ட் பிளேசஸ் டு ஸ்டே, தட் இட்ஸ் ஆல் வெரி குட்.
0: ஓகே ஓகே, நீங்க வந்து ஒரு பிளேஸ் டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, ஊட்டி பத்தி நிறைய தெரியும், தெரிஞ்சிருக்கும் இல்லையா உங்களுக்கு? ஸோ எந்த ஸ்பாட் வந்து நீங்க கண்டிப்பா விசிட் பண்ணணும் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க?
2: ஆக்சுவலி சாக்லேட் ஃபேக்டரி, தேர்ஸ் அ லாட் டு சீ, அண்ட் தேர்ஸ் ஆல்சோ வேக்ஸ் மியூசியம் அங்க, கிளி அங்க இருக்கு. ஸோ அதை என்ஜாய் பண்ணுங்க.
0: ஓகே, உங்களுக்கு வேற ஏதாவது சாங், அந்த சாங் இல்லாம வேற ஏதாவது சாங்?
2: வேற ஏதாவது சாங்னா இதுலன்னு வரும்.
0: என்ஜாய் யுவர் டீனேஜ் லைஃப்.

0: உங்கள் விருப்பம் கேட்டே இருக்கீங்க. இன்னைக்கு போட் ஹவுஸ் மற்றும் தலக்குந்தா பகுதியில வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளை சந்திச்சு நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்கோம். தொடர்ந்து பேசலாம்.
1: ஓகே, நீங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இல்ல ஃபேமிலியா?
2: எல்லாரும் பிஜி ஃப்ரெண்ட்ஸ்.
1: ஓகே, பிஜி பண்ணிட்டு இருக்கீங்களா?
2: பிஜி முடிச்சிட்டோம், எல்லாரும் மதுரையில படிச்சு முடிச்சிட்டோம். அதுக்கு அப்புறம் ஆஃப்டர் லாங் டேஸ்க்கு அப்புறம் வந்து நாங்க எல்லாரும் மீட் பண்ணனும்னு சொல்லி யாரால முடியுமோ அவங்கள வந்து.
1: ஓகே, எப்படி कांटेक्टல இருக்கீங்க? எத்தனை வருஷம் ஆச்சு பிஜி முடிச்சு?
2: பிஜி முடிச்சு ஒரு ஜஸ்ட் 1 இயர் தான் ஆச்சு. அப்படியே போயிட்டு இருக்கு இது வரைக்கும்.
1: ஓகே ஓகே, எங்கெல்லாம் போனீங்க? எத்தனை நாள் ட்ரிப் இது?
2: நான் இது ஒரே ஒரு நாள் ட்ரிப் தான். நேத்து ஈவினிங் அவங்க எல்லாம் வந்தாங்க, அப்புறம் நாங்கள் இன்னைக்கு காலையில் கிளம்பிட்டோம். அப்புறம் வந்து நாங்கள் ராமேஸ்வரம், கொச்சின்னு, கன்னியாகுமரி, நாகர்கோவில்.
1: ஓகே, இது ஊட்டி ட்ரிப் இல்லை, பயங்கர ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்டேட்டை கவர் பண்ற மாதிரி ட்ரிப்பா இருக்கு.
2: ஆமா, இதுல அதுல வந்து ரெயின் வந்து எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணிருச்சு கொஞ்ச நேரத்துல. ஆக்சுவலா நாங்க சும்மா வந்துட்டு டீ சாப்பிட்டு கிளம்பிடலான் தான் கிளம்பினோம். பட் ஆனா அது அப்படியே போயிட்டு இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. இருந்து கட்டும்போது தான், ஈவினிங் ஆகும்போது தான் தெரியும் வீட்டுக்கு போகமா போக மாட்டோமான்னு.
1: ஓகே ஓகே ஓகே, சூப்பர். நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு சேஃபா போங்க. அண்ட் தமிழ் மூவிஸ் எல்லாம் பாப்பீங்களா? ஏதாவது ஒரு சாங் கேட்கணும், யாருக்காவது டெடிகேட் பண்ணணும்னா என்ன சாங் யாருக்கு டெடிகேட் பண்ணுங்க?
2: சாங் தமிழ்ல சாங்ஸ் ஒரு ஸ்பெஷல் பர்சன்.

0: எட்டுல நேர்கள் கேட்டஞ்சா பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பயணிகள் விருப்பம்.
1: ஹாய், உங்க நேம்?
2: மகாலட்சுமி.
1: உங்க நேம்?
2: மகாலட்சுமி.
1: ரெண்டு பேர் பேருமே மகாலட்சுமியா?
2: ரெண்டு பேர் பேருமே மகாலட்சுமி.
1: ஓகே, சூப்பர். நீங்க வந்து நீங்க மதுரை தானா?
2: இல்ல, எனக்கு தென்காசி, படிச்சது மதுரை.
1: நீங்க?
2: நான் சிவகங்கை, பிஜி வந்து ரெண்டு பேர் ஒண்ணா படிச்சோம்.
1: ஓகே, என்ன படிச்சீங்க பிஜி? கிளாஸ்மேட்ஸா இல்ல காலேஜ் மேட்ஸா?
2: கிளாஸ்மேட்ஸ்.
1: ஓகே, இப்போ வந்து எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க?
2: 9 மெம்பர்ஸ் வந்திருக்கோம்.
1: ஓகே, ஊட்டில வந்து எந்த பிளேஸ் அது போனீங்களா?
2: என்ன
1: சாங்?

91.7 நேர்கள் கிடைஞ்சா பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பயணிகள் விருப்பம். இன்றைய பயணிகள் விருப்பம் நிகழ்ச்சியில பல்வேறு சுற்றுலா பயணிகளை சந்திச்சு அவங்களுடைய சுற்றுலா அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்த வாரம் பயணிகள் விருப்பம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறோம். நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார், அமைப்பில் உதவி கீர்த்திகா.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை ஸ்நேகிதியே
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

11 மணி. ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் துவக்க பாடலாக துடிக்கும் கரங்கள் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. கடந்த தினத்தில் கேட்கப்பட்ட கேள்வி, தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் உட்கட்டமைப்பை மேம்படுத்தும் வகையில் அறக்கட்டளையை துவங்கியது, இவ் அறக்கட்டளையின் பெயர் என்ன? கேள்விக்கான சரியான பதில், நலம் டிஎன் தமிழகத்தில் 38 மாவட்டங்களில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் உயர் சிறப்பு சிகிச்சைகள் வழங்கவும் உட்கட்டமைப்பு மற்றும் உயர்தர உபகரணங்களை மேம்படுத்தவும் அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இப்பணிக்காக பெருநிறுவனங்களின் சமூக பொறுப்பு நிதி மற்றும் தொண்டு நிறுவனங்கள், முன்னாள் மருத்துவ கல்லூரி மாணவர்கள், பொதுமக்களிடம் இருந்தும் நிதி திரட்டும் வகையில் நலம் டிஎன் அறக்கட்டளையை தமிழக அரசு துவங்கியுள்ளது. இன்றைய கேள்வி, 5 நதிகளின் நிலம் என்று அழைக்கப்படும் மாநிலம் எது? கேள்வி மீண்டும் ஒரு முறை, 5 நதிகளின் நிலம் என்று அழைக்கப்படும் மாநிலம் எது?
1: இக்கேள்விக்கான சரியான பதில் நாளைய நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் சரியாக 11:05 நிமிடம்.

கேட்டவை. இன்றைய தலைப்பு, நீங்கள் நன்றியுடன் நினைத்து பார்க்கும் ஒரு விஷயம். ஒருத்தட்டிருந்து ஒரு உதவி வாங்கிட்டோம்னாலே அவங்களுக்கு வந்து எப்போ நம்ம நன்றி கடன் செலுத்துவோம் அப்படின்னு வந்து நம்ம மனசுக்குள்ளே வந்து ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நன்றியோடு நம்ம வந்து சில விஷயங்களை நினச்சி பார்த்துட்டே இருப்போம் இல்லையா? உங்கள் வாழ்க்கையிலையும் அந்த மாதிரி ஒரு சில தருணங்கள் நடந்திருக்கும். அந்த மாதிரி நீங்கள் நினச்சி பார்க்குற விஷயம், நன்றியுடன் நினைத்து பார்க்கும் விஷயம் எது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கேட்டிருக்கோம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் சொல்லிடுறேன், 9342909 9344 9090 இந்த எண்களோட 101.8 அப்படின்ற நம்பரை இணைச்சிக்கோங்க. 0423 இந்த இணைப்பெண் கூட சேர்த்து 2966781 இந்த எண்ணையும் நீங்க சேர்த்து எங்களுக்கு கால் பண்ணலாம். புது நேயர்கள் அவங்களுக்கு மட்டும் 8300019 1018 இந்த நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களுடைய மனசுக்கு தோன்ற விஷயங்கள், அதாவது நீங்கள் நன்றியுடன் நினைத்து பார்க்கும் ஒரு விஷயம் அப்படின்ற விஷயத்தை வந்து நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணலாம். நம்ம நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன்ட், இது ஊட்டி FM 101.8, எல்லாமே சமஹிட்டு.

0: நிலையத்தில் நேரம் 11:11 ஆயிடுச்சுங்க. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில நீங்கள் நன்றியுடன் நினைத்து பார்க்கும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். நேர் ஒருத்தர் லைன்ல காத்திருக்காங்க, யாரும் தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம். நீங்க யார் பேசுறீங்கன்னு சொல்லுங்க.
1: சொல்றேன், தருமபுரி மாவட்டம் உழவர் சந்தை ஊட்டி நேயர் முனிப்பு தான் பேசுறேன்.
0: யார் பேசுறீங்க?
1: உழவர் சந்தை அருகில் ஊட்டி நேயர் முனிப்பன் பேசுறேன். உழவர் சந்தை முனியப்பன், தருமபுரி.
0: ஓகே ஓகே, முனியப்பன் எப்படி இருக்கீங்க?
1: மிக மகிழ்ச்சி, நிகழ்ச்சி கிட்டதமா மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி சந்தோஷமா இருக்கு.
0: ஓகே ஓகே, சொல்லுங்க. நீங்கள் நன்றியுடன் நினைத்து பார்க்கும் ஒரு விஷயம் என்ன?
1: நண்பர்கள் பேர் அண்ணன், அவருடைய கூட பிறக்காத அண்ணன் ஜெயராமன் சொல்லி, அவர் வந்து பல்வேறு வகையில எங்களுடைய பசங்க படிப்புக்காகவோ மற்ற என்னுடைய தேவைக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னு சொன்னா போதும், உடனே எடுத்து அவர் அவ்வளோ முடிஞ்சது 5000 10000 எவ்வளோ கொடுப்பாரு. அவர் எந்த நோய் நொடி இல்லாமல் நோயற்ற வல்லை குறைவற்ற செல்லும் நல்லா அவருடைய ஆயுள் காலம் வரைக்கும் நல்லா எந்த இது இல்லாமல் அவருடைய நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அவருக்கு எப்போ எந்த உதவினாலும் சரி, அவருக்காக நான் எப்பவுமே எந்த எப்போ கூப்பிட்டா அந்த நன்றி கடன் பட்டுருமா.
0: ஓகே, ரொம்ப
1: அந்த மாதிரி நல்ல ஒரு நண்பருமா. பாடல் கொடுக்கலாமா? அப்படியே
0: பாடல் இன்னொரு நேருக்கு பேசிடலாம். அடுத்த நேர் வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: கோயம்புத்தூர்ல இருந்து செல்வராஜ் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கோம் செல்வராஜ், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்க நல்லா இருக்கிறோம் மேடம்.
0: சொல்லுங்க, நீங்க நன்றியுடன் நினைத்து பார்க்கிற ஒரு விஷயம் என்னது?
2: பாத்தீங்கன்னா, இங்க சம்சாத்கோ ட்ரிப் ஆபரேஷனுக்கு அதாவது ரத்தம் இல்லாம இருந்தது மேடம்.
0: புரியல,
2: அதே ரத்தம் இல்லாம இருந்தாங்க ஆபரேஷன் பண்றதுக்கு ரத்தம் பத்திரின்னு சொன்னாங்க மேடம் டாக்டர். சம்சாரத்துக்கு மேடம்.
0: சரி,
2: அப்ப அந்த அவசரத்துக்கு பாத்தீங்கன்னா மெசேஜ் போட்டு விட்டுருந்தோம். ஒருத்தர் வந்து ரத்த உதவி கொடுத்தாருங்க மேடம். அது தெரிஞ்ச அதுக்கு குள்ளக்காவலை தெரிஞ்சுங்க மேடம். அவர் இப்ப நாங்க அப்ப அதாவது எப்ப பார்த்தா நினைச்சிட்டே இருப்போம் மேடம். அவரை ரத்தம் கொடுத்து ஹெல்ப் பண்ணனால ரொம்ப அவருக்கு நன்றி சொல்ல கூட நேரம் இல்லாம போச்சு அந்த சமயத்துல. அதாவது இருக்கிற டென்ஷன் அந்த மாதிரி ஆகி போச்சு மேடம்.
0: உயிர் இருக்கிற வரைக்கும் நம்ம அதை மறக்க முடியாது இல்லையா?
2: ஆமாங்க மேடம், உயிர் இருக்கவே நாங்க மறக்கவே மாட்டோம். அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, இந்த இதன் மூலமா தெரிஞ்சுக்கிறோம் மேடம்.
0: சரி, இந்த நிகழ்ச்சி மூலமா அவருக்கு அந்த நன்றி போய் சேர்ந்திருக்கும் இல்லையா? அவருக்காகவும் நேர்கள் எல்லாருக்காகவும் சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. நேர்களை நீங்களும் இந்த நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி உங்களுடைய மனசுல இருக்க கருத்துக்களை எங்க கூட ஷேர் பண்ணலாம். நீங்கள் நன்றியுடன் நினைத்து பார்க்க ஒரு விஷயம் எது அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டிருக்கோம். 9342909 9342449 இந்த எண்களோட 101.8 அப்படின்ற நம்பரை இணைச்சுக்கோங்க. 0423 இந்த இணைப்பெண்ணை சேர்த்து 269 6 6 7 8 1 இந்த நம்பரையும் சேர்த்து கால் பண்ணலாம். புதிய நேயர்கள் 8300 1 9 1 0 3 8 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
3: ஹலோ, மோனிஷா ஹியர்.

0: 11 மணி 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க நீங்கள் கேட்டவை. நீங்கள் நன்றியுடன் நினைத்து பார்க்கும் ஒரு விஷயம், நேர் ஒருத்தர் லைனுக்கு வந்திருக்காரு, யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
1: நான் தர்மபுரி ராஜா பேக்கரியிலிருந்து வாசிக்கலாம் பேசுறேன் மேடம்.
0: விஜயன் எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க விஜயன்.
1: உங்க தலைப்பு வந்து எங்க பொண்ணு வந்து ஒரு விபத்தில் சிக்கிருச்சுங்க. பேரு வந்து வெட்டிச்செல்வி. ரொம்ப ஆபத்தான நிலைமையில ஹாஸ்பிட்டல் எதுவுமே சேர்த்துனுங்க. நாங்க தர்மபுரியில நேயர் சங்கம் இருக்குங்க, வானொலி நேயர் சங்கம்.
0: சரி,
1: இது விபத்து தெரிஞ்ச உடனே எல்லாமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு ரத்தம் தேவைப்பட்டுச்சு, ஓ பாசிட்டிவ் ரத்தம் வந்து எல்லாம் நான் கொடுக்குறேன் நீ கொடுக்குற எல்லாம் வந்து நிறைய பேர் ரத்தம் கொடுத்தாங்க மேடம். அந்த ரத்தம் கொடுத்துதான் எங்க மகளை காப்பாத்தினுங்க. ரத்தம் அவங்க நேருக்கு மட்டும் வரலன்னா சரியான நேரத்துல ரத்தம் இல்லைன்னா, ஆனா அவங்க டிரான்ஸ்பர் பண்ணிக்கிறாங்க, எந்த குரூப் ரத்தமும் எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த குரூப் ரத்தம் வேணுமோ அந்த ரத்தம் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க ஹாஸ்பிட்டல்லயே. அதனால அந்த நேயர் சங்கம் வந்து எங்களுடைய வாழ்நாளிலேயே இன்னுமே நான் மறக்க முடியாத நிகழ்வு அது.
0: ஓகேங்க,
1: ரொம்ப
0: சங்கத்துக்கு உங்களுடைய நன்றிகளை இந்த தருணத்துல நீங்க தெரிவிச்சுக்கிறீங்க.
1: எங்க மகளை நான் உயிரோ பார்க்க முடியாது மேடம். எங்க சொந்த பந்தம் கூட பின்னாடிதான் வந்து பாத்துருவாங்க. ஆனா இந்த வானொலி நேயர் இருக்கிறாங்க பாருங்க, எல்லாம் பதறி அடிச்சுன்னு வந்துட்டாங்க. ஒரு எங்க மகளுக்கு ஒரு ஆபத்துன்னு ஒன்னு தெரிஞ்சிச்சு. அது வானொலி சங்கத்துக்கு போன் பண்ணி சொல்லிட்டா அவங்க எல்லாமே வந்துட்டாங்க ரத்தம் கொடுக்கறதுக்கு. அது மட்டும் இல்ல, அவங்க கோமா ஸ்டேஜ் இருந்தாங்க, ஆனா அந்த ரத்தத்தை கொடுத்து உயிர் காப்பாத்தது வாழ்நாளே மறக்க முடியாது. அவங்களுக்கு நான் நன்றி சொல்லுவோம் மேடம்.
0: ரொம்ப நன்றிங்க உங்களுக்கும் பேசினதுக்காக. இவ்வளவு நேரம் நேர்கள் வந்து நீங்களும் இதே மாதிரி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே போன் லைனுக்கு வாங்க. நம்ம கூட பேசுறதுக்கு இன்னொரு நேர்கூட லைன்ல காத்திருக்காரு, யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: ஹாய் மேம், வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா மேம்?
0: நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க சந்திரசேகர்?
2: என்னுடைய சீனியர் அக்கா ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. ரொம்ப பயமா ஆயிடுச்சு. நாங்க எல்லாருமே வந்து தனியாவே இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கறத ஹேண்டில் பண்ணிக்கணும். ஹலோ,
0: கேக்குது? கேக்குது, சொல்லுங்க.
2: நாங்க எல்லாருமே இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கறது தனியாவே முடிக்கணும் மேம். அப்ப வந்து எனக்கு ரொம்ப இருந்தது, என்னால எடுத்து கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய ரிசர்ச் மாதிரி போனோம், இண்டஸ்ட்ரியல் ஒர்க் மாதிரி போனோம், இந்த ஐவி சொல்லுவாங்க அங்கெல்லாம் போய் சில விஷயங்கள்லாம் திரட்டணும். அது எனக்கு வந்து எக்ஸ்போஷர் அப்படிங்கறது அந்த அளவுக்கு இல்ல. அப்போ ஆப்வியஸ்லி என்னுடைய சீனியர் அவங்க அந்த ப்ராஜெக்ட்ல இது எல்லாமே பண்ணிதான் அவங்க அந்த டிகிரி அப்படிங்கறது வாங்கினாங்க. நல்ல வேலை அவங்க யூஜிக்கு பதில பிஜில அதே காலேஜ்லதான் படிச்சாங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய உதவி அப்படிங்கறது இருந்தது. அப்ப வந்து நானு டாப் மோஸ்ட் ஸ்கோர் அப்படிங்கறத வாங்கினேன் மேம். அதனாலயே என்னுடைய நெட் CGPA அப்படின்னு சொல்லுவாங்க அது இன்க்ரீஸ் ஆச்சு மேம். நல்ல 9 பாயிண்ட்ல என்னால வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா மார்க்

0: அப்படிங்கறத வாங்கி கொடுத்ததுமே.
1: அதனாலே
0: ஒரு நல்ல கம்பெனி தானே. சோ எல்லாமே இன்டர் ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர்லிங்க்டு தான். அந்த தருணம் வந்து ரொம்ப பிளாக் அவுட்டே ஆயிட்டேன், என்ன பண்ண போறேன், என்ன எதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு. பட் கவலைப்படாத சந்திரசேகர், நான் உனக்காக இருக்கிற சந்திரசேகர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கல்விக்கு உதவி செய்யறவர்கள் எந்தவித பிரதிபலனும் இல்லவே இருக்காது அப்படின்ட்டு. அவங்க எனக்கு வந்து அந்த தக்க சமயத்துல நான் படிக்கக்கூடிய அந்த காலேஜ்ல பண்ணும்போது அவங்க மூலியமா நான் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணேன். இப்பவும் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஆச்சுன்னா மேம், இப்ப யாராவது எனக்கு கல்விக்கு உதவி அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்டா நான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் மேம். சொல்லுவாங்கல்ல அந்த ஒரு தருணம் அப்படிங்கறது கல்வியினால பெற்ற பையன் நமக்கு தெரிய வரும்போது நாமளும் மற்றவங்களுக்கு அது உணர்வு பூர்வமா எனக்கும் என்னுடைய லைஃப்ல வந்தது, அது மறக்கவே முடியாது. இந்த சமயத்துல அந்த அக்காவுடைய நேம் வந்து சிந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க
1: தழும்பாம இருக்கிற மாதிரி நம்ம வந்து அதை எடுக்க எடுக்க குறையாத அக்ஷய பாத்திரமா தான் இருக்கும் நம்ம கல்வி அப்படின்றது வந்து. நம்ம வந்து சொல்லித்தர சொல்லித்தர நம்மளோட நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நமக்கு நமக்கே தெரியாத விஷயங்கள் கூட நமக்கு மத்தவங்களுக்கு சொல்லி தரும் போது கத்துக்கலாம்.
0: மத்தவங்க கேள்வி கேக்குறாங்க, நமக்கு தெரியலன்னா என் டெப்த் நாலேஜ் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாவும் இருக்கும் மேம். நிறைய சந்தேகங்கள் கேட்கும் பொழுதுதான் நம்மளும் தெரிஞ்சுக்கலாம்.
1: நன்றிங்க, நன்றிங்க. இன்னொரு நேயர் கூட லைன்ல காத்திருக்காருங்க, யாரும் தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம். அவருடைய லைன் வந்து கட் ஆயிடுச்சு. இன்னொரு நேயர் வணக்கம்.
2: ஐயா வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நல்லா இருக்கங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கா மேடம்.
1: யார் பேசுறீங்கன்னு சொல்லிடுங்க.
2: புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் மெக்கானிக் சக்தி பேசுறேன் மேடம்.
1: எப்படி இருக்கீங்க சக்தி?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
1: சொல்லுங்க சக்தி, நீங்க நன்றியோட நினைச்சு பாக்குற ஒரு விஷயம்னா எதை சொல்வீங்க?
2: அருமையான தலைப்பு கொடுத்துருங்க மேடம். அதாவது மாதா, குரு, தெய்வம், அவங்க இல்லாமல் நம்மளால வந்திருக்க முடியாது மேடம்.
1: கண்டிப்பா.
2: அதனால அம்மாவுக்கு ஒரு நன்றி, அப்பாவுக்கு ஒரு நன்றி. ஏன்னா அவங்க அம்மாவை வந்து நம்மள பெத்து எடுத்தாங்க. நல்ல வழியை கற்றுக் கொடுத்தவர்கள் வந்து அப்பா.
1: அப்பா
2: ஆமா. குரு வந்து நம்மள சொல்லி கொடுத்த வாத்தியார். ஆமா. அதுக்கடுத்து தெய்வம். ஆமா. அதனால இதெல்லாம் இல்லாம நம்ம வந்து வந்துடாது. அதனால இவர்களுக்கு நான் வந்து ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரம்.
1: அதாவது தெய்வம் வந்து நம்ம கண்ணில் பார்க்க முடியாத தெய்வம், இவங்க மூணு பேருமே நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய தெய்வங்கள் இல்லையா?
2: ஆமா ஆமா ஆமா.
1: ஓகே, நன்றி சக்தி கால் பண்ணதுக்காக. நேரம் 11:26 ஆயிடுச்சுங்க. நம்ம ஊட்டிஎஃப்எம் 101.8 நீங்கள் நன்றியுடன் நினைத்து பார்க்கும் ஒரு விஷயம் எது அப்படின்னு சொல்லி நேயர்கள்ட்ட கேட்டுட்டே இருக்கோம். நேயர்களும் அழகா பதில் சொல்லிட்டே இருக்காங்க. இன்னும் தொடர்ந்து நீங்க கால் பண்ணிட்டே இருங்க. 9342909 9344909 இந்த எண்களோட 101.8 இந்த நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க. 0423 இந்த இணைப்பெண்ணை சேர்த்து, 29667 81 இந்த எண்ணையும் சேர்த்து கால் பண்ணுங்க. புது நேயர்களா இருந்தீங்கன்னா 8300 119108 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம்.

0: 11:32 ஆயிடுச்சுங்க. நம்ம நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில சூப்பரான ஒரு டாபிக், நீங்கள் நன்றியுடன் நினைத்து பார்க்கும் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கும். நேர்களும் லைன்ல பேசிட்டே இருக்காங்க, அடுத்த நேர் லைன்ல காத்திருக்காங்க. யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். கோயில் பேசுறேன்.
0: சொல்லுங்க துரையன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: சொல்லுங்க, நன்றியுடன் நீங்கள் நினைத்து பார்க்கிற விஷயம் எது?
1: காய்கறி வேலை செஞ்சுட்டு இருக்கிறேங்க. பெட்டி வாங்குற காசு நின்று ஒரு நண்பர் வந்து எனக்கு குண்டியில் உடச்சு கொடுத்தாருங்க.
0: எப்போ?
1: அது 30-40 வருஷம் இருக்குங்க.
0: எப்பா, அதை இன்னும் நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்களா?
1: ஐயா, கண்டிப்பா. ஒரு டெய்லருங்க, ஒரு 6 சட்டையை தைச்சு கொடுத்துங்க. 200 ரூபா பணம் கொடுத்தாருங்க ஒரு தீபாவளிக்கு.
0: சூப்பருங்க.
1: அவர் பேர் கோவிந்த சுவாமி. இன்னும் அண்ணா தொடர்பு இருக்கிறேங்க, உள்ளூர்க்குள்ளேயே தான் இருக்கிறோங்க. அவர் எதாவது வேணும்னா வாங்கிட்டு வர சொல்லுவாருங்க, நானும் வாங்கி கொண்டு கொடுத்து மனம் பணம் அவரும் செய்வாரு. நானும்
0: பரவாயில்ல, இன்னும் ஞாபகம் வச்சுட்டு அந்த நன்றி கடனை இப்ப செலுத்திட்டீங்கன்னு நினைக்கிறேன்.
2: அருமையா இருக்கு.

0: கொடுத்திருக்கிறீங்க மேடம்.
1: சொல்லுங்க, நீங்க வந்து நன்றியோட நினைக்க பாக்குற விஷயம் என்ன?
0: என் குருநாதர் டி எம் சவுந்தரராஜன் அவங்களதாங்க. இந்த நொடி வரைக்கும் நான் இப்படி பேசிட்டு இருக்கேன்னா அவங்க கொடுத்த முகவரி தாங்க. அவங்க இப்ப என்னுடன் இல்லை, இருந்தாலும் அதை என்னாலும் நான் மறக்க முடியாதுங்க. ஏன்னா ஒரு மனிதனா இந்த சமுதாயத்துல என்ன வாழ வச்சாருங்க. இந்த தென் பொன்முடி தேனா மணிகண்டனுங்கிற முகவரி கொடுத்தாரு, கைத்தறி நெசவு தொழில் கற்றுக் கொடுத்தாருங்க, பிறகு எனக்கு படிப்பு கற்றுக் கொடுத்தாருங்க, இத்தனையும் எனக்கு செஞ்சாருங்க. என் வாழ்க்கை பயணத்திலயும் என் திருமணத்திலயும் எல்லாம் இருந்து எனக்கு இது பண்ணாருங்க. ஆனா காலம் அவரை கூட்டிட்டு போயிருச்சு, இருந்தாலும் அவர் நினைவுகள் நன்றியுடன் தினம் தினம் நினைச்சு பாத்துட்டு இருக்கிறேங்க. நொடி நொடி இந்த ஊட்டி பண்பலை மூலியமா ஒரு நன்றி தெரிஞ்சுக்கிறேங்க.
1: நன்றிங்க மணிகண்டன்,
0: வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி.
1: அடுத்த நேர் லைன்ல காத்திருக்காங்க. வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம்.
2: ஆமா வணக்கம். ஈரோடு மாவட்ட கவுந்த படிப்புலிருந்து பாட்ட பண்ணி பேசுறேன். ஆமா, நீங்க தலைப்பு என்னங்கம்மா?
1: தலைப்பு வந்து நீங்கள் நன்றியுடன் நினைத்து பார்க்கும் ஒரு விஷயம்.
2: எப்படிங்கம்மா?
1: நீங்கள் நன்றியோடு நினைச்சு பாக்குற ஒரு விஷயம்.
2: ஆமா, நன்றியோடு நிறைய இருக்குங்கம்மா.
1: ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க.
2: அதான் நன்றிங்களாம்மா. அதான் என்னின்றி கொண்டாருக்கும் ஓய்வு உண்டாம், ஓய்வில்லை செய்ன்றி கொண்டார் மறக்கிறாரம்மா திருவள்ளுவர். ஒரு மனுஷன் எதை மறந்தாலும் மறக்கலாமாம்மா, செய் நன்றி மட்டும் மறக்கக்கூடாதம்மா. நன்றி நிறைய செஞ்சுக்க. எங்க வீட்டு பாத்தீங்கன்னா வீடெல்லாம் கட்டுறதுக்கு, இடம் வாங்கறதுக்கு, எங்க சின்ன மாமியார் எல்லாம் கூட ஒரு அப்போ ஒரு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னே ஒரு 10,000 கொடுத்தாங்கம்மா.
1: 30 வருஷத்துக்கு முன்னாடி 10,000ன்றது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா?
2: ஆமாமா, அதுதான் பெரிய விஷயம். அப்ப வாங்கினா திருப்பி கொடுத்துட்டீங்க, இருந்தாலும் அந்த நேரத்தை கொடுத்தது பெரிய விஷயம்.
1: அதுதான் அதுதான்
2: அதான் சின்ன உதவியானாலுமே கைமாறு வராத செய்ய உதவி. கல்லூர் சொல்றாரு, விண்ணுலகையும் மண்ணுலகையும் கைமாறா கொடுத்தாலும் ஈடாக முடியாதுங்கிறாரு. அது மாதிரி பெரிய விஷயம். நல்லா வேலைக்காம்மா, வாழ்த்துக்கலாம்மா.
1: நன்றி நன்றிங்க. நேர்களை நீங்களும் இதே மாதிரி தொடர்பு கொண்டு பேசலாம். புது நேயர்களுக்கு நம்பர் சொல்லிடுறேன், 8300-119-1918. மற்ற நேயர்கள் 9342-9943-4499 இந்த எண்களோட 118 இந்த நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க. 0423 இந்த இணைப்பெண்ணை சேர்த்து 2966-7811 இந்த நம்பருக்கு அழைக்கலாம்.

0: 11:41 ஆயிடுச்சுங்க. நம்ம நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில நீங்கள் நன்றியுடன் நினைத்து பார்க்கும் ஒரு விஷயம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். நேர் லைனுக்கு வந்துட்டாங்க, யாருன்னு பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் அன்பு நெஞ்சமே.
0: வணக்கம், யார் பேசுறீங்க அன்பு நெஞ்சமே?
1: கோவை சிறுவாணிச்சாரல், நரசிபுரம், என் கே கந்தசாமி.
0: ஆஹா, பேர் கேட்கும் போதே எப்படி இருக்கு தெரியுமா, சிறுவாணிச்சாரல் கோவை அப்படின்னு சொல்லி
1: நினைச்சு
0: பாக்குற ஒரு விஷயம் எது?
1: நன்றியோட நினைச்சு பார்க்க விஷயம், எனக்கு எங்க ஊர் பேங்க்ல ஒரு மேனேஜர் இருந்தாருங்க. நான் காரு பைக் தான் வச்சிருந்தேங்க. உடனடியாக ஒரு கார் வாங்கிக்கோன்னு எனக்கு ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணி நல்லா ஹெல்ப் பண்ணவர். நன்றியோட அந்த கார் இன்னும் வச்சிட்டுக்கிறேன். 15 வருஷத்துக்கு மேலாச்சுங்க. அவரை நன்றியோட நினைச்சிட்டு
0: இருக்கேன் மேடம். சூப்பர். கார் நீங்க ஓட்டுவீங்களா?
1: ஆ, ஓட்டுவேங்க. காரில் பின்னாடி ஒன்று வாசகம் எழுதி வச்சுக்கணுங்க. மூத்தோர் சொல் வார்த்தையும் முதுநெல்லிக்காயும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும்.
0: ஆஹா, இனிக்குதே கேட்கும் போது காதெல்லாம் இனிக்குதே.
1: இனிக்கிட்டேங்க, எல்லாத்துக்கும் இனிக்கிட்டேன்.
0: ஓகே, நன்றிங்க கால் பண்ணதுக்காக, சூப்பரா பேசுனீங்க.
1: ஓகே மேடம், தேங்க்யூ.
0: நேர்களே, நீங்களும் கால் பண்ணலாம். 9342909 9349 இந்த என்னோட 101.8 அப்படின்ற நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க. புது நேர்களாக

0: 8 3 0 0 1 9 1 0 1 8 இந்த நம்பரை நீங்கள் ஆட் பண்ணி கால் பண்ணலாம். இன்னொரு நேர் லைனில், வணக்கம். ஹலோ, ஊட்டி எஃப்எம்.
1: ஹலோ,
0: ஊட்டி எஃப்எம், வணக்கம். வணக்கம், கேக்குதுங்க, பேசுங்க.
1: கேக்குது, சொல்லுங்க.
0: கேக்குது, பேசுங்க.
1: ஹலோ மேடம்,
0: கேக்குது, பேசுங்க.
1: மேடம், பொள்ளாச்சில இருந்து பேசுறீங்க மேடம்.
0: யார் பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் நிஷாந்த்ங்க மேடம்.
0: நிஷாந்த், எப்படி இருக்கீங்க நிஷாந்த், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: மேடம் நல்லா இருக்கீங்க மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம் நிஷாந்த், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க?
1: மேடம் நான் வந்து இப்ப எப்படி சொல்றது, நான் மாடு தான் மேடம் மேய்ச்சிட்டு இருக்கேன்.
0: மாடு தான் என்ன மேய்ச்சிட்டு இருக்கீங்க? மாடும் மேய்க்கிறதும் ஒரு பெரிய வேலை தானே?
1: அதுவும் கரெக்ட் தான் மேடம்,
0: எல்லாமே கஷ்டமான வேலை தான், செஞ்சு பார்த்தா தான் அதோட வருத்தம் தெரியும். சரி, சொல்லுங்க. நீங்க வந்து நன்றியுடன் நினைத்து பாக்குற ஒரு விஷயம் எது? நன்றியோட நினைச்சு பாக்குற ஒரு விஷயம்னா எது?
1: நினைக்கிறேன்னா, இப்ப நான் இந்த டோப்ல வேலை செய்யறேன் மேடம், ஒரு டோப்ல. அந்த டோப்ல அந்த கவுண்டர் வந்து இறக்கும் போது எனக்கு ஒரு 2 ஏக்கர் எழுதி வச்சுட்டு இருந்தாருங்க.
0: பாருங்களேன்,
1: அவருக்கு ஒரு 100 ஏக்கர் இருக்குங்க, அதுல 2 ஏக்கர் வச்சுட்டு எழுதி வச்சு இறந்துட்டாரு. எழுதி வச்சு 1 வருஷம் கழிச்சுதான் ரிலேஷன். அப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து எங்களுக்கு அதை வந்து மறைக்காம அது எனக்கே எழுதி வச்சுட்டாங்க.
0: பரவாயில்ல,
1: இப்ப எனக்கும் தனியா
0: அவ்வளவு பிடிக்குமா அவருக்கு?
1: நான் ஒரு 10 வருஷமா அவர்கிட்ட வேலை செஞ்சேங்க.
0: இருந்தாலும் வேலை செஞ்சாலும் இவ்வளவு பெரிய மனசு வரணுமே யாருக்கும்?
1: கண்டிப்பா கண்டிப்பா, அவரு இருக்கிறதுல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் தான் நல்லவருங்க.
0: நன்றி, இன்னுமே வந்து நீங்க
1: இந்த தலைப்பு கேட்டுட்டு தான் உங்களுக்கு இப்ப காலை
0: பண்றீங்க. சூப்பர், புது நேரா வேற இருக்கீங்க, அதனால

0: ஓட்ட கத்து கொடுத்த ராஜேந்திரன் சொல்லி அவர் திருச்செங்கோட்டில் இருக்காருங்க. இந்த ஆழ்துளை கிணறுல தோண்டக்கூடிய அந்த தொழில் எல்லாம் கத்து கொடுத்தாருங்க. இன்னைக்கு எங்காச்சும் அந்த ஆழ்துளை கிணறு ஓடிச்சுன்னா அந்த வண்டி ஓடிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா நான் அங்க போய் நின்று ஒரு மணி நேரமா நின்று அதை வேடிக்கை பார்ப்போங்க. அந்த அளவுக்கு எனக்கு ட்ரைனிங் கொடுத்து நல்லா கத்து கொடுத்தாருங்க. இப்ப நான் அதுக்கு போறது இல்லைங்க, கைத்தறி நெசவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது வெளியே விபத்தெல்லாம் நடக்குதுங்களா, அதுல வீட்டுல எல்லாம் இருந்துட்டு நீ அதெல்லாம் போக கூடாது, வீட்டுலதான் இருக்கணும், அப்பா வேற இருந்துட்டாரு, நீ இந்த வீட்டுக்கு மொத பிள்ளையா இருந்துட்டு அப்படி போய் என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த தொழில் அன்னைக்கு கத்து கொடுத்ததுனால எனக்கு நல்ல பயனுள்ளதா இருந்ததுங்கம்மா. அன்னைக்கு என்னோட சுச்சுவேஷனுக்கு அதுதான் எனக்கு தலை சிறந்ததா இருந்தது. அந்த ராஜேந்திரன் திருச்செங்கோட்டுல இருந்து சீதாராம்பாளையம் போற வழியில இருந்தாருங்க. இன்னைக்கு புடலா அவங்களுக்கு வீட்டுக்கு போவாங்க, ஆனா அவர் இல்லைங்க, வேற ஒரு குடி போயிட்டுதான் சொன்னாங்க.
1: உங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியில் வந்து அழகாக பேசுனீங்க. நிலையத்தில் நேரம் 11:47 ஆயிடுச்சுங்க. தொடர்ந்து ஒரு நேர் கூட லைன்ல காத்திருக்காரு, யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: சாந்தா பேசுறேங்க மேம். நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நல்லா இருக்க சாந்தா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேங்க மேம்.
1: சொல்லுங்க சாந்தா, யாருக்கு நன்றி சொல்லணும்? நன்றியோட நீங்க பாக்குற விஷயம் இது.
2: நான் சின்ன ஒரு 10-12 வயசு இருக்கோங்க மேம் எனக்கு. அப்ப நான் ஒரு ஸ்கூல் படிக்கிற டைம்ல பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல் போறது, எங்க அம்மா என்னை விட்டுட்டு மேம், நான் 5th படிச்சுட்டு இருக்கேன் மேம். அப்போ 10 வயசுக்குள்ள செலவெல்லாம் வாங்கிட்டு வர கொஞ்சம் வீடு அரிசி போட்டு விட்டுட்டு போனாங்க மேம். அப்பெல்லாம் அடுப்பு தானுங்க மேம், போட்டு விட்டுட்டு போய் செலவெல்லாம் வாங்கிட்டு வரதுக்குள்ள மேம் எனக்கு ஒரு குழந்தை பத்தி மாதிரிங்க மேம். இந்த ஆரஞ்ச் பாட்டில் பாலாடை எடுத்து வச்சு நெய் குளிக்கிற பழக்கம் இருக்குங்க மேம். அப்ப அந்த நெய் என்ன பண்றது, குளிக்கி குளிக்கி வரவே மாட்டேங்குதுன்னா அந்த பாட்டில கொண்டு போய் அரிசி இருக்குள்ள வச்சுட்டாங்க மேம்.
1: சரி,
2: அரிசி கொதிக்க கொதிக்க அது வைக்கவும் பாட்டில் அப்படி வெடிச்சிருச்சு. அரிசியும் போயிடுச்சுங்க மேம், எல்லாம் பாட்டில் உடஞ்சி உள்ள தூள் தூளா போயிடுச்சுங்க மேம். அழுந்துட்டே இருக்கும்போது அவங்க பக்கத்துல இருக்கவங்க வந்து சொன்னாங்க மேம், நாங்க சாப்பாடு போட்டு அரிசி போட்டு வடிச்சு குடுக்கற, அம்மா வந்தா திட்டுவாங்க, நீ அதை அப்படியே எடுத்து கொட்டி நான் எடுத்து கொட்டிடுறேன் சொல்லிங்க மேம். அப்பவே எடுத்து எல்லாம் கொட்டி அவங்க சாப்பாடு மதியானம் வரப்போ வடிச்சு கொடுத்தாங்க மேம்.
1: அந்த நன்றியை மறக்கல.
2: சாப்பாடு அந்த ஆர்டிக் பாட்டில் பார்க்கும் போதெல்லாம் அந்த நினைப்பு தாங்க
1: அதே ஞாபகம்,
2: அதே ஞாபகம் தான் உங்களை மறக்கவே முடியாதுங்க மேம் எனக்கு.
1: ஓகேங்க, ரொம்ப நன்றி சாந்தா, நல்லா பேசுனீங்க. இதே மாதிரி தவறுகள் நம்ம வீட்டுல நிறைய செய்யறது சகஜம்தான், ஆனாலும் வந்து அந்த சமயத்துக்கு நம்ம திட்டு வாங்குவோமே அப்படின்ற ஒரு பயத்துல வந்து தவறுதல் காக வந்து மற்றவங்க ஹெல்ப் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம்தான் இல்லையா? ஸோ இது வரைக்கும் நிறைய நேர்கள் நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. தொடர்ந்து இன்னொரு நேர் கூட லைன்ல காத்திருந்தார், யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம். இப்போ வந்து துண்டிக்கப்பட்டுருச்சு. ஓகே, இது வரைக்கும் பேசின நேயர்கள் எல்லாருக்காகவும் நம்ம நிலையத்தின் சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் நன்றியை கூறி விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழி கவிதா. இது வரைக்கும் தொடர்ந்து எல்லா நேயர்களும் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிங்க, ஷேர் பண்ணி நிறையா பேருக்கு நன்றியும் இந்த நிகழ்ச்சி மூலமாக தெரிவிச்சுக்கிட்டீங்க. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: காலையில் எந்திரிச்சதும் ஓட்டம்.
2: குட் மார்னிங்.
1: காஃபி போட இன்னொரு ஓட்டம். குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம். இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம். இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்திலிருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி. ஸ்நேகிதியே, இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
0: தினந்தோறும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.
3: நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள்.

சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8. நிலையத்திலிருந்து இப்பொழுதும் இன்று மாலையும் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை, 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள், 1:55 மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 சுய கணக்கெடுப்பு முறை குறித்த தகவல்கள், 2:15 நீலமலை நேரம் காட்டு நாயக்கர் பாடல்கள், 2:30 பூவையர் உலகம், ஓய்வு பெற்ற ஆசிரியை ஜெயந்தி அவர்களுடன் நேர்முகம், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல்.

பிற்பகல் 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 3:02 ஹலோ ஊட்டி. வெற்றிக்கண் மாற்றுத்திறனாளிகளுக்கான சர்வதேச இயலாமை பெருமித மாதத்தை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சி. மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி 1 நிமிடம் தமிழ் பேசுங்கள். 5:02 பொன் மாலை பொழுது வாடாமலர். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் பக்தி பாடல்கள். 6:40 பெட்டது கமலோ படுகுமொழி பாடல்கள். 7:00 திரைக்கானம். 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 7:30 தோட்டமும் தொழிலும் உழவர் அனுபவம். பூண்டு சாகுபடி குறித்த புதுமந்து பகுதியைச் சேர்ந்த விவசாயி மகேஸ்வரி அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல். நிறைவாக தகவல் களஞ்சியம். 8:05 நினைத்தாலே இனிக்கும். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். தொடர்ந்து நினைத்தாலே இனிக்கும். 9:15 செய்தி சுடர். 9:30 தேவசேனா திருக்கல்யாணம் இசைப்பேருரை. நிகழ்த்துபவர் தஞ்சாவூர் வைஜெயந்திமாலா அவர்கள். 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர ஒளிபரப்பு டெல்லி அஞ்சல். இதுவரை நிலையத்திலிருந்து இப்பொழுதும் இன்று மாலையும் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்து அறிவிப்பு கேட்டீர்கள்.

0: நேர்களே, எத்தனையோ நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்க. ஆனா என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா, சிந்திக்க கொஞ்ச நேரம் ஒதுக்கலாமே.
1: வாகனம் என்பது நமது வசதிக்காகத்தானே தவிர நம்மை வானுலகம் அழைத்து செல்ல அல்ல.
0: வாழ்க்கையில் ஒருவரை முந்துவது உன் லட்சியம், வாகனத்தில் ஒருவரை முந்துவது உன் அலட்சியம்.
1: சாதாரணமாக நம்மை தலைக்கணம் என்று கூறும் சமுதாயத்தில் நாம் வாகனம் ஓட்டும் போது தலையில் கணத்துடன் செல்லலாமே.
0: இளவட்டங்களே, வாழ்க்கை ஒரு சிறு வட்டம் என்று எண்ணாதே. வேகம் உனது வாழ்க்கையை சிதறடிக்கும் மோகம் என்று உணர்ந்து கொள்.
1: எடுப்பதற்குள் நின்றுவிடும் மொபைல் ரிங். அப்பதான் வெளியே போன போது வீட்டுக்கு வந்துட்டு போன யாரோ, இது அவங்களான யோசிப்பதற்குள் சிக்னலில் விழும் பச்சை.
0: எப்பொழுதுமே ஒரு நொடிதான் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. சிக்னலில் நின்று செல்வோம், சாலை விதிகளை மதிப்போம்.
1: குடும்ப கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டாம், அவங்க படிக்கிற பிள்ளைங்கன்னு சொல்ற அப்பா அம்மா 18 வயசு ஆகாம லைசன்ஸ் கூட எடுக்காம லட்ச ரூபாய் வண்டியை வாங்கி கொடுக்கலாமா, இது நியாயமா?
0: உங்கள் வீட்டின் வாழை மரத்தை நீங்களே வாடச் செய்யலாமா? சிந்திப்பீர் பெற்றோர்களே. பொதுநலன் கருதி உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
3: ஆகாஷ்வாணி, தி நியூஸ், ரெட் பை ஷகுன் சோப்ரா. The monsoon session of Parliament began today when the Lok Sabha met at 11 a.m. The House paid tributes to 6 of its former members who passed away recently. The House also paid tributes to Father Amir of Qatar, Sheikh Hamad bin Khalifa Al Thani. When the Speaker tried to take up the question hour, the opposition members, including from Congress and Samajwadi Party, raised the issue of paper leak of NEET examination. Mr. Birla urged the opposition to cooperate in running the House and maintain decorum, but the opposition members continued their protest, which

0: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: ஸ்நேகிதியே,
2: நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.

ஸ்நேகிதியே பெண்கள் மட்டும் பங்கு பெறும் பெண்களுக்கான நிகழ்ச்சி. இதில் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு பெறலாம். அது மட்டுமல்ல, பெண்கள் நாளே அழகு, அதை இன்னும் அழகுபடுத்திக்க அவங்க செய்யற அலங்காரம் அப்படின்னா நிறைய அழகு குறிப்புகள் கூட தெரிஞ்சு வச்சிருப்போம். அதை நாம மட்டுமே தெரிஞ்சு வச்சிருக்காம மற்ற பெண்களுக்கும் சொல்லலாமே. அதே போல பெண்கள் வீட்டின் கண்கள், சமையல அசத்தி எல்லாத்தையுமே சந்தோஷப்படுத்துறவங்க, அதற்காக சமைப்பதில் பல உத்திகளை கையாளுபவர்கள், அதற்கான டிப்ஸ், குடும்பத்து ஆரோக்கியத்தை பாதுகாப்பதில் பெண்களுக்கு இணை பெண்கள் தான். அப்போ அதற்கான முயற்சியில் கண்டுபிடிச்ச டிப்ஸ், இப்படி பல வழிகளின் டிப்ஸ். இந்த மாதிரி டிப்ஸ் சொல்ல நினைக்கும் அழகான விஷயங்கள் என எல்லாத்தையுமே ரொம்ப சுருக்கமாக சொல்லி பாடலையும் கேட்டு என்ஜாய் பண்ற நிகழ்ச்சி தான் இது. இந்த நிகழ்ச்சியில் நீங்க பங்கு பெற 9344-1018 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 0423 இந்த இணைப்பு எண்ணுடன், 2966-781 இந்த எண்ணுடன் உங்களுடைய டிப்ஸ்களை எங்க கூட ஷேர் பண்ணலாம். நீங்க வாட்ஸ்அப் என்ற நேயரா இருந்தா 8300-1918 இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர், நீங்க அனுப்ப வேண்டிய டிப்ஸ் இதெல்லாமே டைப் செஞ்சு எங்களுக்கு அனுப்புனீங்கன்னு சொன்னா உங்களுடைய டிப்ஸும் இங்க வாசிக்கப்படும். இப்போ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் டிப்ஸ் நான் ஒன்று சொல்ல போறேன். என்ன அப்படின்னாக்கா, நம்ம வந்து காய்கறிகளை வேக வைக்கிறோம் இல்லையா, அப்போ அதிகமான தண்ணீரை பயன்படுத்தக்கூடாது. அந்த தண்ணீரை வடிகட்டினா அதில் இருக்க சத்து எல்லாமே வெளியே போயிடும். அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, குறைஞ்ச தண்ணியை வச்சு வேக வச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா காய்கறிகளை இருக்க தண்ணீரையும் நம்ம வடிகட்ட வேண்டாம், அதில் இருக்க சத்து வந்து நம்மளுக்கு முழுசாகவே கிடைக்கும். இந்த டிப்ஸோட ஒரு அழகான பாடலை செல்வி படத்துலேருந்து கேட்க போகிறோம். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8.

0: இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில வாழ்க்கையில் வரக்கூடிய பல கஷ்டங்களையும் போராடி ஜெயிச்சு காட்டின ஒரு சிநேகிதி கூட இப்ப நம்ம பேச போறோம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க, உங்களுடைய பேர் என்ன?
1: என் பேர் சம்ஷாத்.
0: நீ எங்க இருந்து பேசிட்டு இருக்கீங்க?
1: நாங்க வந்து ஊட்டியில வந்து எல்கில இருக்கேங்க மேம்.
0: ஓகேங்க. நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க?
1: நான் வந்து 6th வரைக்கும் தான் மேம் படிச்சேன், அதுக்கப்புறம் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன்.
0: அப்படிங்களா? உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்களே.
1: எங்க வீட்டுல நானு, எங்க அம்மா, அண்ணன், எனக்கு ரெண்டு பசங்க இருக்கிறாங்க. இவ்வளவுதான் எங்க ஃபேமிலி.
0: எனக்கு
1: ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும்ன்ற ஒரு ஆசை இருந்துட்டே இருந்துச்சு. நான் நிறைய வேலைக்கு எல்லாம் போயிருக்கேங்க, ஹோட்டல் வேலைக்கு, தோட்டத்து வேலைக்கு, கடை வச்சு
0: பாத்திருக்கேன்,
1: அப்புறம் மாவு வித்திருக்கேன், இந்த மாதிரி நிறைய வேலை எல்லாம் செஞ்சிருக்கேன். ஆனா அதுல எல்லாம் எதுலயும் ஒரு எப்படி சொல்றது, எதுலயும் முன்னேற முடியாத ஒரு இதுல
0: போதுமான வருமானம் கிடைக்கல.
1: போதுமான வருமானம் இல்ல. அப்புறம் நானா செலக்ட் பண்ணது டைலரிங் ஃபீல்டு. அதுக்கும் நான் டைலரிங் கிளாஸ்க்கு போனேன், அதுக்கும் எனக்கு ஃபீஸ் கட்டி போக முடியல, பாதிலேயே நின்னுட்டேன். ஒரு பேசிக் மட்டும் தான் கத்துக்கிட்டு நான் நின்னுட்டேன். அப்புறம் நானே வீட்டுல தைச்சு தைச்சு எங்க அம்மாக்கு தான் அதிகமா நான் தைச்சிருக்கேன். எல்லாம் தப்பு தப்பா தைச்சு தைச்சு நானே
0: பண்ணிக்கிட்டாங்க.
1: இப்பவுமே அப்போ பழைய பிளவுஸ் எல்லாம் எடுத்து போடும்போது சொல்லுவாங்க, என்ன வச்சே நீ ட்ரைனிங் எடுத்துட்டல அப்படின்னு. அந்த மாதிரி நானு ஒரு கட்டத்துல கூட நான் என்னால முடியாதுன்னு நான் உள்ள, என்னால இதுல இது பண்ண முடியும், என்னால சாதிக்க முடியும்னு தச்சு தச்சு இப்ப நான் வந்து ஒரு எல்லாரும் மக்கள் எல்லாம் பேசுற அளவுக்கு நான் ஒரு டெய்லர் ஆயிட்டேன்.
0: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.
1: இப்ப பெரிய பெரிய ஆளுங்களுக்கு, டாக்டருக்கு, அந்த மாதிரி பெங்களூர்ல அங்க இருந்தாலும் கொரியர்ல இருந்தாலும் அனுப்பி தைக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆயிட்டேன். நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் ஆனா முன்னாடி வர்றதுக்கு. இதுல பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் தச்சிருவேன். இப்ப யாரும் ரெடிமேட் அவ்வளவு விரும்புறது இல்லீங்களே, ஸ்டிச்சிங்க்கு மாறிட்டாங்க.
0: உங்களுக்கு ஒரு ஜாலியா நல்லதா போச்சு இல்லீங்களா?
1: இப்ப சாரியில கூட சுடிதார் தான் தைச்சு போடுறாங்க, புது சாரி எடுத்து சுடிதார் தைக்கிறாங்க. நிறைய பேரு பழைய புடவைங்க கட்டாத நிறைய இருக்கும் இல்லீங்களா, அதெல்லாம் இப்ப இது பண்ணி போட்டுக்கிறாங்க. அதனால நானா எல்லாமே ஒவ்வொன்னா பழகினேன்.
0: இப்ப
1: ஆரி ஒர்க்ல இருந்து எல்லாமே எனக்கு தெரியும்.
0: ரொம்ப சூப்பருங்க.
1: அந்த மாதிரி விடாமுயற்சி பண்ணோம்னா எதுலயுமே நம்ம ஜெயிச்சிடலாம்.
0: ஓகே ஓகே, ரொம்ப சூப்பர்.

0: ரொம்ப நன்றிங்க.
1: சரிங்க மேம்.
0: இப்போ வந்து உங்களுக்கு பெரிய தைரியம் வந்த மாதிரி இருக்குல்ல?
1: ஆமாங்க மேம்.
0: எங்களுக்கும் ரொம்ப
1: சந்தோஷம். என்ன மட்டும் இல்லாத எங்க ஃபேமிலியவும் நான் நல்லா பாத்துக்கிறேன் என்னோட வருமானத்தை வச்சு.
0: ஓகேங்க.
1: அந்த அளவுக்கு நான் எல்லாம் சம்பாதிக்கிறேன். சரிங்க. தேங்க்யூ மேம்.
0: ஓகேங்க. இந்த தைரியம் மற்ற பெண்களுக்கும் வரணும். அப்படி ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் கஷ்டம் இல்லாமல் தைரியமாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம். அதுக்கு உங்களுடைய வாழ்க்கை ஒரு வழிகாட்டுதலாக இருக்கட்டும். நன்றி. மென்மேலும் நீங்கள் வளர வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ.
0: உங்களுக்கு எந்த பாடல் வேணும்னு சொல்லுங்க.
1: எனக்கு மௌன ராகம் படத்துலேருந்து நிலாவே தான் போடுங்க.
0: ஓகேங்க. ஓகேங்க. தேங்க்யூ.
1: சரிங்க.

0: அடுத்து ஒரு நேர் கூட லைன்ல இருக்காங்க. யார், எங்க இருந்து, அவங்களுடைய டிப்ஸ் என்னவா இருக்கும், உங்களுடைய விருப்ப பாடல் என்னவா இருக்கும், அதெல்லாம் கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: மேடம்
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து
1: பேசுறேன்,
0: சொல்லுங்க.
1: ஹலோ ஹலோ
0: ஹலோ கேக்குதுங்களா? ஆ ஓகேங்க. இன்னைக்கு நீங்க எந்த டிப்ஸ் சொல்ல போறீங்க?
1: ஹலோ
0: ஹலோ
1: ஹலோ மேடம்
0: கேக்குதுங்களா?
1: ஹலோ
0: ஹலோ
1: கேக்குதுங்களா?
0: ஆ கேக்குது கேக்குது, சொல்லுங்க.
1: ஹலோ
0: ஹலோ எங்களுக்கு கேக்குது, நீங்க சொல்லுங்க.
1: கேக்குதுங்க மேடம்,
0: சொல்லுங்க.
1: காய்கறிகளை
0: பற்றி ஒன்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு இல்லீங்களா? ஓகேங்க, தேங்க்யூ, ரொம்ப அழகான டிப்ஸ் சொன்னீங்க. உங்களுக்கு எந்த பாடலுங்க வேணும்
1: மேடம்? எனக்கு உண்மை கூட இணைத்தல் அந்த உண்மை கூட இணைத்தல் அந்த வார்த்தை கொடுங்க மேடம்.
0: அப்படிங்களா, பாட்டே வந்துருச்சு போல இருக்கு வாயில
1: மேடம்.
0: உங்களுக்கு பாட்டே வாயில வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், பாடவே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களோ என்னவோ
1: நினைச்சேன் மேடம். அதுதான் அந்த பாட்டு கொடுங்க மேடம்.
0: ஓகேங்க ஓகேங்க, தேங்க்யூ, உங்களுக்கான பாடல் நீங்க கேட்கலாம். நன்றி.
1: தேங்க்யூ மேடம்.

ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் அடுத்தது ஒரு வாட்ஸ்அப்பில் இருந்து ஒரு டிப்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இவங்க வந்து கூடலூரில் இருந்து நிஷா. இவங்களுடைய டிப்ஸ் என்ன அப்படின்னாக்கா, இட்லி மாவு புளிக்காமல் இருக்க மாவை வந்து அரைச்ச உடனே என்ன செய்யணும் அப்படின்னா, பிளாஸ்டிக் பாத்திரத்தில் வைக்காமல் பீங்கான் அல்லது சில்வர் பாத்திரத்தில் மாற்றி வச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா வந்து மாவு அவ்வளோ சீக்கிரம் புளிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான டிப்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்க, நன்றி. இவங்களுக்கான பாடல் இப்போ வந்துட்டே இருக்கு, கேட்க என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8. இவங்க கேட்ட பாடல் இன்னிசை மழை படத்துக்காக.

கேட்ட இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது சிநேகிதியே. இன்றைய நிகழ்ச்சியில் அருமையான கருத்துக்கள், டிப்ஸ், வழிகாட்டுதல்கள், நம்பிக்கைகள்னு அனைத்தையுமே பகிர்ந்து கொண்ட சிநேகிதிகளுக்கு நன்றி. ஊட்டி எஃப்எம்மின் சிநேகிதி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களில் ஊட்டி எஃப்எம்மின் இன்றைய சிநேகிதி என்ற உயர்ந்த பட்டமானது தனது நம்பிக்கை கடின உழைப்புக்காக ஷம்சாத் அவர்களுக்கு வழங்கலாம். வாழ்த்துக்கள்.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். உலக பொருளாதாரம் நெருக்கடியை சந்தித்துள்ள போதிலும் இந்தியாவின் வளர்ச்சி 7.7% உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 38 உயர்த்துவதற்கான மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. பிஎம் சேது திட்டத்தின் கீழ் ஐடிஐ தொழில் பயிற்சி நிறுவனங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி கூறியுள்ளார். அசாம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் கனமழை

0: மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் மக்கள் பயன்பெறும் வகையில் ஆக்கப்பூர்வமானதாக அமைய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்திற்கு வெளியே இன்று காலை செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பருவமழையும் மழைக்கால கூட்டத்தொடரும் சிறப்பாக இருந்தால்தான் நாட்டு நலனும் மக்கள் நலனும் பாதுகாக்கப்படும் என்று குறிப்பிட்டார். உலக அரங்கில் இந்தியா நன்மதிப்பை பெற்றுள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர், இளைஞர்களின் ஆற்றலும் எதிர்பார்ப்புகளும் விண்ணை தொடும் அளவிற்கு உயர்ந்திருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த ஒரு மாதத்தில் பல துறைகளில் சாதனை படைத்து நம் ஒவ்வொருவரையும் பெருமையடைய செய்திருப்பதாக அவர் தெரிவித்தார். விண்வெளித்துறையில் இந்தியா அடைந்துள்ள சாதனைகளையும் பிரதமர் குறிப்பிட்டார். புத்தாக்க தொழில்களில் இளைஞர்கள் ஆர்வமுடன் ஈடுபட்டு வருவதாகவும், தனியார் துறையின் பங்களிப்போடு ராக்கெட் தொழில்நுட்பத்திலும் அண்மையில் சாதனை படைத்திருப்பது விண்வெளித்துறையில் மைல்கல்லாக திகழ்கிறது என்றும் அவர் கூறினார். மேற்காசியா உள்ளிட்ட பல பகுதிகளில் ஏற்பட்டுள்ள போர் சூழல் கவலையளிக்கும் வகையில் இருப்பதாக கூறிய பிரதமர், எரிசக்தி உள்ளிட்ட பெரிய சவால்களையும் இந்தியா உறுதியுடன் கையாண்டு வருவதாகவும் தெரிவித்தார். பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு, ரசாயன பொருட்கள் ஆகியவற்றில் தட்டுப்பாடு ஏற்படாமல் மிகுந்த கவனத்துடன் அவற்றின் விநியோகத்தை மேற்கொண்டதாகவும் பிரதமர் கூறினார். பல்வேறு சவால்களை சந்தித்த போதிலும் நாட்டின் வளர்ச்சி 7.7% உள்ளது என்றும், உலகின் விரைந்து வளர்ச்சி பெறும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா தொடர்ந்து பயணிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் இலக்குகளை எட்டுவதற்கு விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், தொழில் முனைவோர் மற்றும் உழைக்கும் வர்க்கத்தினர் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை செலுத்தி வருவதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. மக்களவையில் ஈரான் உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனி மற்றும் மறைந்த உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுந்து நின்று பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மக்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடியபோது உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 38 உயர்த்துவதற்கு கொண்டுவரப்பட்டுள்ள அவசர சட்டத்திற்கான மாற்று மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் மீண்டும் அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கைகள் 12:30 வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை இன்று காலை தொடங்கியதும் புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். அதன் பின்னர் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்களை எழுப்பினர். பிஎம் சேது திட்டத்தின் கீழ் ஐடிஐ தொழில் பயிற்சி நிறுவனங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். இன்று மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், இதன் அடிப்படையில் 1000+ மேற்பட்ட ஐடிஐ தொழில் பயிற்சி நிறுவனங்களில் ஸ்மார்ட் வகுப்பறைகள், நவீன ஆய்வுக் கூடங்கள், டிஜிட்டல் கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தரும் வகையில் புதிய படிப்புகளும் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சத்தீஸ்கர், ஒடிஷா உள்ளிட்ட மாநிலங்களில் அதிக அளவில் ஐடிஐ தொழில் பயிற்சி நிறுவனங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஐரோப்பிய நாடான மோல்டோவா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அந்நாட்டு அதிபருடன் இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து பேச்சு நடத்த உள்ளார். அந்நாட்டின் நாடாளுமன்ற அவைத் தலைவர் திரு இகோர் குரோசுவையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அவர் சந்தித்து உரையாட உள்ளார். இந்தியா மோல்டோவா நாடாளுமன்றங்களுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்தும் வகையில் இந்த சந்திப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மோல்டோவா பயணத்திற்கு பின் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாளை வடக்கு மேசடோனியா செல்கிறார். புதுதில்லி வந்துள்ள ஐநாவின் பருவநிலை மாற்றம் தொடர்பான செயலர் திரு சீமன் ஸ்டீல் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவை இன்று சந்தித்து பேசினார். இதுகுறித்து அமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பருவநிலை சவால்களை எதிர்கொள்வது, தொழில்நுட்ப மாற்றம், பருவநிலை செயல்பாடுகளுக்கான நிதி, உலகளாவிய ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்து தாம் விவாதித்ததாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் இந்தியா சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் பருவநிலை சவால்களை எதிர்கொள்ளவும் திறம்பட செயலாற்றி வருவதாக தாம் எடுத்துரைத்ததாக கூறியுள்ளாா்.

0: 30வது நாளாக சண்டை நடைபெற்று வருகிறது. அவ்வப்போது ஏவுகணை தாக்குதல் இருப்பதால் அப்பகுதி முழுவதும் பதற்றம் நீடித்து வருகிறது. ஜோர்டன், குவைத், பஹ்ரைன் ஆகிய நாடுகளை குறிவைத்து ஈரான் தாக்குதல் மேற்கொண்டு வரும் நிலையில், தென்மேற்கு ஈரான் பகுதியில் உள்ள கோர்மோஸ் நகரை குறிவைத்து அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தி வருகின்றன. மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 930 அதிகரித்துள்ளது. அந்நாட்டின் சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தற்போது 2343 பேர் வைரஸ் தாக்குதலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 37 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எபோலா வைரஸ் தொற்று வேகமாக பரவி வரும் நிலையில் இதனை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான குறிப்பிட்ட சிகிச்சை முறையோ தடுப்பூசியோ அங்கீகரிக்கப்படவில்லை. அசாம் மாநிலத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. அபாய அளவை கடந்து ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் பல மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்திய ராணுவம், தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள ஷிவ்சாகர், சாரியோடியோ, ஜோர்கட் ஆகிய மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். மாநில அமைச்சர் திரு விமல் போரா வெள்ள பாதிப்பு குறித்து ஆய்வு மேற்கொண்டார். அங்கு நடைபெற்று வரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். ஷிவ்சாகர் மாவட்டத்தில் மட்டும் 510 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கூடுதலாக மீட்பு படகுகளும் ராணுவ ஹெலிகாப்டர்களும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அசாமில் 8 மாவட்டங்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு விமல் போரா கூறினார். ஜம்மு காஷ்மீரிலும் தற்போது பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை உடனுக்குடன் ஒருங்கிணைத்து மேற்கொள்ளும் வகையில் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா 6 மணி நேரத்திற்கு ஒருமுறை மழை நிலவரம் குறித்து தெரிவிக்குமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பெய்து வரும் மழை வெள்ளத்தை கருத்தில் கொண்டு நிவாரணப் பணிகளை மேற்கொள்வது குறித்து ஜம்முவில் உள்ள தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். எல்லையோர மாவட்டங்களான பூஞ்ச் மற்றும் ரஜோரியில் நிலச்சரிவினால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் மீட்புப் பணிகள் குறித்தும் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். சாலைகள் மற்றும் வீடுகள் சேதமடைந்திருப்பது குறித்து கேட்டறிந்த திரு உமர் அப்துல்லா உடனுக்குடன் நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளையும் முடுக்கிவிட்டுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் சட்டவிரோத சுரங்கங்கள் மூலம் வெட்டியெடுக்கப்பட்ட 1700 மெட்ரிக் டன் நிலக்கரியை மத்திய தொழில் பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. இதன் மதிப்பு சுமார் 1 கோடி ரூபாய் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். நிலக்கரியை வெட்டி எடுக்கவும் கடத்தவும் பயன்படுத்தப்பட்ட 84 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சட்டவிரோத சுரங்கம் மற்றும் நிலக்கரி கடத்தலில் ஈடுபட்ட 21 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக பொருளாதாரம் நெருக்கடியை சந்தித்துள்ள போதிலும் இந்தியாவின் வளர்ச்சி 7.7% உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 38 உயர்த்துவதற்கான மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. பிஎம் சேது திட்டத்தின் கீழ் ஐடிஐ தொழில் பயிற்சி நிறுவனங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். அசாம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நிலையத்தில் நேரம் 12:50.
2: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று
3: SME வளர்ச்சி நிதி திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். சிறு துளி பெருவெள்ளம் என்ற நமது பழமொழிக்கு மிகச்சிறந்த உதாரணம் நம் நாட்டின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் ஆகும். இந்தியாவில் சுமார் 7.4 கோடிக்கும் அதிகமான இத்தகைய நிறுவனங்கள் உள்ளன. அவை நமது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 31% மேல் பங்களிப்பதோடு விவசாயத்திற்கு அடுத்தபடியாக 32 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு வேலைவாய்ப்பையும் வழங்குகின்றன. ஆனால் பல திறமையான சிறு தொழில் முனைவோர்கள் தங்கள் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல முடியாமல் தவிப்பதற்கு காரணம் என்ன? அவர்களிடம் நல்ல யோசனைகள் இருக்கும், வாடிக்கையாளர்களும் இருப்பார்கள். ஆனால் அவசர தேவைகளுக்கு கடன் கிடைக்காது, அல்லது வாங்கிய கடனுக்கான வட்டி அவர்களின் வளர்ச்சியை முடக்கிவிடும். இந்த நிலையை மாற்றி நமது சிறு தொழில்களை வெறும் பிழைப்புக்கானதாக இல்லாமல் உலகளாவிய சாம்பியன்களாக மாற்றுவதற்கு மத்திய அரசால் 2026-27 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டம்தான்

0: எஸ்எம்இ வளர்ச்சி நிதி. இது இந்தியாவின் வளர்ந்து வரும் சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு நீண்ட கால முதலீட்டு ஆதரவை வழங்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு பிரத்யேக நிதியமாகும். இத்திட்டத்திற்காக மத்திய அரசு முதற்கட்டமாக 10,000 கோடி நிதி ஒதுக்கீட்டை செய்துள்ளது. இது சாதாரண வங்கிக் கடன் அல்ல. கடன் வாங்கினால் அடுத்த மாதமே வட்டி மற்றும் அசல் கட்ட வேண்டும் என்ற பயம் இருக்கும். ஆனால் இத்திட்டம் சமபங்கு மூலதனம், அதாவது ஈக்விட்டி அண்ட் குவாசி ஈக்விட்டி என்ற முறையில் செயல்படுகிறது. உங்கள் நிறுவனத்தின் வளர்ச்சியில் அரசு பங்காளியாக முதலீடு செய்யும். இதனால் உடனடி கடன் அடைப்பு சுமை இல்லாமல் தொழிலை நிம்மதியாக விரிவுபடுத்த முடியும். இதனுடன் ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள சுயசார்பு இந்தியா நிதியத்திற்கு கூடுதலாக 2,000 கோடி நிதி வழங்கப்பட்டு மிகச்சிறிய நிறுவனங்களுக்கு ஆபத்து கால மூலதனம் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. நமது நிறுவனங்களை உலகத்தரத்திற்கு உயர்த்த இத்திட்டம் 3 பிரதான வழிகளை கையாளுகிறது. வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ள ஆனால் நிதி பற்றாக்குறையால் தவிக்கும் நிறுவனங்களை அடையாளம் கண்டு இந்த 10,000 கோடி நிதியிலிருந்து முதலீடுகள் வழங்கப்படும். இது நிறுவனங்கள் தங்கள் உற்பத்தியை பெருக்கவும் புதிய தொழில்நுட்பங்களை புகுத்தவும் உதவும். சிறு தொழில்களின் மிகப்பெரிய பலவீனம் வாடிக்கையாளர்களிடமிருந்து வரவேண்டிய நிலுவைத் தொகை தாமதமாவதுதான். தொழில் முனைவோருக்கு பணப்புழக்கம் சீராக இருந்தால்தான் நிறுவனத்திற்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும். இதற்காக பொதுத்துறை நிறுவனங்கள் சிறு தொழில்களிடமிருந்து வாங்கும் பொருட்களுக்கான கட்டணங்களை டிஜிட்டல் முறையிலான TREDS தளத்தின் மூலமாக உடனடியாக செலுத்த வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வர்த்தக கட்டணங்களை தள்ளுபடி செய்து உடனடியாக பணம் பெறுவதற்கு வசதியாக அரசு நிறுவனமான CGTMSE மூலம் கடன் உத்தரவாதமும் வழங்கப்படும். சிறு நிறுவனங்கள் முதலீடுகளை ஈர்க்க வேண்டுமானால் தங்களின் கணக்கு வழக்குகளையும் சட்ட விதிமுறைகளையும் முறையாக பராமரிக்க வேண்டும். இதற்காக ஆடிட்டர்கள் மற்றும் நிறுவன செயலாளர்கள் சங்கங்களுடன் இணைந்து சிறு நகரங்களில் கார்ப்பரேட் மித்ரா என்ற தொழில்துறை வழிகாட்டிகள் குழு உருவாக்கப்படும். இக்குழுவினர் எளிய கட்டணத்தில் சிறு நிறுவனங்களுக்கு நிதி மற்றும் சட்ட ஆலோசனைகளை வழங்குவார்கள். நமது கிராமங்களிலும் சிறு நகரங்களிலும் பல தலைமுறைகளாக செயல்பட்டு வரும் பாரம்பரிய தொழிற்குழுமங்கள் பல உள்ளன. இத்திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் உள்ள சுமார் 200 பாரம்பரிய தொழிற்குழுமங்கள் கண்டறியப்பட்டு அவற்றின் உள்கட்டமைப்பும் தொழில்நுட்பமும் தரம் உயர்த்தப்படும். இதன் மூலம் அந்தந்த பகுதிகளில் உள்ள சாலைகள், மின்சாரம் மற்றும் பொது சோதனை கூடங்கள் மேம்படுத்தப்பட்டு உற்பத்தி செலவு குறையும். மேலும் நமது உள்ளூர் தயாரிப்புகள் சர்வதேச தரத்திற்கு உயரும். ஆழ உழுவதை விட அகல உழுவது மேல் என்பார்கள். நமது சந்தையை இந்தியாவுடன் மட்டும் சுருக்கிக் கொள்ளாமல் உலக அளவில் கொண்டு செல்ல வேண்டும். இதற்கு முன்பு சிறு வணிகர்கள் மற்றும் கைவினைஞர்கள் கொரியர் மூலமாக வெளிநாடுகளுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்யும் போது ஒரு முறைக்கு அதிகபட்சமாக 10 லட்சம் என்ற வரம்பு இருந்தது. 2026 புதிய சீர்திருத்தத்தின்படி இந்த வரம்பு முற்றிலும் நீக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நமது ஊர் கைத்தறி ஆடைகள், கைவினைப் பொருட்கள் மற்றும் மரச்சாமான் தயாரிப்பாளர்கள் நேரடியாக இணையதளம் வழியாக உலகெங்கும் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு தங்கள் தயாரிப்புகளை மிக எளிதாக விற்க முடியும். இந்த திட்டம் இந்திய தயாரிப்பு
1: இனி தொடர்ந்து மெல்லிசைப்பாளர்களை கேட்கலாம்.

வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். பன்மொழி திரைப்பட பாடல்களை நம்மளுடைய முதற் பாடலாக நம்ம ஹிந்தி மொழி பாடலை கேட்க போகிறோம். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டியஃபம் 101.8. இந்தியாவில் 2020

கேட்ட பாடலின் படம் முசே ஷாதி கரோகி. இது ஹிந்தி மொழி திரைப்படம். இனி தொடர்ந்து ஒரு மலையாள மொழி பாடல் கூட கேட்டலாம். கேங்க என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8.

கேட்ட பாடலின் படம் ஐஸ்வர்யா. இது கன்னட மொழி திரைப்படம். இனி தொடர்ந்து ஒரு தெலுங்கு பாடலை கேட்கலாம். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8.

கேட்ட பாடலின் படம் ஜமீன்தாரு. இது கன்னட மொழி திரைப்படம். கேட்ட இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிவு பிரச்சினையில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் ஃபோர்ட் கார் உற்பத்தி நிறுவனம் மேற்கொள்ளும் திட்டங்களுக்கு அரசு அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்கும் என்று முதலமைச்சர் திரு விஜய் உறுதியளித்துள்ளார். பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு தமிழகத்தில் இன்று தொடங்கியது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் ரோப்கார் சேவை பராமரிப்பு காரணங்களுக்காக இன்று முதல் 45 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட பிரச்சினைகளில் அமளி காரணமாக இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மக்களவையில் அவைத்தலைவர் கேள்வி நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாடி கட்சியைச் சேர்ந்த எதிர்க்கட்சி

0: நரேந்திரமோடி, பருவமழை செழிப்பை போலவே நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரும் ஆக்கப்பூர்வமாக இருந்தால் அது மிகுந்த பயனளிக்கும் என்று குறிப்பிட்டார். மழையும் மழைக்கால கூட்டத்தொடரும் ஆக்கப்பூர்வமாக அமையும் போது நாட்டு மக்கள் பயனடைவதோடு நாடும் வளர்ச்சி பெறும் என்று எடுத்துரைத்தார். இந்தியாவின் ஆற்றல் உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்றிருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். நம் நாட்டு இளைஞர்களின் ஆற்றலும் எண்ணங்களும் பறந்து விரிந்துள்ள வான்வெளியைப் போல எல்லையற்ற சக்தி கொண்டது என்ற செய்தியை இது பறைசாற்றுவதாக பிரதமர் பெருமிதம் வெளியிட்டார். கடந்த ஒரு மாதத்தில் நம் தேசம் பல்வேறு சாதனைகளை படைத்திருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்த பிரதமர், தேச சர்வதேச விண்வெளி நிலைகளில் பெருமை கொள்ளும் தருணமாகும் இது என்றும் குறிப்பிட்டார். சர்வதேச தேக்க நிலையின் மத்தியிலும் நம் நாட்டின் வளர்ச்சி விகிதம் 7.7% பராமரிக்கப்பட்டு துரிதமாக வளரும் பெரிய பொருளாதார நாடாக இந்தியாவில் உருவெடுத்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். தேசத்தின் வலிமையையும் எழுச்சியையும் புதிய உச்சத்தை எட்டுவதற்கான எண்ணத்தையும் இது பிரதிபலிப்பதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார். இத்தருணத்தில் மழைக்கால கூட்டத்தொடர் புதிய சக்தியுடனும் எழுச்சியுடனும் செயல்படும் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டார். நம் நாட்டில் கொண்டுவரப்பட்ட சீர்திருத்தங்களால் இளையோர் வெற்றிகளை குவிக்க முடிவதாகவும் அவர் எடுத்துரைத்தார். ராஜஸ்தானில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், புதிய செமிகண்டக்டர் ஆலை, பசுமை ஹைட்ரஜன் திறனுடன் கூடிய ரயில் இயக்கம் போன்றவற்றை எடுத்துரைத்த பிரதமர், விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், படைப்பாற்றல் திறனாளர்கள், பணியாளர்கள் ஆகிய அனைவரின் தேச வளர்ச்சிக்கான பங்களிப்பிற்கு இது எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று கூறினார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் மக்களவையில் இன்று அறிமுகம் செய்தார். தற்போதுள்ள 33 நீதிபதிகள் என்ற எண்ணிக்கையை 37 அதிகரிக்க இந்த மசோதா வகை செய்கிறது. இதனிடையே நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய ஐக்கிய ஜனதாதள் கட்சியின் தலைவர் திரு சஞ்சய் ஜா, நாடாளுமன்றம் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஆக்கப்பூர்வமான பிரச்சினைகளை எழுப்ப வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். மேற்காசிய நெருக்கடி நிலைமையிலும் மத்திய அரசு சிறப்பாக செயலாற்றி தடையற்ற சமையல் எரிவாயு, பெட்ரோல் டீசல் விநியோகத்தை உறுதி செய்ததுடன் விலையையும் கட்டுக்குள் வைத்ததாக சுட்டிக்காட்டினார். மத்திய அமைச்சர் திரு எஸ் பி சிங் பாகேல் செய்தியாளரிடம் பேசுகையில், நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் கீழ் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பெருமளவில் அதிகரித்துள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். நம் நாட்டு இளைஞர்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மற்றும் விண்வெளி துறைகளில் தனி முத்திரையை பதித்திருப்பதாகவும் அவர் எடுத்துரைத்தார். நாட்டில் 8 கோடிக்கும் மேற்பட்ட கையெழுத்து பிரதிகள் அறிவுசார் பாரத இயக்கத்தின் கீழ் மின்னணுமயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மான்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். மக்களவையில் துணை கேள்விகளுக்கு இன்று பதிலளித்த அமைச்சர், ஆராய்ச்சியை ஊக்குவித்து பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த இயக்கத்தை மத்திய அரசு தொடங்கியதாக எடுத்துரைத்தார். இதுவரை 1 கோடிக்கும் மேற்பட்ட பிரதிகள் மீது ஆய்வு நடத்தப்பட்டிருப்பதாகவும், 3,74,000 பிரதிகள் பதிவேற்றம் செய்யப்பட்டதாகவும் எடுத்துரைத்தார். 3 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக மால்டோவாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, அந்நாட்டு அதிபர் மியா சாண்டு இருதரப்பு உறவுகள் குறித்து தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். வர்த்தகம், முதலீடு, கலாச்சாரம், மக்கள் பரிவர்த்தனை உள்ளிட்ட பரஸ்பர நலன் சார்ந்த பிரிவுகளில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. நாட்டின் பட்டய கணக்காளர் தணிக்கை அலுவலகமும் இந்திய சமூக ஆராய்ச்சி குழுவும் இணைந்து இளங்கலை, முதுகலை, முனைவர் பட்ட மாணாக்கருக்கான தேசிய ஆராய்ச்சி ஆய்வு கட்டுரை போட்டியை நடத்தவுள்ளது. பொதுநிதி, ஆளுமை, நிதித்துவ கூட்டாண்மை, நீடித்த வளர்ச்சி உள்ளிட்டவற்றில் மாணவர்களின் பங்களிப்பை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டு இந்த போட்டி நடத்தப்படுகிறது. பட்டய கணக்காளர் தணிக்கை அலுவலக அறிக்கைகளை ஆய்வுக்கு பயன்படுத்திக் கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. போட்டி விவரங்கள் குறித்து அறிய cag.gov.in உள்ளிட்ட இணையதளங்கள் மூலமாக தெரிந்து கொள்ள வகை செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அமெரிக்காவின் ஃபோர்ட் கார் உற்பத்தி நிறுவனம் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளவுள்ள உற்பத்தி திட்டங்களுக்கு தமிழக அரசு அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்கும் என்று முதலமைச்சர் திரு விஜய் உறுதியளித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை இன்று சந்தித்த ஃபோர்ட் நிறுவன உயர்மட்ட

0: குழுவினர் மாநிலத்தில் மீண்டும் தங்களது உற்பத்தி திட்டத்தை தொடங்குவது குறித்து நடந்த ஆலோசனையின் போது முதலமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். போர்டு நிறுவனத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையேயான 30 ஆண்டுகால உறவை நினைவு கூர்ந்த முதலமைச்சர் மறைமலை நகர் உற்பத்தியை முழு அளவில் பயன்படுத்திடும் வகையில் இந்நிறுவனம் விரிவாக்க திட்டத்தை மேற்கொண்டு உற்பத்தியை பெருக்க கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்வில் மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா உள்ளிட்ட உயரதிகாரிகள் பங்கேற்றனர். தமிழ்நாட்டில் சுற்றுலாத்துறை சார்ந்த பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. சுற்றுலாவை மேம்படுத்துவது குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. உலக சதுரங்க தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தமிழகத்தைச் சேர்ந்த இளைய சதுரங்க வீர வீராங்கனைகளுக்கு தமிழக அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சதுரங்க விளையாட்டால் பள்ளி மாணாக்கரின் நினைவாற்றல் மேம்படுவதோடு பிரச்சினைகளை துணிச்சலுடன் எதிர்கொள்ளும் திறனும் அதிகரிக்கும் என்று திருச்சி தேசிய கல்லூரியின் உடற்கல்வித்துறை இணை பேராசிரியர் டாக்டர் பூபதி கூறியுள்ளார்.
1: சதுரங்கம் விளையாடும் குழந்தைகளுக்கு கவனத்திறன், நினைவாற்றல், கணக்கிடும் திறன், பிரச்சனைகளை தீர்க்கும் திறன் மற்றும் தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறது. தோல்வியை ஏற்றுக்கொண்டு மீண்டும் முயற்சி செய்யும் மனப்பக்குவத்தையும் இந்த விளையாட்டு வளர்க்கிறது. எனவே பள்ளி மாணவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் சதுரங்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும்.
0: தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கியுள்ளது. அடுத்த மாதம் 30ஆம் தேதி வரை 3 சுற்றுகளாக இந்த கலந்தாய்வு நடைபெறவுள்ளது. 418 கல்லூரிகளில் 198,825 இடங்கள் உள்ள நிலையில் 236,000 மாணாக்கர் கலந்தாய்வில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பழனி முருகன் கோவில் நில மோசடி விவகாரத்தில் சிபிசிஐடி போலீசார் 5ஆம் நாளாக இன்று விசாரணையை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். நியாய விலை கடைகளில் செயல்படுத்தப்படும் தாயுமானவர் திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடக்க கூட்டுறவு பணியாளர் சங்கம் சார்பில் தமிழகத்தில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாமக்கல், விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இக்கோரிக்கைகளை வலியுறுத்தி பணியாளர்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பிற்கு ஏற்ப நீலகிரி மாவட்டம் மோயார், சிங்காரா, விபூதிமலை சாலைகளில் வெளியூரை சேர்ந்த சுற்றுலா வாகனங்கள் செல்வதற்கான வனத்துறையின் தடை இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதனையடுத்து உள்ளூர் வாகனங்கள் மட்டுமே அந்த சாலைகளில் இயங்குவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் வனவிலங்குகளை காண வரும் சுற்றுலா பயணிகளுக்காக தனியார் சார்பில் ஜீப் சஃபாரி இயக்கப்படுகிறது. சென்னை உயர்நீதிமன்றம் முக்கிய தீர்ப்பு வழங்கியுள்ளது. அதன்படி மசின்குடி மாயார், மசின்குடி சிங்காரா மற்றும் பொக்காபுரம் விபூதிமலை சாலைகளில் அங்கீகரிக்கப்பட்ட ஜீப் சஃபாரி வாகனங்கள் மற்றும் உள்ளூர் கிராம மக்களின் வாகனங்கள் மட்டுமே செல்ல அனுமதிக்க உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்று முதல் வெளியுறை சார்ந்த சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் இப்பகுதிக்குள் நுழைய தடை விதிக்கப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் வருடாந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக ரோப்கார் சேவை இன்று முதல் 45 நாட்களுக்கு நிறுத்தப்படுவதாக கோவில் நிர்வாகம் இன்று அறிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிவு பிரச்சினையில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன. நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் ஃபோர்ட் கார் உற்பத்தி நிறுவனம் மேற்கொள்ளும் திட்டங்களுக்கு அரசு அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்கும் என்று முதலமைச்சர் திரு விஜய் உறுதியளித்துள்ளார். பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு தமிழகத்தில் இன்று தொடங்கியது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் ரோப்கார் சேவை பராமரிப்பு காரணங்களுக்காக இன்று முதல் 45 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டிஎஃப்எம் 101.8 நேரம் 1:55.
4: இந்தியாவில் 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆரம்பமாக போகுது. இந்த கணக்கெடுப்பு ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா இது டிஜிட்டல் முறையில நடக்க போகுது. முதல் கட்டத்துல வீடுகளை பட்டியலிடுறது, அதாவது ஒவ்வொரு வீட்டையும் கணக்கெடுக்கிற வேலை நடக்கும். 2வது கட்டத்துல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும். இப்போ முதல் கட்டத்தை பத்தி பார்க்கலாம். இதுல இதுக்காக நியமிக்கப்பட்டவங்க உங்க வீடுகளுக்கு வந்து தகவல்களை சேகரிப்பாங்க. ஆனா இந்த வேலைய நீங்களே செல்ஃப் எனியூமரேஷன் போர்ட்டல் மூலமாவும் செய்யலாம். குடும்ப தலைவர் இல்லனா அவருக்கு பதிலா குடும்பத்துல இருக்கிற அவங்க வீடு மற்றும் அங்க இருக்கிற வசதிகளை பத்தின விவரங்களையும் பதிவு செய்யலாம். ஒரு முக்கியமான விஷயம், ஒரு குடும்பம் ஒரு மொபைல் நம்பரை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அதோட இது குடும்ப தலைவரோட அல்லது தலைவியோட சார்பாக

0: பதிவு செய்யப்படணும். ஒரு முறை ஒரு மொபைல் நம்பரை பதிவு செஞ்சுட்டா அதை வேற குடும்பத்துக்கு பயன்படுத்த முடியாது. குடும்ப தலைவரோட அல்லது தலைவியோட பெயரை மாத்தவும் முடியாது. மக்கள் தங்களை தாங்களே கணக்கெடுத்துக்கிட்டா இந்த வேலை இன்னும் சுலபமாகவும் வேகமாகவும் முடிஞ்சிடும். இந்த செல்ஃப் எனியூமரேஷன் ஒரு சிறப்பு வசதி. உங்க மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்துல கணக்கெடுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு 15 நாளைக்கு முன்னாடியே இது ஓபன் ஆயிடும். விருப்பப்படுறவங்க இந்த வசதி மூலமா தங்களோட விவரங்களை முன்கூட்டியே பதிவு செஞ்சுக்கலாம். போர்ட்டல்ல விவரங்களை எப்படி பதிவு செய்யறதுன்னு பாக்கலாம். முதல்ல எஸ்சி போர்ட்டல ஓபன் பண்ணுங்க. அப்புறம் உங்க மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தை தேர்ந்தெடுத்துட்டு கேப்சாவை டைப் பண்ணுங்க. அடுத்து வர வரவேற்பு திரை நீங்க என்ன செய்ய வேணும்னு வழிகாட்டும். இப்போ குடும்ப தலைவர், உதாரணமா சுசீலா தேவி, அவங்களோட பெயரையும் மொபைல் நம்பரையும் டைப் பண்றாங்க. உங்களுக்கு வசதியான மொழிய தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஓடிபி மூலமா வெரிஃபிகேஷன் நடக்கும். இந்த முழு செயல்முறையும் ரொம்ப பாதுகாப்பானது, அதே சமயம் ரொம்ப சுலபமானது. உங்க மாவட்டத்தையும் பக்கத்துல இருக்கிற முக்கியமான இடத்தையும் தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியம். மேப்ல நீங்க தேடின இடத்தை காட்டுற மாதிரி ஒரு மார்க்கர் வரும். இப்போ அந்த மார்க்கரை உங்க வீடு இருக்கிற இடத்துக்கு நகர்த்துங்க. அதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதுக்கப்புறம் கேள்வித்தாள் பேஜ் ஓபன் ஆகும். முக்காவாசி கேள்விகள் ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கிற மாதிரி தான் இருக்கும். பெயர்களை டைப் செய்ய போனடிக் மற்றும் விர்ச்சுவல் கீபோர்ட் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா அதை உடனே தீர்க்க FAQ-உம் டூல் டிப்ஸும் இருக்கு. ஏதாவது கேள்வியோ தகவலோ விடுபட்டு இருந்தா சிஸ்டமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஞாபகப்படுத்தும். எல்லா விவரங்களையும் பதிவு செஞ்சதுக்கு அப்புறமா இத கவனமா செக் பண்ணுங்க. தேவைப்பட்டா நீங்க மாத்திக்கலாம். இத டிராப்டா சேவ் செய்யலாம், இல்லனா இறுதியா சப்மிட் பண்ணலாம். சப்மிட் செஞ்சதுக்கு அப்புறம் ஹெச்ல ஆரம்பிக்கிற 11 இலக்கு SCID ஸ்கிரீன்ல வரும். இது உங்களுக்கு SMS மூலமாவும் வரும். கணக்கெடுக்கிறவங்க உங்க வீட்டுக்கு வரும்போது இந்த SCID-ய அவங்க கிட்ட கொடுங்க. நீங்க கொடுக்கற சரியான தகவல் நம்ம நாட்டை வலுப்படுத்துறது மட்டுமில்லாம அதோட உண்மையான நிலையையும் காட்டுது. அதனால இதுல கலந்துகிட்டு உங்க முழு ஒத்துழைப்பையும் கொடுங்க.
1: சுய கணக்கெடுப்புக்கான இணையதள முகவரி https://se.census.gov.in/ என்ற இணையதள முகவரியை பயன்படுத்தி கொள்ளலாம்.
0: நமது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நமது வளர்ச்சி.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: நீலமலை நேரம்.
1: நீலகிரி மாவட்டம் என்றாலே அழகிய மலை காடுகள். அதில் காணப்படுகின்ற நீர் ஓடைகள், ஆறுகள், பசுமையான காடுகளுக்கே அழகு சேர்க்கும் பறவைகள், விலங்கினங்கள் என பார்ப்பவரின் மனதை கவரும் பச்சை பசேல் என தேயிலை தோட்டங்கள், பசுமையான மலை காய்கறிகள் விளையும் அழகிய நிலங்கள், சின்ன சின்ன கிராமங்கள் வளைந்து நெளிந்து காணப்படும் சாலைகள், சாலையோரம் வளர்ந்து நிற்கும் மரங்கள், செடிகொடிகள் என இம்மாவட்டத்தில் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் பண்டைய பழங்குடி மக்களின் அழகிய வாழ்வியல் முறைகள், கலாச்சாரம் என தங்களுக்கே தனி கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்து வரும் ஆறு பழங்குடி மக்களும் இம்மலை மாவட்டத்தின் உயிர் நாடிகள் எனலாம். தங்களின் வாழ்வியல் வாழ்விற்கேற்ப மலை தொடர்களில் வாழ்ந்து வரும் பழங்குடிகளான இருளர், கோத்தர், தோடர், பணியர், காட்டு நாயக்கர், முள்ளுக்குறும்பர், ஆளுக்குறும்பர், பெட்டக்குறும்பர் என தொல் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பழங்குடிகளின் சிறப்பு காலங்கள் பல கடந்தாலும் மாறாமல் இருப்பது இவர்களின் தங்களுக்கே உரித்தான தனி மொழி, ஆடை அணிகலன்கள், பாரம்பரிய சடங்கு முறைகள், திருவிழாக்கள் என தனியான சமுதாய கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்து வரும் இவர்களின் பாரம்பரிய பாடல்கள், இசை என ரீங்காரமிட்டு அழகு சேர்க்கின்றன எனலாம்.
0: இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் பண்டைய பழங்குடி காட்டுநாயக்க இன மக்கள் வழங்கும் பாடல்கள் மற்றும் இசை இடம்பெற கேட்கலாம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீலமலை நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் காட்டுநாயக்க என மக்களின் பாடல்கள் மற்றும் இசை ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

0: நிலையத்தில் நேரம் 2:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. பூவையர் உலகம் நேயர்களே, ஒவ்வொரு வாரமும் பூவையர் உலகம் நிகழ்ச்சியில நாம நீலகிரி மாவட்டத்துல பல்வேறு இளம் பெண்கள் மட்டுமல்ல, பொருளாதாரத்தில் பின்தங்கிய பெண்களாகட்டும், வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாகட்டும், படிக்கக்கூடிய மாணவிகளாகட்டும், இவர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக பல்வேறு தகவல்களை தரக்கூடிய பெண்மணிகளை சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் பூவையர் உலகம். இன்றைய பூவையர் உலகம் நிகழ்ச்சியில நாம யார சந்திக்க போறோம் அப்படின்னு சொன்னா, மற்ற பெண்களுக்கு முன் உதாரணமாக தன்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு அனுபவங்களையும் பாடமாக எடுத்துக்கொண்டு அவற்றை விழிப்புணர்வாக தரக்கூடிய ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்லலாம். உதகை காந்தல் பகுதியில ஓய்வு பெற்ற ஆசிரியை திருமதி ஜெயந்தி அவர்கள், அவர்களை தான் நாம் இன்னைக்கு சந்திக்க போறோம். வணக்கம்.
2: உதகை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். பூவையர் உலகம் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பெண்களின் பெருமை, சாதனை, தன்னம்பிக்கை மற்றும் சமூக பங்களிப்புகளை பேசும் இந்த அருமையான நிகழ்ச்சியில் பங்கேற்க வாய்ப்பு எமக்கு கிடைத்தது மிக்க மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் உள்ளது.
1: நிச்சயமாக, அதாவது உங்களுடைய அனுபவங்களை வந்து எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வா நீங்க தரதுக்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய முதல் கேள்வி அப்படிங்கிறது, இன்றைய காலகட்டத்துல பெண்கள் மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நிறைய சவால்களை வந்து எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது. அவர்கள் வந்து எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலுமே அதுல வந்து ஒரு சவால்கள் இருக்கிறது. அந்த சவால்கள் என்னென்ன?
2: இன்றைய பெண்கள் கல்வி

0: வேலை வாய்ப்பு, குடும்ப பொறுப்புகள், அது மட்டும் இல்ல சமூக அழுத்தங்கள் போன்ற பல்வேறு சவால்களை சந்திக்கின்றனர். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற கேள்வியை முறியடித்து வளர்ந்தாலும் பெண்களின் பாதுகாப்பு இன்னும் கவலையாக தான் உள்ளது. பல பெண்களுக்கு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்த தகுந்த வாய்ப்பும் கிடைப்பதில்லை. குறிப்பாக பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், அந்த வன்முறைகள் பார்த்தீங்கன்னா குடும்பம், பாலியல், இணையவழி, பேருந்து போன்றவற்றில் நடக்கிறது. சமீப காலங்களில் பாலியல் வன்முறை மிகவும் அதிகரித்துள்ளது. அதற்கு உடனுக்குடன் மிகவும் கொடூரமான தண்டனை வழங்கும் போது மட்டுமே இது தடுக்கப்படும். இதற்கு அனைத்து பெண்களும் ஒன்று கூடி குரல் கொடுக்க வேண்டும். ஜூன் மாத நிகழ்வுகள் சிலவற்றை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பேருந்தில் பாதுகாப்பு வேண்டி நமது உதகை மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்கப்பட்டது. நிறைய பெண்கள் வேலைக்கு சென்று வர பேருந்தை மட்டுமே பயன்படுத்துகின்றனர். மகளிர் மட்டும் பேருந்து அதிகரித்தால் நல்லது, பாலியல் தீண்டல் தவிர்க்கப்படும். ஜூன் மாதம் தேதி 3ஆம் தேதி கிருஷ்ணகிரியில பாத்தீங்கன்னா 18 வயது கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை முயற்சிக்கு ஆளானதாக புகார் கொடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்ல 15/6/26 கும்மிடி பூண்டுல மிகவும் கொடுமையாக அருகே அந்த இடத்துல வந்து 3 வயது சிறுமி வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி உயிரிழந்த சம்பவம் மிகவும் மிகவும் கொடுமையானது. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் பாலியல் சீண்டல் வழிப்பறி இரண்டுமே நடக்கிறது என்று புகார் கொடுக்கப்பட்டது. சாமியை கும்பிட போக கூட பெண்கள் பயப்பட வேண்டி இருக்கிறது. குற்றவாளியை பிடித்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தாலும் அவங்க வந்து ஜாலியா தான் இருப்பான் 3 வேளை சோறு சாப்பிட்டுட்டு.
1: உண்மை உண்மை.
0: அது மட்டும் இல்ல, அடுத்தது அரசியல் மற்றும் நிர்வாகத்தில் குறைந்த பிரதிநிதித்துவம், முடிவெடுக்கும் பொறுப்புகளில் பெண்கள் பங்கு இன்னும் போனுமானதாக இல்லை என்பதுதான் உண்மை. இப்படி இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம்.
1: இந்த சவால்களை எல்லாம் அவங்க வந்து எதிர்கொள்றாங்க, எவ்வளவு ஒரு யதார்த்தமான பார்வையில வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இப்ப அவர்களிடம் நாம கேட்ட கேள்விக்கு திருமதி ஜெயந்தி அவர்கள் அழகா தகவல் கொடுத்தாங்க. அதாவது ஜூன் மாதத்துல மட்டும் ஒரு 3-4 பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் வந்து நடந்திருக்கு. இந்த வன்கொடுமைகள் அப்படின்னு சொல்லும்போது இதை பெண்கள் சவால் தானே, வெளியே வர்றதே சவாலா இருக்கே, வேலைக்கு போறது சவாலா இருக்கே, இன்னைக்கு ஒரு கோயிலுக்கு போறது சவாலா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன சவால்கள், அதாவது நடைமுறை வாழ்க்கையில இருக்கக்கூடிய சவால்கள், பெரிய பெரிய அளவுல நம்ம இன்னும் பேசல, அதை பத்தி நம்ம இன்னும் சிந்திக்கல. பட் நம்ம கண்ணு முன்னாடி ஒரு சாலையோரத்துல நடந்து போறவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு சவால்கள், அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனைகளை வந்து ரொம்ப தெளிவா அழகா சொல்லி முடிச்சாங்க இல்லையா. அடுத்த கேள்விக்கு முன்னாடி நாம காத்துட்டே தான் இருக்கோம். ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொரு பதிலுகளும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக இன்றைய பெண்கள் தாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய இந்த பல்வேறு பிரச்சனைகள் குறித்து நீங்க சொன்னீங்க, சவால்கள் குறித்து நீங்க சொன்னீங்க. அப்ப அதுல அவங்க விடுபட வேண்டிய அந்த வழிமுறைகள் என்ன இருக்கு, இதுல இருந்து நான் மீண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க எந்த மாதிரியான ஒரு போல்ட்னஸோட இருக்கலாம்?
0: இது ஒரு நல்ல கேள்வி. பெண்களுக்கு தன்னம்பிக்கை தான் முதல் ஆயுதம். கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டில் தொடர்ந்து கவனம் செலுத்த வேண்டும். தங்களின் உரிமைகள் மற்றும் சட்ட பாதுகாப்புகள் குறித்து விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். தமக்கு ஏற்படும் அநீதிகளை அமைதியாக நம்ம எப்போதுமே ஏற்றுக்கொள்ளாம துணிச்சலாக குரல் கொடுக்க வேண்டும். சில பெண்களே பெண்களுக்கு எதிராக இருக்கின்றனர், அவ்வாறு இல்லாமல் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு ஆதரவாக நின்று ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும். சமூக இந்த வலைதளங்கள்லாம் பாத்தீங்கன்னா பாதுகாப்பா பயன்படுத்த வேண்டும். அதுலயே நிறைய பேர் மாட்டிக்கிறவங்களும் இருக்காங்க, தேவையில்லாத அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அங்க கொடுத்துட்டு மாட்டிக்கிறாங்க, அதெல்லாம் இருக்கக்கூடாது. கிடைத்த சுதந்திரத்தை சுய மரியாதையுடன், நிறைய பேர் இதை நம்ப நல்லா வாட்ச் பண்ணுங்க கேளுங்க, சுய மரியாதையுடன் பேணி காக்க வேண்டும்.
1: இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது அவங்க சொல்லியிருக்காங்க பெண்களுக்கு சுயமரியாதை அப்படிங்கிறது தான் வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயங்க. அதை எல்லா இடத்துலையும் மறந்துடுறீங்க. அது அவர்கள் ரொம்ப அழுத்தமாக வந்து கோடிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயத்த நல்லா கவனிங்க அப்படின்னு, தன்னுடைய சுய மரியாதையோட பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல அவர்கள் வந்து அந்த சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய மன தைரியம் மட்டுமல்ல, முதல்ல அந்த பிரச்சனைகளே அங்க வராது. பிரச்சனைகள் இருந்தாதானே அதுக்கு தீர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும். பிரச்சனைகளை வராம நாம தடுக்க முடியும் அப்படிங்கிறது உங்களுடைய சுயமரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அடங்கி இருக்கு அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க. இப்போ அடுத்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா பெண்கள் தங்களுடைய பாதுகாப்பை எவ்வாறு அவர்கள் வந்து அமைத்துக் கொள்ள முடியும்?
0: இது ஒரு முக்கியமான கேள்வியும் கூட. பெண்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பாதுகாப்பு வட்டத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். பொது இடங்களில் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். தன்னை சுற்றி இருப்பவர்களிடம் ரொம்ப மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தனிப்பட்ட தகவல்களை பகிர்வதில் கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற இடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் இந்த முக்கியமான பாலியல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட போனாங்க, ஃப்ரெண்டு ஆண் நண்பர்களுடன் போனா அவன் வந்து அவனுடைய மற்ற ஆண் நண்பர்களோடு வந்தாங்க, இதுதான் நிறைய நம்ம கேள்விப்படுறோம். இதெல்லாம் நம்ம தவிர்க்கப்பட வேண்டும். அப்புறம் குடும்பத்தில் மற்றும் நண்பர்களிடம் எப்போதுமே தொடர்ந்து தொடர்பில் இருக்க வேண்டும். குறிப்பாக வேலைக்கு செல்லும் பெண்கள் அவசர கால உதவி எண்களை தெரிந்து கொண்டால் மிகவும் அவசியமாக இருக்கும். அதாவது SSF இப்ப வந்திருக்கு நம்மளுக்கு சிங்கப்பெண் ஸ்பெஷல் போர்ஸ் 1091 அது இருக்குது. அப்புறம் ஸ்டேட் உமன் ஹெல்ப் லைன் இருக்கு 181, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் காவலன் செயலி செயலி வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் ஆப்பு, அது 112 100 101 நேரடி அழைப்புகளும் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். அர்ஜென்ட்டுக்கு அவங்க வந்து இது கால் பண்ணாலே போதும். அப்புறம் பெண்கள் ஏதாவது ஒரு தற்காப்பு கலை பயிற்சி கற்பது மிகவும் நல்லது. அது பள்ளிகளில் ஒரு பாடமாகவே கற்பித்தால் மிகவும் நல்லது. இப்ப பாத்தீங்கன்னா 3:45 to 4:30 தான் பள்ளிகள்ல நிறைய பள்ளிகள் அது தற்காப்பு பயிற்சி எல்லாம் வச்சிருக்காங்க. இல்லைன்னா 4:30 மேல அது வந்து நிறைய பேரண்ட்ஸ்க்கு ஆப்டா இல்ல வீட்டுக்கு ஆட்டோ நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால சீக்கிரம் வரணும்னு நினைக்கிறாங்க. இது வந்து பாட வேலையில ஒண்ணு சேர்த்துட்டாங்கன்னா இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கு நான் நினைக்கிறேன்.
1: நிச்சயமாக இந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி ஒரு பக்கம் வந்து நம்மளுடைய செயலிகளை பதிவிறக்கம் பண்ணிக்கிறோம், இல்ல வந்து நம்மளுடைய கான்டாக்ட் பர்சனோட நம்பர்ஸை வச்சுக்கிறோம், பொது தகவல்கள் கண்டிப்பா நம்ம கொடுக்கறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பெண் நிச்சயமாக தற்காப்பு கலை அப்படிங்கிறத வந்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய எத்தனையோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து இன்னைக்கு நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பெற்றோர்கள் கூட என்ன பண்றாங்க அப்படின்னா, என்னுடைய குழந்தைகள் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கத்துக்கணும், இதெல்லாம் வந்து படிப்பு மட்டும் இல்லாம இதெல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு ஒரு பரதநாட்டியம் கொண்டு போய் விடுறாங்க, ஒரு மியூசிக் கிளாஸ் கொண்டு போய் விடுறாங்க, இல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்ல கொண்டு போய் விடுறாங்க. அதே மாதிரி ஒரு தற்காப்பு கலையை கத்துக்கக்கூடிய கராத்தே சிலம்பம் இந்த மாதிரி எல்லாம் எத்தனையோ தற்காப்பு கலைகள் இருக்கு, அதையும் கத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா. சோ இந்த கேள்விக்கு இடையில நாம ஒரு இனிமையான பாடலை கேட்டுட்டு மீண்டும் நிகழ்ச்சியில தொடர்ந்து இணையலாம் நேயர்களே, இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி FM 101.8, இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம் நேயர்களே. அதாவது திருமதி ஜெயந்தி அவர்கள் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியை, அதுவும் வந்து பெண்கள் உயர்நிலைப் பள்ளியினுடைய ஒரு ஆசிரியர். அப்போ அவங்க வந்து அந்த எல்கேஜியிலிருந்து அந்த பெண் குழந்தைகளினுடைய நடவடிக்கைகள், அவர்களுடைய பாதுகாப்பு, இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப அத்துபடியா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு கோ எஜுகேஷனா இருந்தா கூட இவங்க பாதி அவங்க பாதி இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவர்கள் முழுக்க முழுக்க பெண் குழந்தைகளுடைய ஒரு பாதுகாப்பை கையில் எடுத்த ஒரு பள்ளி ஆசிரியை அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு இப்போ இந்த காலகட்டத்துல பெண் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் இந்த கல்வியினுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத நீங்க உங்களுடைய கண்ணோட்டத்துல எப்படி பாக்குறீங்க?
1: கல்வி என்பது பெண்களின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தியாகும். கல்வி அறிவை மட்டுமல்ல, தன்னம்பிக்கை, சுயமரியாதை மற்றும் பொருளாதார ரீதியாகவும் வலுப்படுத்துகிறது. நம்ம வந்து ஒரு காசு சம்பாதிக்கிறோம், மற்றவங்களையே எப்போதுமே எதிர்பார்த்துடலாம. நம்ம கையில இருக்கும் போது நம்ம வந்து அதை செலவு பண்றது, வீட்டுக்கு தான் செலவு பண்ண போறாங்க, நம்ம எதுவும் தேவையில்லாதெல்லாம் எதுவும் செலவு பண்ண மாட்டாங்க. ஒரு பெண் கல்வி கற்றால் ஒரு குடும்பம் மட்டுமல்ல, சமுதாயமே நல்ல முன்னேற்றம் அடையும். அதனால் ஒவ்வொரு பெண்ணிற்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்பது எனது மனம உறுதியான ஒரு இதாகும்.
0: இப்போ ஒரு சில இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த பெற்றோர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, 10th முடிச்சோடனே போதும், நீ படிச்சது போதும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல +2 முடிச்ச உடனே நீ படிச்சது போதும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பெற்றோர்களுடைய இந்த மனநிலைமைக்கு காரணம் என்ன? இந்த நேரத்துல அந்த மாணவிகளினுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? ஒரு ஆசிரியையா இருந்து நீங்க இதை உணர்ந்திருப்பீங்க.
1: ஆமா, இப்ப வந்து நிறைய பெண்கள் என்கிட்ட வந்து சொல்றாங்க, மிஸ் இந்த மாதிரி அம்மா வந்து போதும்ட்டாங்க படிக்கிறதுக்கு. என்னன்னா, பல பேருக்கு வந்து பெண்களோட பாதுகாப்பு முக்கியமா இருக்கு சில குடும்பத்துல. இன்னொரு என்ன, தூரம் போயிட்டு வரணும், பஸ்ல போகணும், அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கிறதுனால அவங்களால அதுக்கு மேல ஆக்ட் பண்ண முடியறது இல்ல. இன்னும் சில பேருக்கு என்ன ஆகுதுன்னா, பணம் பணப்பற்றாக்குறை, கொஞ்சமாச்சும் ஃபீஸ் கட்டணும், புக்ஸ் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், பண்ண வீடை வந்து இவங்களும் கொஞ்சம் வேலைக்கு போனா குடும்பத்தை அவங்க அவங்களுக்கு கொஞ்சம் பாத்துக்கலான்ற மாதிரி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க இப்பவே வேலைக்கு அனுப்பணும் அந்த மாதிரி. சிலர் என்ன செய்யறாங்கன்னா, வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அது கவர்மெண்ட்ல எவ்வளவு தடுத்தாலும் குடும்பத்துக்குள்ள அந்த மாதிரி சூழ்நிலை என்ன பண்றாங்கன்னா கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. இதனால அவங்களால படிக்க முடியாம போயிருது. ஆனா எல்லாருக்குமே படித்து முன்னேறணும்ன்ற ஒரு எண்ணம் வந்து பெண்களுக்கு இருக்குது. குடும்ப சூழ்நிலை காரணமாக தான் அவங்க பேரண்ட்ஸ் வந்து இதெல்லாம் தடுத்து வச்சிடறாங்க. இதை வந்து நம்ம அரசாங்கம் என்ன செய்யணும்னா, அந்த குடும்பத்தோட சில உதவிகள் நம்ம செய்யறதுனால இதை நம்ம தடுக்கப்படலாம்.
0: இப்ப நீங்க உங்களுடைய இந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் எல்லாம் நீங்க அட்டன் பண்ணிருப்பீங்க, அந்த மாதிரி சமயத்துல இந்த பெண் கல்விகளை குறித்தோ இல்ல அவங்களுடைய எதிர்காலத்தை குறித்தோ நீங்க பெற்றோர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை என்ன?
1: இளம் பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா, தங்கள் கனவுகளை நம்பிக்கையுடன் தொடர வேண்டும். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே எந்த துறையிலும் நம்மளால சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையை நம்ம முதல்ல வளர்த்து கொள்ள வேண்டும். பயப்படக்கூடாது, எதுக்குமே நம்மளால முடியாது, இவங்க அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு நினைக்கவே கூடாது. கல்வி திறன் மேம்பாடு மற்றும் நல்ல பண்புகளை நம்ம வாழ்க்கையில அடிப்படையாக கொள்ள வேண்டும். தோல்வியை கண்டு அஞ்சாமல் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் எல்லா பெண்களுமே. நிறைய போட்டித் தேர்வுக்கு தங்களை ஆயுதப்படுத்திக் கொள்ளுதல். ஏன்னா இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், அந்த எக்ஸாம், இந்த எக்ஸாம் வந்துருச்சு. 10th குவாலிபிகேஷன் அவங்க கேட்கறாங்க, 12th குவாலிபிகேஷன் கேட்கறாங்க, டிகிரி கேட்கறாங்க. சோ எல்லா எக்ஸாமையும் என்ன செய்யணும்னா, போட்டித் தேர்வுகளை ஆயுதப்படுத்திட்டு அதை எழுதிக்கிட்டே இருக்கணும். சமூக பொறுப்புணர்வுடன் செயல்படுதல் மிக மிக நல்லது பெண்களுக்கு. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய ஆற்றலை உணர்ந்தால் குடும்பமும் சமூகம் நாடும் முன்னேறும். பெண்கள் கண்டிப்பாக படித்தால் மட்டும் போதாது, படிப்புக்கு தகுந்த ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும். இதனால் தன்னம்பிக்கை வளரும். வேலைக்கு செய்யலைன்னா அது வந்து அவங்களோட அந்த படிப்பு எதுக்கு யூஸ் ஆகும்னா, தன்னோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது. இப்ப டியூஷனுக்கு எல்லாம் அனுப்ப வேணாம், அதுவும் தேவையில்லாத ஒரு தான். அவங்க அதை சொல்லி கொடுக்கலாம், கண்டிப்பா போக படி நம்ம வேலைக்கு எல்லாம் அனுப்ப மாட்டாங்க, போகணும்ன்ற நிர்பந்தம் இல்லைன்னா இவங்க இது இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாம பெண்களின் முன்னேற்றமே ஒரு நாட்டின் முன்னேற்றம் என்பதை அனைவரும் உணர வேண்டும்.
0: நிச்சயமாக, அதாவது ஒரு பெண் கல்வியினுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்குது, அதே நேரத்தில் அவங்களுடைய பெற்றோர்களும் அதற்கு எப்படியெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து சொன்னாங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி பெண்கள் படிச்சது மட்டும் இல்ல, ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னீங்க. ஏன்னா படிச்சிருக்கிறது வேஸ்ட் ஆகாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஒரு வேலைக்கு போனாதான் அதனுடைய பயன்பாடு இருக்கும். சோ அந்த மாதிரி போகும்போது இந்த குடும்பத்தையும் தொழிலையும் சமநிலையாக அவர்கள் வந்து கையில எடுக்கணும் அப்படின்னு நினைச்சாக்கா, அதற்கு என்ன முயற்சிகள் இருக்கணும், எப்படி இருக்கணும்?
1: அது வந்து இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, இன்றைய பெண்கள் குடும்பத்தையும் தொழிலையும் சிறப்பாக சமநிலைப்படுத்தி வருகின்றனர். காலையில திட்டமிடுதல், நேர மேலாண்மை மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பும் இந்த பெண்களுக்கு வந்து கண்டிப்பா ரொம்ப அவசியமானது. குடும்ப பொறுப்புகள் பெண்களுக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் பொதுவானவை என்பதை நம்ம உணர வேண்டும்.

0: சூழ்நிலையிலிருந்து தான் வெளியே வந்திருக்கீங்க. ஏன்னா நீங்க
1: ஆமா
0: பள்ளிக்கும் போகணும், குழந்தைகளையும் பார்க்கணும், குடும்பத்தையும் பார்க்கணும், குடும்பத்துல நடக்கக்கூடிய நல்லது கெட்டது இதுக்கெல்லாம் போகணும், ஒரு விருந்து விசேஷங்களுக்கு கலந்துக்கணும், ஒரு துக்க காரியங்களுக்கு கலந்துக்கணும், இதெல்லாம் இருக்கும்போது இந்த வேலைக்கு போறவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்?
1: அது பாத்தீங்கன்னா, அது காலையில வந்து நாங்க வந்து பரபரப்புன்னு புறப்படுவாங்க. இது வந்து இது சொல்லியாகணும், இது எல்லா பெண்களுக்குமே பொதுவானது. காலையில சீக்கிரம் ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சா நம்ம மடமடமே, நம்மளாம் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்றவங்க எல்லாருமே இது மாதிரிலாம் செய்யணும். வாக்கிங் போறது, எக்ஸசைஸ் போறது, வாக்கிங் போற மாதிரிலாம் கூட வீட்டுல கொஞ்சம்னா நம்ம வந்து வார்ம் அப் பண்ணிக்கிறது நல்லது. அது வந்து நம்மளுக்கு அந்த எலும்புகளுக்கெல்லாம் நல்லது. பண்ணிட்டு மடமட நம்ம சாப்பாடு வைக்கிறது, காலையில ஸ்கூலுக்கு பணம் இது கட்டணும், வீட்டுல கொஞ்சம் சமைச்சு வைக்கணும், பரபரப்புன்னு நம்ம வந்து எதை பத்தி திங்க் பண்ணாம ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். அவ்வளவு ஒரு மிஷின் மாதிரி ஒர்க். 8:30 மணிக்கு புறப்பட்டு ஸ்கூலுக்கு போயிடும். 8:30 மணிக்கு அந்த அந்த லேட் கமர்ஸ் நம்ம பேர் வரக்கூடாதுன்ற ஒரு இதனால மடமடம் ஸ்கூலுக்குள்ள என்டர் ஆயிடுவோம். ஸ்கூலுக்குள்ள போனோடனே நம்ம வீடை மறந்துடுவோம். வீட்டுல இருக்கும்போதே நம்ம ஸ்கூல் மறந்துடுவோம், ஸ்கூலுக்குள்ள போனோம்னா வீட்டை ரோட்ல போய் மறந்துட்டு கரெக்டா ஃபர்ஸ்ட் பீரியட் ஆரம்பிக்குதா, காலையில லெசன் பிளான் வைக்கணுமா, அப்புறம் அங்க வந்து வேற என்ன செய்யணும், இந்த நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுமா, அதை பண்ணுமா, எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் பீரியட் கிளாஸ் போகணுமா, அந்த பிள்ளைங்களுக்கு நேத்து என்ன ஒர்க் கொடுத்துருந்தோம் அந்த ஒர்க்கு எடுத்து பார்க்கணும். இன்னைக்கு அந்த கிளாஸ் ஃபர்ஸ்ட் பீரியட் போறோமா, அந்த எந்த கிளாஸ்க்கு நேற்று என்ன ஒர்க் கொடுத்துருக்கோம் அந்த ஒர்க் அவங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. சப்போஸ் டெஸ்ட் சொல்லியிருப்போம், டெஸ்ட் வைக்கணும், அப்புறம் அவங்களை படிக்கிற இன்னைக்கு ரீடிங் ப்ராக்டிஸ் சொல்லியிருப்போம், ரீடிங் என்ன நேற்று சொன்னோமோ அதை இன்னைக்கு வந்து ஃபாலோ பண்ணணும். ஒவ்வொரு கிளாஸுக்கும் வேற வேற கிளாஸ் போகும்போது அதை வந்து நம்மளுக்கு வந்து அது 8 8 பீரியட் நம்ம இது ஓடிட்டு இருக்கோம். 1 2 பீரியட் நம்மளுக்கு கண்டிப்பா ஃப்ரீ இருக்கும். அந்த ஃப்ரீ பீரியட்ல நம்ம மத்த வேலைகள்ல நோட்ஸ் கரெக்ஷன் பண்றது இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருப்போம். நம்ம மறந்துடும். அந்த 1 11 30க்கு ஒரு டீ இருக்கும், டீ பிரேக் இருக்கும், அது குடிப்போம். அப்புறம் திருப்பி கிளாஸ்க்கு போனோம், திருப்பி 1 o'clock லஞ்ச் பிரேக், ஒரு 1/2 hour, திருப்பி ஒரு சைலன்ஸ் ப்ரேயரு, அப்புறமேட்டு திருப்பியும் நம்மளுக்கு 4:30 வரைக்கும் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் 3:45 to 4:30 நிறைய கிளப்ஸ் அது இதெல்லாம் இருக்கும். அதை பிள்ளைங்களை தயார்படுத்துறது, டிஃப்ரெண்ட் இதெல்லாம் அதை அதெல்லாம் பார்க்கணும், டிராயிங்கு காம்படிஷன்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் ரெடி பண்ணணும். அப்புறமேட்டு 4:30க்கு வீட்டுக்கு போறப்பட்டு வீட்டுக்கு வந்தா நான் அக்காடான் இருக்கும், ஆனா அப்போ உட்கார முடியாது. வீட்டுக்கு வந்தோடனே திருப்பி நைட்டுக்கு டீ குடிச்சிட்டு நைட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றது, இந்த மாதிரி 9 மணி 10 மணி ஆயிரும் நம்ம பெட்ரூம் வர்றது வந்து
0: சோ
1: படுக்கணும்னா.
0: இத்தனையும் மேனேஜ் பண்ணி தான் ஒரு பெண்கள் வந்து இன்னைக்கு வேலைக்கு போறாங்க. இது வந்து
1: ஆமா
0: எவ்வளவு தெளிவா நீங்க சொல்லிட்டீங்க
1: இல்ல, இப்ப
0: பாத்தீங்களா. நாங்க
1: நான் வந்து 2-wheeler போயிட்டு வந்துட்டு இருந்தேன், ஆனா பஸ்ல போயிட்டு வர பெண்கள் நினைச்சு பாருங்க. காலையில அந்த பஸ் கிடைச்சி ஏறி ஓடி போய் ஏறணும். சில டைம்ல பஸ்காரங்களை வந்து அந்த கரெக்டான ஸ்டாப்ல நிக்கிறது இல்ல, கொஞ்சம் தள்ளி போய் நிறுத்துவாங்க. இவங்க ஓடணும், அந்த பேகுக்குள்ள என்னென்ன இருக்கணும், அவங்க டிஃபன் பாக்ஸ், காஃபி, தண்ணி, இத்தனையும் நோட்ஸ் எல்லாம் இருக்கும். பேகை தூக்கிக்கிட்டு இவங்களும் வந்தா ஓடணும். இது பிள்ளைங்களுக்கும் அந்த பேர்டன் இருக்கு, டீச்சர்ஸ்க்கும் அந்த பேர்டன் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அந்த பேர்டன் இருக்குது. இப்ப போய் ஏறிட்டு அவங்க அந்த இடிச்சு பிடிச்சி எல்லாரும் நின்று போய் பஸ்ல இறங்கி போய் அந்த ஸ்கூல் போயிட்டு திருப்பி சாயந்தரம் இதே இதுதான், இதே தான் ரூட்டீன் பண்ணிட்டு இருப்பாங்க. சண்டே தவிர மித்தி எல்லா நாளுமே. சில ஸ்கூல்ல நிறைய ஸ்பெஷல் கிளாஸஸ் இருக்கும், சாட்டர்டேஸ் அதுக்கு போக வேண்டியிருக்கும்.
0: நிச்சயமாக. அதாவது ஒரு பெண்கள் வேலைக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க எந்தெந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு தான் அதையும் அவங்க வந்து ஒரு சேவையா எடுத்துட்டு ஒரு தியாக மனப்பான்மையோட தான் வேலைக்கு போறாங்க வராங்க அப்படிங்கறத ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு நாம வந்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்கள்ட்ட ஒரு நிறைவான ஒரு கேள்வி, இன்றைய இளம் தலைமுறையினருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன?
1: இளம் தலைமுறையினருக்கு அதுதான் சொல்றேன், எதுக்காண்டி அவங்க வந்து முதல்ல அஞ்ச கூடாது, பயம் இருக்க கூடாது. நிறைய பெண்கள் என்னன்னா, ஒரு நம்ம போனா தப்பா இருந்தோம், இந்த இடத்துக்கு நம்ம போக கூடாது. ஆமா, அது சில இடத்துக்கு நம்ம போக கூடாதுன்ற சில ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் இருக்குது, அது வந்து போக கூடாது. நான் வந்து சில விஷயம் சொன்னா அது வந்து சில எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியல. ஆடை வந்து நம்ம கரெக்ட் ஆடை உடுத்துறது வந்து கரெக்டா இருக்கணும். நமக்கு பர்மிஷன் கிடைச்சிருச்சு வெளியே போறதுக்கு, நம்ம வந்து ஃப்ரீடம் கிடைச்சிருச்சு அப்படின்றத வந்து நல்ல விதமா எடுத்துக்கணும். வந்து அதை தப்பான வழியில நம்ம யாருமே கொண்டு போக கூடாது. அது முக்கியமான ஒரு ஆமா, அது வந்து மத்த என்னன்னா மத்த தவறுகளுக்கு நம்ம வந்து வழிவகுக்கிற மாதிரி ஆயிடுவது.
0: அதாவது அடிப்படையான விஷயமே மனிதனுக்கு ஆள் பாதி ஆடை பாதி
1: ஆடை பாதி. அதனால நம்ம வந்து தவறுகளை வந்து நம்மளே வலுக்கட்டாயமா நான் கூட்டிக்க வாங்க வாங்கன்னு வந்து நம்ம அழைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அப்புறம் இந்த தலையில நம்மளால சாதிக்க முடியும், இது எனக்கு வந்து ஒத்து வர ஒரு விஷயம், இதை நான் செஞ்சிருவேன் அப்படின்னு நம்பிக்கை இருந்தா கண்டிப்பா அந்த இடத்துல கால வைங்க. இந்த வருஷம் இல்லைனா அடுத்த வருஷம் கண்டிப்பா அது நடக்க போகுது. சிலர் வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு தான் போகணுன்ற ஒரு இதுல இருப்பாங்க, பிரச்சனை இருக்காது ரொம்ப 60 வயசு வரைக்கும் அப்படின்னு. கவர்மெண்ட் எக்ஸாம் செலுத்துங்க, எல்லா வீட்டுல உட்காந்து படிங்க. அது மட்டும் இல்ல, நெக்ஸ்ட் வீட்டுக்கு தெரியாம அம்மாவுக்கு தெரியாம அப்பாவுக்கு தெரியாம எந்த காரணத்தையும் ஈடுபடாதீங்க தேவையில்லாம. எந்த விஷயத்தையும் வெளிப்படையா செய்யுங்க, வீட்டுக்கு தெரியணும். தேவையில்லாத நண்பர்களுடன் சாட் பண்றது, செல்போன்ல வந்து ஃபேஸ்புக்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறது, இன்ஸ்டாகிராம் இதுல எல்லாம் வந்து தேவையில்லாம போய் நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது.

0: அதாவது நம்மளுக்கு அவங்க தெரியலன்னா நம்ம போய் அவங்கள்ட்ட நம்ம நண்பராகணும்னு அவசியமே கிடையாது, எந்த அவசியமும் கிடையாது. அது கண்டிப்பா வந்து அது கெடுதல் தான் நம்மளுக்கு வந்து முடியும். அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ.
1: நிச்சயமாக. அதாவது முகவரியே தெரியாத ஒரு மனிதனுக்கு தன்னுடைய முகத்தை ஏன் காண்பிக்க வேண்டும்?
0: ஆமா அதுதான். அது மட்டும் இல்ல, இப்ப இந்த பெண்கள் போறாங்க, நிறைய பாலியல் நடக்குது, ஆண் நண்பர்கள் இருந்தாங்கன்னு தான் நம்ம பாத்துட்டு இருக்கோம் வெளியே. இப்ப நீங்க ஏன் போறீங்க, ஏன் பேரண்ட்ஸ் அதெல்லாம் பண்ணுங்க. சில பேரண்ட்ஸ்க்கு அதுவும் தெரியாது, சில பேரண்ட்ஸ் வந்து சரி இப்ப போறாங்கன்னா ஒரு அவங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சு அனுப்பிச்சு விடுறாங்க. சில பேரண்ட்ஸ்க்கு இவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாது. சோ பேரண்ட்ஸ் தெரியாம இதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. யாரு எப்ப கஷ்டப்படுற லாஸ்ட்ல, நம்ம தான் கஷ்டப்பட போறோம், நம்ம பேர் தான் அடிப்படுத்துவோம், நம்ம தான் ஆட்சியப்பட போறோம். சோ அந்த இதுல நமக்கு நம்மளுக்கு கொடுத்த சுதந்திரத்தை வந்து 100% அது ஒரு சரியான முறையில வந்து நம்ம செஞ்சோம்னா இந்த சமுதாயத்தை மிக மிக வலிமைப்படுத்துறதுக்கு பெண்கள் கையில தான் இருக்குது.
1: நிச்சயமாக. அதாவது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திரத்தை நீங்கள் 100% அனுபவித்துக் கொள்ளுங்கள், ஆனால் அதற்கான கட்டுப்பாடுகளுடன் நீங்கள் அந்த சுதந்திரத்தை அனுபவித்தீர்களானால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை மட்டுமல்ல இந்த சமூகத்தினுடைய வாழ்க்கையும் வலிமை பெறும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்தம் திருத்தமா நம்மளுடைய நிறைவு கேள்விக்கான பதிலை கொடுத்திருக்காங்க. இவ்வளவு நேரம் நம்மளுடைய நிலையத்திற்கு வருகை தந்து நீங்க நம்மளுடைய இளம் தலைமுறையினருக்கும் பெண்களுக்கும் பெண் மாணவிகளுக்கும் நிறைய தகவல்களை வந்து விழிப்புணர்வாக கொடுத்தீங்க. நிலையத்தின் சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் ஒரு பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.
0: இந்த அருமையான நிகழ்ச்சியின் மூலம் எனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த உதகை வானொலி நிலையத்திற்கும் தொகுப்பாளர் திரு சரவணன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிறப்பிக்கும் எல்லா உயிர்க்கும் பெண்ணே ஆரம்பம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, இந்த உலகின் உண்மை. ஒரு தாய் தான் முதல் ஆசிரியர், ஒரு பெண் தான் குடும்பத்தின் நம்பிக்கை. ஒரு பெண் சிரித்தால் ஒரு வீடு சந்தோஷமாகும். ஒரு பெண் தன்னம்பிக்கையுடன் நின்றால் ஒரு சமூகம் வலிமையாகும். பெண்களை மதிப்போம், பெண்மையை போற்றுவோம், சமத்துவமான சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.
1: நிச்சயமாக. அதாவது நம்மளுடைய ஆசிரியை திருமதி ஜெயந்தி அவர்கள் தங்களுடைய விழிப்புணர்வை வந்து நிறைவாக வந்து அழகான ஒரு பாடல் வரிகளோட வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்த பூவையர் உலகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அன்பு நண்பன் ஆர்ஜே சரவணன். அமைப்பில் உதவி ஜி சரவணன், நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
3: ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் சேலம் மாவட்டம் சங்கரி துர்க் 5 சென்டிமீட்டர், சேலம் 3 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, நீலகிரி மாவட்டம் ஹாரிசான் உட்பிரையர், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா சோலையாறு, மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டி பார்வுட், நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, உப்பாசி காவேரிப்பாக்கம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர். வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், மதுரை மேல்கூடலூர், குடலூர் பசார், குமாரபாளையம், பெரியாறு, தேனி மாவட்டம் தேக்கடி, ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி, நடுவட்டம், தேவாளா, விண்ட்வர்த், கிளன்மார்கன் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதுமில்லை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பையொட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 40 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.8 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. தூத்துக்குடி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. கோயம்புத்தூர், நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாய் காணப்பட்டது. சென்னையின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை இன்று பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும். 22ஆம் தேதியன்று

0: 23 தேதியன்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. 24 தேதியன்று வடகடலோர தமிழ்நாடு, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் மழைத்தூறலுக்கு வாய்ப்புண்டு. 25 தேதியன்றும் 26 தேதியன்றும் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று தொடங்கி இம்மாதம் 24 தேதி வரை வானிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. அதிக வெப்பநிலை தமிழ்நாட்டின் உட்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று தொடங்கி இம்மாதம் 24 தேதி வரை இயல்பை ஒட்டியே காணப்படும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.3 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.5 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பையொட்டி இன்று தொடங்கி இம்மாதம் 24 தேதி வரை வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். நேரம் இப்போது 3 மணி. சந்திப்போம். வணக்கம்.
1: அதன் காரணமாக இரு அவைகளின் நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அவையின் கண்ணியத்தை காக்கும் வகையில் பணியாற்ற வேண்டும் என்று மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் ஆக்கப்பூர்வமாக நடைபெறுவது நாட்டின் வளர்ச்சிக்கு உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். செஸ் விளையாட்டுப் போட்டியில் இளைய தலைமுறையினர் ஆர்வத்துடன் பங்கேற்று நாட்டிற்கு பெருமை சேர்த்திட வேண்டும் என்றும், இதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழக அரசு வழங்கும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழகத்தில் சிறு குறு தொழில்துறை சார்பில் வருவாயை பெருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருப்பது கண்டனத்திற்குரியது என்று அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். மின்வாரியத்தில் ஊழல் முறைகேடுகள் நடைபெறுவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. மின் கணக்கீட்டு முறையில் குறைபாடுகள் ஏற்பட்டுள்ளதாகவும், இதனை களைய தேவையான நடவடிக்கைகளை மின்வாரியம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமமுக கூறியுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜோர்டனின் அம்மானில் நடைபெற்ற ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளி 4 வெண்கல பதக்கங்களை வென்றது. கொழும்பில் இன்று தொடங்கிய இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்புக்கு 122 ரன் எடுத்திருந்த நிலையில் மழை காரணமாக ஆட்டம் தடைபட்டுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டி கனடாவில் இன்று தொடங்குகிறது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி எஸ்டோனியாவில் இன்று தொடங்கியது. ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டி மஸ்கட்டில் இன்று தொடங்கியது. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி 2வது இடத்தில் உள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 3:03. நேர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி அளவு ஊட்டி. இன்னைக்கு அளவு ஊட்டி நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு சொல்ல கொடுத்துருக்கிறோம். அதாவது ஒரு சொல் திரையசையாக ஒழிக்க விளம்பர காத்துக்கிட்டே இருக்கு நேயர்களே. மழை என்ற சொல் இடம்பெற்ற பாடல்களை நேயர்கள் வந்து தேர்வு செய்து கேட்கலாம். நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9344-9001-1 என்ற எண் இருக்கும். 8300-1901-1018 என்ற எண்ணிலும் நேயர்கள் தொடர்பு கொள்ளலாம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில இன்னைக்கு வந்து ஒரு சொல் திரையசையாக மழை என்ற சொல் இடம்பெற்ற பாடல்களை நேயர்கள் தேர்வு செஞ்சு கேட்க போறீங்க. முதல் பாடலுக்கு நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: ஹலோ
0: சொல்லுங்க. சொல்லுங்க
1: சார். மடத்துக்குள வட்டம் தாசரவீட்டிலிருந்து பாலசாமி பேசணுங்க.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு சார். நீங்கெல்லாம் நல்லா
0: இருக்கிறீங்க? சூப்பராக இருக்கிறவங்க. மழை அப்படின்ற சொல்ல கொடுத்துருக்குறோம். என்ன பாடலோட வந்திருக்கீங்க?
1: ஆமாங்க சார், இசை மழை பொழிந்து கொண்டு இருக்கிறது. இங்கே வான்மழை வர மாட்டேங்குது சார்.
0: கண்டிப்பாங்க, அந்த இசைக்கு மயங்காதவர்கள் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த மழை வந்து இன்னைக்கு வந்து மழையும் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளை அளவுட்டி நிகழ்ச்சி முடிய முடியாது இல்லைங்களா?
1: கண்டிப்பாக வரட்டுங்க சார்.
0: ஓகேங்க, அதுக்கு தகுந்த பாடலோட வந்திருப்பீங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம்.
1: வார்கே மாயம் படத்துலேருந்து மழைக்கால மேகம் அந்த பாடல் கொடுத்துருங்க சார்.
0: கண்டிப்பாங்க, இந்த பாடல் இதோ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. நன்றி, வணக்கம்.
1: நன்றிங்க சார்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் ஒரு சொல் திரை இசை ஒலித்துக் கொண்டிருக்கிறது. மழை என்ற சொல் இடம்பெற்ற பாடல்களை நேயர்கள் தேர்வு செஞ்சு கேட்டுட்டே இருக்கிறீங்க. ஒரு சூப்பரான பாடலை கேட்டும் வாழ்வே மாயம் படத்தில் இருந்து 1982 வெளிவந்த அந்த படத்தில் வந்து SP பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் அவர்கள் வந்து பாடியிருப்பாங்க. கங்கை அமரன் அவர்கள் இந்த படத்திற்கு வந்து இசையமைப்பாளர் பணி வந்து செஞ்சிருக்காரு. வாலி அவர்களின் வரிகளுக்காக ஒலித்தது அந்த பாடல். அடுத்த பாடலுக்காக நேயரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம். ஹலோ.
0: வணக்கம். வணக்கம்.
1: அதாவது நாகர்கோவில் இருந்து கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன்.
0: சொல்லுங்க, இன்னைக்கு வந்து மழை என்ற சொல்ல கொடுத்துருக்கோம், என்ன பாடலோட வந்திருக்கீங்க?
1: ஆனந்தமான ஒரு பாட்டு, ஆனந்த ராகம் படத்தோட பேரு. பாட்டு வந்து மேகம் கருக்குது மழை வர பார்க்குது வீசி அடிக்குது காற்று.
0: கண்டிப்பாக அந்த பாடலை கொடுத்துடலாங்க. ஒரு சூப்பரான பாடலை வந்து கேட்டிருக்கிறீங்க. KJ யேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி அவங்க வந்து பாடியிருப்பாங்க. மேகம் வந்தா தான் அந்த மழை வரும் இல்லைங்களா?
1: நம்ம எதிர்பார்க்கணும், கருமேகம் வந்தாதான் மழையே பெய்யும்.
0: கண்டிப்பா. நாகர்கோயில் எல்லாம் எப்படி இருக்குங்க கிளைமேட் எல்லாம்?
1: நாகர்கோயில் பயங்கர வெயில்.
0: வெயில்
1: மழையே இல்ல, அதான் இந்த மேகம் கருத்து மழை வர பாட்டு பாட்டு பாடினதுக்கு அப்புறமாவது
0: வரட்டும். கண்டிப்பாங்க, இந்த பாடலுக்கு அப்புறமாவது உங்களுக்கு மேகங்கள் கருக்குதான்னு பாத்துடலாம். நன்றிங்க. நன்றி. வணக்கம்.
1: நன்றிங்க.
2: மேகங்கருக்குது மழை வர பாக்குது வீசி அடிக்குது காத்து காத்து.
3: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
4: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
3: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

0: நேயர்களின் நினைவிற்கு நேயர்களே, இன்று 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் உழவர் அனுபவம். பூண்டு சாகுபடி குறித்து புதுமந்து பகுதியைச் சேர்ந்த விவசாயி மகேஸ்வரி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். நேர்கள் இணைந்திருப்பது ஊட்டி FM 101.8. ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில ஒரு சொல் தேர இசை ஒழித்துக் கொண்டிருக்கிறது. மழை என்ற சொல் இடம்பெற்ற பாடல்களை நேயர்கள் தேர்வு செஞ்சு கேட்டுட்டே இருக்கிறீங்க. நேயர்களே, 8300-1901 என்ற அலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். அடுத்த பாடலுக்கான நேயர் யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கங்க. வணக்கங்க
1: சார். நான் சென்னையிலிருந்து ராஜேஷ் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடலோட வந்திருக்கீங்க? ஒரு சொல்ல
1: மழைன்னு சொல்லிருக்கீங்க. இங்க சென்னையில் நேற்று இப்போ மழை பெய்யற மாதிரி ஸ்டார்டிங்ல இருக்கு சூழ்நிலை. அதனால எனக்கு திரைப்படம் பாத்தீங்கன்னா ஈரம் திரைப்படம், பாடல் பாத்தீங்கன்னா மழையே மழை. அந்த பாடல் சார்
0: கண்டிப்பாங்க. இந்த பாடல் இதோ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குங்க. நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம்.

0: நேர்களே, எத்தனையோ நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்க. ஆனா என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா? சிந்திக்க கொஞ்ச நேரம் ஒதுக்கலாமே.
1: வாகனம் என்பது நமது வசதிக்காகத்தானே தவிர நம்மை வானுலகம் அழைத்து செல்ல அல்ல.
0: வாழ்க்கையில் ஒருவரை முந்துவது உன் லட்சியம், வாகனத்தில் ஒருவரை முந்துவது உன் அலட்சியம்.
1: சாதாரணமாக நம்மை தலைக்கணம் என்று கூறும் சமுதாயத்தில் நாம் வாகனம் ஓட்டும் போது தலையில் கணத்துடன் செல்லலாமே.
0: இளவட்டங்களே, வாழ்க்கை ஒரு சிறு வட்டம் என்று எண்ணாதே. வேகம் உனது வாழ்க்கையை சிதறடிக்கும் மோகம் என்று உணர்ந்து கொள்.
1: எடுப்பதற்குள் நின்றுவிடும் மொபைல் ரிங். அப்பதான் வெளியே போன போது வீட்டுக்கு வந்துட்டு போன யாரோ

0: இது அவங்களான யோசிப்பதற்குள் சிக்னலில் விழும் பச்சை.
1: எப்பொழுதுமே ஒரு நொடிதான் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. சிக்னலில் நின்று செல்வோம், சாலை விதிகளை மதிப்போம்.
0: குடும்ப கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டாம், அவங்க படிக்கிற பிள்ளைங்கன்னு சொல்ற அப்பா அம்மா 18 வயசு ஆகாம லைசன்ஸ் கூட எடுக்காம 1,00,000 ரூபாய் வண்டியை வாங்கி கொடுக்கலாமா? இது நியாயமா?
1: உங்கள் வீட்டின் வாழை மரத்தை நீங்களே வாடச் செய்யலாமா? சிந்திப்பீர் பெற்றோர்களே. பொதுநலன் கருதி உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.
2: நேயர்கள் இணைந்திருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8. ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில ஒரு சொல் திரைசை ஒழித்துக் கொண்டிருக்கிறது. மழை என்ற சொல்லிடம் பெற்ற பாடல்களை நேயர்கள் தேர்வு செஞ்சு கேட்டுட்டே இருக்கிறீங்க. அடுத்த பாடலும் நேயர்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. சங்கமம் படத்துல இருந்து MS விஸ்வநாதன் மற்றும் ஹரிஹரன் குரல்களுக்காக இந்த பாடல் ஒழிக்கின்றது. வைரமுத்து அவர்களின் பாடல் வரிகளுக்காக

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி,
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.
2: நேயர்கள் இணைந்திருப்பது ஹலவுட்டி நிகழ்ச்சியில. ஒரு சொல் திரை இசை ஒழித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில மழை என்ற சொல் இடம்பெற்ற பாடல்களை நேயர்கள் தேர்வு செஞ்சு கேட்டுட்டே இருக்கிறீங்க. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து 4 மணிக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில இன்னைக்கு வந்து 1 நிமிடம் தமிழ் பேசுங்கள், ஆங்கில கலப்பு இல்லாம நீங்க 1 நிமிடம் வந்து தமிழ் பேச வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 4 மணிக்கு நேயர்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். 9344 901018 என்ற எண் இருக்கு. அடுத்த பாடலுக்காக நேயர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருன்னு கேட்டலாம். வணக்கம்,
3: இனிய மாலை வணக்கத்துடன் திருப்பூர்ல இருந்து மனவைக்கா சந்திரசேகர்.
2: வணக்கங்க, வணக்கம், நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். என்ன பாடலோடு வந்திருக்கிறீங்க? மழை என்ற சொல்லோடு.
3: மரங்கள் தினமும் குளிக்கும் மழைக்காலம், நீருண்ட மண் சேரும் துளிகள் சேராகும், மலர் இதழ் சேரும் துளியோ தேனாகும், அடர்ந்த மரங்கள் கூட செல்லுங்கள், கிளைகள் நெளித்தாலும் இலைகள் சிரித்தாலும் மழை நின்ற பின் மழை நீரில் குளிச்சிடலாம்.
2: சூப்பருங்க, அழகான ஒரு கவிதை வரிகளுக்காகவும் ஒரு சூப்பரான ஒரு பாடலோடும் வந்திருக்கிறீங்க. இந்த பாடல் இதோ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. நன்றி, நன்றி, வணக்கம்.
3: நன்றி.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹலவுட்டி நிகழ்ச்சியில ஒரு சொல் திரை இசையில மழை என்ற சொல் இடம்பெற்ற பாடல்களை கேட்டுட்டே இருக்கிறோம். ஒரு சூப்பரான ஒரு பாடலை கேட்டோம். எம் ஜி ஸ்ரீகுமார் அவர்கள் பாடிய அந்த பாடல் ஏ ஆர் ரகுமான் அவர்களுடைய இசையமைப்புல வைரமுத்து அவர்களுடைய அழகிய வரிகளுக்காக அந்த மழையை பத்தி அழகா வர்ணிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்த பாடல் யார் கேட்கறாங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
1: ஹலோ சார், வணக்கம்.
0: வணக்கம்.
1: ராஜ்குமார்
0: சொல்லுங்க, என்ன பாடலோட வந்திருக்கீங்க
1: சார்? இது என்சாச காற்று பாடலை தொடங்குங்க சார். இந்த உன்னிக்க சொன்ன அரணியும் காமினேஷன்ல பாடின பாடல், இந்த பாடல் அரணி பாடினதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால உள்ளம் கேட்கும் படத்துல இருந்து மழை மழை பாடு.
0: கண்டிப்பாங்க, அந்த பாடலை கொடுத்துடலாம் உங்களுக்காக. ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையமைப்புல இந்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. நன்றி, வணக்கம்.

நேயர்களே, உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்ட பாடல நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தினந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமகிட்டு.

0: நேயர்கள் இணைந்திருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 3:50. ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஒரு சொல் திரை இசையாக மழை என்ற சொல் இடம்பெற்ற பாடல்களை நேயர்கள் தேர்வு செஞ்சு கேட்டுட்டே இருக்கிறீங்க. நேயர்களை இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து 4 மணிக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில 1 நிமிடம் தமிழ் பேசுங்கள் என்று வந்து இன்னைக்கு வந்து மண்டே அப்படிங்கிறதுனால நேயர்கள் அந்த 1 நிமிஷம் வந்து நீங்கள் வந்து ஆங்கில கலப்பு இல்லாமல் தமிழை வந்து பேசணும் அப்படின்னு சொல்லலாம். நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 8300019101818 என்ற எண்ணிற்கு. அடுத்த பாடலுக்கான நேயர் யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். வணக்கம்.
1: சொல்றது செலவாஜி பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கிறோங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: குளிர்ல கொஞ்சம் நலமா இருக்கிறாங்க சார்.
0: கொஞ்சம் குளிரோட இருக்கிறீங்களா
1: சார்? காலை விட்டு குளிராவே இருக்குது சார்.
0: சூப்பருங்க, சூப்பருங்க. அதுதாங்க வேணும் நமக்கு கோயம்புத்தூர்ல எல்லாம் இல்லைங்களா?
1: ஆமாங்க சார்.
0: ஓகேங்க.
1: அடுத்த வயல ஒட்டுக்க ஒரே போல பட்டை கலப்புது, அப்புறம் பாத்தீங்கன்னா இப்படியும் வருது. என்ன பண்றதா இல்லைங்க சார்?
0: கண்டிப்பாங்க. உங்களுக்கு அந்த மழை
1: பாட்டு வந்து மழை வருவது மயிலுக்கு தெரியும் அந்த பாட்டுக்கு சார்.
0: கண்டிப்பாங்க. நம்ம ஊர்ல மயில் ஆடுதுங்களா?
1: தோப்பு நேரம் இருக்கு சார், மயில் வந்து ஆடுங்க சார். அப்பப்போ
0: அப்படின்னா இப்ப மழை வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா
1: சார்? பாக்கல சார், மயில் ஆடுனாலும் மழை வர மாட்டேங்குது
0: சார். எஃப்எம்ல மயில் ஆடுது அப்படிங்கறத மட்டும் கேட்டுக்கலாம் அப்படின்றீங்களா?
1: குளிரா இருக்கு சார்.
0: கண்டிப்பாங்க. இந்த பாடல் இதை உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குங்க. நன்றி, நன்றி. வணக்கம்.
1: தேங்க்யூ சார்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 ஹலவுட்டி நிகழ்ச்சியில் ஒரு சொல் திரையிசையாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது மழை என்ற சொல் இடம்பெற்ற பாடல்கள். மழை அப்படிங்கிறது வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல் உயிர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மழை வரும்போது தாங்க எல்லாமே ஒரு செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான பாடல்கள் எல்லாம் நேயர்கள் இன்றைக்கி வந்து அலவுட்டி நிகழ்ச்சியில் கேட்டீங்க. நிறைவு பாடலும் காத்து கொண்டே இருக்கிறது பையா படத்திற்காக இந்த பாடல். இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 உடன்.

0: தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி. லிசனர்ஸ் நீங்க ஆவலோடு எதிர்பார்த்து சுவாரஸ்யமான விளையாட்டு இப்போ உங்களுக்காக. என்ன கேம் யோசிக்கிறீங்களா? யோசிக்கவே வேண்டாம், ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள். அதாவது ஆங்கில கலவை இல்லாமல் தமிழ் பேசும் கேம் ஷோ தான் இப்போ நம்ம விளையாட போறோம். இந்த ஷோல உங்களுடைய இணைவது நான் உங்களுடைய ஆர்ஜே ஆஷா.
1: நான் உங்கள் அறிவிப்பாளர் கனகராஜ்.
0: இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மிக்ஸ் இல்லாமல் தமிழ் பேசுறது அப்படின்றது ஒரு சவாலாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு யாராலையுமே இங்கிலீஷ் மிக்ஸ் இல்லாமல் தமிழில் பேசவே முடியறதில்லை. இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க, என்னால் முடியும் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டோடு இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனாலுமே அது ஜாலியான ஒரு கேம் ஷோ மட்டும்தான். எந்த நேரமும் வேலை, வாழ்க்கை பற்றிய சிந்தனை, இது எல்லாமே ஒரு ஒன் ஹவராவது மறந்து நம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி மகிழ்ச்சியாக இருக்கலாமே. இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா 9344-1018 அல்லது 8300-1918 இந்த நம்பரும் இல்லைன்னா 0423 இந்த இணைப்பு எண்ணுடன் 2966-7081 இந்த எண்ணோடு தொடர்பு கொண்டு நீங்கள் எங்களோட விளையாடலாம்.
1: கண்டிப்பாக இன்றைக்கி வந்து நிறைய நேயர்கள் வந்து லைனில் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதாவது ஆங்கில வார்த்தை அப்படிங்கிறது வந்து நமக்கு பழகி போன ஒன்று அப்படின்னு சொல்லலாம். நிறைய வார தமிழ் மொழியை வந்து நம்ம மறந்துக்கிட்டே வரோம். கண்டிப்பாக அதனால் இந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறோம்.
0: ஆமாம் ஆமாம், ட்ரை பண்ணி பார்க்கலாமே.
1: நிகழ்ச்சியில் வந்து நேயரும் இருக்கிறாங்க, நேயர் கூட முதல்ல வந்து கேம் ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம்.
0: ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஆனால் இந்த கேம் ஷோவில் வந்து ஒரு கண்டிஷனும் இருக்குது. அது என்ன அப்படின்னாக்கா, ஆம் இல்லை அப்படின்னு மறந்து கூட சொல்லிடக்கூடாது.
1: கண்டிப்பாக நம்ம வந்து ஆங்கிலத்தில் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லும்போது அவங்க ஆமாம் இல்லை அப்படின்னு வந்து அந்த சொல்ல சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக.
0: ஓகே, இப்போ நம்ம கேம்குள்ளே போகலாம்.
1: முதல் நேயர் வந்து லைனில் இருக்கிறாங்க, யாருன்னு கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம். இந்த லைனு கட் ஆயிடுச்சு. முதல் பாடலும் தயாராக காத்துக்கிட்டே இருக்கு. நேர் வந்து நான்
0: கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டோங்களோ அதுக்கப்புறம் பேசலாம் இல்லையா?
1: கண்டிப்பா.

0: நேயர்கள் இணைந்திருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள் அப்படின்னு வந்து கேம் ஷோ இருக்கு. முதல் நேயரும் லைன்ல காத்துட்டு இருக்கிறாங்க, அவரு கூட பேசலாம். வணக்கம். ஏ வணக்கங்க, உங்களுடைய லைன் வந்து சரியா கேட்கல.
1: நாமக்கல் மாவட்டம்
0: சவுந்தரராஜன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கையா?
0: நலமா இருக்கிறீங்க. அதாவது இன்னைக்கு கேம் ஷோல வந்து ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள், நீங்க வந்து ஆங்கில கலப்பு இல்லாம தமிழ் பேசணும். அதான் நீங்க மார்னிங் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுவீங்க?
1: அதிகாலையில் எழுந்தவுடன் தேநீர் கடைக்கு சென்று தேநீர் அருந்துவேன். பிறகு வீட்டிற்கு வந்து பல் தேய்த்து குளிப்பேன். குளித்துக் கொண்டே உணவு அருந்துவேன்.
0: ஐயா, வாக்கிங் ஜாக்கிங் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்கல்ல, போற பழக்கம் இருக்குங்களா?
1: நடைபயணம் எல்லாம் எனக்கு கிடையாதுங்க ஐயா.
0: கிடையாது.
1: சரி, தொழிலாளி. சரி சரி, சரி இடமே 11 மணி நேரம் நடந்து
2: கொண்டிருப்பேன். நடந்துட்டே இருப்பீங்களா இல்ல?
1: நடந்து கொண்டே இருப்பேன்.
2: பஸ்ல ட்ரெயின்ல போற பழக்கம் இருக்கா?
0: வெளியூர்களுக்கு போகும்போது
1: பேருந்துகளில் செல்வேன்.
2: பேருந்துகளில் செல்வீங்க? சரி, உங்களுக்கு ஆமாங்க, பேருந்துல போறீங்க இல்லையா? அதுல உங்களுக்கு பிடிச்சது எது, ட்ரெயினா பஸ்ஸா?
1: பேருந்து.
2: பேருந்து.
1: பேருந்து தான்.
2: ஓகே, எங்கெல்லாம் போயிருக்கீங்க?
1: நான் குற்றாலத்துக்கு செல்வேன். எனது மாமனார் வீடு குற்றாலம். குற்றாலத்துக்கு செல்வேன். மைசூர் வீட்டுக்கு செல்வேன். பிறகு எனது தந்தையின் சொந்த ஊர் அரசூர். ஒதுக்கியாறு காமையில் உள்ள அரசூர்.
2: சரி சரிங்க. குற்றாலத்தில் என்னங்க ஸ்பெஷல்?
1: குற்றாலத்தில் அருவிதான் ஸ்பெஷல். குளிப்பது நன்றாக இருக்கும்.
2: போயிருக்கீங்களா?
1: போயிருக்கேன், அடிக்கடி போயிருக்கேங்க.
2: குற்றாலத்துக்கு போயிட்டு அப்புறம் அங்கே போகாமல் எப்படி அப்படின்றீங்களா?
1: ஆமாம், குற்றாலத்துக்கு போகிற அருவியில் போய் குளிப்பேன்.
2: சரிங்க. நேற்று சண்டே இல்லையா?
1: நேற்று ஞாயிற்றுக்கிழமை.
2: அந்த சண்டே ஸ்பெஷல் என்ன பண்ணீங்க?
1: நண்பர்களுடன் பேசி பொழுது போட்டு கழித்துக் கொண்டிருந்தேன். வானொலி கேட்கும் பழக்கம் உண்டு. வானொலி கேட்டுக் கொண்டே இருப்பேன். அனைத்து வானொலியும் கேட்பேன்.
0: சூப்பர் சூப்பருங்க ஐயா. அதாவது ஒரு நிமிடத்துக்கு மேலேயே நீங்க வந்து அழகா அந்த ஆங்கில கலப்பு இல்லாம பேசுனீங்க. நன்றி நன்றி உங்களுக்கு.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி.

0: சூப்பரா அந்த ஒரு நிமிஷம் அப்படிங்கறது போனதே தெரியல அப்படின்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு அழகா வந்து
1: கொஞ்சம் கூட மிக்ஸ் இல்லாம நல்ல தமிழே தான் பேசு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசிட்டாரு இல்லையா.
0: கண்டிப்பாங்க. அடுத்த நேரும் லைன்ல இருக்கிறாங்க யாரு அப்படின்னு கேட்டலாம். ஹலோ வணக்கம்.
2: தங்கத்தின் தலைவரே, தங்கமான ராசாவே, உதகமண்டல அறிவிப்பாளரே, இனிய பொன்மாலை வணக்கங்கள். நலம் நலமறியாவல் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: பேசுங்க பேசுங்க, நலமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே,
2: நாங்க எல்லாருமே நலமா இருக்கிறோம். இணைப்பு கிடைச்சது மகிழ்ச்சியா இருக்கிறோம்.
0: இந்த இணைப்பு கிடைக்கும் போது நீங்க ஃபர்ஸ்டா எடுத்த உடனே நம்ம வந்து பேசக்கூடிய வார்த்தை சொல் என்னங்க?
2: நீங்க
0: வேற யாருக்கோ போன் பண்றீங்க, அப்ப வந்து ஹலோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லீங்களா? ஆமாம்னு சொல்லிட்டீங்கல்ல.
2: மறுபடியும்
0: அதை சொல்லிடுறோம். அதாவது நாங்க ஆங்கில வார்த்தையில வந்து பேசி அதுக்கு நீங்க ஆம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது நீங்க வந்து இந்த கேம் ஷோல இருந்து வெளியேற வேண்டிய ஒரு நிலைமை வரும.
2: அதாவது சிறியவர் என்றால் பெயர் சொல்லுவேன், பெரியவர்கள் என்றால் இப்போது நம்முடைய அறிவிப்பாளரே அழைத்தனே குறிப்பிட்டேனே அதே மாதிரி குறிப்பிடுவேன். அப்புறமா சின்ன பிள்ளைங்க, அப்புறம் அதாவது கல்லூரி மாணவிகள் மாணவர்கள் அவர்களிடம் சிக்கன்ற ஆடையில் சிட்டுக்கள் ஆடட்டும் பாட்டு படிப்பேன், அவங்க அவர்கள் சந்தோஷமாக கழிப்படைவார்கள்.
1: சரி ஓகேங்க. மதியானம் சாப்பிட்டீங்களா? லஞ்ச்
2: மதியம் உணவு அருந்தினேனே.
1: என்ன சாப்பிட்டீங்க?
2: இன்னைக்கு எங்க வீட்டுல சோறு வச்சிருந்தாங்க, அதாவது நாங்க சாதம் சொல்லுவோம், அப்புறம் மோர் குழம்பு, அப்புறமா வாழை பாவக்காய் பிட்லா, அப்புறமா வந்து வாழைக்காய் வந்து அது எரிசேரின்னு சொல்லுவோம், உங்க பக்கம் என்ன சொல்லுவீங்க தெரியல, அதுல நிறைய நல்ல மிளகுலாம் தேவை, ஏன்னா ஊட்டில நிறைய நல்ல மிளகு கிடைக்கிறது தானே, அது எங்களுக்கு நாங்க உணவா இருந்துரும்.
1: மோர் குழம்புல வந்து ஏதாவது வெஜிடபிள் சேர்க்குவீங்களா?
2: வெள்ளரிக்காய் கேட்போம்.
1: வெள்ளரிக்காய் மட்டும்?
2: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான காய்கறி, பொதுவாக வெள்ளரிக்காய் வெண்டைக்காய், அப்புறமா பெங்களூர் கத்திரிக்காய்.
0: சரிங்க. அதாவது நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கறத வந்து அதிகமா வந்து நம்ம சாப்பிடலாமா வேண்டாமா யோசனை பண்றீங்க?
2: அருந்த கூடாது.
0: ஓகேங்க. ஒரு நிமிஷத்துக்கு மேல வந்து நீங்க அழகா வந்து ஆங்கில கலப்பு இல்லாம தமிழ் பேசுனீங்க, நன்றி.
2: அழகாக அருமையாக வந்திருக்கிறீர்கள். எனக்கு கிடைத்த வாய்ப்பை நான் பயன்படுத்தும் தானே. நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி வணக்கம். சூப்பரா பேசணும். அடுத்த நேயர் கூட லைன்ல இருக்கிறாங்க, பேசிடலாம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: கிருஷ்ணமூர்த்தி, நாகர்கோவில்.
1: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எந்த வேலை?
3: தேநீர் அருந்தி கொண்டிருக்கிறேன்.
1: தேநீர் அருந்தி கொண்டிருக்கீங்களா? அது கூட ஸ்நாக்ஸ் என்ன? ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டீங்களா?
3: சுண்டி, சுண்டி வடை, வடை சாப்பிட்டு கொண்டிருக்கேன்.
1: அப்படிங்களா? சாப்பிட்ற மாதிரி தெரியல, சாப்பிடாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. யோசி யோசிச்சு பேசணும்னு இருக்காகவா? மதியானம் சாப்பிட்டீங்களா?
3: மத்தியானம் சாப்பிட்டு விட்டேன்.
1: தேநீர் அருந்தும் போது?
3: சோறு. தேநீர் அருந்தும் போது வடையும் சாப்பிட வேண்டியிருப்பதால் பேசுவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது.
1: அப்படின்னா நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? சாப்பிட்டுட்டு வந்துருக்கணும், இல்ல முடிச்சிட்டு போய் சாப்பிடணும் இல்லீங்களா?
3: அருந்து கொண்டிருக்கும் போது
1: கால் அட்டை நானும் ஒண்ணு பண்ண முடியல, என்ன செய்யணும்னு தெரியாத சாப்பிட்டுட்டே பேசுறேன்.
3: இரண்டும் ஒன்று போல நடக்கிறது, ஒரே சமயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது.
1: சரி சரி ஓகே. உங்களுக்கு டிராவல் பண்ண பிடிக்குமா, நடந்து போக பிடிக்குமா? உங்ககிட்ட ஸ்கூட்டி கார் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? சைக்கிள்
3: நடந்து போவதுதான் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும்.
1: இல்ல உங்ககிட்ட ஏதாவது அப்படி வண்டி ஏதாவது இருக்கா?
3: எதுவுமே கிடையாது.
1: எதுவுமே கிடையாது. நடந்து போயிட்டு நடந்து வருவீங்க?
3: நடந்தே போயிட்டு நடந்தே வருவோம்.
1: சரி ஓகே. கொஞ்சம் தூரமா எங்க டிராவல் பண்ணனும்னு வெச்சுங்களேன், அப்ப என்ன பண்ணுவீங்க?
3: பேருந்து. பேருந்தில் போய் வருவேன்.
1: உங்களுக்கு பஸ் டிக்கெட் எவ்வளவுங்க? 10 ரூபாய். 20
3: ரூபாய். 10 ரூபாய்.
1: 10
3: ரூபாய். 7 ரூபாய். இது பலவகை இருக்கு.
1: ஆமா, டிராவல் பண்ணி நீங்க எந்த இடத்துக்கு போக வேண்டிய இருக்கும்?
3: கடைகளுக்கு போவேன்.
1: கடைக்கு போய் என்ன பர்ச்சேஸ் பண்ணுவீங்க?
3: கடைகளே போய் காய்கறிகள், அரிசி, மளிகை சாமான்கள்.
1: ஓகே, சீக்கிரமா ஒரு 5 வெஜிடபிள்ஸ் நேம் சொல்லுங்க.
3: என்னங்க?
1: ஒரு 5 வெஜிடபிள்ஸ் நேம் கொஞ்சம் கடகடன்னு சொல்லணும், ஃபாஸ்டா.
3: கத்திரிக்காய், வாழைக்காய், முருங்கைக்காய், பாவக்காய், பீர்க்கங்காய்.
1: எல்லாமே தமிழ் ஈஸியா சொல்லிட்டீங்க. ஓகே, ரொம்ப சூப்பர்.

0: பேசின மூணு நேயருமே அழகா வந்து பேசி
1: ரொம்ப சூப்பராகவே தங்கலியா
0: தமிழ்ல பேசிட்டாங்க.
1: கேம் ஷோல வந்து நம்ம இங்கிலீஷே மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு இதோட வந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து மிக்ஸ் இல்லாம ரொம்ப சூப்பரா பேசிட்டாங்க.
0: கண்டிப்பா நேயர்களுக்கு மீண்டும் நினைவூட்டுகிறோம். நேயர்களே, எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில இன்னைக்கு வந்து ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள் அப்படின்னு வந்து சொல்லி இருக்கிறோம். இந்த கேம் ஷோல வந்து நாங்க சொல்லக்கூடிய ஆங்கில வார்த்தைக்கு நீங்க ஆமா இல்லை அப்படின்னு சொன்னா கூட இந்த கேம் ஷோல இருந்து நீங்க வந்து வெளியேற வேண்டியது இருக்கும். தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டு.
1: ஆனா கனகராஜ், இப்போ இன்னொரு டைம் வந்து யாரும் அப்படி தப்பிக்க முடியாது இல்லையா?
0: கண்டிப்பா.
1: ஏன்னா நம்ம இப்போ இடையிடையில சொல்லிட்டே இருக்கோம். அதனால யாராவது இதுக்கப்புறம் வந்து ஆம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இல்லை, அவங்க அவுட்
0: தான். கண்டிப்பா. அடுத்து ஒரு சூப்பரான ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: நிலையத்தில் நேரம் 4:25. நேயர்கள் இணைந்திருப்பது எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். நேயர்கள் இந்த கேம்ஸில் வந்து அழகாக வந்து நேயர்கள் லைனில் வந்து தங்களுடைய திறமையை காமிச்சுட்டு இருக்கிறாங்க கூட சொல்லலாங்க. அந்த அளவுக்கு தமிழ் உச்சரிப்போட ஆங்கில கலப்பு இல்லாமல் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து அடுத்த நேயர் இருக்கிறாங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் நண்பரே.
0: வணக்கங்க.
1: வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்ங்க. சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: இங்க திருப்பூர் பாண்டிய நகர் சிவசங்கர் பேசுறேங்க. நலமா இருக்கீங்களா?
2: ஆமாங்க, நலமா இருக்கோம். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நானும் நலமே.
0: ஐயா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் வந்து இங்க திருப்பூர்ல வந்துங்க பின்னலாடை தொழிற்சாலையில ஒரு கூலி தொழிலாளியா வேலை பார்த்துட்டு இருக்கேங்க.
0: சரிங்க, சந்தோஷம். கேம் ஷோக்கு வந்துடலாங்களா?
1: கண்டிப்பா போலாம்ங்க.
0: சரி,
2: ஓகே, சொல்லுங்க. உங்க ஊர்ல கிளைமேட் எப்படிங்க இருக்கு?
1: எங்க ஊர்ல இப்போ அந்த மாதிரி எந்த மேகமூட்டம் இல்லைங்க, வெயிலும் இல்லைங்க. பாத்தீங்கன்னா வேலை செய்யற மாதிரியான ஒரு சூழ்நிலையிலதான் நானு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேனுங்க.
2: கூலா இருக்குங்களா?
1: இல்ல இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. கடினமான உழைப்பு செஞ்சுட்டு இருக்கேனுங்க. அதோட நம்ம பண்பலை வானொலி உதகையை கேட்டுட்டு இருக்கேனுங்க.
2: இல்லங்க, நான் கேட்டது வந்து கூலா இருக்குன்னு கிளைமேட்டை கேட்டேன்.
0: நன்றி, வணக்கம். அடுத்த நேயர் கூட பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
2: ஓகே, சொல்லுங்க. கேம் ஷோக்குள்ள போயிடல இல்லையா? சாப்பிட்டீங்களா மதியானம்?
3: என்ன சாப்பிட்டீங்க?
2: ஒரு
3: சுண்டல் பயறு குழம்பு.
2: சுண்டல் பயிர் குழம்பா? அது கூட என்ன வெஜிடபிள் போட்டீங்க?
3: அது கூட கத்திரிக்காய், முருங்கைக்காய், தக்காளி, வெங்காயம்,
2: கேரட், பீன்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதா?
3: அதெல்லாம் பொருள்.
2: ஓகே. நீங்க ஸ்கூல் போயிருக்கீங்களா?
3: எங்க
2: ஸ்கூல்? நீங்க எத்தனாவது வரைக்கும் படிச்சிருக்கீங்க?
3: 10th.
2: 10th வரைக்கும் படிச்சிருக்கீங்களா?
3: 10th வரைக்கும் படிச்சிருக்கேன்.
2: உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எதுங்க? சப்ஜெக்ட்
3: எனக்கு கணக்கு பிடிக்கும்.
2: கணக்கு பிடிக்கும். வேற சயின்ஸ், சோஷியல் ஸ்டடிஸ் எல்லாம் பிடிக்காதா?
3: அது கடுத்ததாக அதெல்லாம் கணக்கு கடுத்து.
2: ஃபர்ஸ்ட் கணக்கு, அதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம்மே அப்படின்றீங்களா?
3: ஆமா.
2: சரி, ஓகே. இப்போ வந்து LKG UKG எல்லாம் இருக்கு, அப்போ இருந்ததா? நீங்க போனீங்களா LKG UKG? போயிருக்கீங்களா?

0: ஒன்னாவதுலேருந்து தான் போனேன்.
1: ஒன்னாவதுல இருந்து தான் போனீங்க. இப்போ உங்கள் பிள்ளைங்க படிச்சிருக்காங்களா
0: எல்கேஜி யூகேஜி? படிச்சிருக்காங்க, பிள்ளைங்க படிச்சிருக்காங்க.
1: அவங்களுக்கு ரைம் சொல்லி கொடுத்துருப்பீங்களே, அதில் ஏதாவது ஒரு ரைம் சொல்லுங்களேன். இருங்க, இது ஒன்னே ஒன்று நீங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்களா? அது நீங்க ஒன்னாவது படிச்சதுன்னு நினைக்கிறேன். நான் கேட்டது உங்க பிள்ளைங்களை சொல்லி கொடுத்துற ரைம்ஸ் தான் கேட்டேன்.
2: அது இல்லாம அதாவது ஆங்கில புத்தகம் எல்லாம் வந்து படிச்சிருப்பீங்கல்ல? அடுத்து நேயர் கூட லைன்ல இருக்கிறாங்க, யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
3: வணக்கம் நண்பரே.
2: ஐயா வணக்கங்க.
3: நான் பல்லடத்திலிருந்து செல்வராஜ் பேசுகிறேன் நண்பரே.
1: உங்க ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணுவீங்களே?
3: தூர வந்து விட்டேன் சகோதரி.
1: ஓகேங்க, ஓகே, ரொம்ப சூப்பர். ஓகே சொல்லுங்க, நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் எது? கிரீன், ரெட், எல்லோ, ப்ளூ, ஒயிட், இதுல உங்களுக்கு பிடிச்ச கலர் எது?
3: எனக்கு பிடித்த கலர் பச்சை என்று கூறுகிறேன்.
1: ஓகே, உங்க வீட்டோட டோர் நம்பர் என்னங்க?
2: ஐயா வந்து எனக்கு பிடிச்ச கலர் பச்சை அப்படின்னு சொல்லி கலர் அப்படின்ற ஆங்கில வார்த்தையை வந்து பயன்படுத்திக்கிட்டீங்க ஐயா, நன்றிங்க. அடுத்த நேயருக்கு லைன் கொடுக்கலாம். வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் ஐயா.
2: ஐயா வணக்கம். ஐயா
4: வணக்கம். இருவருக்கும்
1: வணக்கங்க. வணக்கம்.
2: ஓகே, கேம் குள்ள வந்துடலாங்களா? சரி, இப்ப
1: உங்க வீட்டோட டோர் நம்பர் என்னங்க?
4: எங்க வீட்டு கதை வேணும்னு 123ங்க.
1: 123ங்களா? உங்ககிட்ட வண்டி இருக்கா? என்னென்ன வண்டி எல்லாம் வச்சிருக்கீங்க? அந்த இருசக்கர வாகனத்தோட நம்பர் சொல்லுங்களேன்.
4: 67.
1: அது கூட வேற எதுவுமே வரதில்ல, வெறும் 67 அப்படின்னு மட்டும் வருதுங்களா?
2: எதை கேட்டாலும் நாங்க கரெக்டா இருப்போங்க.
4: 67
1: என்னங்க?
2: 63. வணக்கம். அடுத்து நேயர் கூட லைன்ல இருக்கிறாங்க, யாருன்னு கேட்டலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், யாரு பேசுறீங்க?
1: ஹலோ.
5: ஹலோ,
1: வணக்கம், கேக்குதா?
5: வணக்கம்.
1: வணக்கம் சொல்லுங்க.
2: இன்னொரு வாய்ஸ் வந்து
1: பக்கத்துல இருந்து கேட்டு
2: கொஞ்சம் வெளியில வந்து பேசலாம்,
1: கொஞ்சம் தூரமா வந்துருங்க.
5: சரிங்க, அப்புறம் எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
5: நான் நலமாக உள்ளேன்.
2: கேம் ஷோக்கு வரவே இல்லை நாங்க.
5: ஒரு 5 நாளுக்கு முன்னாடி ரொம்ப உடல்நிலை சரியில்லாம இருந்தது, அதனால லைனுக்கெல்லாம் வர முடியல.
1: ஐயோ என்னாச்சு?
5: அது எப்படி ஒரு காய்ச்சல் மாதிரி வந்தது.
1: சரிங்க, போனீங்களா
5: மருத்துவமனைக்கு? போகல.
1: மருத்துவமனைக்கு போகலையா? அப்புறம் எப்படி டேப்லெட் எடுத்துக்கிட்டீங்களா?
5: நன்றி
2: ராஜ்குமார் அவர்களுக்கு, நன்றி தொடர்பு கொண்டதற்கு. அடுத்த நேயருக்கு வந்து லைன் கொடுத்துடலாங்க. வணக்கம்.
6: ஹலோ. வணக்கம்.
2: வணக்கம்.
6: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர்.
2: நிகழ்ச்சிக்கு வந்துட்டீங்க, கேம் ஷோக்கு போலாங்களா?
6: கண்டிப்பாக நிகழ்ச்சிக்கு மிக அற்புதமாக செல்லலாம். வேலூரில் இருந்து வெற்றி வாகை சூடுவதற்காக சந்திரசேகர் வந்திருக்கிறேன்.
1: ஓகே, உங்களுக்கு வந்து சாப்பிடுறதுக்கு எது பிடிக்கும், பிளேட்டா இல்ல வாழையிலையா?
6: எனக்கு எப்பொழுதுமே பிடித்தது தட்டுதான்.
1: தட்டுதான், ஏன் அப்படி? வாழையில சாப்பிட்டா ஒரு அந்த ஸ்மெல் இருக்கு, அந்த மணம் இருக்கு, அந்த வாழையில இது அதுல ஒரு சத்தம் எல்லாம் இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இல்லையா?
6: அனுதினமும் சாப்பிடுவதற்கு உகந்தது அல்ல, ஆனா அமாவாசை இந்த மாதிரியான சுப தின நாட்களில் வாழை இலை சாப்பாடு என்பது மிகவும் சிறப்பாக இருக்கும் சாப்பிடுவதற்கு.
1: மற்ற நாள் பிளேட்ல தான்,
6: மற்ற நாட்டில் எப்பொழுதுமே தட்டில தான் சாப்பிடுவேன்.
1: ஏன் அது பிளேட்ன்னு சொன்னா என்ன
6: ஆயிருவீங்க? எவ்வளவு ஒரு நல்ல எண்ணம் என்னங்கிறதுக்காக.
2: சரிங்க, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய அந்த கிளைமேட்டுக்கு வந்து இந்த கோட்டு ஷூட் எல்லாம் போடக்கூடிய ஒரு நிலைமை இருக்கா? எப்படி
6: நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய தட்ப வெப்ப நிலைக்கு ஆத்திரமான ஆடைகள் போடக்கூடிய வழக்கம் யாருக்கும் கிடையாது. அப்படியே பருத்தி ஆடைகள் போட்டால் உடல் இலகுவாக இருக்கும்.
2: ஆடைகள் போட்டால் நீங்க வந்து போடுறதா? இல்ல,
6: நான் எப்பொழுதுமே ஆடைகளை சிறப்பாகவே தேர்ந்தெடுத்து போடக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கு.
1: உங்களுக்கு பிடிச்சது இது டீ-ஷர்ட்டா இல்ல ஷர்ட்டா?
6: எனக்கு கை சட்டை அப்படிங்கிறது தான் மிகவும் பிடிக்கும்.
1: ஜீன்ஸ் பேண்ட் பிடிக்குமா இல்ல ஸ்டிச் பண்ணது பிடிக்குமா?
6: எனக்கு எப்பொழுதுமே தைத்த முழு நீள ஆடைகள் மாத்திரம் தான் பிடிக்கும்.
1: முழு நீள ஆடைகள், அது எந்த ஆடைன்னு சொல்லலையே.
6: அதுதான் சொன்னேனே, காலில் போட்டுக்கக்கூடிய அந்த முழு நீள ஆடை, தைத்த ஆடை.
1: எனக்கு
6: மிகவும் பிடித்த நிறம் மஞ்சள்.
1: மஞ்சள் கிரீன் எல்லோவா?
6: மஞ்சள் எனக்கு ரொம்ப கூடுதலாக பிடிக்கும்.
1: அது ஏன் அப்படி?
6: அது மங்களகரமான ஒரு நிறம் அப்படிங்கறதுனாலயும் அதை பார்க்கும் பொழுது ஒரு ஈர்ப்பு அப்படிங்கறதும் கிடைக்கும்.
1: சரி, ஓகே, ஒரு ரைம் சொல்லுங்க சீக்கிரமா. எல்கேஜில படிச்ச ரைம்ஸ்.
2: நாங்க படிச்ச ஸ்கூல்ல அப்படிதாங்க சொல்லி கொடுத்தாங்க.
1: நீங்க படிக்கிறதா படிப்பு
6: நல்ல வார்த்தைகளாக சொல்லணும். ஆமா,
2: சரிங்க சரிங்க, சூப்பர். அதாவது ஒரு நிமிஷத்துக்கு மேல வந்து அழகா வந்து தமிழில பேசுனீங்க. நன்றிங்க, நன்றி, வணக்கம்.
6: மிக்க மகிழ்ச்சி, நன்றி.
2: தொடர்ந்து ஒரு பாடலை கேட்கலாம், ஒரு சூப்பரான பாடல். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில இன்னைக்கு ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம். கேம் ஷோல சூப்பரா நேயர்கள் வந்து அழகா ஆங்கில கலப்பு இல்லாம அந்த ஒரு நிமிடம் அப்படிங்கிறது சூப்பரா பேச முடியுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நேயர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அடுத்து நேயரும் வந்திருக்கிறார், அழகா பேசுறாரா அப்படின்னு வந்து கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கங்க. வணக்கம்.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: சோலூர்ல இருந்து ராதா சண்முகம்.
0: சோலூர்ல இருந்து? ஓகே.
1: ஆமாங்க.
2: உங்களுக்கு क्वेश्चन கேக்குறது பிடிக்குமா, ஆன்சர் பண்றது பிடிக்குமா?
1: இரண்டு சகோதரி,
2: உங்களுக்கு क्वेश्चन கேக்குறது பிடிக்குமா இல்ல ஆன்சர் பண்றது பிடிக்குமா?
1: பதில் சொல்றது பிடிக்கும்.
2: பதில் சொல்றத பிடிக்குமா? क्वेश्चन கேக்குறது பிடிக்காதா?
1: பிடிக்காதீங்க.
2: क्वेश्चन கேக்குறது ஈஸி, பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்வாங்களே, நீங்க என்ன சொல்றீங்க?
1: எனக்கு எது கேட்டாலும் சம்மதம்தாங்க.
2: எதுனாலும் சம்மதம்.
1: ஆமாங்க.
2: எப்படி சொல்றதுன்னு தெரியாம இப்படி சொல்லிட்டீங்க. நீங்க எங்க வேலை செய்றீங்க?
1: நான் வந்து தச்சு தொழிலாளி.
2: ஓகேங்க. உங்களோட டியூட்டி டைம் என்ன?
1: காலையில 9:30 இருந்து மாலை 5 மணி வரை.
2: ஓகேங்க. அப்போ லஞ்ச் டைம்?
1: மத்தியானம் 1 மணில இருந்து 2 மணி வரைக்கும்.
2: ஓகே. சாப்பிட்டீங்களா? நான்வெஜ்ஜா வெஜ்ஜா?
1: வெஜிடேரியன்.
2: வெஜ் சாப்பிட்டீங்களா? வெஜிடேரியன் சாப்பிட்டீங்க.
0: ஓகே ஓகே, நன்றி. அதாவது கேம் ஷோல இருந்து அந்த ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தினதுக்காக நன்றிங்க. வணக்கம். தொடர்ந்து அடுத்த நேயரும் லைன்ல இருக்கிறாங்க, பேசிடலாம். வணக்கம்.
3: ஹலோ
0: ஐயா. வணக்கங்க.
3: வணக்கம். திருப்பூர் சந்திரசேகர்.
0: கண்டிப்பா ஷோக்குள்ளார போகலாம், பேசுங்க.
2: இப்போ காஃபி டைம் இல்லீங்களா?
3: இப்போ தேநீர் நேரம்.
2: தேநீர் நேரம். நீ உங்களுக்கு பிடிச்சது காஃபியா இல்ல டீயா?
3: தேநீர் அல்லது கொட்டை வடிநீர் என்று சொல்லலாம்.
2: சரி ஓகே. இப்போ வந்து டீ எப்படி வைக்கிறது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? நீங்க எப்படி வைப்பீங்க?
3: பால் அடுப்பில் வைத்து விட்டு காய்ந்தவுடன் வெள்ள சர்க்கரை இவைகளை போட வேண்டும். கொதித்தவுடன் தேநீர் தூளை போடலாம்.
2: கொதித்தவுடன்
3: தேநீர் தூள் பவுடர்.
0: ஒரு டீ வைக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு அப்படின்றீங்களா?
2: ரொம்ப தில்லாடிட்டீங்க. ஒரு டீ வைக்கிறதுக்கு
0: ஹலோ.
2: ஹலோ. வணக்கம்.
4: வணக்கம் சகோதரி.

0: வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க இருந்து?
1: நான் நீலமலை தெரு டியா பேசுறேன்.
2: வணக்கங்க. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் ஐயா.
2: சரிங்க, கேம் ஷோக்கு போலாங்களா? ஓகே,
1: போலாங்க. வணக்கம் ஐயா.
0: ஓகேங்க. நீங்க ஃபைனலா அட்டெண்ட் பண்ண ஃபங்க்ஷன் எது?
1: மேடம்,
0: நீங்க ஃபைனலா அட்டெண்ட் பண்ண ஃபங்க்ஷன் எது?
1: ஃபங்க்ஷன் இல்ல, நான் போன வரங்க.
0: போன வர எந்த ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணீங்க? மேரேஜ் ஃபங்க்ஷனா, பர்த்டேவா?
1: சாதி மகாலங்க. சாதி மண்டபம்.
2: இருக்கிறாங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கங்க
3: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
3: சார், இங்க இருந்து தம்புராஜ் சார்.
0: தம்புராஜ், ஓகே சொல்லுங்க. ஃபங்க்ஷன் போற பழக்கம் இருக்கா? போயிருக்கீங்களா?
3: என்ன சார்,
0: ஃபங்க்ஷன் போற பழக்கம் இருக்கா? ஃபங்க்ஷன் போயிருக்கீங்களா?
3: ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கிறேன் சார்.
0: ஓகே, எந்த ஃபங்க்ஷன் போயிருக்கீங்க? லாஸ்ட் நீங்க அட்டெண்ட் பண்ண ஃபங்க்ஷன் எது?
3: லாஸ்ட்ல வந்தீங்க, இந்த சீர் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கிறீங்க மேடம்.
2: சரிங்க, அதாவது இந்த நிகழ்ச்சி அப்படிங்கறத வந்து ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள், ஆங்கில கலப்பு இல்லாம பேசணும் அப்படிங்கறதா ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நீங்க திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி. அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம்.
4: உடுமலை வட்டம் குரல் குட்டை மலையாண்டி வட்டத்திலிருந்து கோபாலகிருஷ்ணன் பேசுறேன் சார்.
2: வணக்கங்க. வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம்.
2: சரிங்க, நிகழ்ச்சிக்குள்ள போலாங்களா?
4: போலாம். ரெடி
2: பேசுங்க.
0: நீங்க லாஸ்ட்டா அட்டெண்ட் பண்ண ஃபங்க்ஷன் எதுங்க?
4: ஆடி மாச ஃபங்க்ஷனே இல்லைங்க மேடம்.
0: ஃபங்க்ஷனே இல்லீங்களா?
4: இல்ல, கோயில் குளத்துக்கு போயிட்டு வந்து இப்பதான் வந்தனுங்க.
0: அப்படிங்களா? ஆனா ஃபங்க்ஷன் சொல்லி நீங்க அவுட் ஆயிட்டீங்களே.
4: ஆடி மாசம் அந்த ஃபங்க்ஷன் வைக்க மாட்டாங்க.
2: சரிங்க, சரிங்க, நன்றி. அதாவது இன்னைக்கு நிகழ்ச்சியை வந்து எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் வந்து அந்த ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள் அப்படின்னு வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி நம்ம நேயர்கள் பேசலை, இப்போ வந்த நேயர்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த நேயர் கூட பேசலாம், அவர் கரெக்டாக பேசுகிறாரா அப்படின்னு சொல்லி. வணக்கம்
5: ஐயா. வணக்கங்க.
2: வணக்கங்க. வணக்கங்க.
5: தென் பொன்மணியிலிருந்து தேனாமணியன் பேசுறேங்களா?
2: நலமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: அருமையா இருக்கிறேங்க. தமிழோடு பேசி எங்களை மகிழ்விக்கிறீங்க.
2: கண்டிப்பாக. சரி, கேமுக்கு போலாங்களா?
5: முயற்சிக்கலாங்க.
2: சரி,
0: உங்க பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடுற ஸ்நாக்ஸ் எது?
5: என் குழந்தைகள் விரும்பி உண்ணும் சிற்றுண்டி வந்து இந்த கை முறுக்கு அப்படிம்பாங்களே, அதான் விரும்பி சாப்பிடுவாங்க சிற்றுண்டி.
0: அப்படிங்களா? சரி, அவங்க வந்து ஸ்கூலுக்கு எந்த டைமுக்கு போவாங்க?
5: அவங்க காலை 9 மணிக்கு போய்விட்டு மாலை 4:30-5 மணி அந்த மாதிரி வருவாங்க.
0: எப்படி, நீங்க கொண்டு போய் விடுறீங்களா இல்ல பஸ்ல போவாங்களா?
5: ஆமாங்க, நான் என் இருசக்கர வாகனத்தில் தான் தினமும் கொண்டு சென்று கூட்டி வருவேன்.
0: ஓகேங்க. அவங்களோட யூனிஃபார்ம், ஸ்கூல் யூனிஃபார்ம் கலர் என்னங்க?
5: அவங்க பள்ளி சீருடை வந்து வெண்மை கலந்த ஒரு ஊதா நிறமாக இருக்குங்க.
0: வெண்மை கலந்த ஒரு ஊதா நிறம்.
5: ஆமாங்க, அது ஒரு மாதிரி ஊதா நிறமா இருக்குங்க.
0: உங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுறது எதுங்க, வெஜ்ஜா நான் வெஜ்ஜா?
5: அவர்கள் 2 வகை உணவுகளையும் மருந்து உண்ணுவார்கள். அவங்க
0: அதுல அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா நீங்க எதுன்னு சொல்லுவீங்க?
5: அவங்க வந்து இந்த என்ன சொல்றதுங்க, நாட்டுக்கோழி இல்லைன்னா செயற்கை கோழி சாப்பிடுவாங்க.
0: நாட்டுக்கோழி தான் செயற்கை கோழியா?
5: நமக்கு நாட்டுக்கோழி இல்லைன்னா இந்த செயற்கை கோழி தான் விரும்பி சாப்பிடுவாங்க.
0: அப்படிங்களா? சரி, உங்களுக்கு பிடிச்சது நான்வெஜ்ஜா இல்ல வெஜ்ஜா?
5: நான் இருந்தா சாப்பிடுவேங்க.
0: அடிக்கடி உங்க வீட்டுல வெஜ் இருக்குமா இல்ல நான்வெஜ் இருக்குமா?
5: இல்லங்க, எங்களுக்கு வந்து சைவ உணவுகள் தான் அதிகமா இருக்குங்க. அசைவம் வாரம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான்.
0: அப்படிங்களா? அப்ப நேத்து சண்டே இல்லையா, என்ன ஸ்பெஷல்?
5: ஆமாங்க, நேற்று ஞாயிற்றுக்கிழமை அசைவம் தான். நாட்டுக்கோழி எடுத்துட்டு வந்து சமைத்தோம். உறவினர்கள் வந்தார்கள், அவர்களுக்கு வேண்டி நாட்டுக்கோழி எடுத்துட்டு வந்து.
0: என்னென்ன சமைச்சிங்க?
5: ஒரே வகைதான், அம்மா கையில் ஆட்டி குழம்பு வைப்பார்கள் எப்பொழுதுமே, அதுதான் ஞாயிற்றுக்கிழமை ஏன எங்கள் வீட்டில்.
0: அப்படிங்களா, ரொம்ப சூப்பர்.
5: அது அம்மா இருக்கும் அதைதான் நாட்டுக்கோழி குழம்பு. உறவினர்களும் மிக்கவும் மகிழ்ச்சி, கையில் ஆட்டி குழம்பு அருந்தி பல வருடங்கள் ஆகிவிட்டதுன்னு மகிழ்ச்சி சொல்லிட்டு போனாங்க.
0: ஆமாங்க, உண்மையாலுமே வந்து கையில் அரைச்சி செய்யறது ஒரு டேஸ்ட் தான் இல்லையா?
5: ஆமாங்க, அது கையில் ஆட்டுவது பெரும் இன்றைக்கு அது ஒரு கலையாகவே உள்ளதல்லங்களா? என் மனைவி அது செய்வதில்லை, ஆனால் என் அம்மா என்ன செய்து கொண்டுள்ளார்கள்.
0: ரொம்ப சூப்பருங்க, கேட்கவே சந்தோஷமா இருக்கு. நீங்க ஃபைனல் அட்டெண்ட் பண்ண ஃபங்க்ஷன் எதுங்க?
5: நான் இறுதியாக சென்ற விழா என்று பார்த்தால், கடந்த மாதம் என் உறவினர் திருமணத்திற்கு சென்றேன். இந்த மாதம் ஒன்று இல்லைங்க, கடந்த மாதம் உறவினர் திருமண வரவேற்பு விழாவுக்கு சென்று வந்தேங்க.
0: ஓகேங்க. அப்ப நீங்க போகும்போது

0: வணக்கம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், லைன்ல தான் இருக்கிறீங்க
1: அப்படிங்களா?
2: அப்படிங்களா?
1: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா. யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் கனியாமூண்டி கிராமத்தில் இருந்து கனகரத்தினம் தங்களோடு உரையாட வந்திருக்கிறேன் ஐயா.
0: கண்டிப்பா இந்த கேம் ஷோவுக்கு போலாங்களா?
1: விளையாட்டுக்கு செல்லலாம் ஐயா.
0: செல்லலாம்.
2: ஓகே, உங்களுக்கு பிடிச்சது உள்ளன் ட்ரெஸ்ஸா காட்டன் ட்ரெஸ்ஸா?
1: எனக்கு பருத்தி ஆடை தான் மிகவும் பிடிக்கும் சகோதரி.
2: ஏன், உங்களுக்கு உள்ளன் பிடிக்காதா?
1: எனக்கு அந்த ஆடைகள் எனக்கு பிடிக்காது.
2: உங்களுக்கு பிடிச்ச கலர் இதுங்க, கிரீன், ஒயிட், ரெட், எல்லோ, பிளாக்.
1: எனக்கு பிடித்தமான வர்ணம் வந்து பச்சை நிறம் தான். எனக்கு மிகவும் பிடித்த நிறம்
2: பச்சை நிறம். ஏன் பச்சை பிடிச்சிருக்கு உங்களுக்கு?
1: அது என்னவென்று எனக்கு புரியவில்லை. என்னுடைய மனதிற்கு பிடித்த நிறம் அந்த பச்சை நிறம் தான்.
2: ஓகே, உங்களுக்கு க்வெஸ்சன் கேக்கிறது பிடிக்குமா இல்ல ஆன்சர் பண்றது பிடிக்குமா?
1: எனக்கு கேள்வியும் நானே பதிலும் நானே. கேள்வியும் கேட்பதும் பிடிக்கும், பதில் சொல்வதும் எனக்கு பிடிக்கும்.
2: ஓகே, ரொம்ப சூப்பர். உங்களுடைய பர்த்டே டேட் என்ன?
1: என்னுடைய அகவை தின நாள் ஜனவரி, ஆங்கிலத்தில் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி.
0: ஆங்கிலம் அப்படிங்கும் போது ஜனவரி வந்துருச்சு இல்லைங்களா? நன்றியா, நன்றி, அழகா பேசுனீங்க. நன்றி, நன்றி, வணக்கம். அடுத்த நேயருக்கு வந்து லைன் கொடுக்கலாம். வணக்கம்.
3: மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். யார் அங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் கணேசமூர்த்தி சிறுமுகையில இருந்து பேசுறேங்க.
0: சூப்பருங்க, சொல்லுங்க.
3: முதல் முறையாக
0: நிகழ்ச்சிக்கு வரீங்க?
3: நிகழ்ச்சிக்கு வர்றேங்க.
2: உங்களை வரவேற்கிறோம், ரொம்ப சந்தோஷம்.
3: மகிழ்ச்சி சகோதரி.
2: ஓகே, சொல்லுங்க. உங்களுக்கு வந்து மலையில வந்து கொடை பிடிச்சிட்டு போக பிடிக்குமா இல்ல இந்த ரெயின் கோட் எல்லாம் போட்டு போறோம் அது பிடிக்குமா?
3: கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா சும்மா கேக்குறீங்களா?
2: கேம் குள்ள தான் வந்துட்டோம்.
3: ஓ, கேம் குள்ள வந்தாச்சுங்களா?
2: ஆமாங்க.
3: கேளுங்க, நீங்க கேளுங்க.
2: ஓகே, உங்களுக்கு பிடிச்சது கொடை இந்த கொடையா இல்ல ரெயின் கோட்டா?
3: அம்பர்லா பிடிக்கும்.
2: நான் தமிழ்ல கேட்டா நீங்க எதுக்கு இங்கிலீஷ்ல சொன்னீங்க?
3: நீங்க தமிழ் கேட்கும்போது நான் ஆப்போசிட்டா
2: அப்படியெல்லாம் இல்ல. நான் வந்து தமிழ்லயும் கேட்பேன், இங்கிலீஷும் கேட்பேன். நீங்க தான் வந்து என்ன செய்யணும்னாக்கா மிக்ஸ் இல்லாம தமிழ்ல பேசணும்.
3: சரி சரி சரி, இப்ப புரிஞ்சதுங்க. அதாவது நீங்க
2: ஃபர்ஸ்ட் லிசனர் அப்படிதான் இன்னைக்கு
0: சொன்னீங்க. அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் ஐயா. எப்படின்னா, இந்த நிகழ்ச்சியில வந்து நாங்க ஆங்கிலத்துல பேசிக்குவோம், நீங்க வந்து நாங்க ஆங்கிலத்துல பேசும்போது அதுக்கு நீங்க ஆம் இல்லை அப்படின்னு சொன்னாலுமே
2: நாங்க வந்து ஆங்கிலம் தமிழ் ரெண்டுலயுமே மிக்ஸ் பண்ணி பேசுவோம்.
3: தமிழ்ல மட்டும் தான் பேசணும் இல்லைங்களா?
2: நீங்க பேசுறது தமிழ்ல, சரிங்களா?
3: நன்றி, நன்றி. கேளுங்க.
2: ஓகே, மார்னிங் நீங்க எந்த டைம்க்கு எழுந்திருப்பீங்க?
3: நான் வந்து அதிகாலை ஒரு 6 மணிக்கு எழுந்திருப்பேன்.
2: 6 மணிக்கு எழுந்திருச்சிருவீங்களா?
3: ஆமாங்க.
2: 6 மணிக்கு எழுந்திருச்சிட்டு
3: கைத்தறி நெசவுங்க.
2: கைத்தறி நெசவு இல்ல, அவ்வளவு சீக்கிரமாவே நீங்க உங்களுடைய வேலைய ஸ்டார்ட் பண்ணிடுவீங்களா?
3: ஆமாங்க, கண்டிப்பாங்க.
2: 6 மணிக்கு
3: காலையில, 6 மணிக்கு 5:30 மணிக்கு போக்கம் தெளிஞ்சிரும்.
2: பயந்துட்டீங்களா?
3: என்ன
2: கொதி வருதுனா இல்ல, குண்டா கொதி வந்தாலும் ஊத்தி குடிக்க வேண்டியதுதான்.
3: அதாங்க, அந்த தண்ணி ஊத்துவா, அதுக்கு உண்டான இதெல்லாம் போடுவோம்.
2: அதத்தான் கேக்குறேன், அதத்தான் கேக்குறேன். சீனி, ஓகே,
3: சீனி போடுவோம். அப்புறம் அது என்னமோ கொட்டைன்னு சொல்லுவாங்க, அதை போடுவோம்.
0: தொடர்ந்து ஊட்டி FM நிகழ்ச்சியை கேளுங்க. நன்றிங்க, நன்றி, வணக்கம்.
3: நன்றிங்க, வாய்ப்புக்காக நன்றிங்க.
2: நன்றிங்க.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா, சத்திய வார்த்தை இது நமக்கு சொல்லுது மேதினந்தா.
0: உழைப்பால் உருவாக்க முடியாதது எதுவும் கிடையாது, ஆனால் உழைப்பவருக்கும் உண்டு களைப்பு.
2: பாட்டாளி கூட்டம் எல்லாம் பார வண்டி இழுக்குது,
3: பாடுபட்டு பொழைக்குது, பாட்டுகள் எழுந்து படிக்குது.
0: உங்க களைப்ப போக்கி கலகலப்பாக்க நாங்க இருக்கோம்ல. பாட்டு பாடுங்க, கவிதை சொல்லுங்க, கடி ஜோக் சொல்லுங்க, என் கதை கூட சொல்லுங்க.
4: பாட்டாலே மனம் கொண்ட பாரங்கள் நீங்குவதாலே நாம் கூட ஒரு கச்சேரி வைப்பமாடா.
0: உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்கிறோம். இனி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மதியம் 2:30 உழைப்பவர் அரங்கம் ரெடியா இருங்க, உங்களை தேடி நாங்க வரோம்.
5: நேயர்கள் இணைந்திருப்பது உங்கள் ஒட்டி எஃப்எம் 101.8 எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில. இன்னைக்கு ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறோம். நேயர்கள் அழகா வந்து ஆங்கில கலப்பு இல்லாம தமிழ் பேசிட்டே இருக்கிறாங்க. அடுத்து நேயர் கூட பேசிடலாம். வணக்கம்.
6: அன்பான சோதனருக்கும் அன்பு சௌரிக்கும் இனிய மாலை வணக்கம்.
7: வணக்கங்க.
5: வணக்கங்க. வணக்கம்.
7: நீங்க பேக்கரி போயிருக்கீங்களா?
5: நிகழ்ச்சிக்கு வந்து கேம் ஷோக்கு வந்துடலாங்க, பேசுங்க.
6: சொல்லுங்க, முயற்சி பண்றேன்.
7: பேக்கரி போயிருக்கீங்களா?
6: போயிருக்கீங்களா? எப்பதாவது போவது உண்டு, இப்ப பெரும்பாலும் போவது கிடையாது.
7: போனீங்கன்னா என்ன வாங்குவீங்க?
6: போனோம்னா எனக்கு பிடித்தமான பொருட்கள், பல வினோதமான பொருட்கள், விளையாட்டு குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் வாங்கி வருவேன்.
7: பேக்கரியில என்ன விளையாட்டு பொருட்கள் இருக்கும்?
6: பல விதமான விளையாட்டுகள்லாம், பாரம்பரிய விளையாட்டுகள் பொருட்கள் எல்லாம் இருக்கே.
7: ஆனா பேக்கரினா என்னன்னு சொல்லுங்களேன்.
6: அல்ல, பல்லாங்குழி.
7: இல்ல இல்ல, நான் அது கேக்கல, பேக்கரினா என்னன்னு கேக்குறேன். உங்க ஊர்ல அப்படி சொல்ல மாட்டீங்களோ?
6: எங்க ஊர்ல அப்படி சொல்ல மாட்டா.
7: வர்க்கி வர்க்கி பிஸ்கட் கேக் எல்லாம் விக்குது இல்லையா?
6: உணவு பொருட்கள் சுற்றுண்டி
7: அப்படின்னு சொல்லுவாங்க.
6: பொதுவாகவே கடலை மிட்டாய் ரொம்ப பிடிக்கும்.
7: பேக்கரியில போனா கடலை மிட்டாய் வாங்குவீங்க?
6: இனிப்பு வகையான பொருட்கள் வாங்குவேன். பொதுவாகவே இனிப்பு வகையில எங்க குழந்தைகளுக்கு ரொம்பவே, எங்க இல்லிடத்துல ரொம்ப பிடிக்கும், எங்களுடைய வீட்டு எங்க ஆத்த பிள்ளைங்களுக்கு.
7: ஓகே, அவங்களுக்கு வந்து இது இனிப்பு காரம் பிடிக்கும். காரம் பிடிக்குமா இனிப்பு பிடிக்குமா?
6: பொதுவாக இனிப்பு தான் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவார்கள்.
7: அப்படியா? உங்களுக்கு ஸ்வீட்டா காரமா?
6: எனக்கு பொதுவாக இனிப்பு தான் பிடிக்கும் சகோதரி.
7: அப்படிங்களா? ஓகேங்க.
5: ஓகே, சூப்பரா அழகா வந்து அந்த ஒரு நிமிடம் தமிழ் பேசுனீங்க. நன்றி, நன்றி, வணக்கம்.
6: தேங்க்யூ சார், தேங்க்யூ சார, தேங்க்யூ.
5: இன்றைக்கி வந்து எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் அழகாக வந்து நிறைய நேயர்கள் வந்து அந்த ஒரு நிமிடத்தில் வந்து தமிழை வந்து அழகாக வந்து பேசுனாங்க, ஆங்கில கலப்பு இல்லாமல். அதுவும் இல்லாமல் இப்போ ஒரு சில நேயர்கள் வந்து இருந்தாலுமே நம்ம எவ்வளோதான் மடக்கி பிடிச்சாலுமே அவங்க வந்து தமிழ் பேசுகிறதுல வந்து முனைப்பாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளில் ஆங்கிலம் அப்படிங்கிறது கலப்பு இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லலாங்க. இன்றைக்கி பேசின அத்தனை நேயர்களுக்கும் வந்து நிகழ்ச்சியை வந்து நிறைவு செய்யக்கூடிய நேரம் வந்துடுச்சு. நன்றியை சொல்லிக்கலாம்.
7: இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டவங்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தவங்களுக்கும் நம்மளுடைய நன்றி. இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணியும் லைன் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வருத்தப்பட்டு கூட இருக்கலாம். எதுவுமே உடனுக்குடனே கிடைக்கிறத விட காத்திருந்து கிடைக்கல உண்மையான சுகம் இருக்கு இல்லையா? அதனால் உங்களுடைய விருப்பம் அடுத்த நிகழ்ச்சியில் நிறைவேறும் அப்படின்ற என்னோட நம்பிக்கையோடு இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். விரைவாகவே இன்னொரு கேம் ஷோவில் கூட சந்திக்கிறோம் நேர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய ஆர்ஜி ஆஷா,
5: மற்றும் நான் உங்கள் நண்பன் கோ கனகராஜ்.
0: வான் நின்று பெய்யும்.

0: மழை. தான் செல்லும் வழியில் உள்ள குளம், குட்டை, ஏரி, ஆறு எல்லாம் நிரப்பி காடு கழனையெல்லாம் வளமாக்கி கடல் சேரும். அந்நீரை இயன்றவரை நிலத்தில் சேர்த்து வைப்போம். நிலத்தடி நீரை பெருக்குவோம்.
1: வீடுகளிலோ ஹோட்டல்களிலோ வீணாகும் உணவுக் கழிவுகளை சாலையோரங்களில் வீசி செல்லாமல் தூய்மை பணியாளர்களிடம் முறையாக சேர்ப்போம். வாய்ப்புகள் இருந்தால் இயற்கை உரமாக மாற்றுவோம். சுகாதாரம் காப்போம். இன்னும் சில நொடிகளில் 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: தொடங்கிய இலங்கைக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 204 ரன் எடுத்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டி கனடாவில் இன்று தொடங்குகிறது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி சீனாவின் ஹாங்ஷுவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் 36 பேர் இதில் பங்கேற்கின்றனர். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டி மஸ்கட்டில் இன்று தொடங்கியது. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி 2வது இடத்தில் உள்ளார். ஒலன்பட்டார் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் 1வது தகுதிச்சுற்று ஆட்டங்களில் இந்தியாவின் சத்தக் ஆர்யா மற்றும் யஷாந்த் மாலிக் வெற்றி பெற்றனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், நேரம் 5:02.

நேர்கள் கேட்க இருக்கும் இது நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது வாடாமலர். என்றென்றும் வாடாமல் மலர்ந்து கொண்டிருக்கும் 1950 முதல் 80 காலகட்டங்கள் அப்படிங்கும்போது பசுமையான காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட காலகட்டங்களில் வந்த பாடல்கள் இருக்கே கேட்கவே இன்னும் நமக்கு நினைவுகளை பல நினைவுகளை அள்ளித்து தந்து கொண்டே இருக்கிறது என்றே சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, தன்னம்பிக்கை பாடல்கள், தத்துவ பாடல்கள், காதல் பாடல்கள் அப்படின்னு நிறைய பாடல்கள் இருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் வாடாமலர் நிகழ்ச்சியில் வந்து தன்னம்பிக்கை தரக்கூடிய பாடல்கள், தனி பாடல்கள், பாடல்கள் வந்து தனியாக பாடிய தன்னம்பிக்கை பாடல்கள் நேர்களுக்காக வளம் பெற காத்துக்கிட்டே இருக்கு நேர்களே. அதாவது நமக்கு தன்னம்பிக்கை அப்படிங்கிறத வந்து ஒருத்தர் நமக்கு தரும்போது அதை விட ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லலாங்க. மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்வார்கள். தனக்கு மட்டுமல்லாமல் தன்னை சார்ந்தவர்களுக்கும் பயனுள்ளவராக வாழ்ந்திட்ட தலைவர்களாவது என்பது உன்னை அறிந்தால், உன் திறமைகளை அறிந்தால் மட்டுமே உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தன்னை வணங்காமல் நாம் வாழலாம் என்ற கண்ணதாசன் அவர்களின் பாடல். வரிகளுக்காக நேர்களே இந்த பாடல் ஒலிக்கின்றது. வேட்டைக்காரன் படத்திற்காக இந்த பாடல்.

என்ன ஒரு சூப்பரான பாடலை கேட்டோம் நேயர்களே. அதாவது தன்னம்பிக்கை அப்படிங்கிறது வந்து தன்மான உணர்ச்சியாகவும் ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான் வளர்ச்சி. உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி என்றும், நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி, உன் நரம்போடுதான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி என்பது இப்பாடலின் வரிகளாக கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள் வந்து தன்னுடைய அழகிய வரிகளால் வந்து தந்திருப்பார். ஒவ்வொரு வரிகளுமே தனி சிறப்பு கொண்டது அப்படின்னே சொல்லலாங்க. அந்த பாடலை கேட்கும்போது இனிமையான ஒரு பாடலாக இருக்கும். அதாவது தானாக எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா, மெய்யான வார்த்தையால் சொல்லப்பட்ட பாடல் அப்படின்னே சொல்லலாங்க. அரசிலங்குமரி படத்திற்காக ஒலிக்கின்றது டி எம் சவுந்தரராஜ்.

0: என்ன பாஸ், மனசுக்குள்ள சூப்பரா இங்கிலீஷ் வருது, ஆனா பேச வாய திறந்தா வெறும் காத்து மட்டும்தான் வருதா? இது உங்க ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க, யூனிவர்சல் ப்ராப்ளம். உங்க மனசுல இருக்க அழகான ஆங்கிலத்தை சரளமா உங்க நாக்குக்கு கொண்டு வர நாங்க ரெடி. நீங்க ரெடியா? இனி வார்த்தைங்க நிக்காது, அருவி மாதிரி அதுவும் ஆங்கிலத்துல கொட்டும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7:30 ஆங்கிலம் ஆன் ஏர், உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. கேட்போம்.
1: நேர்கள் இணைந்திருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 பொன்மாலை பொழுது. வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது நேர்களே. திங்கட்கிழமை தோறும் தன்னம்பிக்கை பாடல்களாக ஒலிக்க காத்து கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில் ஒரு சூப்பரான 2 பாடல்களை கேட்டோம். அடுத்த பாடலும் நேயர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. சுமைதாங்கி படத்திற்காகவும் எங்க வீட்டு பெண் படத்திற்காகவும் 2 பாடல்கள்.

சுமைதாங்கி படத்திற்காக ஒழித்தது பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்களின் குரலில். அடுத்த பாடலாக ஒழித்தது எங்க வீட்டு பெண் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் அவர்களின் குரலில். நேயர்கள் இணைந்திருப்பது ஊட்டி எஃப் எம் 101.8 பொன்மாலை பொழுது வாடாமலர்.

நேயர்களே, வாரந்தோறும் புதன்கிழமை இரவு 7:30 உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் வேளாண் காடுகள் ஓர் அறிமுகம், தேசிய வேளாண் காடுகள் கொள்கை, வேளாண் காடுகள் சார்ந்த தொழில் நிறுவனங்கள், வேளாண் சார்ந்த இந்திய வனங்கள், இது போன்ற தலைப்புகளில் நிறைய தகவல்களை உங்களுக்காக வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கேடி பார்த்திபன் அவர்கள். கேட்க தவறாதீர்கள் தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியை.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான ஒரு பாடலை கேட்டோம் நேர்களே. இந்த இதமான மாலை நேரத்தில் உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா கிடுக்கிற நோக்கம் வளராது என்ற அழகான வரிகளை தந்திருப்பார் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள். இந்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் அவர்களின் குரலில் ஒலித்தது. திருடாதே படத்திற்காக இந்த பாடல்.

மகாதேவி படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டோம் நேர்களே. அதாவது இன்றைய காலகட்டங்களாகட்டும், எந்த காலகட்டங்களாகட்டும், நம்ம வந்து போற வழி வந்து சரியான ஒரு பாதையா என்பதை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கும் போது அதில் இருக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையும் வெற்றியும் தனி என்றே சொல்லலாங்க. இது அடுத்த பாடலும் நேர்

ாக காத்துக்கிட்டே இருக்கு. இந்த இசையை கேட்டாலே ஒரு புத்துணர்ச்சியை வந்து தரக்கூடியது என்றே சொல்லலாம். அப்படியான ஒரு இசையமைப்பிற்கு சொந்தக்காரர்கள் அப்படின்னா 1960 காலகட்டங்களில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. 1965 வெளியான படமான 1000 படத்தில இருந்து TM சவுந்தரராஜன் அவர்களின் குரலில் வந்த இந்த பாடல், சுதந்திரமாக சுற்றித் திரியும் அந்த பறவைகளை போல நாம வாழ வேண்டும் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை வரிகளை கொடுத்திருப்பார் பாடலா ஆசிரியர். நேயர்களே, இந்த பாடலை கேளுங்க. இது ஊட்டி FM 101.8. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 PM விளக்கேற்றும் வேளை.

நேரம் 5:35 நேயர்கள் இணைந்திருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 பொன்மாலை பொழுது வாடாமலர் நிகழ்ச்சியில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. தன்னம்பிக்கை தரும் பாடல்களாக 1950 முதல் 1980 காலகட்டங்களில் வந்த பாடல்களின் தொகுப்பாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நேயர்களே, இதோ அடுத்த பாடல் ஒலிக்கின்றது, ஆசைமுகம் படத்திற்காக.

0: கேட்ட பாடல் ஒலித்தது ஆசைமுகம் படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் அவர்களின் குரலில் இந்த பாடல்.
1: தம்பி.

0: பொதுமக்களின் கனிவான கவனத்திற்கு.
1: மழைக்காலங்களில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்.
0: வீட்டில் உள்ள மின் இணைப்புகளில் நீர்க்கசிவு உள்ளதா என கண்காணித்து அதனை சரி செய்ய வேண்டும்.
1: பழுதடைந்த மின்

0: சாதனங்களை கையால் தொடக்கூடாது. குழந்தைகளுக்கு எட்டாத உயரத்தில் வைக்க வேண்டும்.
1: மழை நேரங்களில் மரங்களின் கீழே நிற்க வேண்டாம். மேலும் மின் கம்பங்களை கையால் தொடவும் கூடாது.
0: வீட்டின் முன்பு தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மழை நீரால் சூழப்பட்ட சாலையில் மிகவும் கவனமாக செல்லவும்.
1: மழை காலங்களிலும் காற்று அதிகமாக வீசும் காலங்களிலும் ஆறு, குளம், ஏரி, அணைகள் போன்ற நீர்நிலைகளின் அருகில் செல்வதை தவிர்ப்பது நலம். மேலும் இது போன்ற நீர்நிலைகளின் அருகில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிச் செல்வதை தவிர்க்க வேண்டும். மழைக்காலங்களில் ஏதேனும் அவசர உதவி தேவைப்பட்டால் 1077 என்ற கட்டணமில்லா எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
0: என்றும் பொதுநலனில் உங்கள் ஊட்டிஎஃப்எம் 101.8.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டிஎஃப்எம் 101.8 பொன்மாலை பொழுது. வாடாமல் மலர்ந்து கொண்டிருக்கும் பாடல்களின் தொகுப்பாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது தன்னம்பிக்கை தரும் பாடல்களின் தொகுப்பாக. நேரம் 5:45 உங்கள் ஊட்டிஎஃப்எம் 101.8.

நெஞ்சிலூர் ஆலயம் படத்திற்காக ஒலித்தது இந்த பாடல். பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்களின் குரலில் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் எதுவுமில்லை என்ற அந்த வரிகள், அழகான வரிகளை தந்திருப்பார் கண்ணதாசன் அவர்கள். இந்த பாடலுக்கு இசையமைத்த விஸ்வநாதன் ராமமூர்த்தி, மற்றும் இந்த பாடல் 1900

0: கேட்ட பாடல் ஒலித்தது கண்ணதாசன் அவர்களின் பாடல் வரிகளுக்காக. எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையமைப்பில் டி எம் சவுந்தரராஜன் அவர்களின் குரலில் அவன்தான் மனிதன் படத்திற்காக இந்த பாடல்.
1: தினமும் காலை 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள்.

0: பாடி. இந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள்.
1: பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் இதோ நேர்களை நிறைவு செய்ய காத்துக் கொண்டிருக்கிறது ஆண்டவன் கட்டளை படத்திற்காக இந்த பாடல்.

0: கேட்ட பாடல் ஒலித்தது ஆண்டவன் கட்டளை படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் அவர்களின் குரலில். இந்த பாடலோடு இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் வாடாமலர் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியது நான் உங்கள் நண்பன் கோ கனகராஜ். ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 6 மணி.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: அப்பா, 3000 கொடுங்களே.
3: எதுக்குப்பா?
2: என்னோட பாக்கெட் மணி.
3: அடடா, இப்ப என்கிட்ட 2000 தான் கேஷ் இருக்கு.
2: என்னப்பா, புல்லட் ட்ரெயின் காலத்துல மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க? டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க. இல்ல, நேரா UPI மூலமா பேமெண்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஈஸி.
3: அடடா, எனக்கும் சொல்லிக் கொடு. உன்னோட 1000 எடுத்துட்டு போ.
2: உங்க மொபைல கொடுங்க.
3: எடுத்துட்டு போ.
4: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
5: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

நேயர்கள் கேட்கலாம். இன்றும் நாளையும் எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாகவிருக்கின்ற நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. இந்த நிகழ்ச்சி நிரலினை தொடர்ந்து 6:10 விளக்கேற்றும் வேலை, திரையில் பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 வெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள், 7:00 திரைகானம், 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் உழவர் அனுபவம், பூண்டு சாகுபடி குறித்து புதுமந்து பகுதியைச் சேர்ந்த விவசாயி மகேஸ்வரி அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இணைக்கும், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம், தொடர்ந்து நினைத்தாலே இணைக்கும், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்தி சுடர், 9:30 தேவசேனா திருக்கல்யாணம் இசை பேருரை நிகழ்த்துபவர் தஞ்சாவூர் வைஜெயந்தி மாலா அவர்கள், 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர ஒளிப்பதிவு டெல்லி அஞ்சல். இனி நாளை காலை ஒளிபரப்பாகவிருக்கின்ற நிகழ்ச்சிகள், நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் நா விஸ்வநாதன் அவர்கள், 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டில் வயர் வரையாடுகள் காணப்படும் இடங்கள் குறித்து நீலகிரி வனக்கோட்டத்தின் உயிரியலாளர் முனைவர் கார்த்திக் சிவராஜ் அவர்கள் வழங்கும் தகவல்கள், 7:00 காலை கதிர் நலமுடன் வாழ, திருமணமானவர்களுக்கான வாழ்க்கை முறை குறித்து தகவல்கள் வழங்குகிறார் பொதுநல மருத்துவர் சாஜு அவர்கள், தொடர்ந்து திரைகாணம், நிறைவாக சட்டம் அறிவோம், தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் குறித்து வழக்கறிஞர் எஸ் கார்த்திகேயன் அவர்கள் வழங்கும் சட்ட ஆலோசனைகள். காலை 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸ் புதிய தகவல்களுடன்

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 விளக்கேற்றும் வேலை. திரையில் பக்தி பாடல்களாக ஒலித்தது திருவண்ணாமலை படத்திலிருந்து சங்கர் மகாதேவன், பாளையத்து அம்மன் படத்திலிருந்து சித்ரா அவர்களின் குரலிலும், தாய் மூகாம்பிகை படத்திற்காக இளையராஜா அவர்களின் குரலிலும் ஒலித்தது. இதோ நேயர்களின் நிறைவு பாடல் ஒலிக்கின்றது. அறை எண் 305 கடவுள் என்ற படத்திற்காக ஹரிணி அவர்களின் குரலில் இந்த பாடல்.

கேட்ட பாடலோடு விளக்கேற்றும் வேலை, திரையில் பக்தி பாடல்கள் நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: மூத்த மருமகளே, இது உனக்கு.
2: இதுக்கு இப்ப என்ன அவசரம்?
1: அட அம்மா சின்னவளே, இது உனக்கு. அப்புறம் இது என் பேத்திக்கு.
3: ஆனா பாட்டி, அப்போ உங்களுக்கு
4: எல்லாமே நான் பேங்க், டாக்கர், பிக்ஸட் டெபாசிட் எல்லாத்துக்கும் அவங்கள தான் நாமினி ஆக்கியிருக்கேன். நாளைக்கு நான் இல்லாதப்ப பணம் இவங்களுக்கு சுலபமா கிடைக்கும்.
1: நல்ல வார்த்தையா பேசுங்க. சும்மா
5: ஆர்பிஐ சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷாமலா. தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மேகதாது அணை விவகாரம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. இன்று மாநிலங்களவை கூடியதும் புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். இதனையடுத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் தேர்வு முறைகேடு பிரச்சினையை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் 6 முறை ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையிலும் இதே பிரச்சினையை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் 6 முறை ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இன்று மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், குறிப்பாக பெண் குழந்தைகள் கல்வி பயில்வது அதிகரித்துள்ளதாக கூறினார். பள்ளிகளின் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 13,000 மேற்பட்ட பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் செயல்பட்டு வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறினார். மேகதாது அணை விவகாரம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடக அரசு திறந்து விடாதது குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார், சட்ட வல்லுநர்கள் மற்றும் உயரதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். இன்று சென்னையில் இந்த வாணிபக் கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்ற பின்னர் அவர் இந்த ஆய்வினை மேற்கொண்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பொது விநியோக திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து அமைச்சர் விரிவாக கேட்டறிந்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மாநில அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். இன்று சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
6: 2036 வந்து விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த 1.5 trillion அச்சீவ்மெண்ட் பண்றதுதான். சோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாவட்ட தொழில் மையம் மூலமா பெனிஃபிஷியரிஸை போய் பார்த்து விசிட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்தரா அவங்களுக்கு அது தேவைப்படக்கூடிய எக்ஸ்பென்ஷனுக்காகவும் அவங்க கிட்ட அவங்களோட கிரீவன்சஸை கேட்டு ஃபர்தரா அதோட டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் செக் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம அந்த 1.5 trillion அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கும் போது மைக்ரோ லெவல இருக்கிற இண்டஸ்ட்ரீஸை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸாவோ இல்லை மீடியம் ஸ்கேலாக போகும்போதுதான் அந்த அச்சீவ்மெண்ட் வந்து நம்ம அடைய முடியும். இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 100 billion US dollar மட்டும் தான் நம்ம அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து ஒரு 450 to 500 billion அச்சீவ்மெண்ட் கொண்டு வரும்போது தான் ஏன்னா நம்மளோட கான்ட்ரிபியூஷன் வந்து GDP வந்து 30% MSME டிபார்ட்மெண்ட் வந்து மேஜர் ரோல் பிளே பண்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம MSME டிபார்ட்மெண்ட் தான். ஸோ இந்தியா லெவல செகண்ட் பிளேஸ்ல நம்ம இருக்கிறோம். ஸோ வரக்கூடிய காலங்களில் இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணி அது ஃபர்ஸ்ட் பிளேஸ் வர்றதுக்கு நம்ம அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பா முன்னெடுக்கும்.
0: திமுகவைச் சேர்ந்த விளாத்திக்குளம் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது என்று அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஆட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டும் திமுகவைச் சேர்ந்தவர்களை தாவேக அரசு கைது செய்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இது ஜனநாயக பண்புகளுக்கு எதிரானது என்றும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை வழங்க மறுக்கும் கர்நாடக அரசின் செயல் கண்டனத்திற்குரியது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உச்சநீதிமன்ற உத்தரவினை மீறி கர்நாடக அரசு இதுபோன்று செயல்படுவது ஏற்புடையதல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டம் நாளை மறுநாள் புதுதில்லியில் நடைபெறவுள்ளதாக வெளியான செய்திகளை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கூட்டத்தில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற தாவேகா அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
5: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீதிமன்றங்களில் சாட்சியம் அளிக்க ஆஜராகும்போது முறையான சீருடை அணிந்து செல்லவில்லை என்றால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினருக்கு சுற்றறிக்கை அனுப்புமாறு சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறை தலைவருக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம் திரு செந்தில்குமார் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இந்த சுற்றறிக்கையை 4 வாரங்களுக்குள் அனுப்ப வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் சார்பில் இலவச பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதாக காஞ்சிபுரத்தில் உள்ள அந்த மையத்தின் இயக்குநர் திரு உமாபதி கூறியுள்ளார். இன்று இம்மையத்தில் ஓட்டுநர் பயிற்சி முகாம் தொடக்க விழாவில் பங்கேற்ற பின்னர் எமது செய்தியாளரிடம் அவர் பேசினார்.
7: இந்த பயிற்சி மையம் கிராமப்புற பெண்கள் இளைஞர்களுக்கு இலவசமாக பயிற்சி அளிக்கப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் LMV பயிற்சி இலவசமாக வழங்கப்படுகிறது. இதில் ஆண்கள் பெண்கள் இருபாலருக்கும் சேர்த்து 30 நபர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த பயிற்சியில் அவர்களுக்கு லைசன்ஸ் எடுத்து கொடுக்கப்படுகிறது LMV வெஹிக்கிளுக்கு. அதோடு அவர்களுக்கு பேட்ச் எடுத்து கொடுத்து அவர்கள் சுயமாக தொழில் தொடங்குவதற்காக வங்கிகள் மூலமாக முத்ரா கடன், PMGP கடன் போன்ற கடன்களை அவர்களை பெற்று தொழில்களை உடனடியாக தொடங்குவதற்கு இந்த பயிற்சி மையம் முயற்சி எடுத்து செய்து கொண்டிருக்கிறது. வரும் புதன்கிழமை அன்று கைவினை கலைஞர்கள் செய்கின்ற கைவினை பயிற்சியாக பெண்களுக்கு அந்த ஆரி ஒர்க் பயிற்சி 30 நாட்கள் பயிற்சி இலவசமாக வழங்கப்பட இருக்கிறது.
0: இந்த பயிற்சியில் பங்கேற்பது தங்களுக்கு பெரிதும் பலனளிக்கும் என்று பயனாளிகள் தெரிவித்தனர்.
8: என் பேர் கனிமொழி. இந்தியன் பேங்க் மூலமா டிரைவிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதுல வந்து 30 பேர் இருக்கும். 30 பேர்ல வந்து 15 பேர் லேடிஸ் இருக்கும். ஜென்ஸ் மட்டுமே வந்து டிரைவிங் போயிட்டு அவங்க தொழில் தொடங்கலாம் அப்படின்றதுல நாங்க லேடிஸும் வந்து சுய வேலை வாய்ப்பு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கலந்துட்டு இருக்கோம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்தியன் பேங்குக்கும் நம்ம மத்திய அரசுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
9: என்னுடைய பேரு நரேஷ். இந்தியன் பேங்க்ல டிரைவிங் கிளாஸ் வந்துட்டு இருக்கேன். 1 month கோர்ஸ். டிரைவிங் லைசன்ஸ் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாம பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசுக்கும் சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப நன்றி.
0: மாவட்ட செய்திகள். தென்காசியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் இன்று தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான மருத்துவ முகாமினை ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் இன்று பார்வையிட்டார். தூத்துக்குடியில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற பனிமய மாதா பேராலய திருவிழாவை முன்னிட்டு அடுத்த மாதம் 5ஆம் தேதி அம்மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாய் நாச்சிகேத் பட்ராஜு தங்கப்பதக்கத்தையும் கார்த்திக் ரூபா சுஹாஸ் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். உலகக்கோப்பை ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டி கனடாவில் இன்று தொடங்குகிறது. இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 180க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் சார்பில் அனாஹத் சிங், ருத்ராஜ் சிங், அனிகா துபே, சான்வி கலாங்கி ஆகியோர் மகளிர் பிரிவிலும் ஆரியவீர் தேவன், யுஷா நஃபீஸ், குர்வீர் சிங், பூரவ் ரம்பியா ஆகியோர் ஆடவர் பிரிவிலும் இப்போட்டியில் பங்கேற்கின்றனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி சீனாவின் ஹாங்ஷுவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் மனுபாக்கர், இளவேனில் வாலறிவன் உட்பட 36 பேர் இதில் பங்கேற்கின்றனர். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டி மஸ்கட்டில் இன்று தொடங்கியது. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி 2வது இடத்தில் உள்ளார். உலன்பட்டார் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் 1வது தகுதிச் சுற்று ஆட்டங்களில் இந்தியாவின் ஷர்தக் ஆர்யா மற்றும் யஷாந்த் மாலிக் வெற்றி பெற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மேகதாது அணை விவகாரம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
10: ஆகாஷ்வாணி நேரம் 6:40. மனதில் இன்றவையில் ஜானி படத்திலிருந்து எஸ் ஜானகி குரலில் ஒலிக்கிறது பாடல்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ் அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. வெட்டத கமலு படகுமொழி பாடல்கள்.
2: வணக்கம் நேர்களே, வெட்டத கமலு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். திக்கற்றோர்க்கு தெய்வமே துணை என்று ஒரு பழமொழி உண்டு. அதனுடைய பொருள், எல்லா வகையான கஷ்டங்களை அனுபவித்து செல்ல இடமின்றி சொல்ல ஆளின்றி வாழ்க்கையின் விளிம்பில் இருப்பவருக்கு சொல்லவும் கேட்கவும் தீர்க்கவும் தெய்வம்தானே துணையாக இருக்க வேண்டும். அதை வலியுறுத்தும் ஒரு பாடல் எத்தையம்மன் வழிபாட்டு பாடலாக அமைந்துள்ளது. 16 வகை செல்வங்களும் எனக்கு வேண்டாம், உலகிலுள்ள அனைத்து சுகங்களும் எனக்கு வேண்டாம், நான் ஊர் மெச்ச உலகம் மெச்ச வாழ வேண்டும் என்ற அவசியமும் இல்லை, உன்னுடைய துணை மட்டுமே போதும் என்று கூறுவதாக அமைகிறது இந்த பாடல்.

பெட்டக கமலு நிகழ்ச்சியின் இரண்டாவது பாடல். இயற்கையின் வாழ்வியல் நீதிகளில் காதலும் காதல் சார்ந்த வாழ்வும் ஒரு முக்கிய இடம் பெறுகிறது. தனக்கு பிடித்த மணமகள் வேண்டும் என்று ஆணும், தன் மனதை புரிந்து கொண்ட மணமகன் வேண்டும் என்று பெண்ணும் நினைப்பது இயற்கையின் ஒரு விதிதானே. அப்படி மனதிற்கு பிடித்த ஜோடி அமைந்துவிட்டால் வாழ்வே அழகாகும் இல்லையா? அதை எடுத்து கூறும் ஒரு பாடல்.

இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு பாடல். காதல் எல்லோருக்கும் இயல்பாக தோன்றும் ஒன்று. ஆனால் அந்த காதல் எவ்வளவு பேருக்கு அவர்கள் நினைத்த வண்ணம் திருமண பந்தத்தில் முடிகிறது என்பது ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். காதல் தோல்வி பற்றியும் அது தரும் வலியை பற்றியும் நிறைய விஷயங்கள், நிறைய கதைகள் நாம் கேள்விப்பட்டிருப்போம், நாமே சந்தித்திருப்போம். மற்ற விஷயங்கள் தராத வலியை காதலின் பிரிவு தருவது ஏன்? காதல் என்பது உணர்வு சார்ந்த ஒரு விஷயம். காதலித்த நாட்களில் ஒரு வாழ்க்கையை தான் ஆணும் பெண்ணும் வாழ்கிறார்கள். அந்த வாழ்க்கை அவர்களிடமிருந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக, ஏதோ ஒரு தருணத்தில் வலுக்கட்டாயமாக பறிக்கப்படும் பொழுது ஏற்படும் வழிதான் காதலின் வழி. யாதுமாகி நின்றவர்கள் எல்லாம் யாரோவாகி போவது வழியின் உச்சம்தானே. இதோ பாடல் உங்களுக்காக.

0: இன்றைய பெட்ட தகமுள்ள நிகழ்ச்சியில் நாம் தொகுத்து வழங்கிய பாடல்கள் உங்கள் மனதிற்கு பிடித்தமானவையாக இருந்திருக்கும். மீண்டும் இதே போன்றொரு பெட்ட தகமுள்ள நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் நேர்களே. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை பெட்டத கமலு வடுகுமொழி பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஆர். பிரதாப், நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.
2: ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 7:01. தொடர்ந்து கேட்கலாம் திரைகானம்.

திரையானத்தில் பெரிய வீட்டு பண்ணக்காரன் பட பாடலை தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருக்கிறது பூமணி படத்திற்காக. இந்த பாடலோடு திரைகானம் நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது.

0: ஆகாஷ்வாணி. திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் அனுராதா அவர்கள்.
1: திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏலகிரி மலையில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை இணைந்து நடத்திய ஏலகிரி கோடை விழா மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை மாநில வனத்துறை அமைச்சர் ரஞ்சித்குமார் பங்கேற்று தொடங்கி வைத்தார். கோடை விழாவில் வேளாண்மை பொறியியல் துறை, தோட்டக்கலைத்துறை, சுற்றுலாத்துறை, மாவட்ட வனத்துறை, செய்தி மக்கள் தொடர்பு துறை, மகளிர் திட்டம், மாவட்ட தொழில் மையம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சி அரங்குகளை அமைச்சர் திறந்து வைத்து பார்வையிட்டார். 2 நாட்கள் நடைபெற்ற இந்த கோடை விழாவில் கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் நடைபெற்ற நாய்கள் கண்காட்சி பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் கவனத்தை வெகுவாக கவர்ந்தது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தின் கலை, கலாச்சாரம் மற்றும் இலக்கியம் தொடர்பான திறனை உயர்த்தும் நோக்கில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய மேம்பாட்டு சங்கம் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் 11 சிறந்த எழுத்தாளர்களின் படைப்புகளை தெரிவு செய்து அவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. ஆதி திராவிடர், பழங்குடியினர், மதம் மாறிய ஆதி திராவிடர் இனத்தை சார்ந்த 9 எழுத்தாளர்களும், ஆதி திராவிடர் பழங்குடியினர் பிரச்சினைகளை பற்றி எழுதும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் அல்லாத எழுத்தர் இருவரும் தேர்ந்தெடுக்கப்படுவர். எழுத்தாளர்களுக்கு வயது வரம்பு இல்லை. குறைந்தபட்சம் 90 பக்கங்களுக்கு குறையாமல் இருக்க வேண்டும். ஏற்கனவே வெளியிடப்பட்ட படைப்புகளை கொண்டு விண்ணப்பித்தல் கூடாது உள்ளிட்ட குறிப்பிட்ட சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம். இதற்கான விண்ணப்பங்களை திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக முதல் தளம் டி பிளாக்கில் உள்ள மாவட்ட ஆதி திராவிடர் நல அலுவலகத்தில் வேலை நாட்களில் பெற்றுக் கொள்ளலாம். விண்ணப்பதாரர்கள் தங்களது படைப்பினை 2 நகல்கள் மற்றும் டிஜிட்டல் முறையிலும் உரிய படிவத்தில் பூர்த்தி செய்து வரும் ஆகஸ்ட் மாதம் 14 நாள் மாலை 5 மணிக்குள் ஆதி திராவிடர் நல அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் விவசாயிகளுக்கான குறை தீர்வு நாள் முகாம் ஜூலை 24 வெள்ளிக்கிழமை அன்று மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் விவசாயிகளிடமிருந்து குறைகளை நேரடியாக கேட்டறிந்து தீர்வுக்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்திற்குட்பட்ட விவசாயிகள் அனைவரும் ஜூலை 24 அன்று விவசாயிகள் குறை தீர்வு நாள் கூட்டத்தில் பங்கு பெற்று பயனடையுமாறு மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் மற்றும் நாற்றம்பள்ளி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் பல்வேறு தொழில் பிரிவுகளில் பயிற்சி பெற 8ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். 40 வயதிற்கு உட்பட்ட ஆண்களும் பெண்கள் வயது வரமின்றி தொழில் பிரிவுகளில் பயிற்சி பெற விண்ணப்பிக்கலாம். இப்பயிற்சிகளுக்கு பயிற்சி கட்டணம் இல்லை. உதவித்தொகை மாதம் ₹750 வழங்கப்படும். மேலும் விலையில்லா மிதிவண்டி, பாடப்புத்தகம், சீருடை, காலணிகள், வரைபட கருவிகள், இலவச பேருந்து சீட்டு ஆகியன வழங்கப்படும். வாணியம்பாடி மற்றும் நாற்றம்பள்ளி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையங்களில் அமைக்கப்பட்டுள்ள நேரடி சேர்க்கை உதவி மையங்களிலோ அல்லது இணையதளம் வாயிலாகவோ விண்ணப்பிக்க ஜூலை 31 வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு குடும்ப நல செயலகம் சார்பில் மக்கள் தொகை பெருக்கத்தின் விளைவுகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் 100 கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருந்து மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இப்பேரணியில் மக்கள் தொகை கட்டுப்பாடு, குடும்ப நலத்தின் அவசியம், குழந்தைகளுக்கு இடையிலான போதிய இடைவெளி, தாய் சேய் நலன் மற்றும் வளமான எதிர்காலத்திற்கான திட்டமிடல் குறித்த பல்வேறு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி கல்லூரி மாணவ மாணவிகள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திடும் வகையில் ஊர்வலமாக சென்றனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் முன்னாள் படைவீரர் நலத்துறையின் சார்பில் படைவீரர்கள், முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கான சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மற்றும் சுய தொழில் வேலைவாய்ப்பு கருத்தரங்கம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முன்னாள் படைவீரர்கள் மற்றும் சார்ந்தோர்களிடமிருந்து பட்டா திருத்தம், நில அபகரிப்பு, சாதி சான்று, பழங்குடியினர் சான்று, பட்டா மாறுதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக 13 மனுக்களை மாவட்ட ஆட்சியர் பெற்றுக் கொண்டார். பெறப்பட்ட மனுக்களை துறை சார்ந்த அலுவலர்களிடம் வழங்கி மனுக்கள் மீது உரிய விசாரணை மேற்கொண்டு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள அறிவுறுத்தினார். பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் திருப்பத்தூர் மாவட்ட விவசாயிகள் தாங்கள் கடன் பெற்ற வங்கிகளிலும் மற்றும் கடன் பெறாத விவசாயிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவோ அல்லது பொது சேவை மையங்கள் மூலமாகவோ பயிர் காப்பீடு செய்ய பதிவு செய்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.
0: திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் அனுராதா அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். மால்டோவாவுடனான நல்லுறவு வலுப்படுத்தப்படும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தின் மாண்பை காக்கும் வகையில் உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டிருக்கிறார். எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை திட்டம் உரிய ஆய்வுகளுக்கு பின் படிப்படியாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் மழை வெள்ளத்தால் 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லிந்தோய் சான்பம் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மால்டோவாவுடனான நல்லுறவு வலுப்படுத்தப்படும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக மால்டோவா சென்றுள்ள அவர் அந்நாட்டு அதிபர் திருமதி மயா சந்துவுடன் நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். இந்திய குடியரசுத் தலைவர் மால்டோவாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்வது இதுவே முதல் முறை என அவர் குறிப்பிட்டார். வர்த்தகத்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதென இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவில் பொருளாதார ஒத்துழைப்பு முக்கிய பங்கு வகித்து வருவதாகவும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். இதனைத் தொடர்ந்து இந்தியா மால்டோவா வர்த்தக அமைப்பு கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். மால்டோவாவில் உள்ள தொழில் நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு இந்த கூட்டத்தில் அழைப்பு விடுத்தார். நாடாளுமன்றத்தின் மாண்பை காக்கும் வகையில் உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியதை அடுத்து மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர் அமளி காரணமாக அவை நடத்திய திரௌபதி முர்மு இந்த கூட்டத்தில் அழைப்பு விடுத்தார். நாடாளுமன்றத்தின் மாண்பை காக்கும் வகையில் உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியதை அடுத்து மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர் அமளி காரணமாக அவை

0: வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் குறித்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு அப்துல்லா பின் தோக் அல் மாரியுடன் விவாதித்ததாக சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியிருக்கிறார். இன்று புதுதில்லியில் நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பராமரிப்பு பழுதுபார்ப்பில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுக்களில் இடம்பெற்றதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு கூறியிருக்கிறார். தில்லியில் போராட்டம் நடத்தி வருபவர்களின் பிரதிநிதிகளுடன் மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா பேச்சு நடத்தினார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இன்று காலை மணி 11:50 முதல் இந்த பேச்சுக்கள் நடைபெற்றதாக கூறினார். தங்களது கோரிக்கைகள் தொடர்பான மனுவினை மாலை 4 அளவில் அவர்கள் தம்மிடம் சமர்ப்பித்ததாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். போராட்டக்காரர்கள் தங்களது போராட்டத்தை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டார். தில்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட திரு அபிஜித் திப்கே கைது செய்யப்பட்டதாக வெளியான தகவல்கள் தவறானவை என காவல்துறை தெளிவுபடுத்தியுள்ளது. இதற்கிடையே சமூக வலைதளங்களில் அவர் கைது செய்யப்பட்டதாக வெளியான தகவல்களை அடுத்து தில்லி காவல்துறை இந்த விளக்கத்தை அளித்திருக்கிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை திட்டம் உரிய ஆய்வுகளுக்கு பின் படிப்படியாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியிருக்கிறார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட ஆலோசனை மற்றும் ஆய்வுகளின் விவரங்களை பட்டியலிட்டார். இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு 166,000 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் வெளியான அச்சங்கள் குறித்து உரிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு சுரேஷ் கோபி கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: செய்திகளை தொடர்வது ஷாம்லா. உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சிகள் பிரிவினை அரசியலில் ஈடுபடுவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று பாரபங்கியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். முந்தைய காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி அரசுகள் வளர்ச்சியில் கவனம் செலுத்தவில்லை என்றும் அவர் குறை கூறினார். பிஜேபி அரசு பொறுப்பேற்ற பின்னர்தான் உத்தரப்பிரதேசத்தின் வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டதாகவும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். மத்தியப்பிரதேச சட்டப்பேரவையில் பொது சிவில் சட்ட மசோதா இன்று தாக்கல் செய்யப்பட்டது. உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கௌதம் டெத்வால் எதிர்க்கட்சியினரின் பலத்த எதிர்ப்பிற்கிடையே இந்த மசோதாவை தாக்கல் செய்தார். இந்த மசோதாவோடு இதர 13 மசோதாக்களும் தாக்கல் செய்யப்பட்டன. திரிபுரா காவல்துறை தலைவர் திரு அனுராக் தமது அலுவலகத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்தார். அவரது உடல் உடற்கூராய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். லடாக்கில் 2 பாலத்திட்டப் பணிகளுக்கு துணைநிலை ஆளுநர் திரு வி கே சக்சேனா இன்று அடிக்கல் நாட்டினார். நுப்ரா மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் இத்திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியதாக லடாக் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிறப்பு மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சியாச்சென் ஆற்றின் குறுக்கே கட்டப்படவுள்ள இந்த மேம்பாலங்கள் மூலம் சுமூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப் பகுதிகளுக்கான பயண நேரம் குறையும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிக்கிமில் கட்டுமானப் பணி நடைபெற்று வந்த சுரங்கம் இடிந்து விழுந்ததில் தொழிலாளர்கள் பலர் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கியிருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. நாஞ்சி மாவட்டத்திற்கு உட்பட்ட சமர்தங்கில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்புப் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். பிரிட்டன் பிரதமராக திரு ஆண்டி பான்ஹம் இன்று பதவியேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய அவர் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு தமது அரசு உயர் முன்னுரிமை அளிக்கும் என்று கூறினார். சிங்கப்பூர் அமைச்சர் திரு ஃபைஷல் இப்ராஹிம் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பெண் ஒருவருடன் இணையம் வாயிலாக நடத்திய உரையாடல் குறித்து வெளியான தகவலை அடுத்து அவர் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் சீனாவைச் சேர்ந்த 3 பேர் உட்பட 10 பேர் உயிரிழந்தனர். மாஸ்கோவை குறிவைத்து இந்த ட்ரோன் தாக்குதலை யுக்ரைன் நடத்தியதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானில் மழை வெள்ளத்தால் 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். கைபர் பக்தா

0: கக்வா மாகாணத்திற்கு உட்பட்ட பகுதியில் பெய்த கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லிந்தோய் சனம்பம் தங்கப்பதக்கம் வென்றார். ஜோர்டனின் அம்மானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 63 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளி 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தினி தேசிங்கு வெள்ளிப்பதக்கம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 100 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் குஷாக்ரா ஹூஜா சதமடித்தார். கொழும்பில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்பிற்கு 253 ரன் எடுத்துள்ளது. குஷாக்ரா ஹூஜா 103 ரன்னுடனும் மனால் சௌஹான் 55 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டி கனடாவில் இன்று தொடங்குகிறது. இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 180க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் சார்பில் அனாஹத் சிங், ருத்ரா சிங், அனிகா துபே, சான்வி கலாங்கி ஆகியோர் மகளிர் பிரிவிலும், ஆரியவீர் தேவன், யுஷா நபீஸ், குர்வீர் சிங், பூரவ் ரம்பியா ஆகியோர் ஆடவர் பிரிவிலும் இப்போட்டியில் பங்கேற்கின்றனர். ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாய் நாச்சிகேத் பட்ராஜு தங்கப்பதக்கத்தையும் கார்த்திக் ரூபா சுஹாஸ் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி சீனாவின் ஹாங்ஷுவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் மனுபாக்கர், இளவேனில் வாலறிவன் உட்பட 36 பேர் இதில் பங்கேற்கின்றனர். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கிப் போட்டி மஸ்கட்டில் இன்று தொடங்கியது. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி 2வது இடத்தில் உள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மால்டோவாவுடனான நல்லுறவு வலுப்படுத்தப்படும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தின் மாண்பை காக்கும் வகையில் உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என்று மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை திட்டம் உரிய ஆய்வுகளுக்கு பின் படிப்படியாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் மழை வெள்ளத்தால் 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லிந்தோய் சனம்பம் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
4: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
5: PM जय अब गरीबों की जय बन गई है।

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள வானிலை முன் அறிவிப்பு. வரும் நாட்களில் பொதுவாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த இரு தினங்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 18 முதல் 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 10 முதல் 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90 முதல் 100 சதவீதமாகவும் மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70 முதல் 80 சதவீதமாகவும் இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 8 முதல் 10 கிலோமீட்டர் அளவிற்கு வீசக்கூடும். வானிலை சார்ந்த விவசாயம் மீதான சாத்தியமான விளைவுகள், அதற்குண்டான ஆலோசனைகள், போதிய வடிகால் வசதி வழங்குதல் மற்றும் உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். கேரட் பயிரில் துருவி மேலாண்மைக்கு விதைத்த 45-50 நாட்களில் 1 ஏக்கருக்கு 4 கிலோ குளோரோட்டனில் லிப்ரோல் என்ற கிருணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். முட்டையோசு பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த கேப்பராக்சி குளோரைடு 2.5 கிராம் என்ற அளவில் இலைவழி மூலம் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். தோட்டக்கலை பயிர்களான கேரட்டில் நூற்புழு மேலாண்மைக்கு நடவு செய்யும் போது ஹெக்டருக்கு 1 டன் வேப்பம் புண்ணாக்கு மண்ணில் இடவும். கடுகு செடிகளை உயிரி புகையாக்குதல் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு 1 ஹெக்டருக்கு 250 கிலோ இடுதல். பர்பியோ ரிலோசியம் லிலாசினம் 5 கிலோ ஹெக்டருக்கு என்ற அளவில் இட வேண்டும். பீட்ரூட் பயிரில் செர்கோஸ்போரா இலைப்புள்ளியை நிர்வகிக்க பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும். பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். கேப்பராக்சி குளோரைடு 0.3%, 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். நேர்கள் இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: நிலையத்தில் நேரம் 7:30.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி FM 101.8. தோட்டமும் தொழிலும்.

0: இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் பூண்டு சாகுபடி குறித்த நேர்முகம், கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியின் துவக்கமாக பூண்டு சாகுபடி குறித்து புதுமந்து பகுதியைச் சேர்ந்த விவசாயி மகேஸ்வரி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடியவர் ஆர் பிரதாப்.
1: வணக்கங்க.
2: வணக்கம்.
1: நிகழ்ச்சியில முதல்ல உங்களுடைய அறிமுகத்தோட இந்த நிகழ்ச்சியை தொடங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல்ல உங்களை பத்தி சொல்லுங்களேன்.
2: என் பேர் மகேஸ்வரி உதயகுமார். நாங்க வந்துட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம், காடும் போட்டுட்டு இருக்கிறோம். இப்ப கவரட்டில எங்க சொந்த காடு கந்தயத்துக்கு பிடிச்சி நாங்க காடு போட்டுட்டு இருக்கோம். நாங்க இப்போ சொந்த வேலை இருக்கும் போது சொந்த வேலை செய்வோம். சொந்த வேலை முடிஞ்சவனா நாங்க வெளியே பக்கம் போய் வேலை செய்வோம்.
1: ஒரு விவசாய தொழிலாளராகவும் இருக்கீங்க, விவசாயமும் செய்யறீங்க இல்லைங்களா? விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை பரப்பளவுல விவசாயம் பண்றீங்க?
2: நாங்க வந்து 1 ஏக்கரை பண்ணிட்டு இருக்கோம்.
1: தோட்டம் கந்தயத்துக்கு தான் வாங்கிருக்கீங்க?
2: கந்தயத்துக்கு தான் வாங்கிருக்கோம்.
1: உங்க தோட்டத்தை பத்தி சொல்லுங்களேன், மட்ட காடுங்களா இல்ல வந்து மேட்டாங்காடுங்களா?
2: பேடு பேடானாக்கா அப்போ மட்டை கை தான்.
1: மலைக்கு மேலங்களா கீழே?
2: கீழே
1: ஆடபூமி.
2: ஆடபூமி தண்ணி வர பகுதி.

0: இப்போ உங்கள் பகுதியில் இப்போ நம்ம லீஸுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா பொதுவாக என்ன பண்ணுவோன்னா, நம்ம தோட்டத்தை வந்து ஒவ்வொரு பருவமும் கண்ணும் கருத்துமா செய்வோம். ஒரு பருவம் கூட நமக்கு வீணாக போகக்கூடாது அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா. அந்த வகையில் நீங்கள் ஒரு வருஷம் எடுத்து, ஒரு ஜனவரியிலேருந்து ஒரு டிசம்பர் வரைக்குமே அந்த மாதிரி எடுத்தாலும் ஓகே, இல்லை ஏப்ரல்லேருந்து அடுத்த வருஷம் மார்ச் வரைக்குமே ஒரு வருஷம் அப்படின்னு நம்ம எடுத்தாலுமே, என்னென்ன வகையான பயிர்கள் சாகுபடி செய்வீங்க, எத்தனை போகம் பயிர் சாகுபடி செய்வீங்க?
1: மூணு போகம் போடுவோங்க. ஃபர்ஸ்ட் ஜனவரி பிப்ரவரி மாதத்துலேருந்து காடு கிளீன் பண்ணி டிராக்டர் விட்டு அது உழவு பண்ணி அதுக்கு மேலே வந்துட்டு எருவெல்லாம் போட்டு அது கிளீன் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து தண்ணி பாய்ச்சிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு விதை போடுறதா இருந்தாலும் விதை போட்டு நாங்கள் சாகுபடி பண்ணுவோம்.
0: பணி முடிஞ்ச உடனேயே உங்களுடைய சாகுபடி வேலையை தொடங்கிடுறீங்க?
1: ஆமா கண்டிப்பா.
0: அடுத்து எந்த போகம் ஸ்டார்ட் ஆகும்?
1: இப்ப வந்து மார்ச் மாசம் ஸ்டார்ட் பண்ணோம்னாக்கா ஜூலை முடிஞ்சிடும்
0: ஆடிப்பட்டம்.
1: அதுக்கப்புறம் வந்துட்டு ஆடிப்பட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோங்க.
0: சரிங்க. அதுக்கப்புறம் கடை போகும்.
1: ஆமா.
0: சோ ஒரு மூணு போகம் டைப்பிக்கலா நீங்க விவசாயம் பண்றீங்க இல்லைங்களா. நம்ம இந்த மூணு போகத்திலயே வந்து பருவத்திற்கு ஏற்ற பயிர்கள் அப்படின்னு இருக்கு. இப்போ முதல் போகத்துல இந்த பயிர்கள்லாம் பண்ணா நமக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்னா நம்ம அதுலதான் போவோம். மாற்று பயிர்கள் வந்து நம்ம பண்ண மாட்டோம் சரிங்களா. அப்படி முதல் போகத்துல பண்ற பயிர்கள்ல ரொம்பவும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கற ஒரு பயிர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளப்பூண்டு சொல்லு. உங்க பகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம வெள்ளப்பூண்டு எப்படி, நீங்க சாகுபடி முறைகள்ல என்ன விஷயங்கள் கையாளுறீங்க, அதை பத்தி நம்ம பேசலாம்.
1: இப்ப பூண்டுன்னு எடுத்துக்கிட்டாக்கா, இப்ப பூண்டு வந்து நாங்களே வந்துட்டு பயிர்லாம் ரெடி பண்ணிக்கிறோம் சார். நாங்க வந்துட்டு வெளியே வந்து வாங்குறதுலாம் இல்ல. பூண்டை எடுத்து நல்லா காய வச்சு அது வந்து ஃபர்ஸ்ட் இப்பெல்லாம் வந்து என்ன செய்யறாங்க, மிஷின்ல கொடுத்து உடைச்சிடுறாங்க. நாங்க அப்படி செய்யறது இல்ல. மிஷின்ல கொடுத்து உடைச்சாக்கா அது பல்லு பல்லா ஆகி அது வந்து கெட்டு போயிருது பூண்டு. அதனால வேண்டி நாங்க கையிலயே காய வச்சு கையிலயே உடைச்சு அதை வச்சு ஆற வச்சு நாங்க போடக்குள்ள வந்துட்டு மண்ணு எல்லாம் பதம் பண்ணி ரெடியா வச்சுட்டு,
0: அதாவது எல்லாருமே பண்ற ட்ரெடிஷன் மெத்தட் தான். நம்ம பூண்டு நல்ல தரமான விதைகளா நம்ம வெளியில இருந்து வாங்கினாலும் சரி, இல்ல நம்ம ரெண்டாவது போகத்துல இருக்கிற விதைகள், அதாவது கடை போகத்துல இருக்கிற விதைகள் எடுத்து நம்ம தேர்வு பண்ணி வச்சாலும் சரி, நல்ல தரமான பூண்டு விதைகள் தான் நம்ம தேர்வு பண்ணுவோம் இல்லைங்களா. இந்த முறையில உங்க பகுதியை பொறுத்த வரைக்கும் எந்த முறை வந்து அதிகமா பயன்படுத்துறீங்க? இன்னைக்கு வந்து பூண்டோட ரேட்டு வந்து ஒரு 300 ரூபாய்க்கு மேலே தான் விற்குது இந்த வருஷம். ஓகே, பூண்டோட ரேட்டை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் பார்த்தீங்கன்னா டாப்பே 300 ரூபா தான், அது கீழே தான் 150, 200 இந்த மாதிரி தான் போச்சு இல்லைங்களா. அப்போ நம்ம பூண்டு விதை பண்றோம் அப்படிங்கிறது ரெண்டு விஷயத்தை பொறுத்து அமையும். ஒன்று, நமக்கு வந்து எவ்வளோ நிலத்தில் நம்ம பூண்டு போடுறோம் அப்படிங்கிறத பொறுத்து அமையும். ரெண்டாவது, பூண்டு விதை வந்து என்ன ரேட்டில் நமக்கு கிடைக்குது அதை பார்த்து நம்ம முடிவு பண்ணுவோம். ஒரு 1/2 ஏக்கரில் போடலாம், நம்ம ஒரு 3/4 ஏக்கரில் போடலாம், இந்த மாதிரி பண்ணுவோம். எதுக்காக இப்படி நான் உங்ககிட்ட இந்த கேள்வி முன் வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூண்டோட விதை இப்போ ஒரு 200 ரூபா அப்படின்னா 1 ஏக்கரில் போடுறதுல எந்த பிரச்சனையும் நமக்கு கிடையாது. இதே ஒரு 300 ரூபா, 350 ரூபா கொடுத்து விதை வாங்கணும் அப்படிங்கிற நம்ம அதுலேயே யோசிப்போம். நம்ம இவ்வளோ விதை கொடுத்து வாங்குறோமே, மற்ற செலவெல்லாம் இருக்குமே, இதை தாண்டி நம்ம எப்படி
1: கொடுக்கணும்?
0: ஆமாங்க. ஸோ அது எப்படி நீங்க பிளான் பண்றீங்க, அதாவது விதைப்பு வந்து நீங்க எப்படி பிளான் பண்றீங்கன்னு கேட்கறேன். 1/2 ஏக்கரில் போடலாம் அப்படிங்கிறது
1: அப்படி வந்துனாக்கா, இப்போ நாங்கள் 1 ஏக்கரை போடுறோனாக்கா ஒரு 2 மூட்டை காடு 3 மூட்டை காடு வந்துட்டு பூண்டு போடலான்னு நாங்கள் பிளான் பண்ணி வச்சிருவோம். வச்ச பிறகு அப்புறமேட்டு விதையை வந்துட்டு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்குவோம் சார். ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே மண்ணெல்லாம் பதம் பண்ணி எருவு போட்டு அதுக்கு ஈரம் பதம் பண்ணி அதுக்கு மேலே பேடு மாதிரி பண்ணி அதுக்கு மேலே சால் அடித்து அதுக்கு மேலே பூண்டு ஊனி வைக்குவோம்.
0: நீங்க உங்க சொந்த விதையை பயன்படுத்துறதா சொல்லிருக்கீங்க இல்லைங்களா. இப்போ சொந்த விதை அப்படிங்கறது நம்ம ஃபர்ஸ்டே பண்ண தோட்டமா இருந்துச்சு அப்படின்னா,
1: இப்போ 1 ஏக்கர் நாங்க வச்சிருக்கிறோம்னாக்கா இப்ப 2 மூட்டை காடு இல்ல 3 மூட்டை காட்டுக்கு இவ்வளவு விதைன்னு சொல்லிட்டு நாங்க எடுத்து வச்சிருவோம்ப்பா. எடுத்து வச்சு அது எப்படி நம்ம பிரிக்கணுமோ அந்த மாதிரி காய வச்சு எடுத்து நாங்க தனியா வச்சிருவோம். மீதி இருக்கிறத வந்துட்டு நாங்க வித்துருவோம்.
0: இப்ப நம்ம கிரேடு பிரிக்கும் போதே பார்த்தோம் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ராசி தான்.
1: ஆமா, பெரிய பல்லு
0: ராசி தான் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் இடராசி, அதுக்கப்புறம் பொடி, அப்படிதான் நம்ம போவோம். நீங்க என்ன சொல்லிருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய சொந்த விதையை பயன்படுத்துறதா நீங்க சொல்லிருக்கீங்க இல்லைங்களா. இப்போ சொந்த விதை அப்படிங்கிறது நம்ம கையில எவ்வளவு இருக்கோ அதை பொறுத்துதான் நம்மளுடைய சாகுபடி செய்யற பரப்பளவும் வந்து முடிவு செய்யப்படும்.
1: கண்டிப்பா.
0: இல்ல, எனக்கு முழு தோட்டமும் நான் பூண்டுதான் போட போறேன் அப்படின்னீங்கன்னா வெளியில இருந்து விதைய வாங்கணும். இது வந்து நீங்க எப்படி முடிவு பண்றீங்கன்னு மாதிரி கேக்குறேன்.
1: இப்போ நம்ம காட்டுல போட்டோம்னாக்கா அது வெள்ளாம வந்து எப்படி வருதுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குவோம்ப்பா. ஃபர்ஸ்ட் பாத்துட்டு அது எப்படி அதிகமா வெள்ளாம வந்துச்சுனாக்கா அந்த விதைய நாங்க எடுத்து வச்சிருவோம். விற்க மாட்டோம், எடுத்து வச்சிருவோம். எடுத்து வச்சுட்டு அடுத்த போகத்துக்கு வந்துட்டு இப்ப 2 மூட்டை காடு போடுறோம்னாக்கா அடுத்தது வந்து 4 மூட்டை காடு போடலாம் இந்த விதைய வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பிளான் பண்ணி நாங்க செய்வோம்ப்பா.
0: சரி, ஓகேங்க. இப்போ எத்தனை பரப்பளவுல நீங்க சாகுபடி செஞ்சு?
1: இப்ப வந்து 2 மூட்டை காடு போட்டுருக்கோம்.
0: பூண்டு வந்து 2 மூட்டை தான் போட்டிருக்கீங்க இல்லைங்களா, அதுவும் உங்க சொந்த விதையை வச்சுதான்?
1: ஆமா ஆமா.
0: சரிங்க. இப்போ பூண்டு சாகுபடி அப்படிங்கறது ஓரிரு நாட்கள்ல வந்து அந்த சாகுபடியை நம்ம மேற்கொள்ள முடியாது. ஒரு திட்டமிடல் நமக்கு வேணும். முதல்ல தோட்டம் சமன்படுத்துதல் ஆரம்பிக்கிறது, அது ஒரு திட்டமிடல் இருக்கணும். அதே நேரத்துல இன்னொரு திட்டமிடல் என்னன்னா, இந்த விதைய உடச்சி காய வச்சு கரெக்டா பதம் பண்ணி வைக்கணும். அதுவும் அந்த மலப்பு அப்படிங்கறது முக்கால் மலப்பு வந்திருக்கணும். அப்பதான் நம்ம பூண்ட சாகுபடி பண்ணவே முடியும். சரிங்களா, இந்த திட்டமிடல் வந்து எப்படி பண்றீங்க?
1: நாங்க காய வச்சு எடுத்து வச்சிருவோம்ப்பா. எடுத்து வச்ச பிறகு நம்ம மண்ணில் வந்து ரெடி பண்ணி வச்சுருவோம். டிராக்டர் விட்டு எருவெல்லாம் போட்டு நீர் பாய்ச்சி எல்லாம் ரெடி பண்ணி நாங்கள் வச்சுருவோம். வச்ச பிறகு இத்தனை நாளுக்குள்ளே வந்து இந்த பயிர் உடைச்சாக்கா வரும்ன்றது வந்து நம்மளுக்கு தெரியும். அப்போ வந்து என்ன செய்வோம், அதுக்கு முன்னால் நாங்கள் வந்து உடைச்சி எடுத்து வெறும் தரையிலேயே போட்டுருவோம்ப்பா, சிமெண்ட்டு தரையில் போட்டுருவோம். போட்டு பிரிக்கி கிளீன் பண்ணி நாங்கள் ரதம் பிரித்து நாங்கள் வச்சிட்டோம்னாக்கா அது வந்துட்டு இத்தனை நாளுக்குள்ளேயே ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிரித்து பார்ப்போம். அந்த பூண்டை உடைச்சி பார்த்தாலுமே கால் பாகம் அரைபாகம் முக்கால் பாகம் அப்படி வரும்போது நாங்கள் என்ன செய்வோம், முக்கால் பாகம் வரக்குள்ள நிலத்தில் போட்டுருவோம் பண்ணாங்க.
0: சரி, இப்போ இதை நம்ம டைப்பிக்கலாக பண்ணுற விஷயம் தான். ஆனால் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மழை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பொய்த்து போச்சு,
1: ரொம்ப கம்மியாயிடுச்சு.
0: நமக்கு எப்பவுமே ஏப்ரல் மாதம் கடைசியாக மழை பெய்ய ஆரம்பிச்சு, ஒரு அது கோடை மழை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு வாரத்துக்கு ஒரு மழை, பத்து நாளுக்கு ஒரு மழை, அந்த மாதிரி கிடைக்கும். அந்த மழை கிடைச்சது அப்படின்னா நம்ம என்ன முடிவு பண்ணுவோம், சரி இந்த வருஷம் மழை கரெக்டாக இருக்கும், நம்ம பூண்டு போடலான்னு முடிவு பண்ணுவோம். ஆனால் இந்த வருஷம் மழை கம்மியாயிருச்சு. இதில் ரெண்டு கேசஸ் நம்ம எடுக்கலாம். ஒன்று, திட்டமிட்டபடியே பூண்டு சாகுபடி செய்கிறவங்களும் இருக்காங்க, எங்கிட்ட தண்ணிக்கான சோர்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க திட்டமிட்டபடியே சாகுபடி பண்ணிடுவாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, தண்ணி வசதி கம்மியா இருக்கு, மழையை பார்த்து போடுவோமே அப்படின்னு போடுறவங்களுக்கு விதை வந்து ரொம்ப முளைச்சு செய்யணும், வேஸ்ட்
1: ஒன்றும்
0: பண்ண முடியாது. ரெண்டாவது, அதுல இன்னொரு விஷயம் என்ன ஆகுனா, அப்படியே எல்லாமே இந்த ரப்பர் பஞ்சு மாதிரி வேஸ்ட் ஆ போய், சோ இது ரெண்டு விஷயத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணணும் இல்லைங்களா. சோ இந்த மாதிரி பாதிப்பு உங்களுக்கு இந்த வருஷம் இருந்ததுங்களா, இல்ல அதை தாண்டி நீங்க?
1: இல்லப்பா, நாங்க வச்சது கரெக்டா இருந்துச்சு. இப்ப ஒரு மூட்டை காட்டுக்குனாக்கா இவ்வளோ பூண்டு பிடிக்கும், விதை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னாக்கா அது வந்து எங்களுக்கு வந்து அந்த மாதிரி வேஸ்ட் எல்லாம் ஆகலப்பா, ஆகல. ஆயிருந்தாலும் என்ன செஞ்சிருப்போம், அது சின்ன பூண்டு கூட நாங்க வேஸ்ட் பண்ண மாட்டோம், அது ஒரு சைடு நாங்க போட்டுருவோம். போட்டுட்டு கொஞ்சம் பெருசா இருக்கு, ரதம் பிரிச்சு பிரிச்சு நம்ம போடக்குள்ள வந்துட்டு போட்டுருவோம். நாங்க போட்டாக்க எது வேஸ்ட் ஆகாதுப்பா. மழை தண்ணினாக்கா இப்ப தண்ணி வருது இல்லைங்களா, இப்ப மழை பெய்யக்குள்ள வந்துட்டு கிணத்துல ரொப்பி வச்சுக்குவோம். நாங்க வச்சுட்டு தேவையான அப்பம் மட்டும் நாங்க அடிப்போம், அப்ப தேவையில்லன்னு போது தண்ணி வந்து சேமிச்சு நாங்க வச்சுக்குவோம். நாங்க
0: சரிங்க, உங்களுக்கான தண்ணி வசதி கிணறு இந்த மாதிரி இருக்கு?
1: இருக்கு, இருக்குப்பா, தண்ணி இருக்கு. ஆத்துலயும் மழை பெஞ்சுனாக்க ஓடம் வரும், கிணத்துலயும் வந்து கொஞ்சம் ஊத்துல இருக்குப்பா.
0: சரிங்க, அப்ப இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பூண்டு சாப்பிடி நார்மலா இப்படி பண்ணுவோம், அதே மாதிரிதான்.
1: அது வந்து பூண்டுக்கு வந்து நிறைய தண்ணியும் தேவையில்லப்பா, ரொம்ப தண்ணி கொடுத்தாலும் வந்துட்டு வேர் பூச்சாயிரும்.
0: இல்ல, நீங்க சொல்றது நிஜம்தான். ஆனா நம்ம நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அவ்வளவுதான், அதுக்கு மேலாம் தண்ணி அடிக்காம இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா தண்ணி பாய்ச்சியா
1: கண்டிப்பா
0: அந்த ஈரம் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம பண்ணுவோம். இப்ப நம்ம தோட்டத்தையே போய் பாக்குறோம், ஈரம் இல்லாட்டி என்ன பண்ணுவோம், நமக்கு மனசுல உடனே இல்ல ஒரு தண்ணி ஓட்டிடலாமே,
1: ஒரு மருந்து அடிச்சாலும் கண்டிப்பா தண்ணி அடிக்கணும். அப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி வாடினாலும் நம்ம தண்ணி அடிக்கணும் நம்ம எதிர்பார்ப்போம்ப்பா. அப்ப வேற வெள்ளாமைக்கு இப்ப நம்ம ஒரு ஏக்கரை வச்சிட்டு இருக்கோம்னாக்கா மத்த வெள்ளாமை போட்டிருக்கோமா, மத்த வெள்ளாமை கொஞ்சம் தாங்குற மாதிரி இருந்துச்சுனாக்கா அப்ப இந்த வெள்ளாமைக்கு பூண்டுக்கு தண்ணி கண்டிப்பா தேவைன்னு போது அப்ப இந்த காட்டுக்கு நம்ம தண்ணி பாய்ச்சிருவோம்.
0: இப்போ நோய்களை பத்தி இந்த சில விஷயங்கள் நம்ம பேசுவோம். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பூண்டுல என்ன நோயினுடைய ஆதிக்கம் வந்து அதிக அளவுல இருக்கு?
1: இப்ப தண்ணி இல்லாத இருக்கிறதுக்குப்பா வந்து காஞ்சி போற மாதிரி இருக்குது. அப்ப அந்த சருகு நோய் மாதிரி வருது பாத்தீங்களா, அந்த செடி நல்லா வளர்ந்துட்டே வருது, பார்த்தாக்க காஞ்சி போன
0: மாதிரி
1: வாடி கீழே போயிருது, அது ஒரு சீக்கு. அப்புறமேட்டு வந்துட்டு பூண்டுக்கு வந்துட்டு தண்ணி இல்லாததுனால அப்படியே காஞ்சி போன மாதிரி, அந்த உள்ள இருக்கிறது ஏன் இப்படி காஞ்சி போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் புடுங்கி பார்த்தோம்னாக்கா அந்த வேருங்களுக்கெல்லாம் வந்து அந்த தண்ணி போகாதனால அப்படியே காஞ்சி போன மாதிரி கீழே விழுந்துருது. அதுக்கெல்லாம் போய் மருந்து கடையில போய் இதுக்கு என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா அவங்க கண்டிப்பா இதுக்கு தகுந்த மருந்து இதை செய்யலாம், நீங்க இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுக்குறாங்க.
0: சரிங்க, இப்ப மருந்து அடிச்சு பயிரை தேத்துறதும் அப்படிங்கறது ஒரு நல்ல விஷயம். ஆனா நமக்கான பாசனம் இருக்கும்,
1: தண்ணி கண்டிப்பா தேவைப்பா. தண்ணி
0: பாசன வசதி இல்லாம எத்தனை தண்ணி, இப்ப பாசன வசதி இல்லாம நம்ம எத்தனை மருந்து அடிச்சும் பிரயோஜனம்
1: இல்ல.
0: என்ன ஆகும், பூண்டு வளரும் போது ஒன்னா ரொம்ப பொடியா ஆயிரும், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஒண்ணுமே இருக்காது,
1: பஞ்சு மாதிரி ஆயிரும்ப்பா.
0: சரிங்களா, இதெல்லாம் பார்த்து தானே நம்ம செய்ய வேண்டியது.
1: அது ஒண்ணுப்பா, அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப மண்ணுக்கு வந்துட்டு எந்தெந்த வெள்ளாம போட்டா அந்த மண்ணுக்கு வந்து அது செட் ஆகுன்றது வந்து நம்ம ஃபர்ஸ்டே நம்ம முடிவு பண்ணி வச்சுக்குவோம். நம்ம வெள்ளாம போடக்குள்ள இப்ப கேரட்டுக்குனாக்க கேரட்டுக்கு வந்து மண்ணு வந்து பதம் பார்த்து இந்த மண்ணுக்கு வந்து இந்த கேரட் வந்து கரெக்டா வருமா வராதா, இல்ல இது வந்துட்டு ஒரு மாதிரி மெலிசா அந்த வேர்பூச்சி மாதிரி வரும். வேர்பூச்சி மாதிரி வந்துச்சுன்னா கேரட் வந்து சரியா வராது, அது வந்து சப்பி போன மாதிரி வரும். அப்ப அந்த மாதிரி எல்லாம் வரக்குள்ள இந்த மண்ணு வந்து இந்த கேரட்டுக்கு ஒத்து

0: வருமா கரெக்டா வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்லயே நம்ம பாத்துருது. பவுர் வெள்ளாம போடக்குள்ள ரெண்டாவது எடுக்கக்குள்ள இந்த மாதிரி வந்துட்டு இந்த மண்ணுக்கு வந்து இது செட் ஆகாது. அதே மாதிரி கோபி மண் ரொம்ப களி மண் மாதிரி இருந்தா கூட வந்து அழுகி போயிரும் கேரட்டுங்கலாம்.
1: கோபி மண்ல பண்ற விவசாயம் அப்படிங்கறது தனி இல்லைங்களா? அது வந்து நம்ம இப்ப நம்ம கடை போகணும்னு சொல்லுங்க, கடை போகம் தான் கோபி மண்ணுக்கு கரெக்டா இருக்கும். இந்த நீர் போகத்துல எல்லாம் வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது.
0: அந்த மாதிரி வந்து அந்த மண்ணை பார்த்து தான் நம்ம வந்துட்டு எந்தெந்த வெள்ளாமே எந்த இதுக்கு போடணும்ன்றது வந்து நம்ம முடிவு பண்ணி வச்சுக்கிறோம்ப்பா.
1: இப்ப உங்களுடைய பூண்டு போட்டு ஒரு 60 நாள் தாண்டி இருக்கும் இல்லைங்களா?
0: தாண்டிச்சுப்பா.
1: இதற்கு என்ன வகையான உரங்கள் வந்து நீங்க போடுறீங்க?
0: இப்ப வந்து ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு வரக்குள்ளப்பா முளைப்பு மேல வந்து ஒரு 30 நாள் ஆகக்குள்ள ஒரு எருவு போட்டுருவோம் நாங்க. எருவு போட்டுனாக்கா தண்ணி பாய்ச்சி, அதுவும் எப்ப மருந்து போட்டாலும் இல்ல உரம் போடுறதா இருந்தாலும் கண்டிப்பா தண்ணி போட்டு தான் நாங்க வந்து உரம் போடுவோம். போட்டுட்டு களை எடுப்போம், கச்சிரெல்லாம் வந்திருக்கும் களையெல்லாம் நாங்க எடுப்போம். எடுத்து முடிச்ச பிறகு அதுக்கு மேலத்தான் தண்ணி பாய்ச்சி எத்தனை நாலு அப்படி எப்பப்போ நம்ம உரம் குடுக்கறோமோ அப்பப்போ நாங்க தண்ணி பாய்ச்சி தப்ப உரம் குடுக்கறோம்.
1: ஒரே டைம்ல வந்துட்டு எல்லா உரத்தையும் போட்டாக்க அது தண்ணி பாய்ச்சுக்குள்ள அது வேஸ்டா தான் போகும்.
0: அந்த பயிருக்கு வந்து என்ன மாதிரியான உரம் கொடுத்தாக்க அது வந்து மண்ணு இழுத்துக்குமோ அந்த மாதிரி வந்து தான் நாங்க வந்து குடுக்கறது. ரொம்ப ஜாஸ்தி எல்லாம் வந்து நாங்க குடுக்கறது இல்லப்பா.
1: சரிங்க, இப்ப எந்த ஸ்டேஜ்ல இருக்குங்க? இல்ல இன்னொரு விஷயம்,
0: இப்ப வந்து உருண்டை கட்டி
1: ஒரு 70 நாள் தாண்டி போயாச்சு, நல்லா ஸ்ட்ரா எல்லாம் மேல
0: ஏறி இருக்குது, ஏறி இருக்குது.
1: இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரா எல்லாம் ஏறி வர்ற டைம்ல தான் நல்லா காத்து அடிக்கும்.
0: ஆமா, சாயிர மாதிரி இருக்கும்
1: பாத்துக்கணும் நம்ம.
0: ஆமா,
1: எல்லாம் கொடை சாஞ்சிச்சு அப்படின்னு ஒண்ணும் பண்ண முடியும்,
0: செய்ய முடியாது, அது பூரா வேஸ்ட் ஆயிரும்.
1: இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் காத்து அப்படிங்கறது அப்பப்போ அடிக்குது.
0: ஆமாங்க,
1: ஒரு மே மாசம் எப்படி வெயில் அடிக்குதோ அதே மாதிரிதான் இப்பவும் அடிச்சுட்டு இருக்கீங்களா? சோ இந்த பாதிப்பு உங்களுக்கு எதுவும் இல்ல இல்ல?
0: இல்ல, நம்ம வந்து கீழ் சைடு அப்போ காத்து அடிக்குதுன்னு போது கொஞ்சம் மண்ணை பார்த்து நம்ம போட்டுமானாக்கா அவ்வளவு காத்து வந்து பூண்டுக்கு அடிபடாதுப்பா. அப்போ கொஞ்சம் மட்டமான சைடு, கொஞ்சம் மேடெல்லாம் இல்லாத மட்டமான சைட்ல போட்டோம்னா நம்மளுக்கு அவ்வளோ பாதிப்பு ஏற்படாது.
1: பாதிப்பு ஒன்றும் இல்லை.
0: அப்போ கொஞ்சம் ஹைட்டா மேல் சைடு மேட் சைடுலாம் இருக்குங்க பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் கண்டிப்பா அடிபட்டுருக்கும்.
1: ஏன்னா நம்ம ஒரு 70 நாளைக்கு அப்புறம் நம்ம கண்ணு கருத்துமா பார்த்துக்கிட்டதான் அந்த 10 நாள்ல ஊறும்
0: கண்டிப்பா.
1: சரிங்களா, இப்ப நம்ம சும்மா விட்டுட்டோம் அப்படின்னா இப்ப போச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது
0: கண்டிப்பா.
1: சரிங்க, இப்போ ரேட்டை பத்தி சில விஷயங்கள் பேசணும். இப்போ ஆரம்பத்திலேயே பூண்டுக்கான ரேட் எல்லாம் கிடைக்கும் போது நமக்கு வந்து மனசுல ஒரு ஐடியா ஓடலீங்களா, இன்னொரு 10 நாள் இருக்கு 20 நாள் இருக்கு டக்குன்னு போச்சுன்னா நம்ம ஏதோ ஒரு பாக்கலாம் அப்படின்ட்டு. சோ இந்த ரேட் வந்து உங்களுக்கு மன திருப்தி கொடுக்குதுங்களா, இல்ல இது ரைஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா, இல்ல டவுன் ஆகும்னு நினைக்கிறீங்களா?
0: இப்ப வந்துட்டு விக்கிறது வந்துட்டு நிரந்தரமானது அப்படியே இருந்துச்சுனாக்கா பரவாயில்ல, எல்லாத்துக்கும் பூண்டு போட்டவங்க எல்லாத்துக்கும் சந்தோஷம் தப்பா. ஆனா இறங்கிருச்சுனாக்கா மனசு கஷ்டம்தான் ஆகும்.
1: ஏன்னா நமக்கு ஒரு 100 நாள் இல்லாம நம்ம எடுக்க முடியாது. அப்ப நம்ம ஆசைப்படலாம் வழியா நமக்கு நமக்குன்னு என்ன இருக்கோ அதுதான் நமக்கு
0: கிடைக்கும் கண்டிப்பா. நம்ம இப்ப வெள்ளாம போட்டோம்னாக்க வெள்ளாம போட்டு அதுக்கு என்ன பாதுகாப்பு பண்ணணுமோ, என்ன உரம் கொடுக்கணுமோ, என்ன மருந்து கொடுக்கணுமோ, என்ன பராமரிப்பு வேலை எல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் நம்ம செஞ்சோம்னாக்கா நம்ம கடமை அது. அடுத்தது வந்து நம்ம விற்பனைன்னு போகக்குள்ள வந்து அது வந்து நம்மளுக்கு கடவுளா குடுக்கறது தான்.
1: சரி,
0: இந்த ரேட்டு தான் நம்மளுக்கு கிடைக்கும் இருந்தா அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும்ப்பா, வேற ஒன்னும் செய்ய முடியாது. அது இல்லாத வந்துட்டு இந்த வார்த்தைகள்ல வந்துட்டு இப்ப பீம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போட்டா கூட நம்மளுக்கு வந்து அதை எடுத்து கூட நம்மளுக்கு மருந்துக்கு இதுக்கெல்லாம் வந்து சின்ன சின்ன செலவுங்களுக்கு எல்லாம் ஆயிரும். அந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணி இருக்கிறோம்.
1: இல்ல நல்ல விஷயம் தான், அதாவது நீங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து இப்போ ஊடு பயிரா போட்டு அதுல இருந்து வர ஒரு வருமானத்தை எடுத்து பண்றோம் அப்படிங்கிற நல்ல விஷயம். ரெண்டாவது இல்ல என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா நம்ம பூண்டு விதை வைக்கும் போது நம்ம மனசுல நினைச்சிருப்போம் இந்த ரேட்டு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு, கடைசியில ஹார்வெஸ்ட் எடுக்கும் போது அந்த ரேட்டுக்கு ஒரு முன்ன பின் ஒரு 10-20 ரூபா கம்மியாச்சுன்னா கூட தேத்திக்கலாம், இல்ல அதிகமா வந்துச்சா சந்தோஷம்.
0: ஆனா
1: அந்த ரேட் விற்கணும் இல்லைங்களா, இல்லாட்டி நம்ம செலவெல்லாம் தள்ளி பார்க்கும் போது நமக்கு அது ஒரு லாஸா போச்சுன்னா ரொம்ப கஷ்டமா போயிருக்கீங்களா?
0: அது நம்ம கையில இல்லையாப்பா, ரேட்டு அமையிறதுன்றது வந்து நம்ம கையில இல்லையா. இப்ப வெளிநாட்டுல இருந்து வந்து வாங்கக்குள்ள வந்து வெள்ளாம போயிருந்தா அப்ப வந்து ஒரு 10 ரூபா சேர்ந்து விக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம போடக்குள்ள வந்துட்டு அவங்க வெளியில இருந்து வந்து எடுக்காம இருந்தாங்கனாக்கா, அப்ப ஆளுங்க வராம இருந்தாக்கா அப்ப நம்ம பிரயோஜனம் இல்லைங்களா, கஷ்டப்பட்டு
1: உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கணும் அப்படிங்கறது எங்களுடைய விருப்பமாகவும் இருக்கு.
0: ரொம்ப நன்றிப்பா,
1: உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி ஒரு சிறப்பான நேர்முகம் அளித்தீங்க. பூண்டு சாகுபடியில நீங்க என்ன விஷயங்கள் எல்லாமே கையாளுறீங்க அப்படிங்கறத பத்தி உங்களுடைய சாகுபடி சிறக்க நிலையத்தின் சார்பாக வாழ்த்திட்டு விடைபெறுறோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்ப்பா எங்களுக்கு.

0: இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு நன்றி சொல்றேன்பா.
1: நேயர்கள், இதுவரை பூண்டு சாகுபடி குறித்து புதுமந்து பகுதியைச் சேர்ந்த விவசாயி மகேஸ்வரி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ஆர் பிரதாப்.
2: தொடர்வது கிராமிய பாடல்.

கிராமிய பாடல் கேட்டீர்கள். தொடர்வது தகவல் களஞ்சியம். லவங்கப்பட்டை குறித்த தகவல்கள் கேட்கலாம். இந்திய சமையலில் லவங்கப்பட்டை முக்கிய பங்கு வகிக்கிறது. லவங்கப்பட்டை மரம் 10 முதல் 15 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது. ஏற்காடு 1 SL 63 இதன் ரகங்களாகும். லவங்கப்பட்டை கடல் மட்டத்திலிருந்து சுமார் 800 முதல் 1000 மீட்டர் உயரம் வரை நன்கு வளரக்கூடியது. இப்பயிருக்கு ஆண்டுக்கு 150 முதல் 250 சென்டிமீட்டர் வரை மழையளவு தேவைப்படுகிறது. விதை வேர்க்குச்சிகள் மற்றும் பதியன்கள் மூலமாக இனவிருத்தி செய்யப்படுகிறது. ஜனவரி மாதத்தில் பூத்து ஜூன் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை பழங்கள் முதிர்ச்சி அடைகின்றன. நன்கு முதிர்ச்சியடைந்த பழங்களிலிருந்து விதைகள் பிரிக்கப்பட்டு நீரில் நன்கு கழுவிய பின்னர் உடனடியாக விதைப்பு செய்ய வேண்டும். விதைகளை மேட்டுப்பாத்திகள் அல்லது பாலித்தீன் பைகளில் 2 பங்கு மணல், 1 பங்கு மக்கிய தொழுபுரம், 1 பங்கு செம்மண் கலந்த கலவையில் விதைக்க வேண்டும். 15 முதல் 20 நாட்களில் விதைகள் முளைக்க தொடங்கும். விதைத்த 6 மாத காலம் வரை நாற்றங்காலில் நிழல் இருப்பது மிகவும் அவசியம். இம்முறையை காட்டிலும் வேர்க்குச்சிகள் மூலம் செடி உற்பத்தி செய்வது சாலச் சிறந்தது. நன்கு முற்றிய 15 சென்டிமீட்டர் நீளமுள்ள வேர்க்குச்சிகளை IAP 1500 PPM கரைசலில் நனைத்து மேட்டுப்பாத்திகளில் நிழல் அமைத்து நட்டு 60 முதல் 80% வரை செடிகளை 2 மாதங்களில் உற்பத்தி செய்யலாம். நாற்றுகளை மழைக்காலங்களில் நட வேண்டும், அதாவது ஜூன் ஜூலை மாதங்களில். 50 சென்டிமீட்டர் நீளம், அகலம் மற்றும் ஆழம் கொண்ட குழிகளை 2 மீட்டருக்கு 2 மீட்டர் இடைவெளியில் நடவிற்கு 1 மாதத்திற்கு முன்பே எடுக்க வேண்டும். குழிகளில் நன்கு மக்கிய தொழுபுரத்தை வளமான மேல் மண்ணுடன் சம அளவில் கலந்து குழிகளை நிரப்ப வேண்டும். ஜூன் ஜூலை மாதங்களில் 12 மாதங்கள் வயதுடைய நாற்றுகளை குழிகளில் நட வேண்டும். முதல் வருடத்தில் மரம் 1க்கு 20 கிராம் தழைச்சத்து, 18 கிராம் மணிச்சத்து, 25 கிராம் சாம்பல் சத்து இட வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் 2 கிலோ மக்கிய தொழுபுரம், 20 கிராம் தழைச்சத்து, 18 கிராம் மணிச்சத்து மற்றும் 25 கிராம் சாம்பல் சத்தை அதிகரித்து இட வேண்டும். பின்னர் 10 வருடங்களுக்கு பின் மரம் 1க்கு 200 கிராம் தழைச்சத்து, 180 கிராம் மணிச்சத்து, 250 கிராம் சாம்பல் சத்து இட வேண்டும். மே ஜூன் மாதங்களில் 1 முறையும் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் மறுமுறையும் சொல்லப்பட்ட உரங்களை 2 பிரித்து இடுவது சாலச் சிறந்தது. ஜூன் ஜூலை மற்றும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் 2 முறை களைகள் எடுக்க வேண்டும். ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் மரங்களை சுற்றியுள்ள மண்ணை கிளறிவிட வேண்டும். துரித வளர்ச்சிக்கு நிழல் அமைப்பது மிகவும் அவசியம். களைகளை அவ்வப்போது அகற்ற வேண்டும். சிறிய மரங்களின் அடிபாகத்தில் வெட்டினால் அதிக பக்கக்கிளைகள் தோன்றும். வெட்டிய கிளைகளை சுற்றி மண்ணை மூடினால் மேலும் அதிக பக்கக்கிளைகளை ஏற்படுத்தும். மழைக்காலங்களில் ஊதா நிறம் கொண்ட பூசணம் மரக்கிளைகளை மடியச் செய்கிறது. இதனை கட்டுப்படுத்த 1% போர்ட்டோ கலவையை தெளிக்க வேண்டும். நாற்றங்காலில் திடீரென செடிகள் கருகி மடிந்துவிடும். காய்ந்த செடிகளை உடனடியாக அப்புறப்படுத்தி போர்ட்டோ கலவை 1% தெளிக்க வேண்டும். கரும்புள்ளிகள் தோன்றி வளர்ச்சி பாதிக்கப்பட்டு இலைகள் உதிர்ந்துவிடும். இதனை கட்டுப்படுத்த 1% போர்ட்டோ கலவை தெளிக்க வேண்டும். தண்டு தொலைப்பானை கட்டுப்படுத்த கார்பரில் 50% 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி என்ற அளவில் கிளை மற்றும் தண்டுகளில் பூச வேண்டும். மேலும் இலைகளை தாக்கி சேதம் விளைவிக்கும் புழு, சிகப்பு எறும்பு, கரையான்களை தடுக்க லிண்டேன் 1 சத தூளை தூவ வேண்டும். லவங்கப்பட்டை மரம் 10 முதல் 15 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது. நடவு செய்த 2 வருடங்களுக்கு பின் ஜூன் ஜூலை மாதங்களில் செடியின் தண்டை தரைமட்டத்திலிருந்து 12 சென்டிமீட்டர் உயரத்தில் வெட்டி அதன் மேல் மண் அணைக்க வேண்டும். இதனால் பக்க கிளைகள் அதிக அளவில் வளரும்.

நன்கு 4 வருடங்கள் வரை இம்முறையை ஒவ்வொரு பருவ காலத்திலும் செடிகள் 2 மீட்டர் உயரம் வளரும் வரை தொடர்ந்து செய்ய வேண்டும். 5ஆம் வருடம் முதல் பட்டைகளை அறுவடை செய்யலாம். செப்டம்பர் மற்றும் நவம்பர் மாதங்களில் முதிர்ந்த 1 மீட்டர் நீளம் 1 முதல் 2 சென்டிமீட்டர் பருமன் உள்ள குச்சிகளை வெட்டி எடுத்து இலைகளை அப்புறப்படுத்த வேண்டும். பின்னர் பட்டை உரிப்பதற்கு என சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட கத்தியை உபயோகித்து தண்டின் மேற்பகுதியை சுரண்டி எடுத்து முதல் நாள் நிழலில் உலர்த்த வேண்டும். அடுத்த 4 நாட்கள் சூரிய வெப்பத்தில் உலர்த்த வேண்டும். இவ்வாறு உலர்த்தப்பட்ட பட்டைகளில் கெட்டியான பகுதிகளை முதல் தரமாகவும் பட்டையில் உட்பகுதிகளில் காணப்படும் மென்மையான பகுதிகள் சீவல் எனப்படும் 2ஆம் தரமாகவும் பட்டையின் மேல் பகுதியை சீவும் பொழுது கிடைக்கக்கூடிய தூள்களை 3ஆம் தரமாகவும் பிரித்து விற்பனை செய்ய வேண்டும். இலைகளிலிருந்து லவங்கப்பட்டை ஆயில் பிரித்தெடுக்கப்படுகிறது. ஒரு மரத்திலிருந்து 100 கிராம் உலர்ந்த பட்டையும் 1 ஹெக்டேரிலிருந்து 35 கிலோ எண்ணெயும் 1 வருடத்திற்கு கிடைக்கும். தகவல் களஞ்சியத்தில் இதுவரை லவங்கப்பட்டை குறித்த தகவல்கள் கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி.

நேயர்களே, நாளை இரவு 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் பீன்ஸ் சாகுபடி குறித்து விவசாயி ஸ்ரீனிவாசன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம்.

0: ஒவ்வொரு நாளும் இரவு 8:05 to 9 வரை நினைத்தாலே இனிக்கும். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: எங்கள் நிகழ்ச்சிகளை இணையவழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.
2: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
3: புதிரான கேள்விகள்,
2: எதிரான கருத்துக்கள்,
3: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
2: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
3: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
2: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்
3: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
2: புதிரும்
3: கேட்க தவறாதீர்கள்.

இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் ஷாமலா. அறிவியல் தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணித பிரிவுகளுக்கான பாடங்களில் மாணவர் சேர்க்கை அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் இணையதளத்தில் வெளியிட்டுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். இதில் பெண்களின் பங்களிப்பு 44% அதிகரித்துள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தற்போது இந்த பாடப்பிரிவுகளில் மாணவர் சேர்க்கை 1 கோடியை தாண்டியுள்ளதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். வழக்கறிஞர் சட்டத்திருத்த வரைவு மசோதா தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்கள் கருத்துக்களை தெரிவிக்குமாறு மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த வரைவு மசோதா பார் கவுன்சிலுடன் இணைந்து தயாரிக்கப்பட்டுள்ளதாக சட்டத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக பொதுமக்களும் வழக்கறிஞர்களும் வரும் 31ஆம் தேதி பிற்பகல் 3 மணி வரை கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பார் கவுன்சில் இணையதளத்தில் இந்த வரைவு மசோதா வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேகதாது அணை விவகாரம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடக அரசு திறந்து விடாதது குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார், சட்ட வல்லுநர்கள் மற்றும் உயரதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். இன்று சென்னையில் இந்த வாணிபக் கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்ற பின்னர் அவர் இந்த ஆய்வினை மேற்கொண்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பொது விநியோக திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து அமைச்சர் விரிவாக கேட்டறிந்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திமுகவைச் சேர்ந்த விளாத்திக்குளம் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது என்று அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஆட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டும் திமுகவைச் சேர்ந்தவர்களை தாவேக அரசு கைது செய்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இது ஜனநாயக பண்புகளுக்கு எதிரானது என்றும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை வழங்க மறுக்கும் கர்நாடக அரசின் செயல் கண்டனத்திற்குரியது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உச்சநீதிமன்ற உத்தரவினை மீறி கர்நாடக அரசு இதுபோன்று செயல்படுவது ஏற்புடையதல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டம் நாளை மறுநாள் புதுதில்லியில் நடைபெறவுள்ளதாக வெளியான செய்திகளை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கூட்டத்தில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். மின்சார வாரியத்தில் ஒப்பந்த தொழிலாளர்களாக 25 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றுவோரை தாவேக அரசு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட போதிலும் இவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படாமல் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்றங்களில் சாட்சியம் அளிக்க ஆஜராகும்போது முறையான சீருடை அணிந்து செல்லவில்லை என்றால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினருக்கு சுற்றறிக்கை அனுப்புமாறு சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறை தலைவருக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம், திரு செந்தில்குமார் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இந்த சுற்றறிக்கையை 4 வாரங்களுக்குள் அனுப்ப வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லிந்தோய் சனம்பம் தங்கப்பதக்கம் வென்றார். ஜோர்டனின் அம்மானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 63 கிலோ இடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தினிதி தேசிங்கு வெள்ளிப்பதக்கம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 100 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் குஷாக்ரா ஓஜா சதமடித்தார். கொழும்பில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஆட்டநேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்பிற்கு 253 ரன் எடுத்துள்ளது. குஷாக்ரா ஓஜா 103 ரன்னுடனும் மனால் சௌஹான் 55 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டி கனடாவில் இன்று தொடங்குகிறது. இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 180க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் சார்பில் அனாஹத் சிங், ருத்ராஜ் சிங், அனிகா துபே, சான்வி கலாங்கி ஆகியோர் மகளிர் பிரிவிலும், ஆரியவீர் தேவன், உஷா நஃபீஸ், குர்வீர் சிங், பூரவ் ரம்பீரா ஆகியோர் ஆடவர் பிரிவிலும் இப்போட்டியில் பங்கேற்கின்றனர். ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாய் நாச்சிகேத் பட்ராஜு தங்கப்பதக்கத்தையும் கார்த்திக் ரூபா சுஹாஸ் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி சீனாவின் ஹாங்ஷுவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் மனுபாக்கர், இளவேனில் வாலறிவன் உட்பட 36 பேர் இதில் பங்கேற்கின்றனர். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கிப் போட்டி மஸ்கட்டில் இன்று தொடங்கியது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. நேரம் 8 மணி.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8 நேரம் 8 மணி 5 நிமிடம்.

0: நினைத்தாலே இனிக்கும். நினைவுகளை மீட்டெடுக்கும் இனிய கானங்கள்.
1: என்னோடு பாட்டு பாடும் எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள். இசைக்கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
3: நினைத்தாலே இன்னைக்கும் நிகழ்ச்சியில நேயர்களே, 70 மற்றும் 80 காலகட்டங்களில் வந்த ஒரு சூப்பரான பாடல்களை நேயர்கள் நீங்கள் தேர்வு செய்யலாம். நீங்கள் தேர்வு செய்து எங்களோடு தொடர்பு கொண்டு பேசிய வேண்டிய தொலைபேசி எண் 9344-9001-18 என்ற எண்ணிற்கும், வாட்ஸ்அப் வழியாகவும் நேயர்களே உங்களுடைய இந்த விருப்ப பாடலை கேட்கலாம். 8300-1901-18 என்ற எண்ணிற்கும். முதல் பாடலுக்காக நேயரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
4: வணக்கம் அன்பு அறிவிப்பாளரே, உற்சாக குரலோடு எங்களை வரவேற்கிறீர்கள். முதலில் உங்களுக்கு நன்றி சொல்லி இந்த நேரத்தில் வந்திருப்பது ஊட்டி எம்பி ரவிச்சந்திரன்.
3: வணக்கம், சொல்லுங்க, என்ன பாடலோடு வந்திருக்கீங்க இந்த அதமான இரவு நேரத்தில்? நினைத்தாலே இனிக்கும் உங்களுடைய விருப்ப பாடல் அப்படின்னு நினைக்கிறேன்.
4: அன்பு அறிவிப்பாளரே, உரையாடும் உரையாடி உறவாடும் ஒரு பாடல், மண்ணுக்குள் வைரம் போல ஒரு அழகான ஒரு பாடல், காலத்தால் அழியாத ஒரு பாடலை இந்த இரவு வேளையிலே கேட்கிறேன். இதழோடு இடர் சேரும் நேரம் என்கிற ஒரு அருமையான பாடலை தவழ விடுங்கள் அன்பு அறிவிப்பாளரே, இரவு இனிதாகட்டும்.
3: இந்த பாடல் இதோ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: நினைத்தாலே இன்னைக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கான நேயர்யான் கேட்டலாம். வணக்கம்.
1: இரவு வணக்கத்தோடு பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: வணக்கம் சார். வணக்கம். என்ன பாடலோடு வந்திருக்கீங்க?
1: நீல மலர்கள் படத்திலிருந்து இரவா பகலா என்ற அருமையான பாடல்.
0: இது இந்த பாடல் இது உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குங்க. நன்றி. வணக்கம்.
1: வாய்ப்புக்கு நன்றி.

நேர்களை இந்த பாடலை தொடர்ந்து 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம், அதனை தொடர்ந்து நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: மயிலிறகாய் மனதை வருடும் பாடல்கள் கேட்க கேட்க இனிக்கும். இது நினைத்தாலே இனிக்கும். இது உங்க ஊட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.
1: நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் பாடல்களை. இதோ அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த நேயர் ஊட்டி மார்க்கெட் சிவா அவர்களின் விருப்பமாக ஒலிக்கின்றது ஒரு பொண்ணு நினைச்சா படத்திற்காக இந்த பாடல்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலை இனிக்கும் நிகழ்ச்சியில். அடுத்த பாடலுக்கான நேயர் வணக்கம்.
1: உதிக்கின்ற சூரியனும் உறங்குகின்ற வேளை, நிலா மகளும் வீழ்த்திருக்கும் நிசப்தமா இரவில், உங்களோடு கோவை சிறுவாணிச்சாளர் நரசிபுரம் என் கே கந்தசாமி.
0: என்ன பாடலோடு வந்திருக்கீங்க
1: ஐயா? நல்ல அருமையான பாடலுங்க. அதாவது நான் காரில் எழுதிக்கும் மூத்தோ சொல் வார்த்தையும் முதுநிலைக்காயும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். இந்த கருத்தை தனகத்தை கொண்ட பாடல், மனோரமா பாடிய பாடல், பாட்டி சொல்லை தட்டாதிலிருந்து டெல்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்லை தட்டாதே. அந்த பாடல் சார் 20 நேரத்துக்கு கேட்கற அருமையா இருக்குங்க சார்.
0: இந்த பாடல் இதோ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. நன்றி, வணக்கம்.

மயிலிறகாய் மனதைவருடும் பாடல்கள் கேட்க கேட்க இனிக்கும். இது நினைத்தாலே இனிக்கும். இது உங்க ஓடிஎஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சியில் பாடல்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. 80s பாடல்கள். நேரம் 8:40. அடுத்த பாடலுக்கான நேயர் வணக்கம்.
1: வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க சார்?
0: நலமா இருக்கிறோங்க, நலமா இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாடலோட வந்திருக்கீங்க?
1: ரொம்ப அருமையான ஒரு பாடல், கரகாட்டக்காரன் இது திரைப்படத்தின் பெயர். ரொம்ப அருமையான ஒரு பாட்டு. இந்த மான் உண்டு

0: சொந்தமான் அப்படின்ட்டு ரொம்ப அற்புதமா இருக்கும் பாட்டினுடைய வரிகள், இசை, காட்சி, அமைப்பு. அந்த பாடல் ஒளிபரப்புறீங்களா சார்?
1: கண்டிப்பாக இந்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. நன்றி, வணக்கம்.
0: நன்றி சார்.

நேயர்கள் இணைந்திருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில். இதோ நேயர்களே, அடுத்த பாடல் ஒலிக்க காத்து கொண்டிருக்கிறது. அம்மன் கோவில் கிழக்காலை படத்திற்காக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த நேயர் கோயம்புத்தூர் சத்யநாராயணன் அவர்கள்.

0: நினைவுகளை மீட்டெடுக்கும், நெஞ்சங்களை இணைத்திடும். காலத்தால் அழியாத திரை இசை கானங்களின் ஓர் இனிய பயணமாய் இது நினைத்தாலே இனிக்கும். இணைந்திருங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.
1: இந்த இனிமையான இரவு வணக்கங்களோடு அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்தன்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலுக்கான நேர் யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் சார்.
0: இனிய இரவு வணக்கத்தோட யாரு இணைந்திருக்கீங்க?
1: திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் பில்லூர் சதா கௌதமா.
0: சொல்லுங்க, என்ன பாடலோட வந்திருக்கீங்க?
1: நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் உனக்காக வாழ்கிற படத்துல இருந்து இளஞ்சோலை பூத்ததுங்கிற படம் சார்.
0: கண்டிப்பாக இந்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, மிக்க மகிழ்ச்சி சார்.

நிகழ்ச்சியில் இதுவரை நான் உங்கள் நண்பன் கோ கனகராஜ். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நேர்களை ஊட்டி எஃப்எம் 101.8 எமது இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. தொடரும் நிகழ்ச்சிகள் சென்னை மற்றும் டெல்லி நிலையங்களிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: அனாமலி இருந்தது. த்ரீ அதுல சாதிச்சாச்சு. அதுவும் சவுத் போல் கிட்ட நம்ம வந்து லேண்ட் பண்ண முடியுமாங்கிறது வந்து உலகம் பூரா வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்களால சாத்தியப்படுமான்னு. அதையும் வந்து முறியடிச்சாச்சு. ஸோ என்னன்னா, நமக்கு இருக்கக்கூடிய அந்த வசதிகள், இப்ப நீங்க நாசாவையும் இஸ்ரோவையும் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா, அந்த யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா, டெஃபினட்டா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து தான் வந்து அவுட்கம்னு சில இடத்துல நம்ம சொல்லலாம். ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்டீங்கன்னா, இஸ்ரோவோட மரியாதை வந்து எங்கேயோ இருக்கு. இதனால நிறைய வெளிநாடுகள்ல இருந்து சேட்டலைட்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து நம்மளோட PSLV SSLV லான்ச் பண்றாங்க.
1: நிச்சயமா மேம், அதாவது வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை வந்து இங்க இருந்து லான்ச் பண்றாங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு நம்மளுடைய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம்ல மேம். ஒரு குறிப்பிட்ட காலத்துல நிறைய முன்னேற்றங்கள் இல்லையா, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க மேம்?
0: கண்டிப்பா நிறைய முன்னேற்றங்கள் தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, எல்லா கண்ட்ரீஸோடையும் ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இருக்கு,
1: ஒரு இணக்கமா
0: ரொம்ப. நம்மளோட கல்ச்சரே வந்து எப்படின்னா, எல்லாரையும் வர வைக்கிற அண்ட் மரியாதையா நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு கல்ச்சர். அண்ட் என்னன்னா, இப்ப நம்ம வெளிநாடுகள்ல போய் ஒரு விஷயம் நம்ம பண்றோம் அப்படின்னா, லான்ச் பண்ணணும்னா, இப்ப 9 to 5 அப்படின்னு ஒரு பர்டிகுலர் டைம் கொடுத்தாங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு அவர் கூட அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம என்ன பண்றோம்னா, ஐயோ இவ்வளவு தூரத்துல இருந்து வந்துட்டாங்களே, சரி கொஞ்சம் இருந்து நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு போலாமே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப இயல்பு. நான் சொல்றது வந்து ரொம்ப சாதாரணமா எல்லாருக்கும் புரியற பாஷையில சொல்றேன்னா, வெரி வெரி ஃப்ரெண்ட்லி. இது வந்து என்ன பண்ணுதுன்னா, எல்லாரையும் இங்க வர வைக்குது. அதனால நம்மளோட ஸ்பேஸ் இக்கானமியோட பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா, உள்நாட்டு செயற்கைக்கோள்களோட வெளிநாட்டு செயற்கைக்கோள்கள் தான் நம்ம நிறைய அனுப்பிச்சிருக்கோம். இதனால நம்ம அந்த பணத்தினால அதை திருப்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நம்ம வந்து டெக்னாலஜியில R&D போட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் அடுத்தது வந்து சுக்ரயானுக்கு பண்றோம், ககன்யான் மிஷன் நம்ம வந்து ஹியூமன் ஃபிளைட்டும் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஹார்டா. இப்ப சுபான்ஷு சுக்லா போயிட்டு வந்திருக்காரு. சோ சுபான்ஷு சுக்லா போயிட்டு வந்து இப்ப 1 வருஷம் ஆச்சு. சோ அதனால வேகமா வந்து அடுத்த டீம் நம்ம நாட்டில இருந்து போகணும் அப்படிங்கறதுக்காக அது எல்லாம் ஹியூமன் ஸ்பேஸ் பிளைட்டுக்கு ஃபோக்கஸ் ஜாஸ்தி இருக்கு. சோ இது எல்லாமே என்னன்னா, அந்த விஷன் நம்ம எங்க இருக்கணும், ஏன்னா விண்வெளி தான் வந்து அடுத்த கட்ட பெரிய அளவுக்கான ஒரு பேசப்படக்கூடிய ஒரு துறை அப்படின்னா விண்வெளி துறை தான். அது கடந்த 5-6 வருஷமாவே அது புஷ் பண்ணி விண்வெளி துறை, அடுத்தது வந்து அண்டர் வாட்டர். இது ரெண்டுமே ஸ்பேஸ் வாட்டர், இது ரெண்டுமே தான் வந்து ஃபியூச்சரிஸ்டிக். பட் இதை வந்து எவ்வளவு பீஸ்ஃபுல்லா நம்ம யூஸ் பண்றோம், எந்த வாரும் இல்லாம அப்படிங்கறது இந்தியா. இதுல ஆன்டி சேட்டலைட் ஒன்னே ஒன்னு நம்ம டெஸ்ட் பண்ணி வச்சா கூட, பட் ஜென்ரலா வந்து பீஸ்ஃபுல்லா எப்படி ஸ்பேஸை யூஸ் பண்ணுங்கிறது இந்தியா யோசிக்கிறது. நம்மளோட முன்னேற்றம் அப்படிங்கறது பயங்கர லெவல்ல தான் இருக்கு அந்த முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம்.
1: நிச்சயமா மேம், நீங்க குறிப்பிட்டதுல ஒரு முக்கியமான விஷயத்த வந்து நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த துறை ரொம்ப முக்கியமான துறை, நாட்டோட வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப அவசியம் சொன்னீங்க. இன்னொன்னு, எதிர்கால தேவைகளுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு துறை அப்படின்னு சொன்னீங்க. இதுல வந்து இரண்டு விஷயங்களை வந்து நம்ம பார்க்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி ஒன்னு வந்து இந்த பருவநிலை மாற்றங்கள் அந்த விஷயம், இன்னொன்னு கடல்சார் ஆராய்ச்சிகள் இந்த விஷயம். இதுல வந்து இஸ்ரோவோட பங்களிப்பு அப்படிங்கறது என்னவா இருக்கு, இப்போ தனியார் துறையோட பங்களிப்பும் இதுலாம் வந்து அதிகமா இருக்கு, அதெல்லாம் என்ன மாதிரி இருக்கு மேம்?
0: ஒரு ஈகோசிஸ்டம் டெவலப் ஆகணும்னா, இப்ப நாங்க வந்து ஸ்பேஸ் கிட்ஸ் ஆரம்பிக்கிற காலத்துல 2015 வந்து கிட்டத்தட்ட பெரிய நிறுவனங்கள் அப்படின்னு சொன்னா பிரைவேட் நிறுவனங்கள், இஸ்ரோக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் ஒரு 3-4 இருந்தது. பட் இந்த மாதிரி ராக்கெட் செய்யணும், நம்மளும் சேட்டலைட் செய்யணும்னு யாருமே இல்லை. சோ அப்ப நம்ம வந்து என்ன நினைச்சோம் அப்படின்னா, படிப்பினை முதல்ல இந்த ஸ்பேஸ்க்கான படிப்பினை கொடுத்து அதுல இருந்து நம்ம வந்து உருவாக்கணும்னு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 350 ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு. இத வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இஸ் இட் அ காம்படிஷன், இப்ப இஸ்ரோக்கு இது காம்படிஷனா அப்படின்னு. அது எப்படி காம்படிஷன் ஆக முடியும்? ஒரு நாட்டுல வந்து பிரைவேட்டும் இருக்கணும், பப்ளிக் பார்ட்னர்ஷிப்பும் இருக்கணும், இது ரெண்டும் இருந்தா மட்டும்தான் ஒரு பியூட்டிஃபுல் ஈகோசிஸ்டம் ஆகும். இப்ப சேட்டலைட் தேவை வந்து உலகத்துல ஆராய்ந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. லான்ச் வெஹிக்கிள்னு நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் இடங்கள்ல ஸ்பேஸ் எக்ஸ் இப்ப இருக்கு, அதே மாதிரி ரஷ்யால லான்ச் பண்றாங்க. சோ அதுக்கப்புறம் ஈசால இருக்கு, இந்தியா ப்ரிடாமினன்ட்லி, பிரெஞ்ச் கயானா இந்தியா தான் ப்ரிடாமினா இந்த மாதிரி நம்மள்ட்ட லான்ச் வெஹிக்கிள்ஸ் இருக்கு. ஏன்னா பாகுபலி மாதிரி LVM3 பெரிய ராக்கெட்ஸ் அளவுக்கு நம்மளால தூக்கிட்டு போகக்கூடிய வசதி எல்லாமே நம்மள்ட்ட இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து வெறும் இஸ்ரோவை மட்டுமே ப்ரெஷர் பண்ணி அங்க இருக்கிறவங்களை போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணாம ஒரு தனியார் நிறுவனமும் கை கோர்த்து ஒரு சிறிய ரக ராக்கெட் சொல்லுவோம், SSLV ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் அப்படிங்கறது வந்து இஸ்ரோ தயார் பண்ண ஒரு லான்ச் வெஹிக்கிள். சோ அதுல வந்து 500 கிலோகிராம் வரைக்கும் எடுத்துட்டு போலாம் சேட்டலைட்ஸ். குவிக்கா வந்து அவங்க வந்து டேர்ன் அரவுண்ட் பீரியட் ஒரு ரெடியா வச்சிட்டு இருக்கிற மாதிரி இன்ஸ்டன்ட் ஃபுட் மாதிரி ஒரு 7 நாள் 10 நாளுக்குள்ளேயே வந்து இந்த வெஹிக்கிளை அசம்பிள் பண்ணி நமக்கு அந்த அளவுக்கு ரிக்குவயர்மெண்ட் இருந்ததுன்னா டக்கு டக்குன்னு அசம்பிள் பண்ணி லான்ச் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி கேப்பபிலிட்டி நம்மள்ட்ட இருக்கு. சரி, அதை மட்டும் நம்ம நம்பிட்டே இருந்தோம்னா அதுவுமே டேர்ன் அரவுண்ட் பீரியட்ல சின்ன அனாமலிஸ் அது இது இருந்ததுன்னா அப்புறம் நமக்கு வரவேண்டிய பிசினஸ் அடிபடும். அட் த எண்ட் ஆஃப் த டே இது என்னன்னா ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இருக்கக்கூடிய பிசினஸ், சேட்டலைட் பிசினஸ், ஸ்பேஸ் பிசினஸ். இந்தியாவில என்னன்னா இப்ப நம்ம பிரதானமந்திரியா இருக்கட்டும், அவர் என்ன சொல்றாருன்னா நம்மளோட பிரைவேட் நிறுவனங்களையும் நம்ம வந்து தூக்கி விடணும். சோ இந்த ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் இருந்ததுன்னா இன்னைக்கு உங்களோட ராக்கெட் லான்ச் ஆகுதா, நாளைக்கு இப்ப ஸ்கை ரூட் ஓடுது, அக்னிகுல் இவங்க ரெண்டு பேரும் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ராக்கெட்ல. சோ அதனால இவங்களோட மிஷன்ஸ் இருந்ததுன்னா உள்ள வர பணம் அது வந்து நம்ம மற்ற நாடுகளுக்கு பங்கு பெற வேண்டாம், நம்மளே வந்து டேர்ன் அரவுண்ட் பீரியட் ஷார்ட்டா வச்சுட்டு ராக்கெட் லான்சஸ் பண்ணலாம். ஒன்னு வந்து லியோக்கு போகுது, தட் இஸ் லோ அர்த் ஆர்பிட், இன்னொன்னு ஜியோ ஸ்டேஷனரினா அதுக்கு அனுப்பலாம். எல்லா விதமான ராக்கெட்டும் தயார் நிலையில இருக்கிற மாதிரி நம்ம பண்ணணுங்கிறது தான் இதோட முக்கிய காரணமே. சோ அதனால இது ரொம்ப பியூட்டிஃபுல் ஈகோ சிஸ்டமா இப்ப வளர்ந்து வந்திருக்கு. காம்படிஷன் இத சொல்லவே முடியாது. இது
1: இப்ப நீங்க சொன்னது ரொம்ப அழகா வந்து சொன்னீங்க. என்னன்னா திறமை வந்து எங்க இருக்கோ அந்த திறமையை வந்து வெளிக்கொண்டு வரக்கூடிய வகையில வந்து அரசு வந்து ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இஸ்ரோவா இருந்தாலும் சரி, இப்ப பிரைவேட் ஸ்டார்ட் அப்ஸா இருந்தாலும் சரி, நமக்கு தேவை நம்ம நாட்டோட விண்வெளித்துறையை மேம்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே ஒரு இலக்கு
0: தான்.
1: ரொம்ப அழகா வந்து சொன்னீங்க. இப்போ இந்த ஸ்டார்ட் அப்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களை எப்படி கேட்டகரைஸ் பண்றது மேம், என்ன மாதிரியான வகையில வந்து இவங்களை கேட்டகரைஸ் பண்ணலாம் மேம்?
0: இப்ப வந்து ஒன்னு வந்து லான்ச் வெஹிக்கிள் ராக்கெட்ஸ் பண்றவங்க, இன்னொருத்தங்க வந்து சேட்டலைட்ஸ் பண்றவங்க, இன்னொன்னு வந்து கிரவுண்ட் ஸ்டேஷன்ஸ் சப்போர்ட் பண்றவங்க. சோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க. இன்னொன்னு வந்து அக்ரிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் இருக்கு. முன்னாடிலாம் வந்து நம்ம காம்போனன்ட்ஸ் எல்லாமே இம்போர்ட் தான் பண்ண வேண்டியது. இப்போ நிறைய இண்டஸ்ட்ரி இங்கேயே டெவலப் ஆயிடுது. இப்போ இந்த ஸ்டார்ட் அப் ஃபண்டிங், சீட் ஃபண்டிங், இஸ்ரோ வந்து ஹேண்ட் ஹோல்டிங், இன்ஸ்பேஸ்னு வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு கீழே டைரக்டா ஆத்தரைசேஷன் ஆர்கனைசேஷன், அவங்க வந்து ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ப்ரொமோஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதுலேருந்து, கைடன்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதுலேருந்து, எல்லாத்துக்குமே அங்கே ஒரு செட் ஆஃப் சயின்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரும் ஹெல்ப் பண்றவங்க. ஸோ ஒருத்தர் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி தான் இது வந்து மூவ் பண்ணி போகிறது. ஸோ ஸ்டார்ட் அப்ஸ் வந்து என்னன்னா இங்க ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் நாட்டுக்கு தேவையான டிஃபென்ஸுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து இங்க இப்போ 350 ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு.
1: ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய த்ரெட் இருக்கு எல்லா நாடுகளுக்குமே பொதுவாக வந்து நம்ம பார்க்கும்போது. அப்படி இருக்கும்போது அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு நம்ம நாடு. இந்த சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டோட பாதுகாப்புல இந்த ஸ்டார்ட் அப்ஸ் வந்து எந்த அளவுக்கு உறுதுணையா இருக்காங்க மேம்? ஏன்னா ஆப்ரேஷன் சிந்தூர்ல கூட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் அப்ஸோடைய ஹெல்ப் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சுன்னு கூட நம்ம வந்து பார்த்தோம். அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன மேம்?
0: இப்போ நமக்கு வந்து அத்தாரிட்டி ஆத்தரைசிங், இப்ப எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னா நான் ஸ்ட்ரெயிட்டாவே ஒரு ஸ்டார்ட் அப்னா 2 நிமிஷத்துல ஆத்தரைசேஷன் வாங்கிட்டு நான் அடுத்தடுத்து டக்கு டக்கு டக்குன்னு பண்ணலாம். பட் கவர்மெண்ட்ல நம்ம அப்படி பண்ண முடியாது. அதனாலதான் வந்து ஸ்டார்ட் அப்போட ஃபோர்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் டிஃபென்ஸுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஐடெக்ஸ்னு ஒன்னு இருக்கு. அந்த சேலஞ்ச் என்னென்ன இப்போ டிஃபென்ஸுக்கு சேலஞ்சஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் வந்து அதுல எங்களால இது பண்ண முடியும், இந்த சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எழுதுவோம். ஸோ நாங்க வந்து எப்படின்னா கியூப் சேட் டெவலப் பண்றோம். ஸோ கியூப் சேட்னா வந்து ஒரு கிலோலேருந்து 25 கிலோ வரைக்கும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு இப்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா சேட்டலைட் வந்து ஒரு குழந்தை மாதிரி, இந்த டிப்ளாயர் அப்படிங்கிறது இந்த அம்மாவோட கருவறை மாதிரி. ஸோ இப்போ ஒரு அந்த மேலே ஒரு பர்டிகுலர் ஆல்டிடியூட், இப்போ 400 கிலோமீட்டரில் போய் இந்த சேட்டலைட்டை வெளியில் தள்ளணும் அப்படின்னா அது வரைக்கும் பத்திரமா பாதுகாக்கிறது வந்து இந்த கியூப்சாட் டிப்ளாயர். ஸோ நாங்கள் அந்த ஐடெக்ஸ் சேலஞ்சை கியூப்சாட் டிப்ளாயருக்கு வின் பண்ணியிருக்கோம், அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த டிப்ளாயர் இப்போ நாங்கள் எப்படி டெவலப் பண்ணியிருக்கோம்னா அது வந்து வெறும் 350-500 கிராமில் ரெடி பண்ணியிருக்கோம். அது 500 கிராம் 6 கிலோ வெயிட்டை தாங்க முடியும். ஸோ இந்த ஆல்டிடியூட் 450 500 கிலோமீட்டர் வந்த உடனே கருவறையிலேருந்து எப்படி குழந்தைய தள்ளணுமோ ஒரு மெக்கானிசம் வச்சிருக்கோம், அந்த மெக்கானிசம் மூலமா வெளியில தள்ளும். இது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல், எல்லா சேட்டலைட்டுக்குமே டிப்ளாயர் வேணும். சோ இப்போ உட்காந்து டிஃபென்ஸ்ல இருக்கிறவங்க வந்து இதை பில்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது, அதனால ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இதை ஒரு சேலஞ்சா கொடுக்கறாங்க. சோ அதுக்கு அவங்க என்ன பண்றாங்க, 50% நாங்க தரோம் பணம், 50% நீங்க போடுங்க, அப்புறம் நம்ம வந்து நீங்க ப்ராப்பரா அது டெஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டா டிஆர்எல் சொல்லுவோம் அது. சோ அந்த ரெடினஸ் லெவல்னு சொல்லுவோம். சோ அந்த ரெடினஸ் லெவல் 9 வந்துருச்சுன்னா கான்பிடென்ட் லான்ச் ஆகி சக்சஸ் ஆயிடுச்சுன்னா தென் தே வில் பை. சோ கவர்மெண்ட் நம்ம கிட்ட வாங்கும், இது வந்து பெரிய ஹெல்ப். அதனால டிஃபென்ஸுக்கு வந்து பயங்கர உறுதுணையா இருக்கிறது வந்து ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப்ஸ்.
1: அதாவது வந்து ஒரு பிசினஸ் மட்டும் இல்ல, ஒரு நாட்டுக்கான ஒரு சேவைன்னு கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய அறிவு திறமை அப்புறமா வந்து நம்மளுடைய செயல் எல்லாத்தையுமே வந்து அதுல வந்து கொடுக்கறோம் அப்படின்னும் போது அந்த ஸ்டார்ட் அப்ல இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருக்குன்னு கூட சொல்லலாம் நினைக்கிறேன்.
0: ஏன்னா அந்த காலத்துல பெரிய சேட்டலைட்னாலே ஒரு ரூம் சைஸ் இருக்கணும், அப்பதான் வந்து அதுக்கு சேட்டலைட். இப்ப நாங்க தூக்கிட்டு போவோம், சேட்டலைட்னா இவ்வளவுதான் டப்பம், என்னங்க சொல்றீங்க சேட்டலைட்டா இதுவா அப்படின்னு கேட்பாங்க. சோ அங்கேயே இந்த அளவுக்கு டெக் டெமான்ஸ்ட்ரேஷன், ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும், ஒரு ஸ்ட்ரக்சரை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும், ஒரு மெட்டீரியலை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும், ஒரு டெக்னாலஜியை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும்னா இவ்வளவு சேட்டலைட் இது பெருசு பெருசா எதுக்கு டெவலப் பண்ணும், அவ்வளவு காசு இல்லைனா காசு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். சோ எதுக்கு அப்படி, சோ லெட்ஸ் பில்ட் நானோ சேட்டலைட்ஸ் அப்படிங்கிறது தான் இப்ப வந்து இந்த நானோ சேட்டலைட்ஸ் அண்ட் கியூப் சாட்ஸ் தான் பயங்கர
1: நிறைய
0: பேசப்படுறது வந்து இப்போ ஒரு அக்ரிகல்ச்சருக்கு நமக்கு வந்து ஃபார்மர்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய மேப்பிங். ஸோ அந்த மேப்பிங் வந்து அந்த காலத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 meters மேலேருந்து அங்கேருந்து தான் எங்களால் பார்க்க முடியும்,
1: அந்த
0: அளவுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. இப்போ என்னன்னா காரோட நம்பர் பிளேட் வரைக்கும் போய் உங்களை ஃபோக்கஸ் பண்ண முடியும், இந்த பூமிக்குள்ள என்ன இருக்குங்கிற மாதிரி அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருது. அதில் பெருமையாக சொல்லணும்னா இந்தியாவும் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இங்கேயே டெவலப் பண்ணிருக்காங்க.
1: இது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா நார்மலா வந்து இவ்வளோ பெரிய ராக்கெட் அப்படின்லாம் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இப்ப நம்ம ஜென்ரேஷனே வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் பார்த்திருக்கோம். இன்னைக்கு நீங்க குறிப்பிட்ட மாதிரி நானோ சேட்டலைட் அது வரைக்கும் அவன் பார்த்திருக்கோம் அப்படின்னா அப்போ டெக்னாலஜி வந்து டிரைவன் ஆயிருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இன்னொன்னு வந்து அந்த அளவுக்கு நாம அப்கிரேட் ஆயிட்டோம் அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இதுக்கு என்னென்னலாம் தேவையா இருந்தது ஸ்டார்ட் அப்ஸ்க்கு? இப்போ நீங்க வந்து ஒரு நிறுவனம் வந்து வச்சிருக்கீங்க, அவங்களுடைய செயல்பாடு அப்படின்னு பார்த்தா அதற்கான அந்த முன் தயாரிப்புகள் நீங்க எப்படி வந்து உங்க நிறுவனத்தை கொண்டு வந்தீங்க? இந்த
0: அளவுக்கு நாங்க வந்து எடுத்தோன்னே சரிடா ஒரு சேட்டலைட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சது வந்து இப்ப நினைச்சு பார்த்தா ரொம்ப சிரிப்பா வரும். ஏன்னா அதுக்கு பண்ணக்கூடிய டெஸ்டிங்ஸே வந்து அவ்வளோ விஷயங்கள். நம்ம எல்லாமே அப்போ வந்து அந்த படிப்பினையே இங்கே இல்லை, என்ஜினியரிங்னு படிப்போம், பட் இந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ்ல இருக்கிற நுணுக்கங்களை சேர்த்தாதான் ராக்கெட் சயின்ஸுங்கிறது சொல்லறதுக்கு நிறைய பேர் இல்லை. ஸோ அதெல்லாம் நம்ம என்னன்னா நாசாவோட பேப்பர்ஸாக இருக்கட்டும், இஸ்ரோ ஓப்பன் சோர்ஸ் பேப்பர்ஸ், ஈசா பேப்பர்ஸ் இதெல்லாம் படிச்சு படிச்சு தான் நாங்களே வந்து எங்கள் சேட்டலைட் எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு கத்தோம். ப்ளஸ் அது மட்டும் இல்லை, ஸோ சேட்டலைட் லான்ச் பண்ணணும்னு ஒரு டீமை ரெடி பண்ணி எல்லாமே எனக்கு வந்து என்னன்னா யங்ஸ்டர்ஸ் தட் இஸ் லைக் ஒரு 14-18 வயசுல இருக்கிற குழந்தைக்கு இருக்கிற மூளை வந்து பயங்கர ஷூடா இருக்கும். அண்ட் என்னன்னா அந்த குழந்தை ஃபெயிலியர்ஸ் வந்து பெருசா பொருட்படுத்தாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி டெக்னாலஜியை வந்து ஈஸியா அடாப்ட் பண்ணி கத்துக்க முடியும். சோ என்னோட டீமே அந்த மாதிரி குழந்தைங்க தான்.
1: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை வரும் புதன்கிழமை கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி, நேரம் 9:30. மீனாட்சி திருக்கல்யாணம் இசை பேருரை நிகழ்த்தியிருப்பவர் தஞ்சாவூர் ஜெயந்தி ஜானகிராமன் அவர்கள்.

கிடைத்தற்கனிய உத்தமமான மனுஷ்ய ஜென்மாவை அடைந்த நாம் சிவபெருமானை பக்தி செய்து அவனுடைய பரிபூர்ணமான கிருபா கடாட்சத்தை அடைய வேண்டும் என்று பாடுகின்றார் கீர்த்தனாச்சாரியார். சிவபெருமானை பக்தி செய்து சிவா என்று ஒரு நாளைக்கு ஒரு தரம் சொன்னோமையானால் நாம் அன்றன்றைக்கு செய்த பாவங்கள் எல்லாம் போகுகின்றது. வாகர்த்தாபி வசம்பர்த்தோ வாகர்த்த பிரதிபர்த்தகே ஜெகதகா பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. லோகத்திற்கே மாதா பிதாவாய் விளங்கும்படியான சிவபெருமானை பக்தி செய்து அவனுடைய பரிபூர்ணமான கிருபா கடாட்சத்தை அடைந்த பக்த கோடிகள் எத்தனையோ கோட்டி எத்தனையோ அனந்தம். இதற்கு உதாரணமாய் யாரை எடுத்துக் கொள்ளலாம் என்றால் 63 நாயன்மார்கள் சிவபெருமானையே பக்தி செய்து சதா சர்வகாலமும் சிவானுகிரகத்திற்கு பரிபூர்ணமாகத்தானே பாத்திரமானார்கள். அடுத்த கட்டம் யார் என்றார், திருவிளையாடல் புராணத்திலே மலேத்வஜ பாண்டிய குமாரி மீனாட்சி அம்மை சதா சர்வகாலமும் சிவபெருமானையே பக்தி செய்து அந்த சிவபெருமானையே திருக்கல்யாணம் செய்து கொண்ட மங்களகரமான வைபவம் மீனாட்சி திருக்கல்யாணம்.

சத்திய தர்ம பரிபாலனம் செய்து வருகின்றான். நல்ல அழகான தர்மபத்தினி காஞ்சனமாலா என்று சொல்லக்கூடியது அந்த அம்மாவனுடைய திருப்பெயர். ஏராளமான ஐஸ்வர்யங்கள் இருக்க இருந்தாலும் மனதிலே ஒரு குறை தனக்கு

அகண்டமான ராஜ்யத்தை வச்சுண்டு பரிபாலனம் பண்ண அழகா புத்திர பாக்கியம் இல்லையேன்னு வருத்தப்பட்டான். இந்த புத்திர பாக்கியம் இல்லாத குறை யார்கிட்ட சொல்றது? பகவானே சர்வேஸ்வரா, நான் என்ன பண்ணுவேன் என்று சொல்லி குலகுரு, அங்க இருக்கும்படியான மந்திரிமார்கள் அத்தனை பேர்கிட்டையும் சொல்லி வருத்தப்படுகின்றான். குழந்தை இல்லாத ராஜ்யம் எப்படி இருக்கின்றது? சோபிதம் இல்லாமல் இருக்கின்றதே சுவாமி. அப்புத்திரஸ்ய கதிர்நாஸ்தின்னு சொல்லுவார்களே, நான் என்ன செய்வேன்? இந்த ஜென்மா இப்படி வீணடைந்து விடும் போல் இருக்கின்றதே என்று சொல்லி ரொம்ப மனதுல வேதனைப்படுகின்றாள். இந்த நேரம் அங்க இருக்கும்படியான மந்திரிமார்கள் குலகுரு எல்லாருமா என்ன சொன்னார்னா, மலைத்வஜா கலங்காதே, யாகங்களிலே சிறந்த யாகம் புத்திரகாமிட்டும் யாகம். அந்த புத்திரகாமிட்டும் யாகத்தை நல்ல நாளிலே செய். அந்த யாகத்தினுடைய பலனா கண்டிப்பா உனக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்று அனுகிரகம் செய்தார்கள். உடனே நல்ல நாளாக குறித்தான். அஞ்சு கிரகங்கள் உச்சமாய் இருக்கும்படியான நேரம் பிரம்மாண்டமான யாகசாலையை நிர்மாணம் செய்தான். 33 கோடி தேவர்கள், 45,000 மகரிஷிகள் எல்லாம் உடனிருந்து யாகத்தை முன்னாடி இருந்து, பெரிய பெரிய வேத வித்துக்கள் எல்லாம் முன்னாடி அமர்ந்து இந்த யாகத்தை நடத்துகின்றார்கள். யாகத்திலிருந்து ஏதாவது பகவானுடைய வரப்பிரசாரம் கிடைக்குமா என்று எதிர்பார்க்கும்படியான நேரத்திலே அந்த ஹோமசாலை யாகாகிரி குண்டத்திலிருந்து என்ன வரப்பிரசாரம் இவனுக்கு கிடைத்தது?

யாகசாலையில் இருந்து என்ன வரப்பிரசாரம் கிடைத்தது? ஒரு ஜோதி ஆகாசத்திற்கும் பூமிக்கும் சென்றுவிட்டு 3 வயதுடைய பெண் குழந்தையாக மாறி யாகசாலையை 3 முறை வலம் வந்து மலைத்வஜ பாண்டிய மன்னனுடைய வலது தொடையிலே வந்து அமர்ந்தது. இந்த அழகான பெண் குழந்தையை பார்த்தான் மலைத்வஜ பாண்டிய மன்னன். எல்லையில்லாத ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவித்தான். இந்த குழந்தையினுடைய அழகு வர்ணிக்க முடியாத ஒரு சொன்ன விக்கிரகம் மாதிரி இருந்தது. குழந்தையினுடைய அழகை ஒரு தரம் உற்று நோக்கினான். உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் பரியந்தம் அவன் அடைந்த ஆனந்தம் எல்லாம் ஒரு க்ஷண நேரத்திலே வீணாகிவிட்டது. பகவானே சர்வேஸ்வரா, இது என்ன சோதனை? இது என்ன விபரீதம்? ராஜ்யத்தை ஆள்வதற்கு நன்ன அழகா ஒரு ஆண் குழந்தையை தரவில்லை, ஒரு ஸ்திரீ ஒரு பெண் குழந்தையை தந்தீர்கள். அதுவும் இப்படி இயற்கைக்கு விரோதமா 3 ஸ்தன்யங்களோடு இருக்கே சுவாமி. இந்த குழந்தையை யார் கல்யாணம் செய்து கொள்வார்கள்? என் மனது ரொம்ப வேதனைப்படுறதே சுவாமி. இந்த வேதனை எப்படி தீர்த்து வைப்பீர்கள் என்று கேட்டான். இந்த நேரம் பகவான் சர்வேஸ்வரன் அசநிதியாக ஒரு வாக்கு கொடுத்தாள். மலைத்வஜா, கலங்காதே. ஒரு ஆண் குழந்தை பிறந்திருந்தால் எத்தனை சந்துட்டியை அனுபவிப்பாயோ அதை காட்டிலும் பன்மடங்க சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும். இந்த பெண் குழந்தை சாதாரணப்பட்ட பெண் குழந்தை இல்லை, சாட்சாத் மகாலட்சுமியே உனக்கு குழந்தையா வந்து அவதாரம் பண்ணியிருக்காள். இந்த குழந்தை பின்னாடி ராஜ்யத்தையே ஆளப்போகின்ற பெண்ணாக ஒரு பெரிய வீராங்கனையாகத்தானே திகழப் போகின்றாள். அதனாலே இந்த குழந்தையை எதை கண்டு நீ அஞ்சினாயோ அதை இவளை மணக்க போகும் கடவன் பார்க்கிற முதல் பார்வையிலே அந்த 3வது ஸ்தன்யம் மறைந்துவிடும். அஞ்சற்க என்று சொல்லி அசநிதி வாக்கு கொடுத்து இந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்பதையும் ரொம்ப அழகாக திருவிளையாடற் புராணத்திலே பரஞ்சோதி முனிவர் ரொம்ப அழகா தெரிவிக்கின்றார். இந்த குழந்தை பிறந்த உற்சவம் கோலாகலமாக கொண்டாடினான் மலைத்வஜ பாண்டிய மன்னன். ஏராளமான தான தர்மங்கள், கோதானம், பூமிதானம், சொர்ணதானம், தானத்திலே ரொம்ப அதிசிரேஷ்டமான மகோன்னதமான தானம் அன்னதானம். அந்த அன்னதானத்தை வாரி வாரி ஏழை அடியவர்களுக்கெல்லாம் வாரி வழங்கினான். குழந்தை மீனாட்சிக்கு என்ன அழகான ஒரு பெயர் வைக்கப் போகின்றான்! எத்தனை பெயர்கள், எத்தனை விதமான பெயர்கள்!

இந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைத்தான் மலையத்வஜ பாண்டிய மன்னன் திருவிளையாடல் புராணத்திலே பரஞ்சோதி முனிவர் ரொம்ப அழகா சொன்னார். தடாதகை, அங்கையர்கண்ணி, மீனாட்சி என்று சொல்லக்கூடிய பெயர். மீனாட்சி என்று சொன்னால் அந்த மீன் தன்னுடைய குஞ்சுகளை எல்லாம் பாலூட்டி வளர்க்காது, தன்னுடைய கடைக்கண் பார்வையினாலேயே பார்த்து வளர்த்துவிடும். அதுபோல

பராசக்தி மீனாட்சி உலகத்தில் அவதாரம் பண்ணி அவளுடைய கடைக்கண் பார்வையினாலே நம்மை எல்லாம் பார்த்து ரட்சிக்கட்டும் என்று சொல்லி மீனாட்சி என்ற பெயரை சூட்டினார். அங்கையர்கண்ணி என்று சொன்னால் காது பரியந்தம் நீண்ட அழகான கமலக்கண்கள். இப்படி நல்ல நல்ல பெயர்களை எல்லாம் சூட்டி குழந்த மீனாட்சி அதி மகோன்னதமாகத்தானே வளர்ந்து வருகின்றாள். நல்ல வித்யாபியாசம், குருகுல வாசம், 4 வேதங்கள், 6 சாஸ்திரங்கள், 18 புராணங்கள், 64 கலைஞானங்கள், 96 தத்துவம், அஸ்திர சஸ்திர பானங்கள், வெல்வித்தை, வாழ்வித்தை, யானையேற்றம், குதிரையேற்றம், இந்த மாதிரி கலைகள். என்ன, இந்த குழந்தை மீனாட்சி சாதாரணப்பட்ட குழந்தை அல்ல. உலகத்தில் அவதாரம் பண்ணி ராஜ்யத்தை ஆழ்வதற்காக மதுரைக்கே மீனாட்சியாக அமரப்போகின்றாள். அதனாலே சகலவிதமான கலைகள், வித்யாபியாசம், வில்வித்தை, வாழ்வித்தை, யானையேற்றம், குதிரையேற்றம் போன்றவற்றையெல்லாம் கற்றுக்கொண்டு வீராங்கனையாக திகழ்கின்றாள். மீனாட்சியினுடைய நல்ல ஒரு அறிவுத்திறம், புத்திசாலித்தனம், நாளுக்கு நாள் அவளுடைய வளர்ச்சி, இதையெல்லாம் பார்த்து மலைத்வஜ பாண்டிய மன்னன் மனதிலே நினைத்தான். என்ன நினைத்தான், இந்த குழந்தைக்கு நல்ல நாளிலே நமக்கோ வயதாகிவிட்டது, வயது முதிர்ந்த காலத்திலே இந்த ராஜ்ய பாரத்தை மீனாட்சி கிட்ட ஒப்படைச்சிடணும்னு சொல்லி ஒரு பெரிய சதசை கூட்டினான். இந்த சதசுல அத்தனை பெரியவர்களும் அமர்ந்திருந்தார்கள். என்ன ஒரு காரியத்தை ஒரு அரசன் செய்ய வேண்டுமையானால் முதல்ல குடிமக்களிடத்திலே அபிப்பிராயம் கேட்க வேண்டும், அடுத்தது அந்த ராஜ்யத்திலே யார் யார் அரண்மனையிலே அங்கம் வகிக்கிறார்களோ அவர்கள்கிட்டே உத்தரவு வாங்க வேண்டும். அதற்காக அந்த சதசை கூட்டி, எனக்கு வயதாகி விட்டது, என் குழந்தை மீனாட்சி கிட்ட ராஜ்யபாரத்தை ஒப்படைக்க போகிறேன், உங்களுக்கெல்லாம் சம்மதமானு கேட்டான். அங்கிருந்தவர்கள் அத்தனை பேரும் சந்தோஷ ஆரவாரம் செய்து மங்களத்திற்கு அறிகுறியாக சர்க்கரை, சந்தனம், தாம்பூலம் போன்ற மங்கள பொருட்களை எல்லாம் எடுத்து வாரி வழங்கி ஒருவருக்கு ஒருவர் சந்தோஷத்தை பரிமாறிக்கொண்டார்கள். நல்ல நாளை குறித்தான் 33 கோடி தேவர்கள், 48,000 மகரிஷிகள், 56 தேசத்து ராஜாக்களுக்கும் ராஜ்யாபிஷேக அழைப்புதழை அனுப்பித்து வைத்தான். ராஜ்யாபிஷேக நன்னாள் வந்தது. சப்த சமுத்திர தீர்த்தத்தை கொண்டு மீனாட்சி அம்மைக்கு மங்கள ஸ்நானம் செய்து வைத்தார்கள். அத்தனை தேசத்து ராஜாக்கள், 33 கோடி தேவர்கள், நாரதாதி மகாத்மாக்கள் எல்லாம் வந்திருக்கின்றார்கள் மீனாட்சி அம்மையை ஆசீர்வதிப்பதற்காக. நல்ல நாளிலே 5 கிரகங்கள் உச்சமாய் இருக்கும்படியான நேரத்திலே மங்கள கோஷங்கள் முழங்க, மங்கள வாத்தியங்கள் முழங்க, அப்படி மீனாட்சி அம்மை வீர சிம்மாசனத்துல ஏறி அமர்ந்தாள். தேவர்கள் எல்லாம் புஷ்பாஞ்சலி செய்து வாழ்த்தினார்கள். மலைத்வஜ பாண்டிய மன்னன் நவரத்திரங்களினாலே இழைத்த கிரீடத்தை மீனாட்சி அம்மையினுடைய சிரசுல பொருத்தி அத்தனை தேவர்களும் வாழ்த்துகின்றார்களாம். இந்த மங்களகரமான காட்சியை பார்த்து சந்தோஷப்படும்படியான மக்கள் அத்தனை பேரும் ரொம்ப சந்தோஷப்படுகிறார்கள்.

மீனாட்சி அம்மையை வாழ்த்தினார்கள். ராஜ்யத்திற்கு நல்ல ஒரு அழகான மகாராணியை தேர்ந்தெடுத்து விட்டான் மலையத்வஜ பாண்டிய மன்னன். இந்த மீனாட்சி அம்மைக்கு தக்க முறையிலே ராஜ்ய தந்திரங்களை எல்லாம் எடுத்து ஆலோசனை சொல்லுவதற்காக சுமதி என்று சொல்லும்படியான மகா கெட்டிக்கார பெண் பிரதான மந்திரி பிரதம மந்திரியாக அவளை தேர்ந்தெடுத்தான். அஷ்டலட்சுமிகளையும் ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு விதமான மந்திரிகளாக போட்டார். மீனாட்சி அம்மையினுடைய அரசவையிலே அஷ்டலட்சுமிகள் அங்கம் வகிக்கின்றார்கள். கல்வித்துறைக்கு சரஸ்வதி தேவியை ஒரு மந்திரியாக போட்டார். நிதித்துறைக்கு மகாலட்சுமி தேவியை ஒரு மந்திரியாக போட்டார். நாட்டிலே சண்டை சச்சரவெல்லாம் வராமல் இருக்க வேண்டும், அதையெல்லாம் பார்த்து தக்க முறையிலே வழிநடத்த வேண்டும். அதற்கு

யாரை தேர்ந்தெடுக்கலாம்? வீரலட்சுமி. அமைதியை காப்பதற்காக வீரலட்சுமி அந்த துறைக்கு மந்திரியாக நியமனம் செய்தான். நாட்டிலே தானியங்கள் எல்லாம் குறை இல்லாமல் இருக்க வேண்டும், உணவு பற்றாக்குறை இல்லாமல் இருக்க வேண்டும். அதற்காக தானிய லட்சுமியை உணவுத்துறைக்கு மந்திரியாக நியமனம் செய்தான். நாட்டிலே மக்கள் தொகை கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும். அந்த மக்கள் தொகை கட்டுப்பாட்டு துறைக்கு சந்தான லட்சுமி, அந்த அம்மாவுக்கு ரெண்டு பக்கம் ரெண்டு குழந்தை, அதை பார்த்து மக்கள் எல்லாம் உணரட்டும் என்று சொல்லி மக்கள் துறை கட்டுப்பாட்டுக்கு அந்த சந்தான லட்சுமியை மந்திரியாக போட்டான். இப்படி அட்டலட்சுமிகளும் இருந்து அங்கம் வகித்து மீனாட்சி அம்மைக்கு தக்க நேரத்திலே தக்க முறையிலே ஆலோசனைகளை எல்லாம் எடுத்து சொல்லி அந்த மதுரை மாநகரத்தை ரொம்ப சுபிக்ஷமாகத்தானே அரசாட்சி செய்து வருகின்றார்கள். மீனாட்சி அம்மையினுடைய அரசாட்சியிலே மக்களுக்கு எந்த விதமான குறையோ கவலையோ, நாட்டிலே திருடர் பயமோ இல்ல வெள்ள அபாயமோ, எந்த இதுவும் எந்த விதமான பயமும் கிடையாது. எல்லோரும் சந்தோஷமாக காலத்தை கழிக்கின்றார்கள். இந்த காட்சி பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. இந்த அழகான காட்சியை பார்ப்பதற்கு ரொம்ப நாளைக்கு இருந்து பார்த்து அனுபவிக்க கொடுத்து வைக்கவில்லை மலையத்வஜ பாண்டிய மன்னன். வெண்ணாடு சென்று விட்டான். இறைவனுடைய பாதார விந்தத்தை அடைந்து விட்டான். இப்ப கைமண்ணாய் இருக்கும்படியான காஞ்சனமாலாதேவி, ஒரு பெண்ணை பெற்றெடுத்த தாய் என்ன செய்ய வேண்டுமோ அந்த கடமையை அந்த அம்மா செய்ய போகின்றாள். மீனாட்சி கிட்ட வந்தாள். அம்மா மீனாட்சி, என்னதான் நீ ரொம்ப அழகாக பெண்களாக இருந்து இந்த மதுரை என்பதை அரசாட்சி செய்தாலும் பார்க்க அழகாத்தான் இருக்கு. ஒரு கல்யாணம் செய்து கொண்டு உன் கணவன் துணையோடு இருந்து அந்த ராஜ்யபாரத்தை வகித்தால் அது பார்க்க இன்னும் அழகாக இருக்குமே, அதுதான் என்னுடைய ஆசைன்னு சொன்னாள். அப்ப மீனாட்சி சொன்னாள், அம்மா ஒரு தாயினுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும், அதுதான் ஒரு பெற்ற பெண்ணினுடைய கடமை. அதை செய்வதற்கு நான் தயாராக காத்திருக்கின்றேன். இருந்தாலும் என் மனதிலே ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருக்கின்றது, திக்விஜயம் செய்ய வேண்டும், அட்டனை பாலர்களை எல்லாம் ஜெயிக்க வேண்டும், 56 தேசத்து ராஜாக்களையும் ஜெயிக்க வேண்டும். அப்படி ஜெயித்துக் கொண்டே வரும் பொழுது என்னை யாராவது ஒரு அரசன் ஒரு வீரவான் ஜெயித்தானேயானால் அந்த வீரவானுக்கு மாலை சூட்டுவதாக இருக்கிறேன். இது என் மனசுல ரொம்ப நாளா இருக்கிற ஆசைன்னு சொன்னாள். உடனே காஞ்சனமாலா தேவி ரொம்ப சந்தோஷப்பட்டாள். நல்ல நாளாக குறித்து நிறைய சைன்யங்களை திரட்டிக்கொண்டு மீனாட்சி அம்மையினுடைய திக்விஜயத்திற்கு ஏற்பாடு செய்தாள். மீனாட்சி அம்மை சைன்யங்களை எல்லாம் திரட்டிக்கொண்டு திக்விஜயம் செய்து கொண்டு வருகின்றாள். முதல்ல அட்டதிக் பாலர்களை எல்லாம் ஜெயித்தாள், 56 தேசத்து ராஜாக்களையும் ஜெயித்தாள், கற்பக நாட்டை பரிபாலனம் பண்ணுபடியான தேவராஜனை ஜெயிப்பதற்காக படைகளை திரட்டிக்கொண்டு அந்த கற்பக நாட்டை நோக்கி வருகின்றாள். 56 தேசத்து ராஜாக்களை ஜெயித்தாலே யாராவது ஒரு அரசனாவது மீனாட்சி அம்மைக்கு முன்னாடி வந்து நின்று ஒரு வில்லையும் அம்பையும் செலவு செய்து சண்டை போட்டார்களா? கிடையாது. எல்லோரும் போவதற்கு முன்னாடியே தாயே பராசக்தி, தாங்களோ சக்தி, உங்களுக்கு முன்னாடி நின்று சண்டை போட்டு ஜெயிக்கிறதுங்கிறது முடியாத காரியம், அதனாலே நாங்கள் இனிமேல் உங்களுக்கு அடிமை என்று சொல்லி அவரவர்களுடைய அடிமையை கொண்டு வந்து அந்த மீனாட்சியினுடைய பாதார விந்தங்களில வைத்துவிட்டு பேசாமல் சென்று விட்டார்கள். கற்பக நாட்டை பரிபாலனம் பண்ணக்கூடிய தேவராஜனை ஜெயிப்பதற்கு அன்னை மீனாட்சி படையெடுத்து வருகிறாள் என்ற சமாச்சாரத்தை அங்கங்க தேவராஜன் ஒற்றற்படை வைத்திருப்பான். இந்த சமாச்சாரம் அவன் காதலை எட்டியது. உடனே ஓடி வந்தான். அம்மா தாயே, தாங்களோ சக்தி, மீனாட்சி அம்மை, உங்களுக்கு முன்னாடி நின்று சண்டை போட்டு என்னால ஜெயிக்க முடியாதம்மா. என்னை ஒரு விளையாட்டு பொருளாக நினைக்காமல் என்னை காத்து ரட்சிக்க வேண்டும். நான் இனிமேல் உங்கள் அடிமை என்று சொல்லி அந்த மீனாட்சி அம்மையினுடைய பாதார விந்தங்களிலே வில்லையும் அம்பையும் கொண்டு வந்து காணிக்கையாக

தேவராஜனையும் ஜெயித்து விட்டாள். பிரதான மந்திரி சுமதி சொன்னாள், நம்முடைய படைகளை திரட்டிக் கொண்டு மதுரை மாநகரம் செல்லலாமான்னு. உடனே மீனாட்சி சொன்னாள், பைத்தியக்காரி, இவர்களை எல்லாம் ஜெயிச்சது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஈசான திக்கிலே சிவபெருமான் இருக்கின்றார், அந்த சிவபெருமானையும் சேர்த்து ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி ஈசான திக்கிற்கு படைகளை செலுத்திக் கொண்டு

ஈசான திக்கிற்கு படைகளை திரட்டி கொண்டு வந்தாள். ஈசன் மெதுவாக கீழே இறங்கி வந்து மீனாட்சி அம்மையை பார்த்தாள். நந்திகேஸ்வரர் சொன்னார், மீனாட்சி அம்மையை பார்த்து, அம்மா பெண்ணே, ஈசன் வாழக்கூடிய கைலாசம் இங்க சண்டைக்கு வரேன் வந்திருக்கேன். ஈசனை ஜெயிப்பதற்குத்தான் இங்க வந்திருக்கிறேன்னு சொன்னாள். ஒரு வில்லையும் அம்மையும் எடுத்து சிவபெருமான் மீது பிரயோகம் அடினால் அடுத்த க்ஷணம் வில்லும் பம்பும் ரெண்டாக முறிந்து கீழே விழுந்தது. சிவபெருமான் மீனாட்சி அம்மையை பார்த்தாள். அவருடைய மூன்றாவது ஸ்தன்யம் மறைந்த உடனே தன்னை மணக்க போகும் அனாளன் இவரே என்று சொல்லி, சுவாமி என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இறைவனுடைய பாதாரவந்தங்களிலே சரணாகதி அடைந்தாள். சிவபெருமான், அம்மா மீனாட்சி, உன்னுடைய பக்திக்கும் அன்புக்கும் கட்டுப்பட்டேன். வருகிற சோமவார தினத்தன்று விதிப்பத்தாக உன்னை பாணிகிரகணம் செய்து கொள்கிறேன் என்று அனுகிரகம் அடினாள். குறிப்பிட்ட நன்னாளான சோமவார தினம் வந்தது. அந்த சோமவார தினத்திலே மீனாட்சி அம்மை கல்யாணத்திற்கு ரொம்ப அழகா அலங்காரம் அணிந்துட்டாள். சிவபெருமானுக்கு யார் அலங்காரம் அணினார் என்றால் குபேரன். குபேரன் ரொம்ப அழகா அலங்காரம் அணினான். ஏன்னா சிவபெருமான் கிட்ட எந்த விதமான ஆபரணமும் கிடையாது. எல்லாவற்றையும் பக்தர்களுக்கு கொடுத்து கொடுத்து தனக்கு ஒண்ணுமே வேண்டாம்னு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பரந்த மனப்பான்மை உள்ளவர் சிவபெருமான். அதனாலே இவர் எப்படி அலங்காரம் அணிந்தார்னா, குபேரன் ரொம்ப அழகா நவரத்னங்களினால் இழைத்த கிரீடத்தை பொருத்தினான். சரீரம் பூராகவும் நல்ல அத்தர் புனுகு ஜவ்வாது போன்ற பரிமள சுகந்தங்கள் எல்லாம் பூசினான். பட்டு பீதாம்பர வஸ்திரங்களை உடுத்தி விட்டான். ரொம்ப அழகா அலங்காரம் அணினான். குபேரன் சிவபெருமானை அலங்காரம் பண்ணுவதுதான் இன்றைக்கு சிவன் கோயிலே பிரதோஷம் என்று சொல்லக்கூடிய வைபவமாக கொண்டாடுகின்றோம். இந்த பிரதோஷத்தை போய் பார்த்தோமையானால் நம்மிடத்திலே உள்ள பல தோஷங்கள் எல்லாம் நீங்கி குபேர கடாட்சம் கண்டிப்பாக நம் எல்லோருக்கும் கிடைக்கும் என்பது சாஸ்திரம். இவ்வளவு அழகா குபேரன் சுவாமியை அலங்காரம் பண்ணி 33 கோடி தேவர்கள், 48,000 மகர்ஷிகள் எல்லாம் புடை சூழ, நாரதாதி மகாத்மாக்கள் எல்லாம் கீதம் பாட, வேத கோஷம் வானை பிளக்க, மீனாட்சி அம்மையினுடைய திருக்கணத்திலே அந்த சோமசுந்தர பாண்டியனான இறைவன் சிவபெருமான் திருமாங்கலத்தை சூட்டினாள். மாங்கல்யம் தந்துனானேனா ஜெகஜீவன கேதுனா கண்டே பத்ராமி சுபகே தொம் ஜீவ சரதர்ஷதம். வேதகோஷம் வானை பிழைக்கு சோமான முகூர்த்த வேளையிலே அந்த மங்கள புஷ்பங்கள் எல்லாம் அக்ஷதைகள் எல்லாம் அந்த தம்பதி மேல் விழ ஆனந்தமாகத்தானே ஆசீர்வதித்தார்கள் தம்பதிகளை. இந்த நேரம் குண்டோதரனுக்கு அற்புதமாகத்தானே அவருடைய பசியை தீர்த்து வைத்து அவருக்கு வேணுங்கிற சாப்பாடெல்லாம் போட்டு குண்டோதரனுக்கு தாகசமனம் செய்து வைப்பதற்காக மதுரை மாநகரம் செழிப்பதற்காகவும் வைகை நதியாகத்தானே பெருக்கெடுத்து ஓடினார்கள். இன்றைக்கும் சித்திரை மாதம் மதுரை மாநகரிலே ரொம்ப அழகாக மீனாட்சி அம்மையினுடைய திருக்கல்யாண வைபவம் அதி கோலாகலமாகத்தானே நடைபெறுகின்றது. குண்டோதரனுக்கு தாகசமனம் செய்து வைப்பதற்காக வைகை நதியாக பெருக்கெடுத்து ஓடினாள் மதுரை மாநகரத்திலே. அந்த வைகை நதியிலே அழகர் ஆற்றில் இறங்குவது என்று சொல்லக்கூடிய வைபவம் ரொம்ப கோலாகலமாகத்தானே நடைபெறுகின்றது. அப்படி மீனாட்சி சுந்தரேஸ்வர பெருமானாக இருந்து கொண்டு தன்னை அண்டி அடியார்களையெல்லாம் காத்து ரட்சிக்கின்றார். அப்படிப்பட்ட மீனாட்சி அம்மை அந்த தம்பதி கோலத்தோடு சொர்ணமயமான ஊஞ்சலிலே 4 வேதங்களையும் 4 சங்கிலிகளாக போட்டு சுபாசிரி பெண்கள் எல்லாம் இந்த மீனாட்சி தம்பதிகளுக்கு எல்லோருடைய கண் திருஷ்டியும் பட்டிருக்குமே, அந்த திருஷ்டிகள் எல்லாம் அகல வேண்டும் என்று சொல்லி 4 வேதங்களையும் 4 சங்கிலிகளாக போட்டு தம்பதிகளை அதில் அமர வைத்து சொர்ணமயமான ஊஞ்சலிலே சுபாசிரி பெண்கள் எல்லாம் மங்கள கீதம்

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, நாளை காலை 9 மணிக்கு அரங்கிசையில் விவேக் சதாசிவம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், சேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், ஏ எஸ் கிருஷ்ணன் அவர்கள் மோர்சிங். இந்நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். நண்பகல் 12:10 சங்கீத சாரலில் டி ராம்கோபால் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். ஆர் சுவாதி ஸ்ரீ அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது வாத்திய விருந்த. நேரம் 10:30. ஆகாஷ்வாணி. காற்றோடு கலந்திடவா. முதல் பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில், தெய்வத்தாய் திரைப்படத்திலிருந்து.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காற்றோடு கலந்திடவா. தொடரும் பாடல் உரிமை குரல் திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ், பி. சுசீலா குரல்கள் ஒலிக்கிறது.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காற்றோடு கலந்திடவா. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 35.8°C, இயல்புக்கு 0.3°C குறைவு. குறைந்த அளவு வெப்பநிலை 26.9°C, இயல்புக்கு 0.3°C குறைவு. மழை உணரப்பட்டது. பதிவான ஈரப்பதம் 85%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.6°C, இயல்புக்கு 1°C குறைவு. குறைந்த அளவு வெப்பநிலை 27.4°C, இயல்புக்கு 1.1°C குறைவு. பெய்த மழை அளவு 0.7 mm. பதிவான ஈரப்பதம் 86%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. மாலையிலோ இரவிலோ லேசான மின்னலுடன் கூடிய இடிமழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 36 முதல் 37°C, குறைந்த அளவு வெப்பநிலை 26 முதல் 27°C ஒட்டி காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் நா விஸ்வநாதன் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை. 4 அறிவோம் பவளப்பாறைகள், கடலின் வண்ண உலகம். தகவல்கள் எழுதி வழங்கியவர் எஸ் லதா அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் என் பத்ரி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு நரம்பியல் நிபுணர் டாக்டர் வெங்கட்ராமன் கார்த்திகேயன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 4 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம். 7:45 நகர்வலத்தில் உணவுக்கு மரியாதை, ஜே லோகநாதன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 முதல் 8:30 திரைகானம். காலை 9 அரங்கிசை நிகழ்ச்சியில் விவேக் சதாசிவம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், ஷேர்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், ஏ எஸ் கிருஷ்ணன் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 முத்து சிதறல், 11 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். டி ராம்கோபால் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் எண்ணெய் வித்துக்களில் தற்சார்பு இயக்கம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி, எழுத்தாளர் ராமச்சந்திரன் உஷா அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி. 2:15 திரைகானம். 2:40 சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. ஹரிகேச நல்லூர் முத்தையா பாகவதரின் ஸ்ரீ தியாகராஜரின் வைபவம். உரை வழங்குபவர் உதவி பேராசிரியர் டாக்டர் லாவண்யா ஜே ஈஸ்வர் அவர்கள். 2:55 வானிலை. 5:30 திரைகானம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7 திரைகானம். 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ கே தனசேகரன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். செல்லமே செல்வமே, செல்லப்பிராணிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் தொடர் நிகழ்ச்சி 8 பகுதி. சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் சி இன்பராஜ் அவர்களின் உரை. மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன. 8:05 8:30 திரைகானம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து. 9:15 திரைகானம். நாளை இரவு 9:30 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் காலநிலை மாற்றம் குறித்து இயற்பியல் துறை துணை பேராசிரியர் முனைவர் ஸ்டான்லி ராஜ் அவர்களுடன் நேர்முகம். 10:00 நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் கேள்வி நேர நிகழ்வுகளின் ஒலிப்பதிவு டெல்லி அஞ்சல். 100.1 FM கோல்டு அலைவரிசையில் 3:10 இனியராகும் நிகழ்ச்சியில் கங்குபாய் ஹங்கல் அவர்களின் பாட்டு கேட்கலாம். அதிகாலை 4:10 பொங்கும் மங்கலம். அரியத்தூர் ஏடி பஞ்சாட்சரம் அவர்களின் நாகசுர இசை. மேல்சானாங்குப்பம் ஜி முனுசாமி அவர்கள் தபில். பிற்பகல் 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில் பவித்ரா மகேஷ் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். பி கணபதி ராமன் அவர்கள் மிருதகம், ஹெச் பிரசன்னா அவர்கள் கட்டம். நாளை மாலை 5 அரங்கிசை நிகழ்ச்சியில் வி யத்துஸ்ரீ அவர்களின் பாட்டு. டாக்டர் பூர்ணா வைத்தியநாதன் அவர்கள் வயலின், கும்பகோணம் கே ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.
நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.